பொழுது ஒரு புதிய விடியலை தந்து புதிய உற்சாகத்தை தரும் நாளாக அமையட்டும். இது ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 13 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 18 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 5 தேதி திங்கட்கிழமை. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

இனிமையான காலை வணக்கம் அன்பணியர்களே. பூக்கள் சிரிக்கும் காலை இது, புதிய கனவுகள் பளிக்கும் நேரம் இது. உள்ளத்தில் உறுதி கொண்டு எழுவோம், உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நடப்போம். புலரும் இக்காலை

எட்டுத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேர்காலை 6 மணி பண்பலையில் முதல் நிகழ்ச்சியாக

குரலோசை. பெரியாரை துணைக்கோடல் 45 அதிகாரம் 3 குறட்பா.

0: பெரியோரையே விரும்பி தமக்குரிய சுற்றத்தினராகப் பெற்றுக்கொள்ளுதல் பெறுதற்கரிய பேறுகளுளெல்லாம் அரிதான பெரும் பேராகும்.
1: அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல்.
0: குரலோசை கேட்டீர்கள்.
2: இனி கேட்கலாம் நம் தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலியில் வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். இன்று காலை 6:00 ஆங்கிலத்தில் செய்திகள் ஆர்ப்பதற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் தில்லைவனம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் விளங்கும் உள்ளவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு எஸ் இளமாறன். காலை 7:00 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தாமலில் செய்தி அறிக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி விளங்கும் நலம்தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள், 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கென்ஸ் வழங்கும் இனிய சொல் அமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பண்ணுபல அடிகளார், 9:05 வானொலியில் வசந்தம், 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜேஎன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை தொடர்ந்து வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் வடலூர் ஆர் சிவகுமார் அவர்கள், 11:00 தருமபுரி இனிமை சீமியா மற்றும் மாவு வகைகள் விளங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 அறிவியல் மலர் நிகழ்ச்சியில் சிலிக்கா ஏரி கடல் நீரும் நன்னீரும் சந்திக்கும் அறிவியல் உலகம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்கலாம், 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, 12:50 சூழல் காப்பும் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன இடம்பெற கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பகல் 2:00 விவசாய அரங்கம், 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் விழாக்கள், 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபோர்னன் செயல் கேர் வழங்கும் நாளும் நலமுடன், 5:50 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா சிலர் வழங்கும் தினமொரு திருக்கோயில், 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 தருமபுரி மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 வயல்வெளி, இவையாவும் நம் தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலையில் இன்று வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக.
3: This is Akashwani. The news read by V.C. Pramod. Prime Minister Narendra Modi and Swiss President Guy Parmelin will hold bilateral discussions in New Delhi today. President Parmelin will arrive this morning on a 3-day state visit to India.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் வள்ளலார், ஆன்மநேய ஒருமைப்பாடு. கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
2: எல்லா உயிர்களிடத்தும் அருளையும் அன்பையும் பரப்பிய அருளாளர் வள்ளலார். அருளாசிரியர்

0: இதழாசிரியர், இறையன்பர், உரையாசிரியர், சமய சீர்திருத்தவாதி, சமூக சீர்திருத்தவாதி, சித்த மருத்துவர், சிறந்த சொற்பொழிவாளர், ஞானாசிரியர், தீர்க்க தரிசி, நூலாசிரியர், பதிப்பாசிரியர், போதக ஆசிரியர், மொழி ஆய்வாளர், பண்பாளர் என பன்முக திறன்கள் கொண்டவர். எல்லா மதங்களிலும் உள்ள தத்துவ உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த இயக்கத்திற்கு சர்வசமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று பெயரிட்டார். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வீடுதோறும் இறந்தும் பசியரா வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றாரை கண்டு உளம் துடித்தேன் என்று பாடிய வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார். அறிவு நெறி விளங்க சத்திய ஞான சபையை உருவாக்கி ஒளி வழிபாடாக இறைவனை வணங்க வேண்டும் என்னும் உயர்ந்த தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தினார். கொல்லாமை, பசிப்பிணி போக்குதல் இரண்டையும் முதன்மை கொள்கைகளாக கொண்டிருந்தார். வள்ளலார் இயற்றிய மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், திருவருட்ப ஆகிய நூல்கள் இவர் கொள்கையின் சாராம்சங்கள். பட்டினி உற்றோர் பசித்தனர், கலையால் பரிதவிக்கின்றனர் என்றே ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் உளம் பகீர் என்றே நடுக்குற்றேன், இட்ட இவ்வுலகினில் பசி என்றால் எந்தாய் என் உள்ளம் நடுங்குவது இயல்பே என்று பசி கொடுமையை வள்ளலார் கூறுவது போல் வேறு யாராலும் கூற முடியாது. ஜீவகாருண்மே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்பர் வள்ளலார். ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியம் எந்த வகையிலும் ஆதரவில்லாத ஏழைகளுக்கு உண்டாகின்ற பசி என்னும் பெரிய ஆபத்தை நிவர்த்தி செய்வதே ஆகும். ஒருமுறை சென்னையில் சங்கராச்சாரியாருடன் வள்ளலார் உரையாட முற்பட்ட போது தமிழின் பெருமையையும் உண்மைத்தன்மையும் உணர்த்த முற்படும் நோக்கில் ஓர் உரை நிகழ்த்துகின்றார். வள்ளலார் செய்தருளிய அவ்வுரை உண்மை விளக்கம் அல்லது சித்தாந்த தீபிகை என்னும் திங்கள் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சுத்த சித்தாந்த ஆரிஷ ரீதிப்படி கடவுள் அருளாணையால் கற்பிக்கப்பட்டதும் எப்பாஷைகளுக்கும் பிதுர்பாஷை என்று ஆந்தோர்களால் கொண்டாடப்பட்டதும் இனிமை என்று நிறுத்தம் சிந்திக்கப்பட்டதுமான தமிழ் என்னும் இயற்கை உண்மை சிறப்பியல் மொழி என்று அவர் குறிப்பிட்டுள்ளமை சிந்திக்கத்தக்கது. உயிருக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்நாள் முழுவதும் இருப்பது பசியே. பிறப்புக்கு முன்னேயும் பசி உண்டு, கரு உற்பத்தி காலத்திலேயே பசியும் தொடங்கி விடுகிறது. எனவே கருவறை தொடங்கி கல்லறை வரை உணவு நம் உடல் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையாகின்றது. சமூகத்தை ஈதல் என்னும் அறம் கொண்டு நச்சமூகமாக மாற்ற முனைந்த சிற்பி வள்ளலார். ஈதல் அறத்தினை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஈதலின் சிறப்பு, ஈதலின் நன்மைகள் என பெரும் பட்டியலை அருட்பாவடியில் அளிக்கின்றார். உலகில் உள்ள எல்லா சமயங்களும் பசிப்பிணி போக்குதலை வெவ்வேறு வடிவங்களில் கூறியுள்ளன. அதனால்தான் வள்ளலாரும் வள்ளுவரை பின்பற்றி பசிப்பிணி போக்கும் அறத்தின் வாயிலாக சன்மார்க்கத்தை வலியுறுத்தினார். ஈத்துவக்கும் இன்பம் என்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழும் நெறிமுறைகளில் முக்கியமானது. ஆசையே எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்பர் திருமூலர். ஆனால் வள்ளலாரோ சகல துன்பங்களுக்கும் காரணம் வறுமையால் வரும் பசி குடுமையே என்கிறார். ஆசையற்றவர்கள் இருக்கிறார்கள், பசியற்றவர்கள் உலகில் யாரும் இல்லை. அப்பருக்கு ஆசை இல்லை, பசி இருந்தது. ஆண்டவனே கட்டுச்சோறு கொண்டு வந்து கொடுத்தான். அதே போல் பட்டினத்தார்க்கும் ஆசை இல்லை, பசி இருந்தது. என் பசிக்கு அன்னம் இருந்த இடம் தேடி கொண்டு வந்து கொடுத்தால் புசிப்பேன் என்கிறார். அதே போல் வள்ளலாருக்கும் ஆசை இல்லை, பசி இருந்தது. ஒற்றியூர் வடிவுடை அம்மையே அன்னியார் வடிவில் தோன்றி உணவளித்தார். இதன் பிரதிபலனாகவே வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவி ஏழைகளின் பசிப்பிணி போக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். வள்ளலாரின் பிறந்த நாளான இன்று அவரை நினைந்திருப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் வள்ளலார் ஆன்மநேய ஒருமைப்பாடு கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர்

என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே விடுகின்ற இக்காலை பொழுது அனைவரது வாழ்விலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் தந்திட வாழ்த்துகிறது தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை. எண்ணிய எண்ணங்கள் ஈடேறட்டும், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதலாவதாக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்.

சிம்பொனியும் சிலிர்க்கும் இசை தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நிலையத்தில் நேரம் காலை 6:21 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்ம ஓடிட்டுருப்போம், அதை கொண்டு தான் நடைபோட்டுருப்போம். சந்தோஷம் எங்கே இருக்குது, நிம்மதி எங்கே இருக்குது, வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கான விஷயங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் நோக்கி ஓடிட்டுருப்போம். அந்த மகிழ்ச்சி வேணும் வாழ்க்கைக்கு அப்படின்னா ரெண்டே ரெண்டு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, சூழ்நிலையை மாற்றணும். நமக்கு அந்த பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்கனவே எந்த ஒரு மகிழ்ச்சியும் வரலை, எல்லாமே கஷ்டகாலங்களாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மாற்றணும். இன்னொரு வழி என்ன அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம மாறிக்கணும். அப்போதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை, அதுவே தானாக வந்துவிடும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோவை ஜலால் அவர்கள் பாடிய பாடல்

6:27 கேட்டு கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. ஒரு டைலாக் கூட சொல்லுவாங்க, தன்னம்பிக்கைக்கும் தலக்கணத்திற்கும் நூலளவு தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தில் கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு வசனம் கேட்டிருப்பீங்க. என்னால் முடியும், என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளுக்கு வித்தியாசம் காமிச்சிருப்பாங்க. அதுபோல் வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. கடமைக்கு செய்தால் அது வெற்றி, அதாவது கடமையை செய்தால் அது வெற்றி, கடமைக்கு செய்தால் அது தோல்வியில் முடியும். அதாவது கடமைக்கு, அதாவது கடமையை செய்தால் அது வெற்றி, கடமைக்கு செய்தால் அது தோல்வி. கொஞ்சம் உங்களுக்கு ட்விஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கடமைக்கு ஏனோ தானோ செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது தோல்வியில் தான் முடியும். கடமையை சரியாக செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நிகழ்ச்சியில் எடுத்ததாக மின்மினி அவர்கள் பாடிய பாடல்.

ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த இடங்களிலெல்லாம் செல்வ வளமும் அன்பும் ஆரோக்கியமும் பொங்கி பெருகட்டும்.

0: தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நிலவேம்ப, நேரடி விதைப்பு அல்லது நாற்றாங்கால் நடவு ஆகிய இரண்டு முறைகளிலும் சாகுபடி செய்யலாம். ஆனால் வணிக ரீதியான சாகுபடியில் ஒரே வயதுடைய செடிகளை பெறணும், வயலில் சீரான வளர்ச்சியை உறுதி செய்யவும் நாற்று நடவு முறை அதிகம் பரிந்துரை செய்யப்படுகிறது. 25 முதல் 30 நாற்றுள் வயதுடைய ஆரோக்கியமான நாற்றுகளை 30x30 சென்டிமீட்டர் அல்லது 45x30 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்யலாம். இவ்வாறு பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியில் நடவு செய்தால் ஒவ்வொரு செடியும் போதுமான சூரிய ஒளி மற்றும் காற்றோட்டத்தை பெற்று அதிக கிளைப்புடன் வளர்கிறது. தமிழ்நாட்டில் பருவமழையை ஒட்டி ஜூன், ஜூலை அல்லது செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் நடவு செய்து சிறந்த பலனை கொடுக்கும். சொட்டுநீர் பாசன வசதி உள்ள பகுதிகளில் ஆண்டின் பெரும்பாலான மாதங்களிலும் சாகுபடியை மேற்கொள்ளலாம். நடவு செய்தவுடன் உயிர் தண்ணீர் பாய்ச்சணும். முதல் 2 வாரங்களில் நாற்றுகள் நிலை பெறும் வரை மண்ணின் ஈரப்பதத்தை பராமரிப்பது மிகவும் அவசியம். நிலவேம்பு அதிக வேதி உரங்களை எதிர்பார்க்கும் பயிர் அல்ல, மாறாக உயிர் சத்து நிறைந்த மண்ணிலை இயற்கை முறையில் வளர்க்கப்பட்ட நிலவேம்பிற்கு மருத்துவ தரமும் சந்தை மதிப்பும் அதிகமாக இருக்கும். அடிப்படை உரமாக 1 ஏக்கருக்கு 6 முதல் 8 டன் தொழு உரம் இடணும். இயற்கை விவசாயத்தில் மண்புழு உரம் 50-700 கிலோ மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 100-125 கிலோ 1 ஏக்கருக்கு பயன்படுத்தணும். நடவு செய்த 30-50 நாட்களில் உயிர் உரங்களில் மண்ணில் போடணும். கடற்பாசி சாறு அல்லது உயிர் ஊக்கிகளை இலைவழியாக தெளிப்பதன் மூலம் கிளைப்பு அதிகரித்து இலைகளில் மருத்துவ செயற்பாட்டு வேதிப்பொருட்கள் அளவும் மேம்படும். அதிக அளவில் நைட்ரஜன் உரங்களை பயன்படுத்துவது தேவையற்ற இலை வளர்ச்சியை ஏற்படுத்தும். எனவே சமநிலையான ஊட்டச்சத்து மேலாண்மையை பின்பற்றுவது நல்லது. நிலவேம்பு குறைந்த நீரில் வளரக்கூடிய பயிராக இருந்தாலும் ஆரம்ப வளர்ச்சியில் சீரான ஈரப்பதம் அவசியம். நடவு செய்த உடனே உயிர் தண்ணீர் பாய்ச்சணும். பின்னர் மண்ணின் தன்மை மற்றும் காலநிலையை பொறுத்து 6 முதல் 8 நாட்களுக்கு ஒரு முறை நீர் வழங்கினால் போதுமானது. மழைக்காலங்களில் தேவையற்ற நீர்ப்பாசனத்தை தவிர்க்கணும். செடிகள் வேகமாக வளர தொடங்கும் காலத்திலும் அறுவடைக்கு முந்தைய காலத்திலும் மண் முற்றிலும் வறண்டு போகாமல் பார்த்து கொள்ளணும். அதே நேரத்தில் நீர் தேங்கினால் வேர் வளர்ச்சி பாதிக்கப்படுவதுடன் நோய் தாக்குதலும் அதிகரிக்கும். சொட்டுநீர் பாசன முறையை பின்பற்றினால் தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்துவதுடன் உரங்களையும் நீருடன் சேர்த்து வழங்குவது வசதி கிடைக்கும். மேலும் இலைகள் அணிவதில்லை என்பதால் சில பூஞ்சான நோய்களின் தாக்கம் குறைகிறது. நடவு செய்த 45 நாட்களில் நிலவேம்பின் வளர்ச்சியில் மிகவும் முக்கியமான காலமாகும். இந்த காலத்தில் கிளைகள் அதிகமாக இருந்தால் மண்ணில் உள்ள நீர், ஊட்டச்சத்து மற்றும் சூரிய ஒளி காரணமாக செடிகளின் வளர்ச்சி மந்தமாகிவிடும். எனவே 20 முதல் 25 நாட்களில் முதல் களை எடுக்கணும். அதன் பின்னர் 40 முதல் 45 நாட்களில் 2வது களை எடுப்பது நல்லது. களை எடுத்தவுடன் செடியினுடைய அடிப்பகுதியில் மண்ணை அணைத்து வைத்தால் வேர்கள் நன்கு பரவி உறுதியாக வளரும். வேர்க்கரை விவசாயத்தில் உலர்ந்த புல், தென்னை நார் கழிவு, கரும்பு சுவகை போன்றவற்றை மூடாக்காக பயன்படுத்தினால் களை குறைவதோடு

0: மண்ணில் ஈரப்பதமும் நீண்ட நேரம் பாதுகாக்கப்படும். இதனால் நீர்ப்பாசன செலவு குறையும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்து இந்த ரோஜா செடியில் நோய் பாதிப்பு இருக்குமா? ரோஜா செடிகளில் பல வகைகள் உள்ளன. பூக்களின் இதழ்கள் நெருக்கமாக உள்ளவை, நெருக்கம் இல்லாமல் உள்ளவை, இறுக்கமான இதழ்கள் கொண்டவை, மூடிய புள்ளின் வட்டங்கள் கொண்ட ரகங்கள், தளர்வான இதழ்களை கொண்ட ரகங்கள் மற்றும் பின் வளைந்து புள்ளி வட்டம் கொண்ட ரகங்கள் போன்றவை ஆகும். இதழ்கள் நெருக்கமாக இல்லாமல் இருப்பது அந்த செடியின் தன்மைதானே தவிர பூச்சியோ நோயோ பாதிப்பதனால் அல்ல. முருங்கை நீண்ட காய்கள் காய்க்கும் முருங்கை இது நீண்ட காய்கள் காய்க்கும் முருங்கை ரகம் பிகேஎம் 2 சுமார் 130 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் காய்க்கக்கூடியது. முருங்கை ரகம் பிகேஎம் 2 ஆகும். ஒரு காயினுடைய எடை 250 கிராம் இருக்கும். ஒரு செடியில் சுமார் 220 காய்கள் வரைக்கும் ஒரு வருடத்தில் அறுவடை செய்ய முடியும். சுமார் 65.5 கிலோ அளவிற்கு முருங்கை காய்களை பிகேஎம் 2 ரகத்தில் இருந்து அறுவடை செய்யலாம். இந்த பிகேஎம் 2 முருங்கை ரகமானது செடி முருங்கையாகும். எனவே இதனை விதையாக விதைத்து சாகுபடி செய்யலாம். பிகேஎம் 2 முருங்கை விதைகள் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலோ அல்லது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் அக்ரிஹாட் இணையதளத்தின் வாயிலாகவும் முன்பதிவை செய்து வாங்கலாம். இந்த தென்னை டானிக் எங்கே கிடைக்கும், அதன் பயன்படுத்தும் முறை எப்படி? தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தென்னை டானிக் அல்லது தென்னை ஊக்கமருந்து தென்னையில் பூக்கள் உதிர்வதை தடுக்கவும் காய்களின் அளவை அதிகரிக்கவும் பயன்படுகிறது. ஆண்டுக்கு 2 முறை 6 மாத இடைவெளியில் மரம் ஒன்றுக்கு 200 மில்லி என்ற அளவில் ஊக்கமருந்து செலுத்தணும். இந்த ஊக்கமருந்து தேவையான சத்துக்களை வழங்கியும் மரங்களை பல்வேறு பூச்சிகளிலிருந்து இயற்கை முறையில் பாதுகாக்கவும் செய்கிறது. இந்த கரைசலானது 1:4 என்ற விதத்தில் தண்ணீருடன் கலக்கப்படுகிறது. மரத்தின் அடியிலிருந்து 3 அடி தள்ளி பென்சில் அளவுள்ள வேரானது தேர்ந்தெடுக்கப்பட்டுகிறது. அந்த அளவுள்ள வேரின் நுனியை கூர்மையான கத்தியை கொண்டு சாய்வாக சீவி அதனை பாலித்தீன் பையில் உள்ள மருந்தில் மூழ்கி இருக்குமாறு வைத்து கட்டிவிடணும். மண் மற்றும் வளிமண்டல காற்று ஈரப்பதம் அற்ற நிலையில் இருக்கும் போது மருந்தானது வேர்களில் மிக வேகமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கட்டிய ஒரு நாளிற்குள் வேர் மூலம் இந்த மருந்து உறிஞ்சப்படவில்லை எனில் அடுத்த நாள் வேறொரு புதிய வேரில் நுனியை தேர்ந்தெடுத்து இந்த ஊக்க மருந்தினை கட்டிவிடுதல் வேண்டும். மருந்து முழுவதும் உறிஞ்சப்பட்டு பின்பு பாலித்தீன் பையனை எடுத்துவிட்டு மண் கொண்டு மூடிவிடணும். தென்னை டானிக் தென்னை மரத்தின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் பூக்கள் மற்றும் குழந்தைகள் கொட்டாமல் இருக்கவும் வினையில் செயல்பாடுகளில் முக்கியத்துவம் வாய்ந்த 2 நிலை சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் அடங்கிய கலவைகள் உள்ளது. காய்களின் அளவையும் எண்ணிக்கையும் அதிகரிக்கவும் பயன்படுகிறது. 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த தென்னை டானிக் வேர் மூலம் அளித்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த தென்னை டானிக் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையம், வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் ஆகியவற்றில் கிடைக்கும். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ஆன்லைன் வெப் போர்ட்டல் அக்ரிகார்ட் என்ற இணையதளத்திலும் வாங்கிக் கொள்ளலாம்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
4: என்ன ஸ்பெஷல்
5: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
6: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர்.
7: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனா்.

0: அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து அதிபர் புதுதில்லி வந்துள்ளார். அவருடன் அந்நாட்டின் உயரதிகாரிகள், வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் அடங்கிய குழுவும் வந்துள்ளது. வர்த்தகம், முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் விவாதிக்க உள்ளனர். சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவுடன் நீண்டகாலமாக நட்பு நாடாக உள்ள சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இந்தியாவுடன் வர்த்தகம் புரியும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும். சுவிட்சர்லாந்து அதிபரின் வருகை இருதரப்பும் பயனடையும் வகையில் புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உதவும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டவிரோதமானவை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளதை அடுத்து இவ்வாறு அவர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் நடத்தப்பட்டு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு எதிர்க்கட்சித் தலைவராக செயல்பட்டு வரும் திரு ராகுல்காந்தியும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் மூலம் சட்டமன்ற உறுப்பினராகி முதலமைச்சர்களாக செயல்படும் அனைவரும் சட்டவிரோதமானவர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் அரசியலமைப்பை தொடர்ந்து அவமதிப்பதை காங்கிரஸ் கட்சி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். தொகுதியை சாராத வெளிநபர்கள் உடனடியாக அங்கிருந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தினர். நேற்று மாலை முதல் இந்த இரு தொகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் தருவதை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்நிலையில் மதுராந்தகம் தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவிற்கு 285 வாக்குச்சாவடி மையங்களும், தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நாளை வாக்குப்பதிவை ஒட்டி இந்த 2 தொகுதிகளிலும் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. கடந்த மாதம் 25ஆம் தேதி காலாண்டு தேர்வு நிறைவடைந்ததை அடுத்து 26ஆம் தேதி முதல் நேற்று வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மாநிலத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்தும் விடுமுறைக்கு பின்னர் இன்று திறக்கப்படுகின்றன. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் வழங்கப்பட உள்ளன. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளுக்குட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நாடு முழுவதும் பயன்பாட்டில் உள்ள டீசலில் இயங்கும் மின்சார ரயில்களை திரவ எரிவாயுவில் இயங்கும் வகையில் படிப்படியாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இதற்காக டீசல் மற்றும் மின்சாரம் மூலம் இயங்கும் ரயில்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டு இரட்டை எரிபொருளில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் பெரும்பாலான ரயில்கள் மின்சார எஞ்சின்கள் மூலம் இயக்கப்படுகின்றன. மின்மயமாக்கப்படாத வழித்தடங்கள் மற்றும் டீசல் எஞ்சின்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசை குறைக்கும் வகையில் டீசல் எஞ்சின்களை முற்றிலுமாக குறைத்து

திரவ எரிவாயு மற்றும் மின்சாரத்தின் மூலம் எஞ்சின்களை இயக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று

0: இருவரிச் செய்திகள். பாலஸ்தீனத்தின் காசா திட்டுப்பகுதியில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை நேற்று நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் கமாண்டர் உயிரிழந்தார். ரஷ்யாவுடன் முத்தரப்பு பேச்சு நடத்தலாம் என்ற அமெரிக்காவின் யோசனையை வரவேற்பதாக உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.9 பதிவாகியுள்ளது. மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் நெய்க்குப்பை கிராமத்தில் வரும் 14 தேதி மாவட்ட ஆட்சியர் திரு அப்துல் ரஷீத் தலைமையில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் பண இரட்டிப்பு மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் வன்னிக்கோணந்தல் பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த கடைக்கு உணவு பாதுகாப்பு துறையினர் சீல் வைத்து அபராதம் விதித்தனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கவுள்ளது. இன்று காலை 9:30 அகமதாபாத்தில் இந்த போட்டி தொடங்கவுள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலயோங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற இந்திய கால்பந்து சங்கத்தின் ஷீல்டு கோப்பைக்கான அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் மோகன் பகான் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள 2வது அரையிறுதியில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், நமது வீரர்களின் கடின உழைப்பு, திறன் மற்றும் விடாமுயற்சி ஆகியவை நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். ஜப்பானில் நேற்று நிறைவடைந்த இந்த போட்டியில் 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களை இந்திய அணி வென்றிருப்பது திறமைகளுக்கு சாட்சியாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்ட இந்திய குழுவினர் அனைவரையும் நினைத்து நாடே பெருமிதம் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து வீரர் மற்றும் வீராங்கனைகள் தொடர்ந்து பல சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறவும் பல சாதனைகளை படைக்கவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், பதக்கம் வென்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1வகுப்பு முதல் 8வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2வருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் இன்று திருமண நாள் கொண்டாடக்கூடிய நேயர்களுக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன் சார்பாக வாழ்த்துக்கள்.

0: கோடம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாளிமை நிகழ்ச்சி. இன்றைய மலாளிமலேஷன் அம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தேங்கல்வாரை பள்ளி குழந்தை எஸ் இளமாறன். வணக்கம் இளமாறன்.
2: வணக்கம் சார்.
1: இளமாறன் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார்.
1: இளமாறன் எத்தனை படிக்கிறீங்க?
2: ரெண்டாவது சார்.
1: ரெண்டாவது படிக்கிறீங்களா? பக்கமாக மழை பெஞ்சே, என்ன பண்ணீங்க மேட்டூரில்?
2: மேட்டூரில் வீட்டுக்குள்ளாரே இருந்தோம் சார்.
1: வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்க, வெளியிலலாம் போகலா?
2: எஸ் சார்.
1: போனால் என்ன ஆகும்?
2: மலையில நினைஞ்சு காய்ச்சல் வரும்.
1: ஆமா, காய்ச்சல் வந்துடும். அப்படிதான் சாரா இருக்கணும். சரி, இளமாறனோட அப்பா பேர் என்ன?
2: சுரேஷ்.
1: எங்க போயிட்டாரு சுரேஷ் டாடி?
2: லாரிக்கு.
1: லாரிக்கு போயிட்டாரா? இந்த கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா அப்படிலாம் போவாரா? அங்கிருந்து வரும்போது என்ன வாங்கிட்டு
2: வருவா? பால் வாங்கிட்டு வருவாரு, துணி வாங்கிட்டு வருவாரு.
1: இளமாறன் என்ன சொல்ல போறீங்க?
2: நீ பூனை குத்தி பார்த்து
1: பாடுங்க.
2: பூனை குத்தியே பூனைக்குட்டியே, பானை உருத்தாரே, பசி தீர்க்க பால் தரு.

0: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம்.

0: பழுத்த பல்ல நான் தருவேன் பறந்து போவாரே.
1: பாடிட்டீங்களா?
0: எஸ் சார்.
1: அடுத்த பாட்டு.
0: வேர் இஸ் தம் கிங், வேர் தம் கிங், இயராயம் இயராயம் அவாரி சமாளி வெறி வெள்ளம். தேங்க்யூ அவாரி சமாளி வெறி வெள்ளம்.

0: ം യറായം അവൈശം താങ്ക്യും വെരി വെള്ളം താങ്ക്യൂ റണ്ണവേ ഹോം വെരി വെള്ളം താങ്ക്യൂ റണ്ണവേ ഹോം വെരി സ്റ്റിങ് മാൻ ഇയറായം അവാരിസമോളി വെരി വെള്ളം താങ്ക്യൂ അവാരിസമോളി വെരി വെള്ളം താങ്ക്യൂ റണ്ണവേ ഹോം വെരി സ്റ്റിങ് മാൻ ഇയറായം അവാരിസമോളി വെരി വെള്ളം താങ്ക്യൂ അവാരിസമോളി വെരി വെള്ളം താങ്ക്യൂ റണ്ണവേ ഹോം
1: சார் பெரிய பாட்டை பாட்டீங்க, இவ்வளவு பெரிய பாட்டு மனப்பாடம் பண்றது எவ்வளவு நாளாச்சு
0: சார்? பாடு நான் புக்கில்
1: இருக்கிறது பாடிட்டு சீக்கிரமா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா?
0: எஸ் சார்.
1: சரி, நல்ல திறமை தான் உங்களுக்கு. சரிங்க, எதை மாதிரி இப்போ சின்ன பையனா இருக்கீங்கல்ல, நாளைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பையன், அதை பற்றி என்ன வேணும் ஆசைப்படுறீங்க?
0: போலீஸா
1: என்ன பண்ண போறீங்க?
0: தீரங்கனா பிடிப்பேன்.
1: திருடங்கன்னா பிடிக்க போறீங்க? என்ன தேடிட்டு போயிடுறாங்க திருடங்க?
0: தங்கத்தை தேடிட்டு போனா பிடிப்பேன்.
1: தங்கத்தையே தேடிட்டு போயிடறாங்களா? அதுக்கப்புறம்
0: அடுத்தது வெள்ளி செயினு தங்கம் எல்லாத்தையும் தேடிட்டு போனா பிடிப்பேன்.
1: சரிங்க இளமாற, நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனாக இருந்ததுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக மாற தருமபுரி பண்பாய் 102.5, ஏற்காடு பண்பாய் 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார்.
1: இணையினைகள் இன்றைய மனநிலைமையில் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தேங்கல்மாறை பள்ளி குழந்தை எஸ் இளமாறன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.

0: பேசியும் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிற வர மௌனம் அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த இருவருக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை முறிக்கின்ற அளவுக்கு வரும். அதனால் எந்த நேரங்களில் சலனம் ஏற்படக்கூடிய அந்த நேரங்களில் மௌனம் சம்மதம் தான். இருந்தாலும் மௌனத்தை வர வைக்கக்கூடிய அந்த சூழலை ஏற்படுத்தவே கூடாது. மனது விட்டு பேசுங்க, மனசார பேசுங்க. நிலையத்தில் நேரம் காலை 7 மணி. இன்னைக்கு ரசிக்கலாம் காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று அக்டோபர் 5.
4: சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர், பசுப்பினி போக்க பாடுபட்ட ஞானி.
5: இவர் பாடிய திருவருட்பா 6 திருமுறை பகுதிகளாக 399 பதிகங்கள், 5818 பாடல்களை கொண்டது.
4: மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆகியவை இவரது உரைநடை நூல்கள்.
5: சைவம், வேதாந்தம், சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள், தமிழ் இலக்கிய நூல்களை ஆராய்ந்தறிந்தார்.
4: பசி, பட்டினி, பிணி, கல்வியின்மையால் மக்கள் துன்புறுவதை கண்டு துடித்து ஜீவகாருண்யமே மோட்சத்திற்கான திறவுகோல் என எடுத்து கூறினார். மக்கள் எளிதாக பின்பற்றக்கூடிய கொள்கைகளை வகுத்தார்.
5: பெண் கல்வியை போற்றினார்.
4: 1865 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலையை அமைத்தார். அங்கு ஏழைகளின் பசியாற்றினார். அதனால் வள்ளலார் என போற்றப்பட்டார்.
5: வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய கருணை மிக்கவர். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை என்று இறைவனை ஜோதி வடிவில் கண்ட திருவருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1823.
5: எழுத்தாளர் மற்றும் இதழாளர்.
4: வரலாற்று புதினங்கள், குற்றக்கதைகள், கட்டுரைகள், வேடிக்கை நாடகங்கள், மொழிபெயர்ப்புகள், குறும்பு கதைகள், நையாண்டி கவிதைகள் என பல பாணிகளில் எழுதியுள்ளார்.
5: இவர் பல புனை பெயர்களில் எழுதியுள்ளார். இவருடைய நாவல்கள் திரைப்படங்களாகவும் வெளிவந்தன.
4: இளம் எழுத்தாளர்களுக்கு கதை எழுதும் நுணுக்கங்களை கற்றுத்தர வகுப்புகளை நடத்தினார்.
5: பிரபல தமிழ் எழுத்தாளர் இதழாளர் ராக்கி ரங்கராஜன் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1927.
5: பிரபல பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர்.
4: சென்னை சட்ட கல்லூரியில் பட்டம் பெற்ற இவர் வழக்கறிஞராகவும் பல நிறுவனங்களில் சட்ட ஆலோசகராகவும் பணியாற்றியுள்ளார்.
5: நடிப்பில் ஆர்வம் பெற்று நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார்.
4: தேன்மொழியால் என்ற நாடகத்தில் சோ என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். பிறகு அதுவே இவரது பெயராக நிலைத்துவிட்டது.
5: நாடகங்கள் எழுதி இயக்கி முக்கிய வேடத்தில் நடித்தார். நாடகம், நாவல், அரசியல், கலை, சமூகம் என பல்வேறு துறைகள் குறித்து ஏராளமான கட்டுரைகளை எழுதியுள்ளார்.
4: பல திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை எழுதியுள்ளார்.
5: பேச்சிலும் எழுத்திலும் நையாண்டியும் நகைச்சுவையும் இரண்டர கலந்திருப்பது இவரது தனி சிறப்பு. பத்திரிகையாளர், நாடக ஆசிரியர், நடிகர், அரசியல் விமர்சகர் என பன்முக பரிமாணம் கொண்ட சோ ராமசாமி பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1934.
5: ஆசிரியர்களுக்கான பொறுப்புகளையும் உரிமைகளையும் குறித்து 1966 ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோ மற்றும் பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு ஆகியவற்றின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதன் வருடாந்திர அனுசரிப்பை இது நினைவு கொள்கிறது.
4: மேலும் இந்நாள் உலகின் கல்வியாளர்களை பாராட்டுதல், மதிப்பீடு செய்தல் மற்றும் மேம்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதையும், ஆசிரியர்களுக்கான சிக்கல் மற்றும் கற்பித்தல் தொடர்பான சிக்கல்களை கருத்தில் கொள்வதற்கான வாய்ப்பை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. உலக ஆசிரியர் தினம் இன்று. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை உலகம் முழுவதும் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது.
5: 1986 ஐக்கிய நாடுகள் சபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு கடைபிடிக்கப்படும் இந்நாளின் நோக்கம் நாம் வாழுகின்ற நகரங்களின் நிலைகள் மற்றும் அவற்றின் அடிப்படை மனித உரிமையான போதுமான தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதாகும்.
4: எதிர்கால தலைமுறையினருக்கான வாழ்விடத்தின் அவசியம் குறித்து இன்றைய உலகம் மேற்கொள்ள வேண்டிய கூட்டு பொறுப்பை நினைவுபடுத்தும்

சிம்பொனியும் சிலிர்க்கும் இசை தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை. மௌனம்தான் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். எல்லா விஷயங்களுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் மௌனம் என்பது மிக சிறந்த ஒரு பதிலாக அமைகிறது. ஆனால் சில நேரங்களில் அந்த மௌனம் அப்படிங்கிறது வார்த்தைகள் இல்லாத போது வருகிற மௌனம் அல்ல.

0: விதமாக இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது.
1: உலக வாழ்விட நாள் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். IIT, JEE, NEET, TNPSC தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
7: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் CNG மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
8: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
9: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
10: AP மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
11: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
12: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
4: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
14: காலை வணக்கம் நிகழ்ச்சி நடத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை: நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 44 ரூபாய், கத்தரி 20 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், கொத்தவரை 50 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், புடலங்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 35 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 65 ரூபாய், பெரிய வெங்காயம் 64 ரூபாய், கேரட் 60 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 130 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 38 ரூபாய், காலிஃப்ளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 68 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 90 ரூபாய், கற்பூரவள்ளி வாழைப்பழம் 70 ரூபாய், கொய்யாப்பழம் 70 ரூபாய்.
15: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
16: என்ன சார், காலையில தான் கண்ணு ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
17: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
15: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
18: அன்பகினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் ஒருவர் வந்தார். எனக்கு நிம்மதி இல்லை, ஒரே வேதனையாக இருக்கிறது. எதற்கு வேதனை வருகிறது என்று தெரியவில்லை, எதற்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது என்று தெரியவில்லை, ஒரே துன்பமாக இருக்கிறது, என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை, ஒரு மன அழுத்தம் என்னை அழுத்துகிறது சாமி, எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று புலம்பினான் அந்த மனிதன். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் மணிக்கணக்கில் எந்த அறிவுரையும் சொல்லவில்லை, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அது நம் செவி.

0: கைகளில் விழவேண்டிய வார்த்தை காற்றை போல இரு என்று சொன்னார். அப்படியே வியப்பாக பார்த்தான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் காற்றை போல இருக்க வேண்டும்? அவர் சொன்னார், இந்த காற்று இருக்கிறதே காற்று, அது பூக்கள் பூத்து குலுங்கும் நந்தவனத்தில் இடையே அந்த காற்றானது சென்றால் அப்படியே அந்த காற்றில் மலர்களின் நறுமணம் கமலும். அவ்வளவு வாசனையாக இருக்கும். அந்த காற்றானது இன்னும் கொஞ்ச தூரம் பயணிக்கும். அப்போது இடுகாட்டில் சடலங்கள் எரிந்து கொண்டிருக்கும். அங்கு துர்நாற்றம் வீசும். அப்போதும் அந்த காற்றானது அடுத்த இடத்தை நோக்கி மௌனமாக பயணித்து கொண்டே இருக்கும். அங்கு சாக்கடைகளும் கழிவுகளும் தொழிற்சாலை துர்நாற்றங்களும் வீசும். அந்த இடத்தையும் காற்று கடந்து செல்லும். அப்படி இருக்கையில் ஏன் தெரியுமா காற்றை போல இரு என்று சொன்னேன்? அந்த நந்தவனத்துக்குள் காற்று செல்லுகிற போது அந்த நறுமணத்தை தனது என்று காற்று எடுத்துக்கொள்வதும் இல்லை. அந்த இடுகாட்டிலும் சாக்கடைகளை கடந்து செல்கிற போது அந்த துர்நாற்றத்தையும் காற்று தனது என்று எடுத்துக்கொள்வதில்லை. அது பயணிக்கிற வழியிலே என்னென்ன வாசனைகள் வருகிறதோ அவற்றையெல்லாம் அவ்வப்போது நுகர்ந்துவிட்டு கடந்து போய்கொண்டே இருக்கிறது. காற்றானது எதையும் தனதாக்கி கொள்வதில்லை. காற்று ஒரு பற்றற்ற நிலையில் இருக்கிறது. மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் ஒரே ஒரு வழி, பற்றற்ற நிலை. அனைத்தையும் எளிதில் கடந்து போகிற மனநிலை, அந்த மனநிலை வாய்க்க வேண்டும். பற்றற்ற நிலை உன் மனதில் உருவாக வேண்டும் என்று சொன்னார் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இன்னும் ஒன்றை சொல்லட்டுமா? குரங்கை எப்படி பிடிக்கிறார்கள்? கனமான ஒரு பானையை செய்வார்கள். அதிலே மெல்லிய அளவுக்கு வாய் இருக்கும், பானையின் வாய். அதற்குள் பொறி தின்பண்டங்களை எல்லாம் போட்டு விடுவார்கள். குரங்கு கைவிட்டால் மீண்டும் கை வெளியே வராத அளவுக்கு வாய் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனால் குரங்கு இழுத்தால், கையை விட்டு இழுத்தால் வந்துவிடும். அப்படி ஒரு பானையை தயாரிப்பார்கள். இழுத்து கொண்டு அந்த பானையை ஓட முடியாத அளவுக்கு கனமாக இருக்கும் அந்த பானை. குரங்கு ஆர்வத்தோடு பானைக்குள் கைவிடும். உள்ளே நிறைய தீனிகள், உணவு பண்டங்கள். அப்படியே கை நிறைய அள்ளிக்கொள்ளும். வெளியே இழுக்கலாம் என்று பார்த்தால் கை வெளியே வராது. எப்படி வரும்? உள்ளே நிறைய பொருளை கையிலே எடுத்துக்கொண்டு மூடி வைத்து கொண்டிருக்கும் அந்த குரங்கு. கையை இழுத்தால் கை வராது. அந்த பொருளை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு எப்படி கையை விட்டதோ அப்படியே மீண்டும் கையை வெளியே இழுத்தால் வந்துவிடும். ஆனால் ஆசை, குரங்கை விடுமா? அனைத்து பொருளையும் அள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே எல்லா பொருளையும் உள்ளுக்குள் பிடியை போல பிடித்திருக்கும். அந்த நேரம் பார்த்து குரங்கு பிடிப்பவர்கள் குரங்கை பிடித்து விடுகிறார்கள். அந்த குரங்குக்கு தெரியவில்லை, உள்ளே இருக்கிற உணவுப் பொருளை பிடியாக பிடித்திருப்பதை விட்டுவிட்டு கையை வெளியே இழுக்க வேண்டும் என்று. விட வேண்டியதை விட்டால்தானே இன்பம் வரும். இது குரங்குக்கு மட்டும் பொருந்தாது, மனிதர்களாகிய நமக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதில் எதையெதையெல்லாம் விட வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுவிட வேண்டும். அப்போதுதான் நிம்மதி பிறக்கும். விட வேண்டியதை விடாமல் இருந்தால் நிம்மதி பிறக்காது. அது என்னென்ன என்பதை உங்கள் மனசாட்சிக்கே விட்டுவிடுகிறேன். மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: நிறைவு பெற்றது காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்னும் சில நாடுகளில் தமிழில் செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் தெரிவித்துள்ளார். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. அசாம் மாநிலம் திப்ருகரில் இருந்து இந்த சேவையை மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த் சோனோவால் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அசாம் முதலமைச்சர் திரு

0: ஹிமந்த பிஸ்வா சர்மா காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். முதலாவது சரக்கு கப்பலில் அசாம் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்பட்ட மெத்தனால் வங்கதேசத்தின் டாக்காவில் உள்ள பங்காவோன் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான சரக்கு கப்பல் பிரம்மபுத்திரா நதி வழியாக சென்று பங்களாதேஷை அடைய உள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக அசாமிலிருந்து வெளிநாடு ஒன்றிற்கு சரக்கு கப்பல் நேரடியாக செல்ல இருப்பது இதுவே முதன்முறையாகும். வடகிழக்கு மாநிலங்களில் குறைந்த செலவில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துவதில் மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்தியா பங்களாதேஷ் சரக்கு கப்பல் சேவை அமைந்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவுக்கு மிக அருகில் இருந்த ஒரு நாட்டில் நடைபெற்ற ராணுவ ஆட்சியை உலகின் பெரும்பாலான நாடுகள் ஆதரவளித்த போதிலும் ரஷ்யா ஆதரவளிக்கவில்லை என்று கூறினார். அந்த காலகட்டத்திலும் ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவு மிகவும் வலுவாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு வரலாற்று பாரம்பரியத்தை கடந்து விரிவடைந்துள்ளதாகவும் அது தற்போது குறிப்பிடத்தக்க அளவில் பொருளாதார உறவாகவும் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ரஷ்யா உறவில் ராணுவம், அணுசக்தி, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மேலும் கூறினார். ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் குறித்த குறைதீர்க்கும் முகாம் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 897 பேருக்கு நீண்டகாலமாக தீர்வு காணப்படாமல் உள்ள கோரிக்கைகள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017 ஆண்டிலிருந்து இதுவரை நடத்தப்பட்ட 16 குறைதீர் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் 71% அதிகமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரின் பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றும் வெளியிடப்பட உள்ளது. மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். கொல்லம் அருகே பரவூரில் நேற்று நடைபெற்ற மூத்த குடிமக்கள் தின விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், கேரளாவில் மூத்த குடிமக்களின் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். அதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வலுவான சமூக பாதுகாப்பு வசதிகளை உறுதி செய்ய வேண்டியது மாநில அரசின் கடமை என்று கூறினார். மூத்த குடிமக்களுக்கு சட்ட பாதுகாப்பு உத்தரவாதமும் வழங்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள புதிய சட்ட மசோதாவில் அவர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். படுக்கையில் இருக்கும் முதியவர்கள், நினைவாற்றல் குறைபாடு உள்ளவர்கள் ஆகியோருக்கு தேவைப்படும் சிறப்பு சிகிச்சைகளை உள்ளடக்கியதாக புதிய சட்டம் இருக்கும் என்றும் கேரள முதலமைச்சர் கூறினார். திரிபுரா மாநில தலைநகர் அகர்தாலாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் பொலிவுரு நகர திட்டம் மாநிலத்தில் உள்ள நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். நேற்று அகர்தாலாவில் நடைபெற்ற மாநகராட்சி விழாவில் பங்கேற்று பேசிய அவர், உள்ளாட்சி அமைப்புகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்த முன்னோடி திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சமூகத்தில் ஒவ்வொரு தனிநபரையும் வளர்ச்சி மற்றும் மேம்படுத்தப்பட்ட சேவைகளுடன் இணைப்பதே மாநில அரசின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளாக அகர்தலாவில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதோடு கழிவுநீர் வடிகால்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மாணிக் சாஹா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து அதிபர் புதுதில்லி வந்துள்ளார். அவருடன் அந்நாட்டின் உயரதிகாரிகள், வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் அடங்கி

0: குழுவும் வந்துள்ளது. வர்த்தகம், முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் விவாதிக்க உள்ளனர். சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவுடன் நீண்ட காலமாக நட்பு நாடாக உள்ள சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இந்தியாவுடன் வர்த்தகம் புரியும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும். சுவிட்சர்லாந்து அதிபரின் வருகை இருதரப்பும் பயனடையும் வகையில் புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். நாட்டில் நெடுஞ்சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆலோசனை நடத்தவுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நெடுஞ்சாலைத்துறை உயரதிகாரிகள், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தின் தொடக்க அமர்வில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இணையமைச்சர்கள் திரு அஜய் தம்தா மற்றும் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா ஆகியோர் உரையாற்ற உள்ளனர். நாடு முழுவதும் நெடுஞ்சாலை திட்டங்களை நிறைவேற்றுவதில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது, சாலை பணிகளில் புதுமையான அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை பணிகளை விரைந்து முடிப்பது, தர மேம்பாடு, சாலை பாதுகாப்பு, செலவின சிக்கனம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான பிரச்சினைகளுக்கு ராணுவ தாக்குதல் அல்லது பொருளாதார தடைகள் மூலம் தீர்வு காண முடியாது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். தெஹ்ரானில் வெளிநாட்டு தூதர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று கூறியுள்ளார். ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் திரு சையத் அப்பாஸ் அராக்சி எச்சரித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோமதி ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நதியின் தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள லக்னோ நகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் திரு விஷாக் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் மராத்வாடா மற்றும் விதர்பா பகுதிகளில் தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் உருவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதே நிலை சத்தீஸ்கட் மாநிலத்திலும் நிலவுகிறது. உத்தரகண்ட், தெலங்கானா, மேற்குவங்கம், லட்சத்தீவு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர் மாநிலங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இது நம் தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நிலையத்தில் நேரம் காலை 7:25 நிமிடம்.
2: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
3: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர்.

0: கடலூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
5: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
6: எந்த வயதில் குழந்தைகளுக்கு பற்கள் முளைக்கும் என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
7: அது வந்து வெரி வெரி காமன். ஸோ அது வந்து நேட்டல் அண்ட் நியூ நேட்டல் டீத்துன்னு சொல்லுவாங்க. அது வந்து பிறக்கும் போதே பல்லோட பிறக்கலாம், இல்லை பிறந்து ஒரு 30 நாளுக்குள்ளே பல் முளைக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து ரெண்டு விதமாக இருக்கலாம். ஒன்று வந்து அந்த குழந்தைக்கு உண்டான பால் பல்லே வந்து முன்கூட்டியாக முளைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா பால் பல் அல்லாது இது வந்து ஒரு சூப்பர் நியூமரரி டீத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா பல்லாகவும் இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம வந்து எடுக்க செய்யணும். அது வந்து ரொம்ப ஆடிட்டு இருக்கும், ரொம்ப மொபைலாக இருக்கும், ஃபர்மாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்ச நாள் விட்டு பார்க்கலாம். இல்லை ரொம்ப ஆடிட்டே இருக்குன்னா அதை எடுத்துடுறது பெட்டர். கொஞ்சம் ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து இந்த குழந்தைக்கு பிறந்த உடனே வந்து உங்களுக்கு கிளாட்டிங் மெக்கானிசம்லாம் நடக்காது. ஸோ அதுக்கு விட்டமின் கே சப்ளிமெண்ட் கொடுத்து இதெல்லாம் பார்த்து நம்ம எடுப்போம். தனி ஒரு இது இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு தான் பல்லு எடுக்கணும். அப்படி எடுக்காமல் விட்டால் என்ன ஆகும்னா, அவங்க மதர் ஃபீட் பண்ணும் போது அது வந்து அந்த ஃபீட் பண்ணுற இடத்துல வந்து அதை குத்தி குத்தி குத்தி அங்கே வந்து மதருக்கு வந்து அல்சர் வந்து ஃபீடிங் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ அது ட்ரீட் பண்ணுறது திருப்பி செப்பரேட்டாக ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ குழந்தையோட ஃபீடிங்கும் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால இட் இஸ் பெட்டர் டு கன்சல்ட் வித் அ பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் அண்ட் ரிமூவ் த எக்ஸ்ட்ரா டூத். ஸோ என்ன ஆகும்னா வந்து இப்போ ஒரு குழந்தைன்னு எடுத்தீங்கன்னா, இப்போ காலையில் ப்ரஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு காலையில் ப்ரெஷ் பண்ணி முடிச்ச ஒரு அரை மணி நேரத்தில் வந்து அவங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த பல்லு க்ளீனாக இருக்கிற டைமுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான், ஹாஃப் அன் ஹவரோ 1 ஹவரோ 10 மினிட்ஸோ அவ்வளோதான். பட் நைட் டைம் வந்து அவங்க ப்ரெஷ் பண்ணாமல் இருக்காங்கன்னா ஓவர் நைட் வந்து அவங்க வாய் வந்து க்ளீனாக இல்லாமல் இருக்கும். ஸோ நைட் டைமில் வந்து அதாவது சாப்பிடும் போது பல்லு மேலே நம்ம ஃபுட்டு வந்து ரிட்டென்ஷன் ஆகும், கொஞ்சமாவது சாப்பாடு வந்து பல்லு மேலே ஒட்டி இருக்கும் இல்லை நாக்கு மேலே ஒட்டி இருக்கும். ஸோ இந்த சாப்பாடு எல்லாமே வந்து அவங்க க்ளீன் பண்ணாமல் படுத்துட்டாங்க, நைட் ப்ரஷ் பண்ணாமல் படுத்துட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அந்த பல்லு மேலேயே இருக்கும். ஸோ அந்த பல்லு மேலே இருக்கிறதுனால தான் வந்து பாதி பிரச்சனையே வருது. சாப்பாடு பல்லு மேலே ரிட்டென்ஷன் ஆகிறதுனால தான் சொத்தையே ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த துர்நாற்றம்ங்கிறது வந்து ஹாலிடோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹாலிடோசிஸ் வந்து 2 ரீசன்ஸ்னால இருக்கலாம். வயிற்றுல இருக்கிற பிரச்சனைனாலன்னு சொல்கிறது இந்த ஆசிட் ரீகர்ஜிடேஷன்னால திருப்பி திருப்பி இந்த ஏப்பம் வர்றது, இல்லை வயிற்றுக்குள்ளே இந்த அசிடிக் ரீகர்ஜிடேஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அந்த துர்நாற்றம் இருக்கலாம், அந்த அசிடிக் ஸ்மெல் இருக்கும். பட் மேஜராக வந்து ஹாலிடோசிஸ் வந்து நிறைய ரீசன்ஸ்னால வரும். ஸோ ஒன்று வந்து அவங்களோட மெயின்டெனன்ஸ், வாய்க்குள்ளே இருக்கிற நாக்கு மேலே இருக்கிற அந்த கோட்டிங், அந்த சாப்பாடு தங்குறது அதனால இருக்கலாம். இன்னொன்று அவங்க சாப்பிட்ட பஞ்சன்ட் ஃபுட்ஸ், இந்த மாதிரி வெங்காயம் கார்லிக் இந்த மாதிரி சாப்பிட்றதுனாலையும் அந்த துர்நாற்றம் இருக்கலாம். எதுனாலன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அது கண்டிப்பாக குறைஞ்சிரும்.
6: இதுவரை எந்த வயதில் குழந்தைகளுக்கு பற்கள் முளைக்கும் என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

ரீங்காரமிடம் ரிதம்ஸ் தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நிலையத்தில் நேரம் காலை 7:30. நேயர்கள் இனி கேட்டிருக்கலாம் சேலம் மற்றும் திருச்சி மாங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மாங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல்

0: நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: ரொம்ப அழகான பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. கூடவே எப்பவும் போல ஒரு பொது அறிவு கேள்வியும் இருக்கு. இன்றைய சந்தோஷ சாரலுக்கான பொது அறிவு கேள்வி: நடைபெற்று முடிந்த 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்திருக்கிறது? அதில் என்னென்ன மெடல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். எத்தனாவது இடம் பிடிச்சிருக்கு அந்த லிஸ்ட்டில், அந்த சார்ட் லிஸ்ட்டில் எத்தனாவது இடம் பிடிச்சிருக்கு இந்தியா அப்படிங்கிறது தான் இன்றைய சந்தோஷ சாரலுக்கான பொது அறிவு கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுனா நீங்களே ஒரு சபாஸ் போட்டுக்கோங்க. தெரியலனா நிகழ்ச்சியாக கேளுங்க. தொடர்ந்து கடைசியில் நானே சொல்கிறேன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஜே ஜே திரைப்படத்திற்காக பரத்வாஜோட சில வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு பாடலை பாடியிருக்கிறார் ரேஷ்மி.

0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
1: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நிகழ்ச்சி நடத்ததாக ஒரு அறிவிப்பு இருக்கு. அதாவது மின் நிறுத்தம் குறித்தான ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் மின் வாரிய கோட்டத்திற்கு உட்பட்ட ராமையநல்லி, ஆர் கோபிநாதம்பட்டி, கடத்தூர் ஆகிய மூன்று துணை மின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. எனவே இன்று காலை 9 மணி முதல் 5 மணி வரை சிந்தல்பாடி, பசுவாபுரம், காவிரிபுரம், தென்கரைக்கோட்டை, ஆர் கோபிநாதம்பட்டி, நவலை, ஆண்டிப்பட்டி, ஜடையம்பட்டி, கர்த்தாங்குளம், ராமாபுரம், கடத்தூர், ரேகட அள்ளி, சுங்கர அள்ளி, சில்லார அள்ளி, புளியம்பட்டி, கதிர்நாயக்கநள்ளி, ராணி மூக்கனூர், லிங்கநாயக்கநள்ளி, மோட்டாங்குறிஞ்சி, நத்தமீடு, மணியம்பாடி, ஒடசல்பட்டி, லிங்கநாயக்கநள்ளி, ஓபிளி நாயக்கநள்ளி ஆகிய கிராமங்களில் இன்று காலை 9 மணி முதல் 5 மணி வரை மின் நிறுத்தம் செய்யப்படும் என மின்வாரிய கோட்ட செயற்பொறியாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சந்தோஷ் சார்லின் அடுத்த பாடல் ஜெமினி என்ற திரைப்படத்திற்காக பரத்வாஜோட இசையில வைரமுதுவின் பாடல் வரிகளுக்கு சாதனாசர்க்கும் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்தானது இன்று காலை 6 மணியை நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனடியாக நீர்வரத்து உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணியை நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனடியாக நீர்வரத்து உள்ளது.
5: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவிகே நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
4: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் டம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் டம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. சந்தோஷ சார்லின் அடுத்த பாடல் அமர்களம் திரைப்படத்திற்காக பரத்வாஜோட சீல வைரமுத்துவின் பாடல் உரிகளுக்கு கே எஸ் சித்ரா பாடிய பாடல்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்,
2: இது உங்கள் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.

புதுப்படல் அறிமுக நேர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம், என்னோட பேசலாம். இதுவரை எஃப்எம்ல பண்புலையில் பேசாத நேர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம், உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கலாம். சந்தோஷ் சலீன் அடுத்த பாடல் சம்திங் சம்திங், உனக்கும் எனக்கும் என்ற திரைப்படத்திற்காக தேவி ஸ்ரீ பிரசாதோட சேல கபிலனின் பாடல் வரிகளுக்கு கார்த்திக் சுமங்கலி இணைந்து பாடிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: ஒரு ஜி கே குஷின் கேட்டு இல்லையா சந்தோஷ சார்ல நடைபெற்று முடிந்த 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கெல்லாம் தெரியுங்க எனக்கு விட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்களா, உங்களுக்கு இப்பவும் ஒரு சபாஸ் கொடுத்துடலாம். இந்தியா 4வது இடம் பிடித்திருக்கிறது, 21 தங்கப்பதக்கம், 27 வெள்ளிப்பதக்கம், 37 வெண்கலப்பதக்கம் ஆகியவற்றுடன் மொத்தம் 85 பதக்கங்களுடன் 4வது இடம் பிடித்திருக்கிறது. நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரன். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. நிறைவு பெற்றது இன்றைய சந்தோஷ் சாரல் நிலையத்தில். நேரம் காலை 8 மணி. தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று அக்டோபர் 5 உலகமெல்லாம் தன்மார்க்கிகள் உவந்து கொண்டாடுகிற புனித திருநாள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை திருத்தமிழால் பாடி எல்லோருடைய உள்ளங்களையும் தூய்மைப்படுத்தி தேரவாரும் தகத்தீரே என்று அழைத்து தன்மார்க்க நெறியில் உலகை உய்வித்த வள்ளல் பெருமானின் வருவிக்க உற்ற திருநாள் அவதார திருநாள். தன் மொழி அனைத்தும் இறைவன் தந்த மொழியாக முன்மொழிந்த வள்ளற்பெருமான் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் தகத்தே திருத்தி சன்மார்க்க சங்க தடைவித்திட அவரும்

0: இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுகிறதுக்கென்றே ஏனை இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்று பாடுகிறார். இந்த யுகம் கலியுகமா என்றால் கணக்கு அப்படித்தான் சொல்லுகிறது. கிருத யுகத்தினை கேடின்றி நிறுவ விரதனாம் கொண்டேன் என்று மகாகவி பாரதி பாடினார். அந்த கிருத யுகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக, இந்த யுகத்தை மாற்றி அமைப்பதற்காக பரம்பொருளாக இருக்கிற இறைவன் வருவிக்க உற்றதினாலே வள்ளல் பெருந்தகை இங்கு எழுந்தருளினார் என்பது அவர் தந்த அற்புத வாசகம். கவிதையில், பாடலில், திருவருட்பா முறைகளில் இறைவனை எண்ணி துதிக்கிற அந்த பாடலை பாடுகிற பொழுதெல்லாம் கல் நெஞ்சும் கசிந்து உருகக்கூடிய மாணிக்க வாசக பெருமானுக்கு பின்னால் மணிமணியான சொற்களை கொண்டு உள்ளத்து உணர்வுகளை கவிதையாக இறை உணர்வாக பெருக்கெடுத்து செய்த வல்லப்பெருமான் பாடிய திருமுறைகள் என்றென்றும் நினைந்து ஓதுதற்குரியவை. அவருடைய பாடல்களுக்கு நிகராக உரைநடையில் அவர் யாத்த மனுமுறை கண்ட வாசகம் இன்றைக்கு உலக துயர்களுக்கெல்லாம் மருந்து தேடுகிற மாமருந்தாக, சமய நெறி நின்று ஒழுகுகிற அந்த பெருமகனார் ஜாதியிலே மதங்களிலே சாத்திர சண்டைகளிலே மோதி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மாற்று தருகிற, துன்பங்களை போக்குகிற நன்மருந்தாக தமிழை போதி தருளி இருக்கக்கூடிய அற்புத பாடல்களை எண்ணி துதிப்பதற்காகத்தான் சுத்த சன்மார்க்கம் இங்கு தோன்ற வேண்டும் என்று எண்ணி அருள்பாலித்திருக்கிறார். சத்திய தர்ம சாலையை தொடங்கி அந்த பெருமான் வயிற்று பசிக்கு உணவையும் ஆன்ம பசிக்கு ஞானத்தையும் அருளியதோடு உலகியல் தீமைகளில் ஒன்று கலந்து விடாது, தனித்தன்மை பேணி தனித்தவம் புரிவதற்கான விழிப்புணர்வை அருள்வதற்காகத்தான் உலகமெல்லாம் போற்றி துதிக்கக்கூடிய இறை வடிவத்தை ஒளிமயமாகிய ஜோதி வடிவாக கண்டு அருட்பெரும் ஜோதி என்கிற அருள் வாசகத்தை தந்தருளினார். திருநறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமேன் என்று அறைகோவல் விடுத்தார். உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடற்புற தவித்த அருட்சிவ மருந்து என்று பரம்பொருளை குறித்தார். எனவே இந்த நல்ல நாளில் அருட்பிரகாச வள்ளல் பெருந்தகையை நினைத்து உண்ணும் போது ஒரு கைப்பிடி கொடுப்பதோ பசித்தவர்களுக்கு உணவிடுதலோ அதுவும் இயலாத நிலையில் அன்பு நிறைந்த இனிய சொற்களை சொல்லியோ சக மனிதர்களுக்கு உதவுகிற தன்மார்க்கிகளாக இருக்க வேண்டிய கட்டாயம் எல்லோருக்கும் உண்டு. மனித குலத்தின் மாண்பொரு பண்பாக திகழக்கூடியதுதான் உயிர் இரக்கம் என்கிற ஜீவகாருண்ய ஒழுக்கம். உயிர்களிடத்தில் அன்பு செய்ய வேண்டிய ஒப்பற்ற நிலையைத்தான் இறைவனை தந்தையாக எண்ணி துதிக்கக்கூடிய அருட்பிரகாச வள்ளலார் சொல்லுகிறார். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும் என்கிறார். எல்லா உயிருக்கும் இன்பம் செய்யக்கூடிய அன்பு செய்யக்கூடிய தவம் ஒன்றுதான் அற்புத தவம் என்பதை அவர் வழி வந்த மகாகவி பாரதி பின்னால் எடுத்து சொல்லுகிறார். செய்க தவம், செய்க தவம், நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம், அன்பில் சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று சொல்லுகிறார். எனவே எல்லா உயிர்க்கும் இன்பம் எய்துதற்காக அன்பு செலுத்துகின்ற அற்புத நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்வதுதான் இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் அருட்பிரகாச வள்ளலாரை நினைந்து நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் நற்செயல், அதுவே ஒப்பற்ற செயல் என்று உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு ஒளிவடிவாக இருக்கக்கூடிய பரம்பொருளை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று இல்லத்தின் வீட்டில் விளக்கை ஏற்றி வைத்து உள்ளத்தில் அவரவர் குலதெய்வத்தை எண்ணி துதிப்பது கூட அந்த பெருமகனுக்கு நாம் செலுத்துகிற வணக்கமும் பக்தி கலர்ந்த ஒரு உணர்வுமாக அது வெளிப்படுமாக.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
3: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.

ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் 102.5 அண்ட் 103.3 தி வே. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மிட்டம்னு சொல்லுவாங்க இந்த ப்ரைவேட் ஸ்கூல்லாம், அப்படி இல்லாட்டி இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலாண்டு விடுமுறை முடிஞ்சு மறுபடியும் ரீஓப்பன்

செகண்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் டே. ஸோ காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அறுக்க பறக்க காலில் சுடுதண்ணி ஊற்றின கணக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. லாஸ்ட் மினிட்ல அந்த லஞ்ச் பாக்ஸை எங்கே கழுவி வச்சு அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பீங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா வேன் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, ஸ்கூல் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாக்ஸ் எங்கடா வச்ச அப்படின்லாம் கேட்டுட்ருப்போம். அதனால் எல்லாமே பரபரப்பாக போயிட்டுருக்கக்கூடிய நேரத்தில் நல்ல நல்ல பாட்டெலாம் உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கேன். நான் உங்கள் ஆர்ஜே பாஸ்கர். முக்கியமாக இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும், இந்த வீக் டேஸில் அதை பார்த்தீங்கன்னா இந்த விடுமுறை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோம் ஒர்க்லாம் சூப்பராக அழகாக டன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் டன் பண்ணிவிட்டு பேக்கில் எடுத்துகிட்டு போகாமல் மறந்துட்டு போயிடாதீங்க, எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிட்டு கிளம்பிருக்கேன். ஏன்னா அப்போ தான் மிஸ்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். என்னைய மாதிரி நேரில் எண்ணிக்கிட்டு ரசிக்கலாம். அணில் ரவை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றும் 84-40-31. வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் அறிமுகமாகலாம். 043-42 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு, 24-40 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வைங்கள். அறிமுக நேர்கள் மட்டும்

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
8: எட்டு மணி 15 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அணில் ரவை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் ரவை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
9: தர்மபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
10: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
11: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்ட் ரோலில் அமைந்திருக்கிற நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமுடைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம்.
10: நாம இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல வலிப்பு நோயில MRI ஸ்கேன் பரிசோதனை, அதை பத்தி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான பரிசோதனை, இந்த பிறந்த குழந்தைகள் ஏற்படுகின்ற வலிப்பு நோய் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். சிறிது வளர்ந்த குழந்தைங்களுக்கு மீடியல் டெம்போரல் ஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா

0: நடுமூளைக்குடிய அடிப்பகுதி. அது பிறக்கும் போதே சிறு குழந்தை சில குழந்தைங்களுக்கு சுருக்கமாக இருக்கும் அல்லது வளராமல் இருக்கும். இது வந்து ஒரு பக்கம் இருக்கலாம் அல்லது இரண்டு பக்கமும் இருக்கலாம். இந்த டெம்பரல் லோப் அது அப்படிங்கிறது பக்கவாட்டு மூளை. இது வந்து ஹைலி எபிலெப்டோஜெனிக்னு சொல்லுவாங்க இதில், அதாவது வலிப்பு கொடுக்கக்கூடிய வீரியமிக்க மூளை தான் அந்த பகுதி. எனவே அந்த இடத்துல ஒரு கட்டியோ அடிபட்டாலோ அல்லது ரத்த கசிவு ஏற்பட்டாலோ ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டாலோ இயல்பாகவே வலிப்பு அதிகமாக வரும். இந்த மாதிரி நிலைமை இல்லை, அந்த மூளையே சரியாக உருவாகவில்லை என்றால் கட்டாயம் வலிப்பு வரும். இது ஏன் வருது அப்படின்னா, இது வந்து பிறக்கும் போதே வரக்கூடிய தொந்தரவு. குழந்தை வந்து மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முதல்ல பாதிப்பு வரக்கூடிய இடம் இந்த பகுதி தான், ரத்த ஓட்டம் குறையுது. அது ரத்த ஓட்டம் குறையதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது, நான் நிறைய சொல்லியிருக்கேன். தாய் வந்து பேறு காலத்தில் ஏதேனும் ஒரு வைரஸ் காய்ச்சலுக்கு உள்ளாகி இருந்தாலோ, தேவையில்லாத மருந்து மாத்திரைகளை உட்கொண்டிருந்தாலோ, அல்லது கருத்தடை மாத்திரைகள் நிறைய உட்கொண்டு அதற்கு மீறி கருவிட்டு இருந்தாலோ, அல்லது தாயுடைய ஊட்டச்சத்து குறைவாக இருந்ததுன்னா குழந்தையும் வந்து வளர்ச்சி குறைவாக தான் இருக்கும் அல்லவா. இன்ட்ரா யூட்டரின் க்ரோத் ரிட்டார்டேஷன் சொல்லுவோம், ஐயூஜியான பேர். அப்புறம் எடை குறைந்த குழந்தைகள், லோ பர்த் வெயிட் பேபிஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த மிடியல் டெம்பரல் ஸ்க்ளரோசிஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமை வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வலிப்பு கட்டாயம் வரும். இதையும் மீறி சில குழந்தைங்களுக்கு ஃபெமிலியல் சீசஸ் குடும்பத்தில் வரக்கூடிய வலிப்பு நோய் வரலாம், மரபணு மூலமாக பரவலாம். குடும்பத்தில் யாருக்கேனும் இருந்திருக்கோ அது வரலாம் நமக்கு. எனவே இதெல்லாம் இருக்கான்னு எம்ஆர்ஐ ஸ்கேனில் பரிசோதனை கண்டுபிடிக்கலாம். இந்த மிடியல் டெம்பரல் ஸ்க்ளரோசிஸ்னு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை முழுவதும் ஒரு நாளைக்கு ஒன்றோ அல்லது இரண்டு மாத்திரைகளோ உட்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. எனவே இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இது அனைத்து விஷயமே எம்ஆர்ஐ ஸ்கேனில் தெரியும். இது இல்லாமல் ஃபிப்ரல் சீசஸ், அதாவது ஜுரம் வந்தால் வலிப்பு வருது, நிறைய பேர் நம்ம அனுபவப்பட்டிருப்போம். நம்ம குழந்தைகளுக்கு ஜுரம் வந்தால் வலிப்பு வருது, குழந்தை டாக்டர் எனவே ஜுரம் வராமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அல்லது ஜுரம் வந்தால் இந்த மாத்திரை கொடுங்கன்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபிப்ரல் சீசஸ் அப்படிங்கிறது 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வருவது இயல்பு, அது எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன் அப்படின்னா ஜுரம் வரும்போது காய்ச்சல் வரும்போது தெர்மோ ரெகுலேஷன், அதாவது இந்த சீதோஷ்ண நிலையை சமன்படுத்தக்கூடிய திறன் மூளைக்கு இருக்கிறது. அப்போ மூளை வந்து அபரிதமாக வேலை செய்யும். அதாவது என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு பதட்டம் ஏற்படுதல்லவா, 5 மணிக்கு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுங்க, 3:30 ஆயிடுச்சு, நம்ம எவ்வளோ ஒரு பதட்டத்தில் நம்ம வேகமாக ட்ரெயின் பிடிக்க போவோம், ஏன்னா ட்ரெயினை பிடிச்சே ஆக வேண்டும். அதுபோலவே காய்ச்சல் வரும்போது நம்ம உடலிருக்கக்கூடிய சீதோஷ நிலையை சரிப்படுத்தியே ஆக வேண்டும் என மூளை அபரிதமாக வேலை செய்வதனால் வருகின்ற வலிப்பு தான் இது ஃபிப்ரல் சீசஸ். இது வந்து ப்ரொவோக்டு சீசன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவையா அப்படின்னா, 5 வயதுக்கும் காய்ச்சல் வரும்போது வலிப்பு வந்துச்சுன்னா, அதாவது காய்ச்சல் வந்தால் மட்டும் வலிப்பு வருதுன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை தேவையில்லை. அதே சமயம் 5 வயதை தாண்டிய பிறகும் வலிப்பு வந்தாலோ அல்லது காய்ச்சல் இல்லாத நேரத்திலையும் வலிப்பு வந்தாலோ எம்ஆர்ஐ ஸ்கேன் கட்டாயம் செய்தாக வேண்டும். இது செய்தால்தான் மூளையில் என்ன கோளாறு என்று நம்ம கண்டறிய முடியும். மேலும் எம்ஆர்ஐ ஸ்கேனில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கண்டறியலாம் அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து நாளைக்கு பேசலாம். தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தொடர்புக்கு 9150779329.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: எட்டு மணி 21 நிமிடம் கேட்ட ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்னியின் புதுப்படல். அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நாளைக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நாளைக்கு அறிவிப்பு வெளியாக இருக்க ஒரு ஸ்வீட்டான ஒரு அறிவிப்பு வரப்போகுது. அதனால் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் மட்டும் உங்ககிட்ட உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343 42 44 40 30 மற்றொரு 24 40 31. வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகலாம். நிகழ்ச்சி நடத்ததாக இணைய காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
6: வணக்கம்
5: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: பார்வேந்தர், நாமக்கல் மாவட்டம் ராசிபுர வட்டத்தில இருந்து ஊசல்லூர் கிராமத்துல இருந்து பார்வேந்தர் பேசுறேன்.
5: பார்வேந்தரா? ஓ, அரசரோட பேரையே வச்சிருக்கீங்க. நீங்க யாருக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்கீங்களா யாருக்காவது பாரிவேந்தர்?

0: நிறைய பேத்துக்கு உதவி செஞ்சிருக்கேன்.
1: அப்படியா? அப்படி பக்கம் அந்த பக்கம் வந்தோம்னா எங்களுக்கு ஏதாவது பார்த்து பண்றீங்களா?
0: பண்ணிடுவோம்.
1: பண்ணிட்டா போச்சு. என்ன பண்றீங்க பாரி?
0: என்ன
1: பாட்டு வேணும் உங்களுக்கு? அப்படியா? சரி, நல்ல பாட்டு கேட்டிருக்கீங்க காலையில, ரொம்ப அழகான பாட்டு. ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும். ஓகே ஓகே, பாய். நன்றி நன்றி. சூப்பரான ஒரு பாட்டு கேட்டிருக்காரு நண்பர் பாரி, வந்திருக்காக அழகான ஒரு பாடல்.

ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.

0: பொறுத்து இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: எட்டு மணி 27 நிமிடம் கேட்டு ரசித்து கண்டிருக்கிறோம் பொன்னியின் புதுப்பாடல். இந்த வேர்ல்ட் லெவல் ஃபேமஸ் ஆன ஒருத்தரை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த ஸ்மித் மச்சர் அப்படி சொல்லிட்டு இந்த ஃப்ளை துபாய் அப்படிங்கிற ஒரு விமானத்தில் மிகப்பெரிய ஒரு ஹைஜாக் நடக்கும்போது அதுக்குன்னு ஒரு சரியான சமயம் வரும்போது வேர்ல்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீரமான வீர தீரமான அந்த செயலை செயல்படுத்தின இந்த ஸ்மித் மச்சரை பற்றி தான் நான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும், அது வரைக்கும் காத்துட்ருக்கணும். ஒரு சாதாரண விமான பயணியாக இருந்தவரை இன்றைக்கி உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீரதீரமான செயல்படுத்தியதுக்காக எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறாரு. நம்ம நாட்டுடைய பிரதமரும் பேசியிருக்காரு, அதுக்கப்புறம் இஸ்ரேல் நாட்டுடைய பிரதமரும் பேசியிருக்காங்க. ஸோ அந்த சரியான நேரம் வர வரைக்கும் காத்துட்டு இருந்து கரெக்டாக அடித்தோம் அப்படின்னா வெற்றி நிச்சயங்க.

0: வேறு எங்கே கேட்டுட்டு உணவு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அந்த டியூன் வந்து பார்த்தீங்கன்னா மன்மதன் படத்தில் காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக பாடினு போவார் நம்முடைய கேக்கு. ஆனால் இருந்தாலும் அது ஒரு போனஸ் ட்ராக்காக உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். அமைதிவரை கேட்டு ரசித்தும் அனில் ரவை வழங்கும் பொன்னியின் புதுப்புடல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை ஏராளமான சுவை எண்ணற்ற சுவை ஏராளமான வகை. நிலையத்தில் நேரம் காலை 8:30 தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலைகளில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். திருக்குறள் சொல்லியிருக்கிற அந்த செய்தியை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்குது. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதாம் அரசு. பார்ப்போம். பொதுவா பட்ஜெட் கூட்டத்துல எல்லாம் இந்த திருக்குறளை சொல்லுவாங்க. பொருளை சம்பாதிக்க தெரிய வேண்டும் முதல்ல. இயற்றலுங்கிற போது வருவாய்க்கான வழியை உருவாக்குதல், அதன் வழியாக ஈட்டல், அதை காத்தல், காத்த வகுத்தல், அதை பெருக்குதல், பல மடங்காக்குதல், இதெல்லாம் இருந்தா தான் வாழ்க்கையில உயர்வு பெற முடியும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு நாம வந்து பொருளுடைய அருமை தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. உதாரணமா நகரத்தார்கள் வந்து கல்விக்கும் ஆன்மீகத்துக்கும் நிறைய செஞ்சிருக்காங்க. மதுரையினுடைய அந்த 4 கோபுரங்கள்ல அந்த மொட்டை கோபுரத்தை கட்டினவர் வைதாகர செட்டியாருங்கிறது நமக்கு தெரியும். அவர் 1878 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த கோபுரம் கட்டுறதுக்கு உறுதுணையா இருந்திருக்காராம். அப்ப கொடுத்த 1878 25 லட்சம் ரூபாய் கொடுத்தாருல, அதனுடைய அருமை எவ்வளவு தெரியுமான்னு கேட்டாரு. எல்லாரும் உடனே 100 கோடி 200 கோடினாங்க. 37 லட்சம் கோடியா. இதை கேட்ட உடனே பலருக்கு அப்படியே கிரகிருத்து போச்சு. பொருளுடைய மதிப்பு எப்படி கூடுதுங்கிறத சொன்னது. அதே போல சிக்கனமா இருத்தல் என்பதும் ரொம்ப முக்கியம். சிக்கனம்னா கஞ்சத்தனம் கருமித்தனம் இல்லை. அதையும் அழகா சொன்னாரு. எதுவுமே கொடுக்காத ஒருத்தனை போய் கஞ்சன் வந்திருக்காங்க, உடனே அவர் கோவிச்சாராம். என்னங்க கஞ்சன் சொல்லிட்டு 4 எழுத்து சொல்லிட்டீங்க, கருமின்னு சொல்லியிருந்தீங்கன்னா 1 எழுத்து மிச்சமா இருக்கும் இல்லையா அப்படின்னு இருக்காரு. பாருங்க சொல்லல கூட எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியிருக்கு. அப்ப பொருளை சேகரிக்கிறத காட்டிலையும் அதை பாதுகாக்கிறதுங்கிறது, அது வீண் செலவு செய்யாதிருத்தல், ஆடம்பர செலவு செய்யாதிருத்தல் எவ்வளவு நல்லது. அதனாலதான் ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடுதலை போ

0: அகலாக்கடை நடத்தியுள்ளவர். வரும் வழி சரியாக இருந்தால் அது மூலமாக நம்ம சம்பாதிக்கலாம். அதை காட்டில் முக்கியம், போற வழியில ஓட்டை இல்லாமல் இருந்தால் அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிறார். ஓட்டப்பானையில் தண்ணி ஊற்றினா போயிடும். ஆகாறு அளவு இட்டிதாயினும் வரும் வழி குறைவாக இருந்தாலும் போகும் வழி அதை காட்டிலும் சிறியதாக இருந்தால் நாம் கவலைப்பட தேவையில்லை. சரி, இத ஔவையார் வேற ஒரு விதமா நல்வழியில சொல்றாங்க. இந்த பார்ப்பா, நீ சம்பாதிக்கக்கூடிய காலத்துல சேகரிச்சு அதை வந்து பாதுகாத்து வை. அப்படி நீ செய்யாம ஆடம்பரமா செலவு பண்ணா கடைசியில உன்னை காப்பாத்த ஆள் இல்லாம போயிரும். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகட்டு போன திசை. எல்லாருக்கும் கல்லனாய் இயல்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு. இது கொஞ்சம் கடினமா சொல்லப்பட்ட விஷயம்தான். ஆனா அவங்க ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஆன முதலில் அதிகம் செலவழிக்காமல் இருந்தால் நமக்கு எதுவும் இல்லை. அப்படி செலவழிச்சு நம்ம எல்லாத்தையும் இழந்து நின்னா மானம் மரியாதை எல்லாம் போவதோடு நாம் பலரால் பழிக்கப்படவும் செய்வோம் என்பதை அபியார் சுட்டிக்காட்டுகிறார். எனவே நாம் வாழ்கிற காலத்தில் பொருளை ஈட்டுவதற்கான வழியையும், பொருளை ஈட்டுதலும், ஈட்டிய பொருளை காத்தலும், காத்த பொருளை நல்ல செயல்களுக்கு செலவிடுவதுமாக கற்றுக்கொண்டால் அதனால் பொருளால் எப்போதும் பயன் உண்டு. இதையெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். ஏன்னா எல்லாவற்றையும் முத மாச சம்பத்திலே இஎம்ஐ வாங்கி வச்சுக்கிட்டு அதை கட்ட முடியாம வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு திணறத பாக்குறப்ப, அதுவும் குறிப்பா வறுமையில் தங்களை மாய்த்து கொள்ளுகிறவர்கள் நினைச்சு பார்த்தா நம்ம கடுமையா வருத்தமா தான் இருக்குது. அந்த வறுமை ஏற்படாமல் இருப்பதற்கு அல்லது தொழில் நட்டமடையாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் பெரியோரை துணை கொண்டு நல்ல செய்திகளை தெரிந்து கொள்வது நலம். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: இன்னைக்கு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் விளக்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: டைம் கட்டாக 8:35 ஆகிடுச்சு. இன்னுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்க அப்படின்னா கண்டிப்பாக நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கை நிறைய சம்பாதிச்சு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே சரியாக போயிடும். நினச்சிதான் நினச்ச நேரத்தில் சாப்பிட முடியாது, அதனால் கரெக்டான நேரத்தில் எப்போவே சாப்பிட்ருங்க, ஆரோக்கியமாக இருக்கும். நிகழ்ச்சி நடத்ததாக அறிமுகமாகும் நேயர், வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம், யாரங்க இருந்து பேசுகிறீங்க?
5: நான் மான்காடி ராம்குமார் பேர்.
4: யாருங்க?
5: முத்துவேடி ராம்.
4: முத்துவேடி ராம்குமார், உங்க குரலே நல்லா இருக்குதுங்க, ரொம்ப அழகா இருக்கு. எங்கிருந்து பேசுறீங்க
5: சார்? தர்மபுரி மாவட்டம்.
4: முத்துமாரி கொட்டாயா?
5: மான்காரன் கொட்டாய்.
4: மான்காரன் கொட்டாய், ஓ சரி சரி. எங்க இருக்குது மான்காரன் கொட்டாய்?
5: சோளக்கொட்டாய் டீ கார்டன்.
4: ஓ, சோளக்கொட்டாய் பக்கம் மான்காரன் கொட்டாய். என்ன என்ன பண்றீங்க
5: சார்? பால் இருக்கு.
4: பால்?
5: பால் எடுத்துட்டு இருக்கேன்.
4: பால் எடுத்துட்டு இருக்கீங்க, ஓ வாங்கிட்டு இருக்கீங்க. சரி சரி சரி சரி. எத்தனை லிட்டர் வரும் ஒரு நாளைக்கு? நீங்கள் காலையில் ஈவினிங் நிறைய டைம் நீங்கள் எடுப்பீங்களா இல்லை காலையில்
5: மட்டும்தானா?
4: எதுங்க?
5: 120 லிட்டர்
4: வரும். சரி சரி சரி. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் அளவீடு பண்ணுறீங்க? இப்போ அந்த எஸ்என்எஃப்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தானா?
5: ஆமாங்க சார்.
4: ஆ, அதை கேல்குலேட் பண்ணி நீங்கள் அது மாதம் மாதம் கொடுப்பீங்களா காசு, வாரத்துக்கு கொடுத்துருவீங்களா? சரிங்க சரிங்க சரிங்க, சூப்பர். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
5: சார் எனக்கு
4: படத்துல இருந்து விட்டு கேக்குது. என்ன என்ன பாட்டு? இன்னொரு டைம் சொல்லுங்க.
5: விஸ்வாசம் படத்துல இருந்து.

0: வாணே வாணே சாங்க, அந்த பாட்டு ராம்குமார்க்காகவா? எங்க இருக்காரு ராம்குமார் ஐயா?
1: அவர் மெக்கானிக் வேலை செய்யறாங்க
0: சார். சரி சரி, இப்ப இருக்காரு பக்கம்?
1: நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கேன். அவரு இல்ல இல்ல வீட்ல இருக்காரு, நான் கேக்க சொல்றேன்.
0: கேக்க சொல்றீங்களா? அவர் பேர் இன்னொரு டைம் சொல்லுங்களா? சொல்லும் போது லைட்டா
1: வைக்கும் ராம்குமார் சார்.
0: இல்ல வெக்கத்தோடு சொல்லுங்க, முன்ன சொன்னீங்களா? ஆமா சார்,
1: ஆமாங்க சார், ராம்குமார் சார்.
0: சரிங்க, கண்டிப்பா கொடுத்துடலாம் அவருக்காக. சரிங்களா?
1: சரி சரிங்க சார்.
0: வாழ்த்துக்கள்மா, தொடர்ந்து கேளுங்க. எஸ் டி மானோட சில ரொம்ப அழகான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, விஸ்வாசம் திரைப்படத்திற்காக, எஸ்பெஷலி ராம்குமார்க்காக.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நமது தர்மபுரி பண்பலை 102.5.
2: வணக்கம். தர்மபுரி மாவட்டம்,
3: திருப்பத்தூர் மாவட்டம்,
4: சேலம் மாவட்டம்,
5: திருப்பத்தூர் மாவட்டம்,
6: கிருஷ்ணகிரி மாவட்டம்,
7: ராசிபுரத்துல இருந்து
5: எனக்கு பிடித்த பாடல்
6: படையப்பா படத்துல இருந்து
8: எம் பேரு படையப்பா, இளப்பட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா,
6: ஐயன் திரைப்படத்துல இருந்து
5: பசும்பொன்ல இருந்து
9: தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை.
1: உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க நம்ம எஃப்எம்ல கேக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். 40 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை உங்க குரல்ல எங்களுக்கு குரல் பதிவா அனுப்பி வைங்க. தினமும் காலை 10:05 நீங்கள் கேட்டவை.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
10: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
11: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
12: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
13: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
12: ரவா கட்ல சூப்பர் டேஸ்டி.
13: சூப்பர்.
14: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
1: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: முகத்தில் கருமா
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சு தான் அந்த ஆள் எப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுறோம். ஆளுமைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் ஒரு உளவியல் நிபுணர். சரி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன? பிறப்பு, வளர்க்கப்பட்ட விதம், படிப்பு, நண்பர்கள், சமுதாயம், இப்படி நிறைய உண்டு. ஆளுமையின் அடிப்படையில் சில மனநோய்கள் உண்டாகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஃப்ரெனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒன்று. இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதிக உணர்ச்சி, சந்தேகம், பொறாமை, இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது. அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்களை வந்து குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். அடுத்தது வந்து ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க. சின்ன வயசுலேயே இது ஆரம்பமாயிடுது. பகல் கனவுலேயே சஞ்சரிப்பாங்க. அவங்களுடைய விரோதம், கோபம் இதை கூட வெளியில் காட்டிக்க முடியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு அகமுகம், பிரச்சனைகளிலிருந்து ஒதுங்கி எதுலேயும்

0: ஈடுபாடு இல்லாதவங்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு ரகம். அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா உணர்ச்சிகளில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குமா. சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சில சமயம் சோகமாக உட்காந்துருப்பாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்குவாங்க. இன்னொரு வகை என்னென்னா எண்ண பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அதுக்கு. இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் எல்லாம், சட்டத்திட்டம் எதுலேயும் ஒரு ஒழுங்குமுறை, இப்படி எதிர்பார்க்குற மனோபாவம். இவங்க எதிர்பார்ப்புக்கும் அரண்முறைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. இந்த நிலைமை நீடித்தா என்ன ஆகும் தெரியுமா? அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மனத்தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்தது ஹிஸ்டீரியா ஆளுமை. சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுபடுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க. உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க. இவங்க மன எழுச்சியில் பக்குவமின்மை, குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும். தன்னலம் மிக்க குணம், பிறர் வந்து தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினச்சி செயல்படுறது, இதெல்லாம் இவங்க அடையாளம். அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களோட இணங்கி போக முடியாதவங்க. அறிவு, மன எழுச்சி, சமூக உறவு இதில் எல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க. இவங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பிச்சைக்காரங்க, குற்றவாளிகள் இவங்ககிட்டலாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமாக இருக்குமா. அடுத்தது என்னென்னா சோர்வுடைய ஆளுமை. எதுலேயும் உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது, வாழ்வின் சுவையை வந்து அனுபவிக்க முடியாதவங்க. இன்னொரு ரகம் இது வந்து கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் ஆத்திரம், குரோதம், வன் செயல் இதிலெல்லாம் ஈடுபாடு, இப்படி உள்ளவங்க. நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒன்று. அடுத்தவங்க மேலே விரோதம் இருக்கும், அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் அதை அப்படியே வெளியில் காட்டாமல் அதே சமயம் அமைதியான முறையில் வெறுப்பை வெளிக்காட்டுற ரகம். இவங்கெல்லாம் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டே நினச்சதை நிறைவேற்றிக்கிறவாங்க. முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமாக. பாதுகாப்பின்மை, சந்தேகம், முழுமையின்மை, அறவேக்காட்டுத்தனம் இந்த மனப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அகம்பாவம், புடிவாதம், எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும். இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டுதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும். அதன் அடிப்படையில் மனவியாதிகள் வருமா. அதனால் இணக்கமான, எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை. ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாராம். டாக்டர், எனக்கு மனசில் ஏதோ வியாதி, ஆளுமை கோளாறு, அதாவது எனக்கு சீக்கிரமாக செத்து போனால் தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னாராம். உடனே அந்த டாக்டர், சரி அப்படின்னா இங்கேயே இருங்க, நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: திஸ் இஸ் ஃபைனல் கால் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் நடக்கும்போது அறிவிப்புகள் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கூட சொல்லுவாங்க. அந்த அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஃபைனல் கால் சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த கடத்தூர் ராமியாநெல்லி ஆர் கோபிநாதம்பட்டி அந்த மின்வாரியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இன்றைக்கி காலையில் இன்னும் 9 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆகும் போது ஷெடவுன் வரப்போகுது. ஸோ அதனால் இது வரைக்கும் கொஞ்சமாவது சார்ஜ் போடலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் போட்டுக்கோங்க பக்கத்தில். அதே போல் ஊத்தங்கரை, குன்னந்தூர், கல்லாவி ஆகிய துணை மின் நிலையங்களிலும் இன்று காலை 9 மணி முதல் 5 மணி வரை மின் நிறுத்தம் செய்யப்படும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவர் ஃபோன்லேயே பேசினார்.

அறிமுகம் நீங்கள் தருமபுரியிலேருந்து மாரண்டள்ளி பக்கம் மிஸ்டர் கண்ணன் பேசினார். அவர் ஒரு பாட்டு எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு 3 வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு அம்மா பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் கண்டிப்பாக அவருக்காக ஒரு அம்மா பாட்டு கொடுத்தே ஆகணும். கண்ணனுக்காக அறிமுக நேயர் வியாபாரி திரைப்படத்திற்காக.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேமானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: Viking Bunions and Briefs.
1: ஓகே, இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக வந்து அறிமுக நேருக்கெல்லாம் பேசினாங்க. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. மறுபடியும் உங்களை 10:05 நீங்கள் கிட்ட வேலை சந்திக்கிறேன்.

0: நாம் இதுவரை கேட்டரசித்தோம் வைக்கிங் பனியன்சன் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்சன் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிலையத்தில் நேரம் காலை 9 மணி. தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி சங்கா ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கா ஸ்கேன்ஸ்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: காலத்தின் கடைசி கருணை என்று பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கவியரசர் கண்ணதாசன் குறிப்பிடுவார். காலத்தின் கடைசி கருணை என்று இதயத்தின் உணர்வுகளோடு அவர் ஏன் அப்படி அழைத்தார்? தன் வாழ்நாள் முழுவதும் காந்தியத்தை காதலித்து காந்தி

0: சிந்தித்து சிந்தித்து உருவாக்கியிருக்கிறீர்கள். மக்கள் எதையுமே மறந்து விடுவார்கள். உங்கள் சாதனைகளை என்றும் மக்கள் நினைவில் நிற்பதற்காக ஒரு செய்திப்படம் எடுத்தால் நல்லது என்றார் எஸ்டி சுந்தரம். அதற்கு காமராஜர் சொன்னார், நாம தான் ரோடு போட்டோம், அது மேலதானே மக்கள் நடக்கிறாங்க, நாம தானே பள்ளிக்கூடம் கட்டணும், அதுல தானே அவங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க, அணைகளை கட்டணும், அந்த தண்ணீர்ல தானே விவசாயம் நடக்குது, இதுக்கு எதுக்கே விளம்பரப்படும் போயா, காமராஜர் சொன்னார். கொஞ்ச நேரம் தயங்கிய சுந்தரம் சொன்னார், ஐயா ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதுமையா, தேர்தல் நேரத்துல வாக்கு சேகரிக்கிற உதவுகிற மாதிரி ஒரு நல்ல செய்தி படமா எடுத்துடலாம். அட பாவி, படம் எடுக்க 3 லட்சம் கேக்குறியே, இதுல 10 ஊர்ல நான் பள்ளிக்கூடம் கட்டுவேன், பிள்ளைய படிக்க வழி சொல்லாம நியூஸ் ரீல் எடுக்க சொல்கிறாயே, முதல்ல இங்க இருந்து நடைய கட்டு என்றார் அந்த கருப்பு காந்தி. இப்படி ஒரு தலைவரை இன்று பார்க்க முடியுமா? எண்ணி பாருங்கள். உங்கள் தோல்வி குறித்து என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? பத்திரிகையாளரின் கேள்வி. தேர்தலிலே நான் தோற்றேன், ஜனநாயகம் ஜெயித்து விட்டது என்று சிரித்தபடி சொன்னார் பெருந்தலைவர். நீங்கள் தோற்றதற்கும் ஜனநாயகம் வென்றதற்கும் என்ன சம்பந்தம் என்று அவர்கள் கேட்டார்கள். சம்பந்தம் இருக்கனே, ஒரு மாநில முதல்வராயிருந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராயிருந்த என்னை ஒரு மாணவன் தோற்கடிக்க முடியும்னா அதுதான் ஜனநாயகத்துக்கு வெற்றி. அந்த ஜனநாயக உரிமை எல்லோருக்கும் கிடைக்கணும் தானே, நான் 9 வருஷம் ஜெயிலில் இருந்தேன் என்று முகம் வளர்ந்தபடி சொன்னார் அந்த அரசியல் முனிவர். இந்தியாவின் விடுதலை போரில் 9 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை, 12 ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர், 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வர், 5 ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர், 2 முறை இந்திய பிரதமர்களை உருவாக்கிய ஒரே தமிழர். இத்தனை பெருமைகளுக்கு பின்னும் அவர் சொந்த வாழ்க்கையில் அவருக்கு மிஞ்சியது வெறும் 60 ரூபாய் ரொக்கப்படம், 10 கதர்வேட்டி சட்டை. அவர் கண்மூடினார். அவர் வாழ்ந்த வீட்டை அதன் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது. அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. ஆனால் அவரது பெயரை மட்டும் வரலாறு பதிவு செய்து கொண்டது. காந்தி பிறந்த நாளில் அவரின் தொண்டர் மறைந்ததுதான், பெருந்தலைவர் மறைந்ததுதான் வியப்பினும் வியப்பு. ஒரு தொண்டன் தன் தலைவன் மீது வைத்திருந்த உண்மையான பற்றின் அடையாளம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: இன்றைய நாள் இனியதாய் அமையட்டும், நினைக்கும் எண்ணமெல்லாம் நனவாய் மலரட்டும். சிரிப்போடு இன்றைய நாளை தொடங்குவோம். நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டாடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.

உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் கானகம் காப்போம் இந்த தலைப்புல தான் வழங்கப்போகுது. ஒரு மரம் ஒரு நிழல் மட்டும் தருவது கிடையாது, ஒரு தலைமுறைக்கான சுவாசத்தையே தருகிறது.

காற்றுக்கு உயிர் கொடுத்து, மண்ணுக்கு வளம் கொடுத்து, மனிதர்களுக்கு நிலம் கொடுத்து நிற்கும் இந்த மரங்களை பாதுகாப்பது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையும் கூட. இன்னைக்கு வானொலியில் வசந்தம்ல கானகம் காப்போம் இந்த தலைப்புல தான் மரங்களோட முக்கியத்துவம், நம்ம வாழ்க்கையோட அவை கொண்டிருக்கும் அழகான உறவு, இதை பத்தி எல்லாமே நம்ம பேச போறோம். நேயர்களும் உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் கானகம் காப்போம்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
7: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.

9:16, இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். இன்னைக்கு வானலையில் வசந்தம் கானகம் காப்போம் இந்த தலைப்புல தான் நம்ம பேச போறோம். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2 முதல் அக்டோபர் 8 வரைக்கும் தேசிய வனவிலங்கு வாரம் கொண்டாடப்படுது. இந்தியாவில் அரிய தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை பாதுகாப்பதையும் சுற்றுச்சூழல் சமநிலையை நிலைநிறுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இந்த வாரம் அனுசரிக்கப்படுது. மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2 தொடங்கி ஒரு வாரம் வரைக்கும் இந்த தினம் அனுசரிக்கப்படுது. இந்த விழிப்புணர்வு வாரம் முதன் முதல்ல 1952 இந்திய வனவிலங்கு வாரியத்தால் திட்டமிடப்பட்டு 1957 முதல் அதிகாரப்பூர்வமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழிந்து வரும் நிலையில் உள்ள விலங்கினங்கள் மற்றும் பறவைகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே பரப்புதல் மற்றும் காடுகளையும் வனவிலங்குகளையும் பாதுகாப்பதன் மூலம் பூமியின் சுற்று

0: சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரித்தல் மற்றும் காடழிப்பு மற்றும் மனிதர்களின் ஆக்கிரமிப்புகளால் சுருங்கி வரும் வனவிலங்குகளின் இயற்கை வாழ்விடங்களை மீட்டெடுத்தல் இதுதான் இதோட முக்கியத்துவம். இந்த தினத்தில் கானகம் காப்போம், காடுகளை காப்பது பற்றி நம்ம பேசுகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. காடு அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லுவோம், அதில் இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், நீர்நிலைகள் எல்லாம் சேர்ந்த ஒரு எக்கோசிஸ்டம் தான். ஒரு பகுதி காடு அழியுது அப்படின்னா அதை சார்ந்த பல உயிரினங்களும் பாதிக்கப்படும். அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் நமக்கு என்னெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான காற்று, நிழல், அது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சி, மழை மற்றும் நீர் சுழற்சிக்கு உதவி செய்து மண்ணரிப்பை தடுக்க உதவி செய்யுது. பல பறவைகள் விலங்குகளுக்கு வாழ்விடமாகவும் அமையுது. இந்த மாதிரி மரங்கள் நமக்கு நிறைய வகையில் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்ற தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நேயர்கள் உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்கள் 043-42-24-40-30, மற்றொரு எண் 99-86-81-10-25. இந்த இரண்டு எண்கள்லையும் மற்ற நேயர்கள் 043-42-24-40-31, மற்றொரு எண் 99-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். இன்னைக்கு வானலையில் வசந்தம், கானகம் காப்போம் இந்த தலைப்புல தான் பேச போறோம். நம்ம கூட முதலாவதா இணைப்பில் இணையக்கூடிய நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் தர்மபுரி மாவட்டம் மக்கமலை பஞ்சாயத்து தாசம்படி சித்தன்.
0: சொல்லுங்க சித்தன் ஐயா, கானகம் காப்போம்.
1: கானகம் காப்போம் என்ற தலைப்பு மேடம், மரம் செடி கொடிகளை நம்ம பத்திரமா பாத்துக்கணும்.
0: ஆமா,
1: கூடு கட்டி வாழும் அந்த மரத்தினுடைய நிலத்துல சில விலங்குகளும் அந்த நிழல்ல தூங்கும்.
0: சரி,
1: அதெல்லாம் நம்ம வெட்டி போட்டா அந்த விலங்குகள் அழிஞ்சு போயிடும்.
0: ஆமா கண்டிப்பா.
1: அது அழியாம நம்ம வீட்டாண்ட கூட ஒரு மரம் வளர்க்கறாங்கன்னா அந்த மரத்துல அணில் கூண்டு கட்டி இருக்கும். அணில் அந்த இயற்கையான அந்த இடத்துல வந்து இருக்கும் நிழல்ல, அதை நம்ம வெட்டி போட்டா ஓடி போயிடும்.
0: சரிங்க, நீங்க மரங்கள் நட்டிருக்கீங்களா உங்க வீட்டை சுத்தி?
1: எங்க வீட்டை சுத்தி நெல்லிக்காய் மரங்கள் இருக்குது,
0: தென்னை
1: மரம், வீட்டு தோட்டத்துக்காக கீரை மரங்கள், முருங்கை மரம், நமக்கு தேவையான போல் மரம் எல்லாம் நட்டு வச்சிருக்கிறோம்.
0: சரிங்க ஐயா, நமக்கு பின்னாடியும் நம்ம மரங்கள் வந்து நம்மோட பேரை சொல்லும். இது வந்து
1: எங்க அப்பா நட்டது, எங்க தாத்தா நட்டது.
0: கண்டிப்பா
1: பேரப்பிள்ளைகளா சொல்லுவோம். நான் அந்த மாதிரி இதான் வச்சிருக்கேன். எங்க போனாலும் ஒரு திருமணத்து போனா ஒரு தென்னை மரம், நெல்லிக்காய், கொய்யா மரம்,
0: கண்டிப்பா
1: அத்தி மரம், அந்த மாதிரி மரங்கள் நட்டு வைக்கிறது. வீட்டை வீட்டை சுத்தி நல்ல இயற்கையா இருக்கு, காத்து நம்ம அந்த காத்து சுவாசிக்கலாம், விலங்குகளும் அது மேல வாழும்.
0: கண்டிப்பாங்க ஐயா, மரங்களை நட்டு அதை பாதுகாக்கிறது, அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அதை பராமரிச்சு வளர்க்கறது அப்படின்றது.
1: தண்ணி ஊத்துவோம்.
0: சரிங்க ஐயா,
1: இந்த வெயில் நேரம் தண்ணி ஊத்தும் கூட தண்ணி வாழ மரம் அதுக்கெல்லாம் தண்ணி ஊத்துனாரா, அந்த சில பறவைகளும் வந்து அந்த இடத்துல உட்காரு, ஒரு தேன் பூச்சி கூட வளரும் அந்த இடத்துல. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: காலை வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா.
2: நான் கிருஷ்ணா மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டியூர்ல இருந்து தென்னை விவசாயி ஏ முருகன்மா.
0: சொல்லுங்க முருகன் ஐயா.
2: கானகம் காப்போம் கேட்டேன், தலைப்ப கேட்டேன். பண்பலை சித்தன் சொன்ன மாதிரி நான் தென்னை விவசாயம் சொல்றது அதுக்குதாம்மா. ஒரு மரம் தென்னை வெட்டாக்க நாலு பக்கத்துல நாலு மரம் அதை காப்பாத்தணும்.
0: கண்டிப்பா.
2: அப்படி காப்பாத்தும் போது நமக்கு மழை வருதுமா, மழை மரம் வெட்டினாக்க மழை வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. மரம் நிறைய இருந்தாக்க அடர்ந்த இடத்துல மழை வருதுமா, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த மரத்துல எத்தனையோ வகை உயிரின அணில், புறா எல்லாம் கூடு கட்டி வாழ்து, அதுக்கு ஒரு வாய்ப்புமா.
0: சரிங்க ஐயா,
2: நம்ம அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து அந்த மரத்தை வெட்டாம நான் பாத்துக்கணுமா.
0: கண்டிப்பாங்க ஐயா, நன்றி.
2: நன்றிமா, வாய்ப்புக்கு நன்றிமா.
0: அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
3: நல்லமல்லி வட்டம் கெட்டுப்பட்டி மாடுகாதூர் கிருஷ்ணன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க கிருஷ்ணன் ஐயா.
3: மேடம், அந்த அந்த காலத்துலயே வந்து பார்த்தா அசோக சக்கரவர்த்தி சாலை ஓரம் வந்து மரம் நடுற திட்டத்தை தொடங்கி வச்சார் மேடம். மரம் இருக்கு முன்னால்தான் மேடம் சாலை ஓரத்துல வந்து வெயில் இல்லாம போறாங்க. அந்த காலம் மாட்டு வண்டியில போறாங்க, நடந்து போனாங்க. இன்னைக்கெல்லாம் காவிரி பைக் போகுது மேடம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் மரத்தை வந்து பாதுகாத்து ஒரு திருமண விழாக்கள் வந்து தேங்காய் பழம் கொடுத்த பார்த்தா ஒரு செடிகள் கொடுக்கலாம் மேடம்.
0: இப்போலாம் பெரும்பாலான இடங்கள்ல செடிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களாங்க?

0: ஆமா மேடம்,
1: கண்டிப்பாங்க ஐயா.
0: மரம்ன்றது வந்து மனிதனுடைய ஒரு அங்கம் மேடம், உயிர் மூச்சு. அது ஒரு சின்ன கதை சொல்லிட்டுங்களா மேடம்?
1: ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க.
0: சிம்பிளான கதை
1: சொல்லுங்க.
0: மேடம். ஒரு ஒரு தம்பதிக்கு ஒரே மகன் மேடம். அவன் வந்து காசிக்கு போகணும் வந்து வர முடியாது மேடம். அதனால வந்து சரி தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் தாய் தப்பு என்ன சொல்லியிருந்தாங்க மேடம், போகும்போது வந்து புங்க மரத்தை பருத்து போ, உனக்கு முடிய முடியலன்னு திரும்பி வரும்போது வரும்போது வேப்ப மரத்துல படுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க மேடம். அவன் போய் போய் போய் மரத்தில் படுத்து தயாராகிறான் புங்க மரத்தில் படுக்கும் போது மேடம், பிள்ளையா மரத்தில் புங்க மரத்தில் படுத்துவும் போது அவன் காத்து சாப்பிட்ற விஷயம் வெளியே விடுது மேடம். வேப்ப மரம் வந்து ஆக்சிஜன் வெளியினால வரத்துக்குள் திரும்பி உடம்பு கிடையாது மேடம், நல்லா ஏறா மேடம். அது மாதிரி ஒரு உயிர் மூச்சு மேடம். நன்றிங்க மேடம்.
1: நன்றிங்க ஐயா, நன்றி. பெரும்பாலும் பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னா அதற்கு ஈடாக 10 மரங்களை பக்கம் நம்ம நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 10 மரங்களை நம்ம நட்டு வைக்கிறதோடு நிறுத்திக்காமல் அதை கண்டிப்பாக வளர்ற வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ற வரைக்கும் அதற்கு தேவையான தண்ணீரை கொடுத்து அதை பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் அதுவே அதோட தண்ணியை அதோட தேவையை பூர்த்தி செஞ்சு அதுவே வளர ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வரைக்கும் கண்டிப்பாக அதை பராமரிக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நடுறதை விட அதை பாதுகாக்கிறது அப்படின்றது இன்னும் முக்கியமான விஷயம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம்ல கானகம் காப்போம் இந்த தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: தகடூர் அன்பளிக்கு இனிய காலை வணக்கம்மா.
1: வணக்கம்.
2: 50 கலை செல்விங்கம்மா.
1: சொல்லுங்க கலை செல்விமா.
2: அம்மா, நம்ம மரமும் குழந்தைகளும் ஒண்ணுங்கம்மா. நம்ம குழந்தைகளை எப்படி பராமரிக்கிறோமோ அது போல அது போல மரங்களையும் பராமரிக்கணும். பெரிய மரங்களை வெட்டக்கூடாதுங்கம்மா, அதனுடைய பயன்பாடு அதிகம். அது பெரிய மரங்கள் இருக்கும் போதே நம்ம சின்ன மரக்கன்றுகளை நிறைய வைக்கணுங்கம்மா வீட்டுக்கிட்ட.
1: கண்டிப்பா.
2: எங்க வீட்டுக்கிட்ட நிறைய மரங்கள்லாம் இருக்குங்கம்மா.
1: சரிங்கம்மா.
2: மரங்கள் மரங்கள் இருந்தால் மட்டும்தான் தண்ணீரை சேமிக்கும். வேர்கள் மரத்தினுடைய பனை மரத்தினுடைய வேர்கள்லாம் தண்ணீரை சேமிக்கிறதுனாலதான் நிலத்தடி நீர் குறையாம இருக்கும்.
1: ஆமா.
2: அதனால பனை மரங்களை வளர்க்கறது ரொம்ப அவசியம். பனை மரங்களை இப்ப பார்க்கவே முடியல.
1: ஆமாங்கம்மா. ஒவ்வொரு மரம் நன்றிங்கம்மா.
2: கொஞ்சம் சுருக்கமா பேசினா நல்லா இருக்குங்கம்மா.
1: நன்றிங்கம்மா. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு பயனை தரக்கூடியது, அதனால எல்லா மரத்தையும் நம்ம வளர்க்கறது அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் கானகம் காப்போம் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
3: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
7: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ஒன்பது மணி 35 நிமிடம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இன்னைக்கு வானலையில் வசந்தம் கானகம் காப்போம் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக நம்ம வீட்டில் விடுமுறை நாள் அப்படின்னு பார்த்தாலே, இல்லை குழந்தைகளோட பள்ளி விடுமுறை நாள் அப்படின்னு பார்த்தாலே, எல்லாரும் போகணும் அப்படின்னு முதல்ல முடிவெடுக்கக்கூடிய இடம் அந்த மலை பிரதேசங்கள் தான். ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம விஷ்லிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா. நம்ம சமவெளியிலிருந்து அந்த மாதிரியான ஒரு இடத்திற்குள்ளே நுழையும் போது, அதோட நுழைவு பாதை ஆரம்பிக்கும் போதே ஒரு வித்தியாசத்தை நம்மளால் உணர முடியும். சாலையோட இருபுறமும் பசுமையாக நிற்கிற மரங்கள், அங்கங்கே தெரியக்கூடிய செடிகள், மலைகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அடர்ந்த காடு, இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போகும்போது மனசுக்குள்ளே அப்படி ஒரு அமைதி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக உயரத்துக்கு போக போக காற்றுல இருக்கக்கூடிய அந்த ஒரு குளுமை, ஜன்னலை திறந்தால் அந்த சிலுசிலுன்னு வீசுகிற காற்று, இது எல்லாமே அடடா நம்ம மலைக்குள்ளே மலை பிரதேசத்துக்குள்ளே வந்துட்டோம், காற்று சில்லுன்னு இருக்குது அப்படின்னு நம்ம மனசும் நம்ம உடம்பும் சேர்ந்து புத்துணர்ச்சி ஆகிடும் இல்லைங்களா. இது எல்லாத்துக்கும் காரணமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அவ்வளவு மரங்கள் தான். அந்த மரங்களும் அந்த பசுமையும் அந்த குளிர்ந்த காற்றும் இல்லாமல் அந்த மலைப்பனையத்தையே நம்மளால் நினைத்து பார்க்க முடியாது. அதனால் நம்ம சுற்றுலா போகும்போது அந்த இயற்கையை ரசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நமக்கு இவ்வளவு அழகான அனுபவத்தை தர்ற அந்த மரங்களையும் காடுகளையும் பாதுகாக்கணும் அப்படின்றதையும் நினைவில் வச்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த சுற்றுலா போகிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளாஸ்டிக் பேப்பர் ஆகட்டும், வாட்டர் பாட்டில் ஆகட்டும், குப்பைகளாகட்டும், அப்புறம் விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு அங்கே என்ன ரூல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி அந்த இயற்கையை நம்ம ரசிச்சுட்டு வரதோட நிறுத்திக்கணும். அங்கே இருக்கக்கூடிய மரங்களுக்கு சேதம் இல்லாமல் நம்ம இருந்துக்கணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம மரங்களை பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமாக உதவும். இன்னைக்கு வானலில் வசந்தம் கானகம் காப்போம் இந்த தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம கூட இணைப்பில் இணைக்கூடிய நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் தர்மபுரி மதிகோன்பாளையம் மோகன் பேசுறேம்மா.
1: நல்லா இருக்கேங்க ஐயா.

0: சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை.
1: மரம் என்பதுமா ஒரு தாய் போன்றது,
0: கண்டிப்பா.
1: அதுக்கு பல்வேறு விளக்கங்கள் சொல்லலாம். இப்ப ஒரு மரம் இருக்குன்னா, நம்ம வெயில ரொம்ப தூரம் நடந்து வரணும்னு வச்சுக்கவே, அந்த இடத்துல போய் நிழலுக்கு நிக்கலாம். ஒன்று. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த மரத்துல வர கனிகள், உதாரணத்துக்கு ஒரு மாம்பழம்னு வச்சுக்கவே, அதனுடைய கனிகள் நமக்கு சாப்பிடலாம். ரெண்டு. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், உலகத்தையே வாழ வைக்கக்கூடிய அந்த மலைத்துளி. நம்ம மழை இருந்தா அந்த மரத்தினுடைய ஈர்ப்பு சக்தியினால நமக்கு தேவையான மழையை வந்து கூட்டின்னு வந்து நம்ம பூமிக்கும் நமக்கும் கொடுக்கக்கூடியது இந்த மரம் தான். அந்த மரத்தை வந்து நம்ம ஒரு தாயை காப்பது போல், கண்ணை இமை காப்பது போல் நம்ம காத்து நிக்கணும். அதே போல நீங்க ஒரு அழகான ஒரு கருத்து சொன்னீங்கம்மா, அது மனசுல ரொம்ப நெகிழ்ச்சியாவும் மகிழ்ச்சியாவும் உள்ளது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மரத்தை வெட்டும் போது ஒரு 10 மரத்தை வந்து நம்ம நெட்டு வச்சுட்டு பின்னாடிதான் அந்த மரத்தை, அது முடியாத மரத்தை மட்டும்தான் வெட்டணும். அது மாரி வந்து அந்த மரத்தை வெட்டும் போது 10 மரத்தை நெட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மரத்தை வெட்டினா சிறப்பா இருக்கும், வருங்கால சங்கத்தி அது ஒரு பயனுள்ளதா இருக்குன்னு சொன்னீங்கம்மா. அந்த கருத்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிமா.
0: நன்றிங்க ஐயா, நன்றி.
1: நன்றி,
0: இணைப்பில் இருந்ததற்கு நன்றி. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நான் திருப்பூர் மாவட்டம் குருணைக்கிழத்தில் இருந்து
0: ஐயா. உங்க பேர் திரும்ப சொல்லுங்க.
2: என் பேர் கஸ்தூரிங்க.
0: சொல்லுங்க ஐயா, உங்க கருத்துக்களை சொல்லலாம்.
2: அதாவதுங்க, சாணகம் காப்போம்னு சொல்லியிருக்கீங்க, அது அதை விட இன்னொரு வார்த்தை சொல்லலாம்ங்க, நம்மை நாமே காத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம்ங்க. சாணகம் இருந்தா தானுங்க நம்ம மக்களே வாழ முடியும்.
0: கண்டிப்பா.
2: ஆமாங்க. அதே எங்க வீட்டுக்கு முன்னாடிங்க பின்னாடி எல்லாம் ரெண்டு பக்கத்துலயும் நிறைய மரங்கள், ஒரு 6-7 வகையான மரங்கள் வச்சு உண்டு பண்ணிருக்கேங்க நானு. இதே மாதிரி எல்லா வீட்டுகள்லயும் மரம் வச்சு உண்டு பண்ணாங்க அப்படின்னா இந்த வெப்பமே இல்லாம போயிடுங்க.
0: கண்டிப்பாங்க ஐயா.
2: யாரும் இல்லைங்க, முந்தி எல்லாம் வந்து பனைமரங்கள் நிறைய இருக்குங்க, அந்த மரத்தை எல்லாம் அழிச்சிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுங்க அப்படின்னா, காட்டுகள்ல வந்து ஒரு உஷ்ணம், அந்த உயிர் வேலிகளை அழிச்சுட்டு கம்பி வேலி போட்டாங்க. அதுல எத்தனையோ ஜீவராசிகள் வாழ்ந்துகிட்டு இருந்த இடமெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. காட்டுகளுக்குள்ள போனோம் அப்படின்னா குழு குழு குழு 4 கோடி உயிர் வேலி மட்டும் நல்லா இருக்கு, அழிச்சதுனால ரொம்ப வெப்பம் அதிகமா இருக்கு.
0: சரிங்க ஐயா, அதற்காக தான் சொல்றோம்.
2: மரத்துக்களை நிறைய வச்சு உண்டு பண்ணலாம்ங்க.
0: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
2: அப்பதான் வந்து நம்ம நம்ம வாழ்க்கைக்கு நல்லா இருக்குங்க, மனிதனுடைய வாழ்க்கைக்கு.
0: நன்றிங்க ஐயா, நன்றி. ஐயா சொன்ன மாதிரி தான் மரங்கள் அப்படின்றது இப்போ கொஞ்ச நாளில் நம்ம நிறைய வந்து அனுபவிச்சிருப்போம். மரங்களை வெட்டினதுனால எவ்வளவு வெப்பத்தை உணர்ந்தோம், எவ்வளவு உஷ்ணத்தை உணர்ந்தோம் அப்படின்ட்டு. யாரெல்லாம் அவங்க வீடுகளை சுற்றி நிறைய மரங்கள் நட்டு வச்சுருந்தாங்களோ அவங்க இந்த வெயிலை ஓரளவுக்கு சமாளிச்சிருப்பாங்க. யாரெல்லாம் அந்த மரங்களை வளர்க்க தவறுனாங்களோ அவங்க அந்த வெயிலை கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க. அதுலேயே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதில் விழிப்புணர்வு ஏற்பட்டு நிறைய மரங்கள் நட்டுட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன முன்னெடுப்புகள் தான் நம்மளோட வருங்கால சந்ததியினருக்கு நம்ம ஒரு நல்ல இடத்தை கொடுத்துட்டு போறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணைக்கூடிய நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
3: நாமக்கல் மாவட்டம், மங்களபுரம் ராஜசேகரமா.
0: சொல்லுங்க ராஜசேகர ஐயா.
3: இந்த உலகத்துல வந்து இவ்வளவு வனங்களும் காடுகள்லாம் வந்து இயற்கையா உருவானதுதான். மனிதர்கள் வந்து ஒரு சின்ன இதை கூட உற்பத்தி பண்ண கிடையாதுமா. இயற்கை செல்வங்கள்ல காடுதான் முக்கியமானதுமா. இதுல வந்து பெரிய விஷயம் என்னன்னா, மரங்கள் வந்து மழையை கொடுக்குது, அதே மழை திருப்பி அதுக்கு வந்து மழையை கொடுக்குது. இப்படி வந்து அந்த பரிமாற்றங்கிறது கொஞ்சம் சரியா இருந்தது. இயற்கை இயற்கை வந்து சரியா ஒத்துழைப்பு போய்க்குது.
0: ஆமா, ஒரு சுழற்சியா இருந்தது.
3: மனிதன் என்ன பண்றான்னா, இவனுடைய பேராசை, அத பேராசை காரணமா காட்டக்கூடிய விலங்குகளை அழிக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னா, காடு தானே அழிக்கிறது. இப்ப முடிய கொள்றது தோலுக்காக கொண்டு போடுறான், யானை தந்தத்துக்காக அழிக்கிறான், பானு கொம்புக்காக, இப்படி வந்து விலங்குகளை வந்து இவன் வந்து கொல்றதுனால அந்த வனத்திற்கக்கூடிய இயற்கை தமிழ்நிலை வந்து மாறி போயிருக்குமா.
0: கண்டிப்பாங்க ஐயா, நம்ம வந்து இயற்கை. சொல்லுங்க ஐயா.
3: பாருங்க, அரசாங்கம் வந்துமா எத்தனையோ வனவிலங்கு பாதுகாப்பு வன சட்டம்லாம் போட்டுருக்குது, இதையும் தாண்டி வந்து சமூக விரோத செயல நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இது போன்ற சிவாவுல செய்யறவங்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கலாம் ஓரளவுக்கு
0: நடைபெறாது. நம்ம நம்ம நாட்டையும் நம்ம இயற்கை வளத்தையும் நம்மளோட மரங்களையும் செடி கொடிகள் எல்லாத்தையும் நாம தான் பாதுகாக்கணும்.

0: இது ஒரு இயற்கை அப்படின்றது ஒரு சுழற்சி. அந்த சுழற்சியை நம்ம தடுக்காமல் இருந்தாலே அதுவே அதை வந்து தன்னை சரிப்படுத்திக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: இனிமையான காலை வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மருதேறி சுப்பிரமணியம். அம்மா நலம் நலமுறை ஆவலம்.
0: நல்லா இருக்கேங்க ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கேன். தலைப்பு அருமையான தலைப்பு
0: சொல்லுங்க ஐயா.
1: மரம் நடுவோம் மழை பெறுவோம். அந்த மரத்தினால இயற்கையான காற்று சுவாசிக்கிறோம். அதே போல காடுகள்ல வந்து நிறைய விலங்குகள் இந்த மரத்தை நிழல நல்ல பழம் செடி கொடி எல்லாம் இருக்கிறதுனால அதே ஒரு உயிர் வாழ்றீங்க ஐயால நல்ல தலைப்பு வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம். அம்மா
0: வணக்கம்.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்மா.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: மரங்கள் தான் நம்ம நாட்டிற்கு வளம் தரக்கூடிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவேம்மா. அருமையா நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க. ஒரு மரத்தை நம்ம வெட்டுற மாதிரி இருந்ததுன்னா 10 மரங்களை நடணும்னு, அதுதான் நம்மளுடைய தாரக மந்திரமா இருக்கணும். வன மகோத்சவா அப்படிங்கறது மரம் நடும் திருவிழா மேம். இந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, மரத்தை சூப்பரா நம்ம கையில செடி எல்லாம் கொடுத்து யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கோ வளருங்க அப்படின்ட்டுன்னு தொழில்நுட்பம் சார்ந்த கம்பெனிகள் தங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு கொடுப்பாங்கம்மா. அதுல நான் வந்து என்னுடைய பேரை என்ரோல் பண்ணி என்னுடைய பகுதியில நான் செடியெல்லாம் நடணும் அப்படின்ட்டுன்னு அதை மற்றவங்களுக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணிருக்கேம்மா. அந்த மாதிரியான முயற்சிகள்ல நம்ம ஈடுபடணும். ரெண்டாவது நன்சை மரம், புன்சை மரம், குறுங்கை மரம், வேப்ப மரம், இந்த மாதிரியான மரங்கள்லாம் ரொம்பவே நம்ம சமுதாயத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்கம்மா. நிறைவ பார்த்தீங்கன்னா, இந்த வேப்ப மர காத்து நம்ம வந்து சுவாசிச்சோம்னா உடல் தொந்தரவுகள் இருக்காது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். எனவே மரங்கள் அப்படிங்கறத அயல் நாடுகள்ல பெற்றது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம்மா. ஆனா நம்ம பகுதியிலயா ஏதாவது இடைஞ்சலா இருக்கா, ஜஸ்ட் லைக் தட் வெட்டுறோம். சோ நம்மளும் புரிதலோட நம்ம சமுதாயத்துல மரங்கள் அதிகம் வளர்க்கணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயமா இந்த சமுதாயம் ஏற்றம் பெறும்மா.
0: கண்டிப்பா. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தி நிறைய வேப்ப மரங்கள் தான் வச்சிருப்பாங்க, புங்க மரம் வச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க எல்லாருமே திடகாத்திரமா இருந்திருப்பாங்க. நீங்க அருமையா தகவல் பதிவிட்டீங்க, நன்றி. ஒன்பது மணி 45 நிமிடம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இன்னைக்கு வானலையில் வசந்தம் கானகம் காப்போம் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
3: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். IIT, JEE, NEET, TNPSC தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
6: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: சந்தன்கோ.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தரோடு சேலம்.

0: பொறுப்பு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: குறுக்கு இந்த வழி செம்மையா இருக்கு.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: ஒன்பது மணி 53 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு கானகம் காப்போம் இந்த தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கூட இனிப்பில் இணைக்கூடிய நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: அன்பு தங்கைக்கு வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
3: சேலம் அமானிஸ்தலா பத்தி காட்டு கணேஷ்.
2: சொல்லுங்க கணேசன் ஐயா.
3: கானகம் காட்டு. அம்மா, உண்மையிலே மரம் செடி வளர்த்தா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குமா? நான் அது போலதான் வருடந்தோறும் எங்க ஊர் மாரியம் பண்டிகையில 100 செடி மரம் கொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து 1000 வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறமா.
2: சரிங்க.
3: அது நெட்டு அவங்க வளர்த்துறதுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கு பரிசு தரோம். மறுபடியும் அடுத்த ஒரு 3 கழிச்சு அந்த செடி நல்லா அந்த மரத்தை வளர்த்துட்டா அவங்களுக்கு பரிசு தரோம்.
2: கண்டிப்பாங்க. இந்த மாதிரியான ஊக்குவிப்புகள் வந்து நிறைய பேர் இடையே மரங்களை வளர்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டும். ஒரு நல்ல விஷயம் இது.
4: சொல்லுங்க
2: தண்டபாணி ஐயா.
4: ஆமா, மரம் வந்து ஆண்டவனால் படைக்கப்பட்ட ஒரு விஷயம். அது மனிதனுக்கு பலனை மட்டுமே தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம எதிரியா இருந்தா கூட அங்க அவங்க வச்ச மரம் நம்ம காத்து தராம இருக்காது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அதனுடைய மரத்தினுடைய பலன்களையும் அதனுடைய பவரையும் நம்ம தெரிஞ்சுக்காத வரைஞ்சினாலும் மரம் தானே அந்த மரத்தை விட்டு இடைஞ்சலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனா அது வந்து பேசாதனால பேசுறதுனால அது நம்ம நமக்கு கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்காமையே இருக்குன்றது அது நம்ம செய்யக்கூடிய தவறு. இப்ப அமேசான் காடுகள்லாம் மரம் வந்து எத்தனை மருத்துவ குணங்களை இருக்குதுங்கிறத நாம எல்லாம் பார்த்து
2: கேள்விப்பட்டிருக்கோம்.
4: இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலயும் நிறைய மரங்கள் இருக்கு, வனங்கள் இருக்கு. இந்த வனங்கள் எல்லாம் வந்து நம்ம அதுக்கு மழை தருதோ அது மருத்துவ குணம் உள்ள சில மரங்கள் விஷயங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த மரத்தை அந்த வனங்களை காத்து நாம மேலும் மேலும் வருங்கால சந்ததிக்கு நிறைவான ஒரு வாழ்க்கைய நோயில்லா வாழ்க்கைய கொடுக்கணுங்கிறது தபதமா எடுக்கணும் அப்படிங்கிற இந்த வனங்கள் வாரம்
2: திருச்சி
5: மாவட்டம் பெருகமணி இருந்து வீரி முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
2: சொல்லுங்க.
5: கானகம் காப்போம் கலை கொடுத்துருவீங்க. இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான தலைப்பு இருக்குமா? அவசியமா ஒவ்வொரு மனிதருமே கானகத்தையும் அதில் உள்ள மரங்களையும் பாதுகாக்கணும். ஒவ்வொரு மனிதரும் திறமையா இருக்குமா? ஏன்னா பொதுவா வந்துட்டு மரங்கள்லாம் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த பயன்களை நம்ம நினைச்சு பார்த்தாலே போதுமா? அந்த மரங்கள்னால எவ்வளவு ஆக்சிஜன் கிடைக்குது, அதே மாதிரி எவ்வளவு இறைச்சல் வந்து அந்த மரங்கள் கட்டுப்படுத்துது, அதே மாதிரி நமக்கு உணவு வகையான பழங்கள் தானியங்கள் எவ்வளவோ கொடுக்குது. இதெல்லாம் வந்து நம்ம அழுத்தம் இல்லாம நல்ல இது இருக்க முடியுமா பாக்கணுமா?
2: சரிங்க.
5: நவீன சொல்றாங்கம்மா, உலகம் அழிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல உங்க கையில வந்து ஒரு மரக்கன்று இருந்தா அந்த மரக்கன்று நீ நட்டு விட்டு அப்புறம் உலக அழியட்டும் அப்படிங்கிறாங்கம்மா.
2: சரிங்க.
5: அப்ப இம்மரங்களுடைய பயன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உணர்ந்து பாக்கணும் கண்டிப்பா.
2: நன்றிங்க ஐயா.
5: நன்றி. நன்றிங்கம்மா.
2: அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
6: காரி மாவட்டம் ஜெனிச்சட்டி தேவராஜம்மா.
2: சொல்லுங்க ஐயா.
6: கண்டிப்பாமா, பின்னாலும் பேச மாதிரி மரம் இருந்தாக்கல மலைக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. அப்ப கேரளாவெல்லாம் மரங்கிறதுனாலதான் நல்ல மழை பெய்யுதுன்னு
2: சொல்றாங்க.
6: இப்ப நானும் வந்து தென்னஞ்செடி 1 ஏக்கரா வச்சுக்கிறோமா, 2 ஏக்கரா வைக்கலாம்னு சொல்லிட்டு புலியூர்ல போய் விதவாயம் வந்து நாத்து விட்டுங்கிறோமா. நம்ம பண்பலை நேயர் தான் ஒருத்தர் கொடுத்தாங்க.
2: சரிங்க.
6: இப்போ அந்த நாத்து விட்டுங்கிறோம், இன்னும் 2 ஏக்கரா வைக்கிறோமா, 3 ஏக்கரா தென்னஞ்செடி தான் வைக்கிறேன். மரம் வளர்ப்போம், நாட்டை காப்போம்.
2: நன்றிங்க ஐயா. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் கானகம் காப்போம் இந்த தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், ஜே என் மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: Vasant & Co.
1: காடு இருந்தால்தான் மழை, மழை இருந்தால்தான் உயிர், உயிர் இருந்தால்தான் இந்த உலகம். அதனால காடுகளை காப்போம், வனவிலங்குகளின் வாழ்விடங்களை பாதுகாப்போம். வாழ்விடங்களை இணைப்போம், வனவிலங்குகளை செழிக்க செய்வோம் அப்படின்றது தான் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள். இந்த பூமி நமக்கானது மட்டும் கிடையாது, நம்மோடு வாழும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் சொந்தமானது. இயற்கையை அழிக்காம உயிர்களை அரவணைத்து நாம வாழ்ந்து முடிப்பதோடு நின்றுவிடாமல் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கும் இந்த அழகான உலகத்தை பத்திரமாக பரிசளிப்போம். இயற்கையை காப்போம், எதிர்காலத்தை காப்போம். இன்னைக்கு வானலையில் வசந்தம், கானகம் காப்போம் இந்த தலைப்புல தான் நம்ம பேசணும். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 10 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
3: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டர்கள், தர்மபுரி.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிற முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
4: ஒரு ஜென் ஞானியின் முன் ஒரு ராணுவ வீரன் மிடுக்காக சென்று நின்றான். ஞானி அவனை மெதுவாக ஏறிட்டு பார்த்தார். ஞானியாரே, உங்களிடம் ஒரு கேள்வி. சொர்க்கம் நரகம் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்களே, இந்த உலகில் உண்மையிலேயே அப்படி ஏதாவது இருக்கிறதா? அப்படி இருந்தால் அதை உங்களால் எனக்கு காட்ட முடியுமா? ஏளனம் தொனிக்க கேட்டான் இராணுவ வீரன். ஞானி அமைதியாக அவனை பார்த்து கேட்டார், நீ யார்? நான் ஒரு காவல் வீரன், இந்த நாட்டின் முக்கிய காவல் பணியில் ஈடுபட்டிருப்பவன், பெருமிதமாக பதில் சொன்னான் இராணுவ வீரன். பார்த்தால் ஒரு பிச்சைக்காரனை போல இருக்கிறாயே, உன்னையெல்லாம் காவல் வீரனாக வேலைக்கு அமர்த்திய மன்னவன் யார்? ஞானி கேட்டவுடன் கோபப்பட்ட காவல் வீரன் தன் இடுப்பில் உள்ள உடைவாளின் மேல் கையை வைத்தான். அடடே, கத்தி வேறு வைத்திருக்கிறாயா? எதற்காக கத்தி? வெண்ணெய் வெட்டவா? நீ என்ன வெண்ணெய் வெட்டி சிப்பாயா? ஞானி கேலி செய்து சிரித்தார். கோபத்தின் உச்சத்துக்கே சென்றுவிட்ட காவல் வீரன் உடைவாளின் உரையிலிருந்து வாளை உருவினான். ஞானி சொன்னார், இதோ நரகத்தின் வாசல் திறக்கிறது. காவல் வீரன் ஞானியை பணிந்து வணங்கி மன்னிப்பு கேட்டான். ஞானி சொன்னார், இதோ சொர்க்கத்தின் வாசல் திறக்கிறது. சொர்க்கமும் நரகமும் ஏதோ நம்மை தாண்டிய உலகில் தனியாக இருப்பதாகவும், நமது இறப்பிற்கு பிறகு அவை நம்மை வரவேற்க காத்திருப்ப

0: என்பதாகவும் நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் சொர்க்கம் என்பதும் நரகம் என்பதும் நம்மை தாண்டி வேறு எங்கும் இல்லை. அவை எப்போதும் நம்முடனேதான் இருக்கின்றன. சொர்க்கத்திற்கும் நரகத்திற்குமான ரிமோட் நம் மனக்கரங்களில்தான் இருக்கிறது. கோபமும் வெறுப்பும் இல்லாத மனத்தோடு வாழ பழகினால், கடுஞ்சொல் இல்லாத இனிய வார்த்தைகளோடு வாழ பழகினால், நம்மிடம் மட்டுமல்ல நம்மை சுற்றி நாம் செல்லுகிற இடங்களிலெல்லாம் சொர்க்கம் பூப்பூத்து மனம் பரப்பும். இனிய குணங்களில் நிறைந்திருக்கிறது சொர்க்கம். கடும் சொற்களிலும் கடும் கோபத்திலும் கூடுகட்டி குடியிருக்கிறது நரகம். சொர்க்கத்தின் வாசல்களை நம் உள்ளத்து மகிழ்ச்சி எனும் சாவி கொண்டு திறந்து வைப்போமே. நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: சிம்படியும் சிலிர்க்கும் இசை தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நிலையத்தில் நேரம் 10:05. மீட்டர் சிக்கலாம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலை வருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0 43 42 24 40 30 வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வைங்கள். கடந்த 7 நாட்களில் பங்கு பெறாத நேரத்தில் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: தருமபுரி பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் கோணிங்கல்லி ஊராட்சி முருகானந்தபுரம் கிராமத்திலிருந்து சக்திவேல் பேசுகிறேங்க. எனக்கு பிடித்த பாடல் பூவெல்லாம் கேட்டிருப்பார் என்ற திரைப்படத்திலிருந்து சென்டோரிட்டா சென்டோரிட்டா. நன்றி, வணக்கம்.

0: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது நூத்துக்கு நூறு உண்மை. வெறும் பண அனுப்புறதுக்கு தான் கியூஆர் கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்கறதுக்கு இல்ல.
1: ஆர்பிஐ சொல்கிறது, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
4: ஏழுசையின் இளவரசி, தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை 10:12 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 043-42-44-40 வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சி நடத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
5: அனைவருக்கும் காலை வணக்கம். என்ஜோ காலிலிருந்து ராணி பேசுறேன். படம் கண்ணன் வருவான், பாடல் காற்றுக்கு பூக்கள் சொந்தம், இந்த பாடலை போடுங்களையா. நன்றி.

மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை உங்கள் நலனில்.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மகள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கிட்டப்பை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: நீங்கள் கட்டும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
2: தர்மபுரியிலிருந்து சத்யபிரியா பேசுறேங்க. பொன்மன செல்வன் படத்துல இருந்து பூவான ஏட்டத்தொட்டு சாங்.
3: பூவான ஏட்டத்தொட்டு பொன்னான எழுத்தாலே
4: பிரமாதம்,
3: கண்ணான கண்ணுக்கு ஒரு கழுதாசி போட்டேனே.
4: சபாஷ் சபாஷ்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.

0: சிம்பொனியும் சிலருக்கும் இசை தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை 10:25 நிமிடம் கேட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், மீசூர்பட்டிலிருந்து தீபா ரவி பேசுறேன். சேது படத்திலிருந்து காண கருங்குயிலே பாட்டு வேணும். நன்றி.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: வணக்கம், நான் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.

0: நீங்கள் கேட்டவர்கள் சில அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: சேவூர் குடும்பவாளையம், ராதா கோவிந்தராஜ். படம் பாஞ்சாலங்குறிச்சி. பாடல் உதட்டோர சிவப்பையன்.

0: சூப்பர் டேஸ்டி.
1: சூப்பர் என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
2: சிம்பனியும் சிலிருக்கும் இசை தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
3: ஈரோடு மாவட்டம் சென்னிமலை 1900 காலநிலையிலிருந்து நந்தினி பேசுகிறேன். ஆசை என்ற படத்திலிருந்து மீனம்மா என்ற பாடல் வழங்குங்கள்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலிங் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
6: தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். நான் ஆரணி சரவணா. எனக்கு பிடித்த பாடல் காதல் சொல்ல வந்தேன் திரைப்படத்திலிருந்து செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே என்ற பாடலை ஒளிபரவுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் வடலூர் ஆர். சிவகுமார் அவர்கள்.

அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, வள்ளலார் என்னும் கருணை கடல் எல்லா உயிர்களின் பாதுகாவலர். 5/10/1823 சுபான ஆண்டு புரட்டாசி திங்கள் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 அவதரித்தார். பெற்றோர்கள் வள்ளலாருக்கு ராமலிங்கம் என பெயரிட்டனர். வள்ளல் பெருமான் பிள்ளையாக பெறும் பேரு பெற்றவர்கள் ராமையா பிள்ளை, சின்னம்மை என்ற அறம் சார்ந்த தம்பதியாவர். வள்ளலாருடன் உடன் பிறந்தவர்கள் சபாபதி, பரசுராமன் மற்றும் உண்ணாமலை சுந்தராம்பாள் என்ற சகோதர சகோதரிகள் ஆவர். வள்ளலாரின் தந்தை ராமையா பிள்ளை மருதூரின் கிராம கணக்கர். பிள்ளைகளை கூட்டி பாடம் சொல்லும் கணக்காயராகவும் விளங்கினார். வள்ளலார் பிறந்த 5வது மாதம் ராமையா பிள்ளை மனைவி மக்களுடன் சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை வழிபட்டு வந்தனர். வள்ளலார் 8 குழந்தையாக இருக்கும் போதே தந்தை ராமையா பிள்ளை காலமானார். தாயார் சின்னம்மையார் பிள்ளைகளை அழைத்திக் கொண்டு தாம் பிறந்த ஊரான சென்னை பொன்னேரிக்கு அருகில் உள்ள சின்னக்காவனம் சென்றார். சில காலத்திற்கு பிறகு மூத்த பிள்ளை சபாபதி அவர்கள் புராண சொற்பொழிவு ஆற்றுதலில் வல்லவராக விளங்கியமையால் சென்னையில் குடும்பம் நடத்தி வந்தனர். அது முதல் வள்ளலாருக்கு 35 வரை சென்னையில் வாழ்ந்தார். சென்னையில் வாழ்ந்த காலத்தில் திருவொற்றியூர், கந்தகோட்டம் மற்றும் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனின் அருளை பெற்றார். சென்னை வாழ்வு என்பது ஆரவாரமாக இருப்பதால் அமைதியான நிலையை தேடி சிதம்பரம் நடராஜரிடம் வந்தடைந்தார். அங்கிருந்து கருங்குடி மணியக்காரர் திருவேங்கட ரெட்டியார் மூலம் அவர் வேண்டுதலுக்கு இணங்க 9 தங்கி முதல் 4 திருமுறைகளை எழுதினார். தண்ணீரில் விளக்கெரித்த அற்புதம் நடந்த இடம் கருங்குடி. அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்துருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்ற குறள் பசிப்பிணியை போக்குதல் பற்றி கூறுகிறது. இந்த திருக்குறளானது ஒரு ஏழையின் பசியை பற்றியும் அந்த ஏழையின் பசியை போக்கக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கும் அற்புதமான பிரதிபலனையும் குறிக்கிறது. கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்ற திருக்குறளானது உயிர் கொல்லாமையை பற்றி கூறுகிறது. மேலும் அறம் சார்ந்த குறளின்படி தானும் வாழ்ந்து பிறரையும் அறம் சார்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பியவர் வள்ளலார். உயிர்களின் பால் வைத்துள்ள கருணையை இந்த திருவுருப்பாவின் மூலமாக நாம் அறியலாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியறாத இறந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேரூரை கண்டு உளம் துடித்தேன், ஈடின் மானிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் என்று கூறுகிறார். மேலும் மண் உலகத்திலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் என்ற அற்பா மூலம் நாம் உணரலாம். திருக்குறள்கள், திருவுருப்பாக்கள் இவற்றின் செயல் வடிவம்தான் வடலூரில் வள்ளல் பெருமானால் 1865 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ஏற்படுத்தப்பட்டது. 1867 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மச்சாலை ஏற்படுத்தப்பட்டு ஏழைகளின் பசியை இன்று வரை போக்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் 1872 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்பது ஏற்படுத்தப்பட்டு மூன்றும் வள்ளல் பெருமானால் மிக சிறப்பாக இன்றளவிலும் நடைபெற்று வருகிறது. சங்கம் என்பது அனைவரும் ஒன்று கூடி ஜீவகாருண்ய பணியை செய்வதற்கும் ஞான சபையில் நாம் இறைவனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அறிவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. தர்மச்சாலை என்பது ஏழைகளின் பசிப்பிணியை போக்கி அவர்களை நலமோடு வாழச் செய்வது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு பசி ஏற்படும் போது 35 வகையான அவஸ்தைகள் உடலில் ஏற்படும் என்று வள்ளலார் வரிசைப்படுத்துகின்றார். ஆகவே மனிதனாக பிறந்த நாம் அனைவரும் பசியை போக்குவது நமது தலையாய கடமையாகும். மேலும்

வள்ளலார் ஆடம்பரம் இல்லாமல் எளிய முறையில் வெண்மையான ஆடை உடுத்தி எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு மனித கடவுள். பொதுவாக துறவிகள் அடுப்பை மூட்ட மாட்டார்கள், காவி உடை அணிந்திருப்பார்கள். ஆனால் நமது வள்ளலார் வெள்ளாடை உடுத்தி அணைய அடுப்பை ஏற்றி வைத்து ஏழைகளின் பசிப்பிணியை என்னாலும் போக்குபவர். அதனால் தான் வள்ளலார் ஒரு புரட்சி துறவி என்று அழைக்கப்படுகின்றார். வள்ளலார் பிறந்த நாள் தனிப்பெரும் கருணை நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். மேலும் பெண் உரிமையை பற்றியும் முதியோர் கல்வியை பற்றியும் சாதி மத இன வேறுபாடுகளை கண்டித்தும் பல முற்போக்கான சிந்தனைகளை மனித மனங்களில் ஆழமாக வேரூன்ற காரணமாக இருந்த புனிதர் வள்ளலார். வள்ளல் பெருமானுடைய கொள்கைகளை எளிமையாக நாம் கண்டுகொள்ளலாம். கடவுள் ஒருவரே, அவர் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். சிறு தெய்வ வழிபாடு கூடாது. சிறு தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கூடாது. மாமிசம் என்னும் புலால் உண்ணக்கூடாது. சாதி மத இன மொழி வேறுபாடு வேண்டாம். எவ்வுயிரையும் தம்முயிராக எண்ணுதல் வேண்டும். ஆண்மனேயே ஒருமைப்பாட்டை கடைபிடித்து ஒழுகுதல் வேண்டும். ஜீவகாருண்யமே பேரின்பை வீட்டின் திறவுகோல். புராண சாத்திரங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம். இறந்தவரை எரிக்காது புதைக்க வேண்டும்.

கூடாது, சிறு தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கூடாது, மாமிசம் என்னும் புலால் உண்ணக்கூடாது, சாதி மத இன மொழி வேறுபாடு வேண்டாம், எவ்வுயிரையும் தம்முயிராக எண்ணுதல் வேண்டும், ஆண்மனேய ஒருமைப்பாட்டை கடைபிடித்து ஒழுகுதல் வேண்டும், ஜீவகாருண்யமே பேரின்ப வீட்டின் திறவுகோல், புராண சாத்திரங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம், இறந்தவரை எரிக்காது புதைக்க வேண்டும், கருமாதி திதி போன்ற சடங்குகளை தவிர்த்திடுதல் வேண்டும், எதிலும் புதுமையும் பொதுநோக்கும் வேண்டும் போன்ற முற்போக்கான கொள்கைகளுக்கு சொந்தக்காரர். வள்ளலார் நூலாசிரியர், உரையாசிரியர், போதகாசிரியர், ஞானாசிரியர் மற்றும் பதிப்பு ஆசிரியர், பத்திரிகை ஆசிரியர் போன்ற பன்முக ஆற்றல் கொண்டதனால் சித்த மருத்துவராகவும் அருட்கவிஞராகவும் இவை அத்தனைக்கு மேலாக அருட்பெருஞ்சோதியாகவே விளங்கியவர். மேலும் வள்ளலார் தொடங்கிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மச்சாலை இன்றளவும் ஆயிரக்கணக்கான ஏழைகளின் பசியை போக்கி வருகின்றது. இதை அற்புதமான எடுத்துக்காட்டாக கொண்டு உலகின் பல்வேறு இடங்களில் பசிப்பிணியை போக்கக்கூடிய அற்புத நிகழ்வை சன்மார்க்க அன்பர்கள் நிகழ்த்தி கொண்டுள்ளார்கள். ஒரு மனிதனுடைய பசியை போக்க வேண்டும், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை எந்த முயற்சியாவது செய்து நீக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய விருப்பம். மேலும் வள்ளல் பெருமான் எந்த உயிருக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தார். வள்ளலார் கூறிய நித்திய ஒழுக்கம் எனப்படுவது மனிதர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக எளிமையாகவும் அழகாகவும் கூறுகிறது. இந்த விதிகளை பின்பற்றினால் மனிதன் மிக சிறப்பாக சமூகத்தில் சிறந்த புண்ணியராக வாழலாம் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த அரிய மனித பிறப்பு என்பது நமக்கு இறைவன் அளித்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆகவே இந்த பிறப்பிலேயே நாம் புண்ணிய செயல்களை செய்து நமக்கு அடுத்து வரும் தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தால் உலகின் எந்த ஒரு இடத்திலும் சண்டையோ சச்சரவோ அதனால் ஏற்படும் துன்பங்களோ வராது. அது வள்ளலார் நமக்கு உணர்த்திய அற்புதமான வாழ்க்கை பாடம். வள்ளலார் தனது 9 வயதில் அருளிய தெய்வமணி மாலை என்ற அருட்பா தொகுப்பில் இறைவனிடம் நமக்கு எவ்வளவு அற்புதமான மனம் வேண்டும் என்பதை ஒருமையுடன் எனது திருமலை நினைக்கின்ற உத்தமரதம் உறவு வேண்டும் என்ற அருட்பாவில் மிக அழகாக வேண்டுகின்றார். மேலும் வள்ளலார் எழுதிய 6 திருமுறைகளிலும் மற்றும் அருட்பெருஞ்சோதி அகவலிலும் வள்ளல் பெருமான் வலியுறுத்தி கூறுவது ஜீவகாருண்ய ஒழுக்கம். உலகினில் உயிர்களுக்கு ஊறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விலக்குக, மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக, உத்தமன் ஆகுக, ஓங்குக என்றனை என்பது அகவலின் முடிவான வரிகள். மேலும் மனிதர்களாகிய நாம் இந்த பிறப்பில் காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், கொலை போன்ற 7 வகை எதிரிகளும் இவர்களுக்கு உறவானவர்களும் நம்மை பற்றாமல் இருக்க வேண்டும் என அருட்பாவில் பாடி நமது வாழ்வியலை அற்புதமாக மேம்படுத்துகின்றார். வடலூர் பார்வதிபுரத்தில் வள்ளலார் தோற்றுவிட்ட தர்மச்சாலையில் வள்ளலார் கைப்பட ஒரே இரவில் 1596 வரிகளில் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவலையும் பசிப்பிணியை போக்க வள்ளலார் ஏற்படுத்திய அணையா அடுப்பையும் வள்ளலார் ஏற்றிய தீபத்தையும் வள்ளலார் உருவாக்கிய ஞானசபையையும் அதில் 7 திரைகளை நீக்கிய பின்பு ஜோதி தரிசனத்தையும் காணும் பொன்னான வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருப்பது மிகப்பெரிய பிறவி பயன். அன்பினால் எதையும் சாதிக்கலாம் என்ற அற்புதமான கருத்தின் அடிப்படையில் அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பனும் குடில் புகும் அரசே, அன்பனும் வலைக்குட்படுபரம் பொருளே, அன்பனும் கரத்தம் ரமுதே, அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பனும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே, அன்பு எனும் அருட்பா ஒளி விளக்கை வள்ளலார் நமக்கு வழங்கியுள்ளார். வள்ளலார் இந்த பூமியில் தோன்றியது எதற்காக என்பதை இந்த அருட்பாவில் விளக்குகின்றார். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திருந்திருக்கின்றே என இறைவன் இந்த உகத்தே வருவிக்க விட்டேன், அருளை பெற்றேன் என்று சொல்கின்றார். ஆகவே தான் பெற்ற இன்பத்தை, தான் பெற்ற மரணமில்லா பெருவாழ்வை உலகில் பிறந்த அனைவரும் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஜீவகாருண்ய பாதையில் அனைவரும் செல்ல வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய தீர்க்கமான முடிவு. மேலும் அங்கே கடவுளை ஆராதிக்க தீப வழிபாடு நடைபெறுகிறது. கடவுள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் உயிர் பலி கூடாது என்பது உண்மை. தீபோளியில் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குகிறார் என்பதும் உண்மை. ஜீவகாருண்ய கோட்பாடுகளை தனது வாழ்வில் கடைபிடித்து எடுத்துக்காட்டாக விளங்கியதால் வள்ளல் 31/1874 வெள்ளிக்கிழமை 12 மணியளவில் இரவு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடன் 2.5 கலந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தார். இன்றும் நம்முடன் ஒளி வடிவில் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி வருகின்றார். மேலும் 2/2/1867 அன்று தர்மச்சாலை மற்றும் ஞானசபை அமைக்க வள்ளலாருக்கு அவ்வூர் மக்களால் தானம் அளிக்கப்பட்டது. அந்த மக்களால் கொடியேற்றப்படுகிறது. ஆகவே

அவரை வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் வடலூர் ஆர். சிவகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

தருமபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

நேயர்களுக்கு இனிய முற்பகல் வணக்கம். இது கேட்டால் சுவைக்கும். பொதுவா சமைக்கிறதே ரொம்ப கஷ்டமான வேலை. அதை விட கஷ்டமான வேலை என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது. சரி, அப்படியே சமைக்கலானாலும் தினமும் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிறது இருக்கே, அது பெரிய வேலைங்க. நம்ம வீட்டில் சில நல்ல ஆசாமிங்க இருப்பாங்க. நேற்று செஞ்சதை இன்னைக்கு எடுத்து வைக்காதன்னுவாங்க, இன்னைக்கு செய்கிறத நாளைக்கு எடுத்து வைக்காதன்னுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். அப்படி என்னப்பா ஈஸியான குழம்பு, எங்களுக்கு தெரியாதுன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு தெரியாத அளவுக்கு குழம்புன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி தெரியாமல் இருக்கவங்களுக்காக தான் வெந்தய குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி 1 டேபிள்ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன், அரிசி 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன், 4 காஞ்ச மிளகாய், நல்லெண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு சிறிதளவு, கருவேப்பிலை 1 கொத்து, பூண்டு பல் உரிச்சதா 10 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. தோல் நீக்கிய சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு வெட்டி வச்சுக்கோங்க. சிறிய துண்டுகளாக வெட்டி 1 தக்காளியை எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், பெருங்காய பொடி சிறிதளவு, புளி எலுமிச்சை அளவு, தண்ணீர் உப்பு தேவையான அளவு. சரி, இப்போ இதை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்றேன். முதல்ல அடுப்புல நல்ல வாயகன்ற ஒரு பாத்திரத்தை வச்சு, அந்த பாத்திரம் சூடானதுக்கு அப்புறம் கொத்தமல்லி, மிளகு, அரிசி, சீரகம், வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு மிதமான சூட்டில் லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அதை அரைச்சி பவுடராக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை

0: நம்ம உரிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா பூண்டு, அந்த பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியையும் சேர்த்து அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, அரைச்சி வச்ச மசாலா நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா கிளறிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணீரில் ஊற வச்ச புளியை எடுத்து அந்த புளி கரைசலையும் இதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி போதுமான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா அது கொதிக்க தொடங்கின உடனே கெட்டியாக மாறும். அதுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அப்படி வரும்போது வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. சரி, எனக்கு தண்ணீராக இருந்தால் தான் பிடிக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு அப்படின்றவங்க இந்த இடத்துலையே ஸ்டவ் ஆஃப் பண்ணி குழம்பு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை எனக்கெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக குழம்பு இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இந்த குழம்பு வச்சு நல்லா கிளறுங்க. குழம்புல இருக்கிற தண்ணி வத்தி அது தொக்கு பதத்திற்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து குழம்பை ரெடியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்ல சூடான சாதத்தை வடிச்சு அதுல இந்த வெந்தய குழம்பை போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் சொன்ன இந்த வெந்தய குழம்பு ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இது கேட்டால் சுவைக்கும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:06. இது அனில் ரவை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
1: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வீட்டுக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம், வேலைக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம், நமக்குன்னு ஒரு நேரம் இருக்கான்னு யோசிக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காகவும் இந்த ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க உங்களுக்காகத்தான். உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களோடும் உங்க மனசுக்கு நெருக்கமான இசையோடும் கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்து உங்களுக்காக நீங்களே இந்த நேரத்தை ரசிக்கிற மாதிரியான விளையாட்டுகளோட நான் வந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தான் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட விளையாட ஆவலா காத்திருக்கிறது நான் உங்கள் அன்பு சகோதரி சீதலட்சுமி. பெண் தோழிகள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி பூவே பெண் பூவே. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு என் கூட விளையாடலாம். அதற்கு நீங்கள் அழைக்கணும், அழைக்க வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா புதிய தோழிகள் 0 43 42 24 40 30 மற்றொரு 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்களையும் மற்ற தோழிகள் 0 43 42 24 40 31 மற்றொரு 94 86 65 20 25 இந்த எண்களை அழைத்து என் கூட விளையாடலாம். இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க. நம்ம கூட முதலாவது இணைப்பில் இன்னைக்கு தோழிகிட்ட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தமிழரசி.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கேன். எங்க குரல்ல ஒரு உற்சாகத்தையே காணுமே. சரி, நம்ம விளையாடலாமா இன்னைக்கு? சரி, உங்களுக்கான விளையாட்டு என்னன்னா நான் சொல்ற எழுத்துல 5 வார்த்தைகள் சொல்லணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான விளையாட்டு.
1: சரி,
0: ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான எழுத்து

0: இல்லாமா
1: ஆ சொல்லுங்க.
0: உங்களுக்கான எழுத்து வா, குரில்.
1: குரில் வா. வணக்கம்.
0: ம்
1: வண்டி.
0: ம் டக் டக்குன்னு சொல்லணும். போச்சு, அவுட் ஆயிட்டீங்களே. அழகா முயற்சி பண்ணீங்க, நன்றி.
1: நன்றி.
0: அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் அம்மா.
0: யார் பேசுறீங்க?
2: கனகாபுரத்துல இருந்து கனகா பேசுறேம்மா.
0: கனகாம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: நீங்க நல்லா இருக்கிறீங்களாம்மா? நாங்க நல்லா இருக்கிறோம்மா.
0: நானும் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டேம்மா.
0: சரி, உங்களுக்கான விளையாட்டு போலாமா?
2: போலாமா.
0: உங்களுக்கான எழுத்து நான் சொல்றேன், டக்கு டக்குன்னு 5 வார்த்தைகள் சொல்லணும், லேட் பண்ணா அவுட்டு. ஓகேவா?
2: சரிம்மா.
0: உங்களுக்கான எழுத்து குரில் மா. மா. ம்.
2: மாடு.
0: குரில், குரில்.
2: மது. மாணிக். மது.
0: ம்.
2: மறுப்பு.
0: ம்.
2: மங்கை.
0: ம்.
2: மதிப்பு.
0: சூப்பர்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சுதா, நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? நாம செய்யற எல்லாமே ஸ்பெஷல் தாங்க. ஏன் ஸ்பெஷல் இல்லைன்னு சொல்றீங்க? சரி சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம விளையாடலாமா?
2: விளையாடலாம்.
0: உங்களுக்காக நான் ஒரு எழுத்து கொடுக்கறேன், 5 வார்த்தைகள் சொல்லணும், டக்கு டக்குன்னு சொல்லணும். உங்களுக்கான எழுத்து குரில் ரா.
2: ரயில். ரசம். ரவுடி. ரகசியம்.
0: சூப்பர். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க, சூப்பரா டக்கு டக்குன்னு சொன்னீங்க. இணைப்பு இணைந்ததற்கு நன்றி. அடுத்த தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: இனிய முற்பகல் வணக்கம். பன்னெண்டுல இருந்து கே ராஜேஸ்வரிமா.
0: நல்லா இருக்கீங்களா ராஜேஸ்வரிமா?
3: நல்லா இருக்கமா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? அப்ப வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்க? சரி, உங்களுக்கான விளையாட்டு விளையாடலாமா? உங்களுக்கான எழுத்து குரில் ஆ.
3: குரில் ஆங்களா?
0: ம்.
3: அம்மா.
0: ம்.
3: அப்பா.
0: ம்.
3: அண்ணன்.
0: ம்.
3: அக்கா.
0: ம்.
3: அண்ணம்.
0: ம். எல்லாமே வந்து சூப்பர்.
3: நாகரசம்.
0: சூப்பர், சொல்லிட்டே போலாமே, ரொம்ப அழகா சொன்னீங்க, இணைப்பு இணைந்ததற்கு நன்றி.
3: நன்றி.
0: இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட விளையாடிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்தது நம்ம கூட இன்னைக்குடைய தோழிகிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ரொம்ப மெதுவா வணக்கம் சொல்றீங்களே. போன் ரொம்ப தூரத்துல வச்சுட்டு பேசுறீங்க போல, ரொம்ப ஸ்லோவா கேக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து யார் பேசுறீங்க? ஆனந்தி. வணக்கம் வணக்கம், இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, இல்லை ஃபோனை கிட்ட வச்சு பேசுங்க. நீங்கள் பேசுறதே எனக்கு ரொம்ப ஸ்லோவாக கேட்குது. ம். விளையாடலாமா? ம். சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ம். நானும் நல்லா இருக்கேன். விளையாட ரெடியாக இருக்கீங்களா? ம். சரி, உங்களுக்கான எழுத்து குரில் தா. தா.
3: படிப்பு.
0: ம். தா. தா நா அந்த தா. தன்னகர தா.
3: தன்னகர தா.
0: ஆ தா. தங்கம் அந்த தா. சூப்பர் சூப்பர், இல்லை படத்து பதட்டத்துலேயும் இவ்வளோ அழகாக பேசுறீங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் இல்லையா?
3: தங்கம்.
0: ம்.
3: தனி.
0: ம். சொல்லுங்க. சூப்பர், நன்றி நன்றி.

0: எனக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வாங்க, மீண்டும் இணையலாம்.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
3: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
5: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
6: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
7: சேலஞ்ச் அக்செப்டட்.
8: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
8: சூப்பர்.
9: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
10: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
0: 11:15 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் அனில் ரவை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம். NSB ரோட், திருச்சி.
1: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:21 ஆயிடுச்சு. நம்ம கேட்டு இருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணைக்கூடிய தோழிகிட்ட பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ காலை வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: என்ன
2: சமைச்சிருக்கீங்க
3: மேடம்? சாப்பாடுங்க மேடம், சாம்பாருங்க மேடம், பருப்பு சாம்பாருங்க மேடம்.
2: சூப்பர், கண்டிப்பா வந்துடுறேன், எனக்காக எடுத்து வச்சிடுங்க.
3: கண்டிப்பா வாங்க மேடம்.
2: சரி, நம்ம விளையாடலாமா? உங்களுக்கான எழுத்து நா, சின்ன நா, குரில் நா, தாக்கு அப்புறம் வர நா.
3: நன்கொடை, நன்மை, நற்செயல், நல்லது, நன்றி.
2: சூப்பர், 5 வார்த்தை சொல்லிட்டீங்களே, இன்னும் சொல்றீங்களா? சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப அழகா
3: சொன்னீங்க.
2: இல்ல, இதுவே டக் டக்குன்னு சொல்லிட்டீங்க ஓரளவுக்கு. சரிங்கம்மா, இணைப்பில் இருந்ததற்கு நன்றி. நன்றி. அடுத்த தோழிகிட்ட பேசலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நாங்க பிரியா பேசுறோம்.
2: பிரியா, எங்க இருந்து பேசுறீங்க?
4: பாப்பார்பட்டி.
2: பாப்பார்பட்டியில இருந்து பேசுறீங்களா? பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: காலேஜ் ஸ்டூடண்ட்.
2: காலேஜ் ஸ்டூடண்ட். இன்னைக்கு லீவா?
4: ஆமாங்க.
2: காலேஜ் லீவா இல்ல நீங்க லீவ் போட்டுக்கிட்டீங்களா? உங்களுக்கான விளையாட்டு என்ன அப்படின்னா, நான் சொல்ற ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு நீங்க ஆன்சர் சொல்லக்கூடாது, ரெண்டாவதா கேக்குற க்வெஸ்சனுக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர் சொல்லணும். அதே போல மூணாவதா கேக்குற க்வெஸ்சனுக்கு செகண்ட் க்வெஸ்சனோட ஆன்சர் சொல்லணும். புரிஞ்சதா? டக் டக்குன்னு சொல்லணும், லேட் பண்ணக்கூடாது. லேட் பண்ணீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. பிரியா ஓகேவா?
4: ஓகே மேடம்.
2: உங்களுக்கான முதல்

0: கேள்வி, உங்க பேர் என்ன, உங்க ஊர் எது,
1: பிரியா.
0: உங்களுக்கு பிடிச்ச உணவு,
1: என் பேர் முத்தூர்.
0: உங்க வீட்டில் உங்களை அதிகமா திட்டுறது யாரு?
1: பூரி.
0: பக்கம் சொல்லி கொடுக்குறாங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
1: அம்மா.
0: உங்களுக்கு பிடிச்ச நடிகர்?
1: எங்களுக்கு பிடிச்ச கலர் எல்லோ மேடம்.
0: காலையில் எழுந்ததும் முதல்ல என்ன வேலை செய்வீங்க?
1: எங்களுக்கு பிடிச்ச நடிகர் வந்து பார்த்துக்கேன்.
0: ஒரு நாள் முழுக்க விடுமுறை கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? சரி, ஓகே. ரெண்டு பேரும் இந்த கேமில் நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப அழகாக விளையாண்டீங்க. இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.
1: ஓகே மேம்.
0: இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கொடுத்தா விளையாடிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நீங்க தான் சொல்லணும்.
2: நான் பாலகோட்ல இருந்து தமிழ் செல்வி பேசுறேன்.
0: தமிழ் செல்வி, நல்லா இருக்கீங்களா?
2: நான் நல்லா இருக்கேன்.
0: நான் நல்லா இருக்கேன். என் ஃப்ரெண்ட் பேர் கூட தமிழ் செல்வி தான்.
2: சந்தோஷம்.
0: சரி சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐந்து வார்த்தைகள் சொல்லணும். ரெடியா? உங்களுக்கான எழுத்து குரில் கா.
2: கண்ணாடி. கவிதை.
0: டக்குன்னு சொல்லுங்க. நன்றி. அடுத்த தோழிகிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மாதுமணி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கேன் மாதுமணி. நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் மேம்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா?
3: முடிஞ்சு மேம்.
0: சரி, நம்ம விளையாடலாமா? துணி துவைக்கணும். அப்பயும் ஒரு வேலை பெண்டிங் இருக்கு.
3: இருக்கு. சரி, நம்ம எஃப்எம்ல வந்து ஒரு அட்டனன்ஸ் போட்டு அப்புறமா துவைக்கலான்னு.
0: ஓகே ஓகே, உங்க அட்டனன்ஸ் அக்செப்டட் பிரசன்ட் இன்னைக்கு நீங்க. சரி விளையாடலாமா?
3: விளையாடலாம்.
0: உங்களுக்கான வார்த்தை எழுத்து பார்த்தீங்கன்னா குரில் வா.
3: வண்டி. வளையல். வஞ்சி.
0: வண்டி, வளையல், அப்புறம்
3: வஞ்சி.
0: வஞ்சி.
3: வளைகாப்பு. வசை.
0: வசை, பரவாயில்லையே, டக் டக்குன்னு சொல்லிட்டீங்களே. வடை.
3: வளை.
0: வளை.
3: வடை.
0: வடை, ரொம்ப அழகா சொன்னீங்க. இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.
3: நன்றி மேம்.
0: அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிகிட்ட பேசலாம். வணக்கம்.
4: அம்மா. வணக்கம் அம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: தருமபுரி மாவட்டம் கொளகத்திலிருந்து முனியம்மாள் முனுசாமி.
0: நல்லா இருக்கீங்களா முனியம்மாள்?
4: நல்லா இருக்கும்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா?
4: சாப்பிட்டேங்கம்மா.
0: அப்போ நம்ம தெம்பா விளையாட்ட ஸ்டார்ட் பண்ணலாமா?
4: கண்டிப்பாங்கம்மா.
0: சரி, நான் வந்து உங்களுக்கான விளையாட்டு என்ன பார்த்தீங்கன்னா, நான் கேட்குற ஃபர்ஸ்ட் குவஷனுக்கு பதில் சொல்லக்கூடாது, இரண்டாவது கேள்விக்கு முதல் கேள்வியோட பதில் சொல்லணும்.
4: சரிங்கம்மா.
0: விளையாட்டு புரிஞ்சது இல்லையா?
4: புரிஞ்சுங்கம்மா.
0: சரி விளையாடலாமா?
4: விளையாடலாம்.
0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எது? உங்களை
4: வீட்டு
0: முதல் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னல. அதுதான் இப்போ நான் கேக்குற முதல் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லக்கூடாது, இரண்டாவது கேள்விக்கு முதல் கேள்வியோட பதில சொல்லணும். அதே போல மூன்றாவது கேள்விக்கு இரண்டாவது கேள்வியோட பதில சொல்லணும். சரிங்களா? திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடியா? உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? உங்க பேர் என்ன? நான் உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு தானே கேட்டேன் ஃபர்ஸ்ட் குவெஸ்டின். சரிங்க, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. நன்றி. அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம். ஏர்வாடி எப்படி? எம் ராஜேஸ்வரிங்க.
0: நல்லா இருக்கீங்களா ராஜேஸ்வரிமா?
5: நல்லா இருக்கேன். நீங்க நவமா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கேன். விளையாடலாமா?
5: விளையாடலாம்.
0: உங்களுக்கான விளையாட்டு நான் கேட்குறேன்.

0: முதல் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது, இரண்டாவது கேள்விக்கு முதல் கேள்வியோட பதில சொல்லணும். அதே போல மூன்றாவது கேள்விக்கு இரண்டாவது கேள்வியோட பதில சொல்லணும். ஓகேவா? சரி, உங்களுக்கான விளையாட்டு, உங்களுக்கான கேள்வி இதோ. உங்க ஊர் எது? உங்களுக்கு பிடிச்ச நிறம் என்ன?
1: எங்க ஊர் ஏரியகுடி.
0: உங்க வீட்டுல அதிகமா உங்ககிட்ட பேசிட்டே இருக்க ஆள் யாரு?
1: எனக்கு பிடிச்ச கலர் பச்சை.
0: உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு, நடிகை?
1: எங்கோட பேசிருக்கிறது எங்க அம்மா.
0: நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தினமும் எந்திரிச்சதும் யோசிக்க கூடிய விஷயம் என்ன?
1: எனக்கு பிடிச்ச நடிகை ரஜினி.
0: நான் நடிகை தானே கேட்டேன். சரிதா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க ராஜேஸ்வரிமா. நன்றி.
1: நன்றி.

0: அனில் ரவை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை எண்ணற்ற சுவை ஏராளமான வகை.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:37 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம், போவே பெண் போவே, இன்னைக்கு விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
2: தர்மபுரி மாவட்டம் பாலகூர்ல இருந்து நலம் பண்ணி சர்குணா பேசுறேன் மேடம்.
1: சர்குணா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: தக்காளி பேருக்குறீங்க.
1: அப்படிங்களா? தக்காளி விலை குறைஞ்சிருச்சாட்டங்குதே.
2: இல்ல, ரேட்டு போகுதுங்க.
1: அப்படிங்களா? சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு அறுப்பீங்க? எத்தனை பாக்ஸ் அறுப்பீங்க?
2: பத்து டன் அறுக்குறீங்க.
1: அப்படிங்களா? பரவாயில்லையே, சூப்பர் சூப்பர். சரி, நம்ம விளையாடலாமா? உங்களுக்கான விளையாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு 3 குறிப்பு மாதிரி கொடுப்பேன், சரிங்களா? அதை வச்சு நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு 10 செகண்ட் டைம், அதுக்குள்ளே சொல்லணும், சரிங்களா? உங்களுக்கான முதல் குறிப்பு, நான் ஓடிட்டே இருப்பேன் ஆனால் எனக்கு கால் இருக்காது. ரெண்டாவது, என்னை யாராலையும் நிறுத்த முடியாது. மூணாவது குறிப்பு, என்னை பார்த்தாதான் பல பேர் வேலையே செய்வாங்க. மூணு குறிப்பு நான் கொடுத்துட்டேன், சொல்லுங்க. இல்லையே, சரி, வேணா இன்னொன்னு சொல்றேன், நான் இல்லாத வீடே இருக்காது. டைம் ஓடிக்கிட்டே இருக்கே. சரி, நானே சொல்லிட்டுமா? உங்களுக்கான நேரமும் முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன குறிப்பு கடிகாரத்துக்கு தான் சொன்னேன். கடிகாரம் தான் அதோட பதில், சரிங்களா? கடிகாரத்தை நிறுத்த முடியுமா? அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தானே இருக்கு. ஆனா அதுக்கு கால் இல்லை தானே?
2: கால் இல்லையே.

0: சரிங்கம்மா, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க, நன்றி.
1: ஆ நன்றி மேடம். ஆ
0: அடுத்த தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்,
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் பரிமளா.
0: பரிமளா, நல்லா இருக்கீங்களா?
1: நலம் நலம் அறியா அவள்.
0: நானும் நலமா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு.
0: என்ன சாப்பாடு?
1: காலையில வந்து தோசை.
0: ம்,
1: தோசை சட்னி சாம்பார்.
0: சரிங்க, சரி நம்ம விளையாடலாமா?
1: விளையாடலாம்.
0: ம், உங்களுக்கு வந்து மூன்று குறிப்பு கொடுப்பேன், அது எதை பத்தினதுன்னு நீங்க பதில் சொல்லணும், சரியா?
1: ஓகே.
0: ம், 10 செகண்ட் தான் டைம்.
1: ஓகே.
0: ம், நான் வந்தா எல்லாரும் அமைதி ஆயிடுவாங்க. ரெண்டாவது குறிப்பு, நான் போனா மீனும் சத்தம் ஆரம்பமாயிடும். மூணாவது குறிப்பு, ஸ்கூல்லையும் அதாவது பள்ளிகள்லையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, கண்டிப்பாக எல்லாரும் என்னை எதிர்பார்ப்பாங்க. நான் யார்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஒன்னா, நான் வந்தா எல்லாரும் அமைதி ஆயிடுவாங்க. ஆமா. இரண்டாவது குறிப்பு, நான் போனா மீனும் சத்தம் போட்டு சத்தம் ஆரம்பிச்சிடும். ம், நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க, நான் யாருன்னு சொல்லுங்க. ஒன்று, இரண்டு, ம், மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு.
1: வானொலி.
0: வானொலி. இல்லையே, தவறான பதில். உங்களுக்கான நேரமும் முடிஞ்சிடுச்சு. நான் எதை பற்றி சொன்னேன் அப்படின்னா, இடைவேளை அதாவது பிரேக். ஒவ்வொருத்தரும் அவங்க வேலை வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நடுவில் என்னத்தை எதிர்பார்ப்பாங்க? ஒரு சின்ன பிரேக் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா? ஸ்கூலில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன எதிர்பார்ப்பாங்க? பிரேக் தானே எதிர்பார்ப்பாங்க. அதுதான் கேட்டேன். நன்றி. அடுத்தது நம்ம கூட இணைப்பில் இணைக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தமிழ்நாட்டிலிருந்து தனலட்சுமி பேசுறேன்
0: மேடம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்குங்க.
0: ம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டேங்க. ஆடு மேய்ச்சி நிற்கிறோம்.
0: அப்படிங்களா, சரி விளையாடலாமா?
2: விளையாடலாங்க.
0: உங்களுக்கான குறிப்பு, எனக்கு கால்கள் இருக்கு ஆனால் நடக்க முடியாது. இரண்டாவது குறிப்பு, என் மேலே நிறைய பேர் உட்காருவாங்க. மூணாவது குறிப்பு, வீட்டில் என்னை தேடாத நாளும் கிடையாது ஆட்களும் கிடையாது. நான் யார்? ஆ, மூன்று குறிப்புமே ஒரு பொருளை பற்றினது இல்லை, மூன்று குறிப்புமே ஒரு பொருளை பற்றினது தான். நீங்கள் சொன்ன அந்த சேர் அப்படின்றது சரியான விடை தான். ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்க, டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.
2: நன்றி.
0: அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணைக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: தகடூர் அன்பலைக்கு இனிமையான முற்பகல். வணக்கங்கம்மா.
0: வணக்கம்.
3: 50 பேர் கலை செல்விங்கம்மா.
0: கலை செல்விமா, நல்லா இருக்கீங்களா?
3: அருமையா இருக்கங்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் சூப்பரா இருக்கேன். சரி விளையாடலாமா?
3: மகிழ்ச்சிங்கம்மா.
0: உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுக்கட்டுமா?
3: கொடுங்கம்மா.
0: மூன்று குறிப்புமே ஒரு பொருளை சார்ந்தது தான், ஒரு பதில் தான், சரிங்களா? உங்களுக்கான முதல் குறிப்பு, நான் பேச மாட்டேன் ஆனால் என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. ரெண்டாவது குறிப்பு, என்னை திறந்து பார்த்தா அறிவு அதிகமாக கிடைக்கும். மூணாவது, என்னை மூடி வச்சிட்டிங்கன்னா கதை அப்படியே நின்றுரும். கரெக்ட், ரொம்ப அழகாக சொன்னீங்க, டக்குன்னு சொல்லிட்டீங்க, சூப்பர். இணைப்பில் இருந்ததற்கு நன்றி. அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணைக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் பிரியா பேசுறேன்.
0: பிரியா?
4: ஆ.
0: பிரியா எங்க இருந்து பேசுறீங்க?
4: இல்லடாமட்டில இருந்து.
0: சரி பிரியா, நல்லா இருக்கீங்களா?
4: ஆ.
0: சரி, உங்களுக்கான விளையாட்டு விளையாடலாமா?
4: விளையாடலாம்.
0: உங்களுக்கான மூன்று குறிப்பு தரேன், அந்த மூன்று குறிப்பை வச்சு நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு நீங்க சொல்லணும், சரியா? உங்களுக்கான முதல் குறிப்பு, என்னை திறந்தீங்கன்னா உலகத்தையே பார்க்கலாம். ரெண்டாவது, என்னை மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. மூன்றாவது, நான் வீட்டில் இருக்கிறேன், உங்கள் கையிலையும் இருக்கிறேன். கதவு, கதவும் சொல்லலாம், ஜன்னலும் சொல்லலாம். நன்றி, ரொம்ப அழகாக சொன்னீங்க.
4: நன்றி மேடம்.

0: 11:44 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில தோழிகள் அழைத்து உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கலாம். என் கூட விளையாடலாம் அழைக்க வேண்டிய எண்கள் புதிய தோழிகள் 0-43-42-24-40-30 மற்றொரு 94-84-86-81-10-25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற தோழிகள் 0-43-42-24-40-31 மற்றொரு 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து என் கூட விளையாடலாம். பதினோரு 11:45 இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
2: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டைடானாலும் அனில் முறுக்கு.
3: இந்த வைப் செம்மையா இருக்கு.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: 11:52 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பூவே பெண் பூவே, இன்னைக்கு விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம். தோழிகள் அழைக்க வேண்டிய எண்கள் புதிய தோழிகள் 0-43-42-24-40-30 மற்றொரு 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற தோழிகள் 0-43-42-24-40-31 மற்றொரு 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து என் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட இணைப்பில் இணைக்கூடிய தோழிகிட்ட பேசலாம். வணக்கம்.
1: குட் மார்னிங் மேம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: சாந்தி ஃப்ரம் நார்த்தம்பட்டி.
0: நார்த்தம்பட்டில இருந்து சாந்தி பேசுறீங்களா? சொல்லுங்க சாந்தி, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேங்க மேம்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: சாப்பிட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், இப்பதான் லைன் கிடைச்சது.
0: அப்படிங்களா, சரி நம்ம விளையாடலாமா? உங்களுக்காக நான் 3 குறிப்பு கொடுக்கறேன், அதுல இருந்து நீங்க நான் எதை பத்தி பேசுறேன்றத கண்டுபிடிக்கணும், சரியா? உங்களுக்கான முதல் குறிப்பு, என்ன எவ்வளவு எடுத்தாலும் நான் குறைஞ்சே போக மாட்டேன். இரண்டாவது குறிப்பு, என்ன மத்தவங்க கிட்டயும் கொடுக்கலாம், மத்தவங்க கிட்ட இருந்தும் வாங்கிக்கலாம். மூணாவது குறிப்பு, என்ன கூடவே வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை சுத்தி எப்பவும் நிறைய பேர் இருந்துட்டே இருப்பாங்க, உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். நான் யாரு?
1: அறிவு
0: இல்ல.
1: ஐயோ, புத்தகம்
0: இல்ல.
1: அன்பு.
0: வெரி குட். யார் சொல்லி கொடுத்தாங்க? யாரோ சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு
1: கேட்டுச்சு.
0: நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு, ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்தது நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழி, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேம். செல்வி பேசுறேன்.
0: செல்வி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேங்க மேம், நீங்க நல்லா
0: இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கேன். விளையாடலாமா?
2: விளையாடலாமா.
0: சரி, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கட்டுமா?

0: உங்களுக்கான முதல் குறிப்பு என்ன கையில் பிடிக்க முடியாது. இரண்டாவது குறிப்பு என்ன கண்ணால் பார்க்கவும் முடியாது. மூணாவது குறிப்பு ஆனா என்ன உணர முடியும். நான் யாரு?
1: காற்று.
0: சூப்பர், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே, ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றி. அடுத்த தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நாமக்கல் மாவட்டம் பின்னாடி பவளக்குடி பேசுகிறேன் மேடம்.
0: பவளக்குடி நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்காங்க மேடம். நீங்க நல்லா

0: குறிலையும் சொல்லலாம், நெடில்லையும் சொல்லலாம்.
1: குறில் நெடில் ரெண்டுலையும் தான்.
0: ம், ரெண்டுத்துலையும் சொல்லலாம்.
1: யா
0: ம்
1: யாழினி,
0: ம்
1: யாவரும்,
0: ம்
1: எல்லோரும்.
0: ஏ, எல்லோரும் வராது. டைம் போயிட்டுருக்கு, டைம் போயிட்டுருக்கு.
1: சரி, வர மாட்டேங்குது. சரிங்க மேடம்,
0: சரிங்க, ரொம்ப அழகாக முயற்சி பண்ணீங்க. இனிப்பில் இணைந்ததற்கு நன்றி.
1: நன்றி மேடம்.
0: அடுத்ததான் நம்ம கூட இனிப்பில் இணைக்கூடிய தோழி, வணக்கம்.
2: இனிய முத்தகர் அன்பு வணக்கம். பூக்காரப்பில் இருந்து டிஃபன் கடை சுமதி பேசுகிறேன். நம்ம நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சுமதிமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: அருமையா இருக்கிறோமா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா கடையில?
2: ஆமாம்மா, டிஃபன் முடிஞ்சிச்சு. வடை போட்டு இப்போ கழுகி கீரையும் களியும் வச்சிருக்கம்மா.
0: சரிங்க, விளையாடலாமா நாம?
2: கண்டிப்பாம்மா.
0: உங்களுக்கான விளையாட்டு, நான் கொடுக்குற எழுத்துல 5 வார்த்தைகள் சொல்லணும், சரிங்களா?
2: ஆ சரிங்கம்மா.
0: உங்களுக்கான எழுத்து பார்த்தீங்கன்னா, தா, நெடில் தா.
2: தம்பி.
0: நெடில், நெடில்.
2: தாரம். தாம்பத்தியம். சாதாரணம்.
0: தா தானே சொன்னேன், சாதாரணம் வருமா?
2: தாமரை. தாமரை செல்வி.
0: தாமரை, தாமரை செல்வி.
2: டைம் வேற முடிஞ்சு, டக்குன்னு சொல்லணும் இல்லம்மா?
0: ஆமா,
2: அதனால.
0: சரிங்க, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. இனிப்பில்
2: நன்றிம்மா.
0: நன்றி, நன்றி.

0: 11:57 நம்ம கேட்டுட்ருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே இன்றைக்கி விளையாடலாமாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழி, வணக்கம்.
1: ஹலோ, நாங்கள் குண்டல்பட்டி
0: குண்டல்பட்டியிலேருந்து பவுன் பேசுகிறீங்களா? எத்தனை பவுன் நீங்கள் சொல்லுங்க? பவுன் வேற விலை ஏறி போச்சு.
1: அப்படிலாம் இல்லைங்க.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்.
0: சரி, நம்ம விளையாடலாமா?
1: விளையாடலாம், சொல்லுங்க. கொஞ்சம் ஈஸியா கொடுங்க.
0: கொஞ்சம் ஈஸியாக கொடுக்கட்டுமா? இல்லை, நிறையவே ஈஸியாக கொடுக்குறேன். உங்களுக்கான எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா, நெடில்.
1: கா, காரம்,
0: காரம்,
1: காடு, சாப்பாட்டு.
0: என்ன காப்பாத்தணுமா சொல்லுங்க. சரி, ரொம்ப அழகா விளையாண்டீங்க, அழகா சொல்லிட்டீங்க. இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி மேம்.
0: அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழி, வணக்கம். அவங்க இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழி, வணக்கம். அவங்களும் இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணைக்கூடிய தோழி, வணக்கம்.
2: வணக்கம். காவேரி
0: பட்டினத்துல இருந்து லதா. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கேன். சரி, உங்களுக்கான விளையாட்டுக்குள்ள ஓடிடலாமா?
2: கண்டிப்பா.
0: உங்களுக்கு நான் கொடுக்குற எழுத்துல நீங்க 5 வார்த்தைகள் சொல்லணும், சரிங்களா? உங்களுக்கான எழுத்து ஏ, நெடில். ஏ, ஏ சொல்லுவோம்ல அந்த நெடில்.
2: ஆமா,
0: ஏ, நெடில்.
2: ஏ,
0: ஏ சொல்லுங்க.
2: ஏ,
0: ஏ நெடில் சொல்லுங்க.
2: ஏஞ்சல்.
0: ஏஞ்சல்.
2: ஏரோப்ளேன்.
0: ஏரோப்ளேன். அப்படியே ஆங்கிலத்தை மொழி பெயர்த்துட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, நம்ம மேல ஏறுறதுக்கு பயன்படும்.
2: ஏறுமுகம்.
0: சூப்பர், 5 சொல்லிட்டீங்க. நன்றிமா, நன்றி.

இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாண்டோம். நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள முயற்சித்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் இன்று பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 அறிவியல் மலர் என்று நிகழ்ச்சியில முதலாவதா சிலிக்கா ஏரி, கடல் நீரும் நன்னீரும் சந்திக்கும் அறிவியல் உலகம் கலந்துரையாடல் கேட்கலாம். தொடர்ந்து அறிவியல் செய்திகள். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம். தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2 விவசாய அரங்கம், 2:30 பூங்குத்து, 3 கட்சிஃபியில் கலக்கல் பாடல்கள், 4 விடை தேடும் வினாக்கள், 5 தருமபுரி டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:50 மாலை தென்றல், 6 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 தருமபுரி மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில முதலாவதா கறவை மாடுகளில் அறிகுறி தெரியாத மடிநோய் கண்டறிதல் மற்றும் அதனை தடுக்கும் முறைகள், நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் திரு ஜோதிலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து வெண்பன்றி வளர்ப்பில் கோடைக்கால பராமரிப்பு முறைகள், நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சத்யபாரதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 8:00 இளம் தென்றல், இன்று சொல்லுக வெல்லுக, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள், இன்று தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒலிக்கப்படும். நேர்கள் இதுவரை கேட்டது இன்று பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். அன்ப வார்த்தைகள்ல சொல்லலாம், ஆனா சில உணர்வுகளை கடிதங்களால தான் சொல்ல முடியும்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏன் பாட்டு ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி 636807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும். உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.

பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: 85, while the Nifty added 50 points to 22,472 when reports last came in. The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Karnataka, Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal today. IMD said conditions are likely to become favourable for further withdrawal of southwest monsoon from most parts of Marathwada and Vidarbha. And with that, we end this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 12:10.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்வளவு வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர்.
5: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அறிவியல் மலர். சிலிக்கா ஏரி, கடல் நீரும் நன்னீரும் சந்திக்கும் அறிவியல் உலகம், கலந்துரையாடல் கேட்கலாம்.
7: ஆர்த்தி, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு சொல்லவே இல்லையே.
8: சீதா, அதான் நான் சஸ்பென்ஸா வச்சிருந்தேன்.
7: அப்படியா? சரி, சஸ்பென்ஸ் எல்லாம் வேண்டாம், டாபிக் என்னன்னு சொல்லிடேன்.
8: இந்தியாவிலேயே மிக பெரிய லகுன பத்தி பேச போறோம்.
7: லகுனா? அது என்ன புதுசா? அது ஏதாவது டிஷா?
8: டிஷ்ஷெல்லாம் எதுவும் இல்ல சீதா. லகுன்னா கடலுக்கு பக்கத்துல கடலோட தொடர்புல இருக்கிற பெரிய நீர்பரப்புன்னு சொல்லலாம்.
7: ஓ, அப்படியா? அப்ப இந்தியாவிலேயே பெரிய லகுன் எது?
8: வேற எது, நம்மளுடைய இந்தியாவில இருக்கக்கூடிய சிலிக்கா ஏரி தான் இந்தியாவிலேயே பெரிய லகுன்னு சொல்றாங்க.
7: சிலிக்கா ஒடிஷாவில இருக்கே, அந்த சிலிக்காவா?
8: ஆமா, அதே சிலிக்கா தான். ஆனா சிலிக்காவோட சுவாரஸ்யம் அது பெரிய லகுன் அப்படிங்கறதுல மட்டும் கிடையாது. அதுக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு இயற்கை நிகழ்வுமே ஒவ்வொரு சயின்ஸ் ஸ்டோரிய சொல்லும்.
7: அப்படியா? சரி, நான் கேள்வி கேக்குறேன், நீ பதில் சொல்றியா?
8: ஓகே, டீல்.
7: முதல்ல ஏரி அப்படின்னா நன்னீர் தானே?
8: பொதுவா அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா சிலிக்கா கொஞ்சம் டிஃபரெண்ட். அங்க கடல் நீரும் வருது, ஆறுகள் மூலமா நன்னீரும் வருது.
7: அப்படின்னா அது கடலும் இல்ல, முழுசா ஏரியும் இல்ல?
8: அதுதான் கரெக்டா புடிச்சிட்ட. சிலிக்காவில இருக்கிற தண்ணீர் முழுசா கடல் நீரும் இல்ல, முழுசா நன்னீரும் இல்ல. இரண்டுக்கும் நடுவுல இருக்கிற உவர் நீர், அதாவது பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
7: அப்போ இத பிராக்கிஷ் வாட்டர் லக்குன்னு சொல்லுவாங்களா?
8: எக்ஸாக்ட்லி.
7: ஒரு டவுட், கடல் நீரும் நன்னீரும் கலந்திருக்குன்னா ஏரி முழுக்கவும் ஒரே அளவு உப்பு தன்மையா இருக்கும் தானே?
8: கடலுக்கு பக்கத்துல இருக்கிற பகுதிகளில் கடல் நீரோட தாக்கம் அதிகமா இருக்கும், அதனால உப்பு தன்மையும் அதிகமா இருக்கும். ஆறுகள்ல இருந்து நன்னீர் அதிகமா வர பகுதிகளில் உப்பு தன்மை குறைவா இருக்கும்.
7: அதாவது ஒரே ஏரிக்குள்ளேயே எடுத்துக்கு இடம் தண்ணியோட டேஸ்ட் மாறுமா?
8: அதுக்குன்னு அதை டேஸ்ட்லாம் பண்ணி பார்க்க கூடாது.
7: கடல் நீர் சிலிக்காவுக்குள்ள எப்படி வருது?
8: சிலிக்கா ஏரி வங்காள விரிகுடாவோட ஒரு குறுகிய நீர்வழி மூலமா இணைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த இடத்தை சீ மவுத்னு சொல்லுவாங்க.
7: அதாவது கடலுக்கும் சிலிக்காவுக்கும் ஒரு டோர் இருக்கா?
8: டோர்லாம் எதுவும் இல்ல, நேச்சுரல் வாட்டர் பாசேஜ். கடல் அலை உயரும் போது, அதாவது ஹை டைட் நேரத்துல, கடல் நீர் அந்த வழியா சிலிக்காவுக்குள்ள வரும். அதே மாதிரி அலை இறங்கும் போது நீரினோட இயக்கமும் மாறும்.
7: அப்போ சிலிக்காவுல தண்ணி சும்மா அமைதியா கிடைக்காது?
8: இல்லவே இல்ல, கடலுக்கும் சிலிக்காவுக்கும் நடுவுல தொடர்ந்து தண்ணீர் பரிமாற்றம் நடந்துகிட்டே இருக்கும்.
7: அதனாலதான் அந்த எக்கோ சிஸ்டம் எப்பவும் ஆக்டிவா இருக்குதா?
8: ஆமா.
7: சரி, இப்ப மழைக்காலம் வந்தா?
8: மழை காலத்துல ஆறுகள்ல தண்ணீர் அதிகமா வரும். அந்த நன்னீர் சிலிக்கா

0: அடுப்புல வந்து சேரும். அதனால பல பகுதிகளில் உப்புத்தன்மை குறைவா இருக்கும். வறண்ட காலத்துல கடல் நீரோட தாக்கம் அதிகமா இருந்தா உப்புத்தன்மையும் அதிகமாகலாம்.
1: அதாவது சீசன் மாறினா சிலிக்காவோட தண்ணியோட தன்மையும் மாறும். ஆமா தானே?
0: ஆமா, அதுதான் சிலிக்காவோட முக்கியமான இயற்கை தன்மைன்னு சொல்லலாம்.
1: அப்போ இவ்வளவு உப்புத்தன்மை மாறிக்கிட்டே இருந்தா அங்க மீன்கள் எப்படி வாழும்?
0: இயற்கை அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டையும் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். சிலிக்காவில் பல வகையான மீன்கள், இறால்கள், நண்டுகள், சின்ன சின்ன நீர்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. சில உயிரினங்களுக்கு நன்னீர் பிடிக்கும், சில உயிரினங்களுக்கு அதிக உப்புத்தன்மை தேவைப்படும். சில உயிரினங்கள் இந்த மாதிரி உவர் நீரிலும் நல்லா வாழும்.
1: அதனால தான் சிலிக்கா பயோடைவர்சிட்டியில இவ்வளவு ரிச்சா இருக்கா?
0: ஆமா, சிலிக்கா ஒரு முக்கியமான பயோடைவர்சிட்டி ரிச் எக்கோசிஸ்டமா தான் இருக்கு.
1: சரி, இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். குளிர்காலத்துல சிலிக்காவுக்கு வெளிநாட்டுல இருந்து நிறைய பறவைகள் வருமாமே?
0: கண்டிப்பா வரும்.
1: எதுக்கு? சிலிக்காவில டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஏதாவது இருக்கா?
0: அந்த பறவைங்களுக்கு டூரிசம்லாம் தேவையில்ல, அவங்களுக்கு தேவை உணவு. சிலிக்காவில் மீன்கள், பிளாங்டன், சின்ன சின்ன நீர்வாழ் உயிரினங்கள்னு இப்படி நிறைய இருக்கும். அதனால தொலைதூர பகுதிகளிலிருந்து வரக்கூடிய புலம்பெயர் பறவைகளுக்கு சிலிக்கா ஒரு நல்ல உணவிடமாகவும் ஓய்வெடுக்கும் இடமாகவும் இருந்துட்டுருக்கு.
1: அப்படின்னா பறவைகளுக்கு சிலிக்கா ஒரு
0: ஃபைவ் ஸ்டார் ஃபுட் கோர்ட்னு தான் சொல்லணும்.
1: இதுவும் இயற்கையோட ஃபுட் கோர்ட் இல்லையா? சரி, பறவைகள் இருக்கட்டும், சிலிக்காவில் டால்ஃபின் கூட இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா?
0: உண்மைதான், அங்க ஏவடி டால்பின்கள் அதிகமா இருக்காமா?
1: ஒரு நிமிஷம், டால்பின்னா கடல்ல தானே இருக்கும்?
0: பொதுவா நம்ம கடல் டால்பின்களையே அதிகமா நினைப்போம். ஆனா இராவடி டால்பின்கள் கடலோர பகுதிகளிலும் உவர் நீர் நிறைந்த லகுன் சூழல்களிலும் வாழக்கூடியதுன்னு சொல்றாங்க. அதனால சிலிக்கா அவங்களுக்கு முக்கியமான வாழிடமா இருந்துட்டு இருக்கு.
1: அட, ஏரிக்குள்ள டால்பின்!
0: அதுதான் சிலிக்காவோட ஸ்பெஷாலிட்டி.

0: சரி, இவ்வளவு உயிரினங்கள் இருக்கே, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எங்க இருந்து கிடைக்கும்?
1: இதுதான் எக்கோசிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு அழகுன்னு சொல்லலாம். சூரிய ஒளியை பயன்படுத்தி ஃபைட்டோ பிளாங்டன், ஆல்கே மாதிரி சின்ன உயிரினங்கள் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமா உணவு தயாரிக்கும். அதை இன்னும் சின்ன உயிரினங்கள் சாப்பிடும். அதை மீன்கள் சாப்பிடும். மீன்களை பறவைகளும் மற்ற உயிரினங்களும் சாப்பிடும்.
0: அதாவது சூரிய ஒளியில ஆரம்பிச்சு மீன் பறவை வரைக்கும் ஒரு பெரிய ஃபுட் செயினே இருக்கு.
1: பல ஃபுட் செயின்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதால தான் அதை ஃபுட் வெப்னும் சொல்றோம் நம்ம.
0: அப்படின்னா இந்த எக்கோசிஸ்டம்க்கு சன்லைட் ரொம்ப முக்கியம்ல?
1: ரொம்பவே முக்கியம்.
0: இவ்வளவு அழகான எக்கோசிஸ்டம்க்கு எந்த ப்ராப்ளமுமே வரலையா?
1: வந்திருக்கே. ஒரு காலகட்டத்துல சிலிக்காவில மணல் மாதிரியான படிவங்கள் அதிகமா தேங்க ஆரம்பிச்சது. இதனால கடலோட இணைப்பு பாதிக்கப்பட ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க.
0: அதாவது கடல் நீர் உள்ள வர்றது குறைஞ்சிருச்சா?
1: கடலுக்கும் லகுனுக்கும் நடுவுல நடக்கிற நீர் பரிமாற்றம் குறைஞ்சது. அதனால உப்பு தன்மையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டது. இது மீன்கள் உள்ளிட்ட பல உயிரினங்களையும் பாதிக்கக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கு.
0: அப்போ இதுக்கு என்ன தீர்வு கண்டுபிடிச்சாங்க?
1: இங்கதான் நம்மளுடைய அறிவியல் உதவிக்கு வந்திருக்கு. விஞ்ஞானிகள் சிலிக்காவோட நீரோட்டத்தை ஆய்வு செஞ்சிருக்காங்க. எங்க மண் தேங்குது, எவ்வளவு கடல் நீர் உள்ள வருது, எவ்வளவு நன்னீர் வருது, உப்புத்தன்மை எங்க எப்படி மாறுது, இப்படி பல விஷயங்களை ஆராய்ச்சிருக்காங்க. அதுக்கப்புறம்தான் கடலுக்கும் சிலிக்காவுக்கும் இடையிலான நீர் பரிமாற்றத்தை மேம்படுத்த பல ரீஸ்டோரேஷன் நடவடிக்கைகளையும் செஞ்சிருக்காங்க.
0: அதாவது ஒரு ஏரிய பாதுகாக்கணும்னா சும்மா குப்பை போடாம இருந்தா மட்டும் போதாது.
1: அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒரு எக்கோசிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள நடக்கிற நீரோட்டம், உப்புத்தன்மை, உயிரினங்களோட தொடர்பு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் அதை சரியா பாதுகாக்க முடியும்.
0: அப்படின்னா சிலிக்கா நமக்கு சொல்லித்தர மிகப்பெரிய லெசன் என்ன?
1: நீயே சொல்லு.
0: இப்ப எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் தோணுது, பேலன்ஸ்.
1: கரெக்ட், சமநிலை.
0: ஆமா, கடல் நீர் ஒரு பக்கம், ஆற்று நீர் இன்னொரு பக்கம், மழை, அலைகள், மண், தாவரங்கள், மீன்கள், பறவைகள் எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புல இருக்கு.
1: இதுல ஏதாவது ஒரு விஷயம் அதிகமா மாறினாலும் அது மொத்த எக்கோசிஸ்டமையே பாதிக்கும்.
0: அதாவது இயற்கையில எதுவுமே தனித்தனியா இல்ல, கரெக்டா?
1: சரியா சொன்ன சீதா.

0: இப்போ சிலிக்கா ஏரின்னு சொன்னதும் வெறும் தண்ணி நிறைய இருக்கிற ஒரு ஏரின்னு நினைக்க முடியாது.
1: கடலும் நன்னீரும் சந்திக்கிற இடம், பல உயிரினங்கள் வாழ்கிற இடம், புலம்பெயர் பறவைகள் வந்து தங்குகிற இடம், ராவடி டால்பின்கள் வாழ்கிற இடம், முக்கியமா இயற்கையோட பல அறிவியல் செயல்முறைகளை நாம நேரடியா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பெரிய இயற்கை ஆய்வுக்கூடம் தான் சொல்லணும்.
0: கடலுக்கும் ஏரிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு இடம்,
1: ஆனா அறிவியலை பொறுத்த வரைக்கும்
0: ரொம்ப பெரிய உலகம்.
1: இயற்கையை பார்த்து ரசிப்போம்,
0: அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலை புரிஞ்சுப்போம்,
1: அதை பாதுகாக்கவும் செய்வோம். அறிவியலை அறிவோம், இயற்கையை பாதுகாப்போம். இதுவரை அறிவியல் மலர் நிகழ்ச்சியில் சிலிக்கா ஏரி, கடல் நீரும் நன்னீரும் சந்திக்கும் அறிவியல் உலகம் கலந்துரையாடல் கேட்டீர்கள்.

0: நிகழ்ச்சியில் தொடர்வது அறிவியல் செய்திகள். கடலுக்கு அடியில 350 500 மீட்டர் ஆழத்துல சூரிய ஒளியே இல்லாத ஒரு பகுதியில நம்மளுடைய இந்திய விஞ்ஞானிகள் ஒரு புதிய மீன் வகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு சைட்டோப்சிஸ் இண்டிகா அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க. இந்த சைட்டோப்சிஸ் இண்டிகா மீன் வந்து நம்மளுடைய அரேபியன் சி பகுதியில சமீபத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதோட நம்மளுடைய லட்சத்தீபோடைய கோரல் ரீஃப் பகுதியில ரொம்ப விரல் நுனியிலேயே அடங்கக்கூடிய அளவுக்கு, அதுவும் வெறும் 3 மில்லிமீட்டர் அளவு உள்ள ஒரு சின்ன நண்டு வகைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நண்டு வகைய பார்சலின் நண்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோரல் ரீஃபோடைய நம்மளுடைய எக்கோசிஸ்டம்க்கு இந்த வகையான சின்ன சின்ன உயிரினங்கள் மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணதுன்னு சொல்லலாம். விரல் நுனியை விட சின்னதா இருக்கக்கூடிய ஒரு நண்டு தான், ஆனா கடலோடைய எக்கோசிஸ்டம்க்கு அது செய்யக்கூடிய வேலை ரொம்பவே பெருசுன்னு சொல்றாங்க. லட்சத்தீப்ல ரொம்ப நீண்ட காலமாவே ஒரே ஒரு உயிரினமா கருதப்பட்ட ப்ளூ கிரீன் குரோமஸ் அப்படிங்கிற மீன் வகை உண்மையிலேயே 2 தனித்தனியான உயிரினம்னு ஜெனட்டிக் ஆய்வு மூலமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. புதுசா அதுல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புதிய உயிரினத்துக்கு குரோமஸ் வெனட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வச்சிருக்காங்களாம். அடுத்ததா நம்மளுடைய இந்தியாவுடைய பீகார்ல ஒரு போர்வெல்ல இருந்து கிடைக்கப்பட்ட சுமார் 4 சென்டிமீட்டர் நீளமுள்ள, நிறம் குறைந்த, தோலால மூடப்பட்ட கண்களை கொண்ட ஒரு புதிய மீன் வகைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இருட்டான, அதுவும் அண்டர் கிரவுண்ட் அக்வஃபயர்ல, அதாவது இந்த மாதிரி போர்வெல் மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய தண்ணீர்ல வாழ்வதால இதனுடைய கண்களா இருக்கட்டும் உடலுடைய நிறத்திலையும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. குளத்துல இல்லைங்க, ஆத்துல இல்ல, பூமிக்கு அடியில போர்வெல், நம்ம ஆழ்துளை தண்ணிக்குள்ள ஒரு மீன் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? அடுத்ததா நம்மளுடைய கடல்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன உயிரினம், கடல் எவ்வளவு மாசுபட்டிருக்கு அப்படின்னு நமக்கு சொல்ல முடியுங்களா? ஆமாங்க, குஜராத் கடற்கரையில வாழக்கூடிய பார்னக்கல்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன உயிரினத்துடைய உடல்ல மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அதிகமா காணப்பட்டிருக்கு. கடல் நீரை ஃபில்டர் பண்ணி அதுல இருந்து அது உணவு பெறதுனால சுற்றுச்சூழல இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ உடலுக்குள்ள எடுத்துக்குதாமா. அதனால கடல் எந்த அளவுக்கு பொல்யூஷனா இருக்கு அப்படிங்கறதையும் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஃபேக்ட்ஸோட மீண்டும் அடுத்த வாரம் அறிவியல் மலர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்த்தி. நன்றி நேர்களே.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும்போது

0: அரை கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு அரை கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
0: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:36. நேற்றிலே உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக கறவை மாடுகளில் அறிகுறி தெரியாத மடி நோய் கண்டறிதல் மற்றும் அதனை தடுக்கும் முறைகள், நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் திரு ஜோதிலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து வெண்பன்றி வளர்ப்பில் கோடைக்கால பராமரிப்பு முறைகள், நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சத்யபாரதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.

பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவ் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். கரீபியன் கடலில் போதைப் பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இன்று அல்ஜீரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கம், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. முன்னதாக 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலன் புதுதில்லி வந்தடைந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவருடன் புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். இன்று மாலை சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மியூனிக் தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தற்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் இந்தியாவிற்கு சாதகமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் வர்த்தக குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 200 கோடி மக்களின் பொருளாதார எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் உலக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 25% இதில் அடங்கும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து துறைகளிலும் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பயனடையும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரியில் 1,70,00,000 பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது கடந்த ஆண்டை விட 15% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் புதிய நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் குழு கூட்டத்திற்கு முன்பாகவே அடுத்த கட்ட சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவின் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் குருநானக் தேவ் உண்மை, மனிதநேயம், அன்பு போன்றவற்றை மக்களிடையே எடுத்துச் சென்றவர் என்றும் சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரத்தில் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார். வாக்குப்பதிவு முடியும் வரை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் மக்கள் வாக்களிப்பதற்கும் ஏதுவாக இடைத்தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் ஆர்வத்துடன் தங்களது வாக்குகளை பதிவு செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு

0: சாதனைகள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக மத்திய அரசின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் மூலம் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று மிசோரம் மாநிலம் லுங்லே ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் இடம்பெறுகிறது.
2: மிசோரம் மாநிலம் லுங்லி மாவட்டத்தில் வாழை விவசாயிகள் மத்திய அரசின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் வாழைப்பழ அடிப்படையிலான விளைபொருட்களை விற்பனை செய்து 3,78,00,000 ரூபாய் வருவாய் ஈட்டியது. லுங்லி மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் வாழைப்பழம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அம்மாவட்டத்தில் வாழை சாகுபடியை ஊக்குவிக்க அரசு பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. வாழைப்பழ சாறு, வாழைக்காயிலிருந்து சிப்ஸ் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்து வருகிறது. மிசோரம் தோட்டக்கலைத்துறையுடன் ஆலோசனை நடத்திய பின் வாழை சாகுபடி நடத்த லுங்லி மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதாக அம்மாவட்ட துணை ஆணையர் திருமதி நவ்னீத் மான் தெரிவித்துள்ளார். இப்பகுதியில் வாழை சாகுபடி செய்ய தேவையான சூழல் நிலவுவதாக தோட்டக்கலைத்துறை கண்டறிந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வாழை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு போதிய உதவிகள் அளித்து வருவதாகவும், வாழைப்பழ சாறு, வாழைக்காய் சிப்ஸ் தயாரிக்க விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். அரசு கண்காட்சிகளில், சிறப்பு அரங்குகளில் இந்த விளைபொருட்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திருமதி நவ்னீத் மான் தெரிவித்துள்ளார். லுங்லி மாவட்டத்தில் 17 கிராமங்களில் தற்போது வாழை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 400 விவசாய குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றன. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கரீபியன் கடலில் போதைப் பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க தெற்கு ராணுவ கமாண்ட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப் பொருட்களை கடத்தச் சென்ற படகு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. தெற்கு அமெரிக்காவிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கூறி இவர்கள் மீது ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்த கடல் பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருள் கடத்துபவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 235 பேர் உயிரிழந்துள்ளனர். எகிப்தில் உள்ள சிவப்பு கடல் பகுதியில் கடல் நீருக்கான உரிமை தங்களுக்கு தரப்பட வேண்டும் என்று எகிப்த், சூடான், எரித்ரியா மற்றும் சோமாலியா நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இதற்கான கூட்டறிக்கையையும் அந்நாடுகளின் தலைவர்கள் வெளியிட்டுள்ளனர். இந்த பகுதிகளுக்குள் மற்ற நாடுகளின் தலையீடுகளை ஏற்க முடியாது என்று கூட்டு பிரகடனம் தெரிவிக்கிறது. சர்வதேச சட்டப்படி சிவப்பு கடல் பகுதி உரிமைகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நைல் நதி உள்ளிட்ட பகுதிகளில் வேறு நாடுகளின் தலையீடு சட்டவிரோதமாக கருதப்படும் என்றும் கூட்டு பிரகடனம் தெரிவிக்கிறது. பிரேசில் அதிபர் தேர்தலில் முதல் சுற்றில் ஃப்ளேவியோ போல்சனாரோ வெற்றி பெற்றுள்ளார். தற்போதைய அதிபர் லூயிஸ் லுலா டா சில்வாவிற்கு எதிரான தேர்தலில் 50% மேல் வாக்குகள் கிடைக்காததால் வரும் 25ஆம் தேதி மீண்டும் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. பதிவான வாக்குகளில் 98.81% எண்ணப்பட்டிருக்கும் நிலையில் ஃப்ளேவியோ போல்சனாரோவிற்கு 47.24% லூயிஸ் லுலாவிற்கு 44.91% கிடைத்துள்ளது. பிரேசில் அதிபர் தேர்தல் முறையில் முதல் சுற்றிலேயே வெற்றி பெறுவதற்கு 50% வாக்குகள் பெற வேண்டும். 2 அதிபர் வேட்பாளர்களும் மீண்டும் 2வது சுற்றில் போட்டியிட உள்ளனர். அடுத்த 24 தமிழகம், கர்நாடகா, கேரளம், மாகே, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் விதர்பா மற்றும் மரத்வாடா பகுதிகளிலிருந்து தென்மேற்கு பருவமழை காலம் முடிவடைவதையொட்டி அடுத்த 2 நாட்களுக்கு மகாராஷ்டிரா மாநிலம் மற்றும் சத்தீஸ்கரில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லட்சத்தீவு, உத்தராகண்ட், தெலுங்கானா மற்றும் மேற்கு வங்கத்தின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. எகிப்து தலைநகர் கெய்ரோவில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் இந்தியா அல்ஜீரியாவை எதிர்கொள்கிறது. இந்திய அணியில் தன்வீர் ரெட்டி, நிஷ்சல் சந்த், பருள் சௌத்ரி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். D1 பிரிவில் இந்தியா, பெரு, அல்ஜீரியா அணிகள் இடம்பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மிலனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார்.

0: இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவ் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். கரிபியன் கடலில் போதைப் பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இன்று அல்ஜீரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12:50. நேயர்கள் இனி கேட்கலாம்

0: நேயர்கள் கேட்க விருப்பது சூழல் காப்போம்.
1: நந்து நந்து, ஏன் இப்படி மூக்க பொத்திக்கிட்டு வரவ?
2: வேற என்னக்கா, நம்ம தெருமுனையில இருக்கிற அந்த குப்பை மேடுக்கு போயிட்டு வந்தேன், மூச்சே விட முடியல, அதான் மூக்க மூடிட்டே வரேன்.
1: அட, அதுவா? அந்த இடத்துல குப்பை கொட்டுறது புதுசா என்ன?
2: அது புதுசு இல்ல, ஆனா நம்ம கொட்டுற குப்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா?
1: குப்பை தானே, அள்ளிட்டு போயிடுவாங்க, விட, அதுக்கு ஏன் ஃபீல் பண்றவ?
2: அதுதான்க்கா இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. அள்ளிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் குப்பைய கொட்டுறோம், ஆனா அந்த குப்பை மண்ணுக்கு தான் மாசு விளைவிக்குது.
1: ஓஹோ, அதனாலதான் இதுக்கு மண்ணு மாசுபாடுன்னு பேரா?
2: ஆமாங்கா, ஆமா. அது மட்டும் இல்ல, பிளாஸ்டிக் கழிவுகள், ரசாயன கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், மருத்துவ கழிவுகள், பூச்சிக்கொல்லி மருந்து, இது மாதிரி பல பொருட்களை மண்ணுல கொட்டி மண்ணை மாசுபட செய்யறோம்.
1: அடடா, என்ன என்னென்னமோ புதுசு புதுசா சொல்ற. பிளாஸ்டிக் மண்ணுக்குள்ள போனா என்ன ஆகும்?
2: பிளாஸ்டிக் மண்ணுக்குள்ள போனா மக்கவே மக்காது, பல ஆண்டுகள் ஆனா கூட அப்படியே இருக்குமா. மண்ணோட இயற்கை தன்மையும் இது பாதிக்குதுக்கா.
1: அப்போ விவசாய நிலத்துல குப்பை கொட்டினா அது என்ன ஆகும்?
2: அதுதான் இன்னும் பெரிய ஆபத்தா மாறுது. மண் மாசுபாட்டுனால பயிர்கள் வளராம பாதிக்கப்படலாம், மண்ல வளர நுண்ணுயிர்கள் எல்லாமே இதனால பாதிக்கப்படலாம்க்கா.
1: அப்ப நம்ம சாப்பிடுற உணவுக்கே இது பாதிப்பு ஏற்படுத்துமா?
2: ஆமாக்கா, கண்டிப்பா. மாசுபாட்டோட வகை மற்றும் அதோட அளவை பொறுத்து உணவு சங்கிலி கூட இதுல பாதிப்பு ஏற்படுத்தலாம். அதனால மண்ணை பாதுகாப்பா பாத்துக்கணும்க்கா.
1: சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதோட சேர்த்து விவசாயத்துல அதிகமா ரசாயன உரமும் பூச்சிக்கொல்லி எல்லாம் பயன்படுத்துறோம்ல, அதனாலயும் மண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்ன?
2: கண்டிப்பா இருக்கும்க்கா. அளவுக்கு அதிகமா தவறான முறையில பயன்படுத்தினா மண்ணும் மாசுபடும், பயிர்களும் சேதப்படும்க்கா. அதனால தேவைக்கு ஏத்த மாதிரி அளவா பயன்படுத்துறது தான் எல்லாருக்குமே நல்லது.
1: அப்போ மண்ணை எப்படி பாதுகாக்கணும்னு அதையும் சத்த தெளிவா சொல்லிறேன்.
2: முதல்ல குப்பைய கண்ட கண்ட இடத்துல போடக்கூடாது. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு போடணும்.
1: அதாவது நீ சொல்றத பார்த்தா சமையலற கழிவு தனியா, பிளாஸ்டிக், கண்ணாடி இந்த மாதிரி பொருள் எல்லாம் தனித்தனியா போடணுங்கிற?
2: சரியா சொன்னீங்கக்கா. மக்கும் கழிவுகளை உரமா மாத்தலாம், மக்காத குப்பைகளை மறுசுழற்சி கூட செய்யலாம்க்கா.
1: அப்போ மரம் நடுறதும் மண்ணை பாதுகாக்க உதவுமா என்ன?
2: கண்டிப்பாக்கா, மரங்கள் தான் மண்ணை பிடிச்சு வச்சிருக்க ரொம்பவே உதவுது. அது மட்டும் இல்ல, மண்ணரிப்ப கூட குறைக்க உதவுதுக்கா.
1: அப்படின்னா ஒரு சின்ன மாற்றத்துல இருந்து இது ஆரம்பிப்போமா? நாம
2: என்ன மாற்றம்க்கா அது?
1: இனிமே குப்பைய கண்ட இடத்துல போடாம குப்பைய பிரிச்சு சரியான இடத்துல போடுவோம்.
2: சரியா சொன்னீங்கக்கா. மண்ணை வெறும் தரையா நினைக்காம மண்ணு தான் பொண்ணுன்னு நினைக்கணும்க்கா. நமக்கு உணவுக்கும் விவசாயத்துக்கும் இயற்கைக்கும் அடிப்படையா இருக்கிறது இந்த மண்ணு தானக்கா. மண் மாசுபடுவதை தடுப்போம்,
1: மண் வளத்தை பாதுகாப்போம்,
2: இன்றைய மண்ணை காப்போம்,
1: நாளைய தலைமுறையை காப்போம்.
0: இது சூழல் காப்போம். நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் காப்போம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
7: நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு, தருமபுரி துணை மின் நிலையம் மற்றும் சோலைக்கொட்டாய் துணை மின் நிலையங்களில் நாளை 6/10/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மாதாந்திர பராமரிப்பு பணி செய்ய இருப்பதால் மதிக்கோ

அரசன்பாளையம், கோட்டை, தர்மபுரி பேருந்து நிலையம், கடைவீதி, அன்னசாகரம், விருப்பாட்சிபுரம், கடகத்தூர், ஏ ஜெட்டிஹள்ளி, ஏ ரெட்டிஹள்ளி, விஜி பாளையம், செட்டிக்கரை, நீலாபுரம், கோம்பை, குளியனூர், மொடக்கேரி, முக்கல் நாயக்கன்பட்டி, நாலஅள்ளி, குப்பூர், சோலைக்கொட்டாய், மூக்கனூர், கொட்டாவூர், மாரவாடி, செம்மாண்டகுப்பம், நாயக்கனஅள்ளி, நேதாஜி பைபாஸ் ரோடு, ரயில் நிலையம் ஆகிய பகுதிகளில் மின்னிறுத்தம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு,

0: கொடைக்கன அள்ளி, நேதாஜி பைபாஸ் ரோடு, ரயில் நிலையம் ஆகிய பகுதிகளில் மின்னிறுத்தம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. இளைஞர் நீதி குழுமத்தில் அரசு வேலைவாய்ப்பு. இளநிலை உதவியாளர் அல்லது பதிவேடு எழுத்தர் மற்றும் அலுவலக உதவியாளர் ஆகிய பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தட்டச்சு சான்றிதழ் உள்ளவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வயது வரம்பு 42 வயதிற்குள் உள்ளவராக இருக்க வேண்டும். ஊதியம் மாதம் 20,000 ரூபாய் வழங்கப்படும். அலுவலக உதவியாளருக்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 42 வயதிற்குள் உள்ளவராக இருக்க வேண்டும். ஊதியம் மாதம் 13,000 வழங்கப்படும். விண்ணப்ப படிவத்தை தர்மபுரி மாவட்ட நிர்வாகத்தின் இணையதளமான www.dharmaburi.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பிக்கும் முறை: ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியே விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, பழைய மாவட்ட ஆட்சியரக வளாகம், தர்மபுரி 636705. விண்ணப்பிக்க கடைசி நாள் 16/10/2026. கூடுதல் விவரங்களை பெற அழைக்க வேண்டிய எண் 638216122276 என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு: இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் நடத்தும் காளான் வளர்ப்பு பயிற்சிக்கான அறிவிப்பு. இதற்கு 18 வயதிற்கு மேல் 45 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். பயிற்சி கட்டணம் எதுவும் இல்லை. பயிற்சி முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. பயிற்சி காலம் 10 நாட்கள். காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை வகுப்பு நடைபெறும். நடப்பு ஆண்டில் டிப்ளமோ மற்றும் கல்லூரியில் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு அனுமதி இல்லை. குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். தர்மபுரி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். பயிற்சியின் இறுதியில் வங்கி மற்றும் அரசு சான்றிதழ் வழங்கப்படும். அடுத்த அறிவிப்பு: திருக்கோயில்கள் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. ஆகம குழுவால் பரிசீலிக்கப்பட்ட 34,971 திருக்கோயில்களின் விவரங்கள் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம். இதற்கான இணையதள முகவரி www.hrce.tn.gov.in. கருத்து தெரிவிக்க கடைசி நாள் 10/10/2026 மாலை 5:45 மணிக்குள் தெரிவிக்க வேண்டும். தபால் மூலமாகவோ அல்லது துறையின் இணையதளம் வாயிலாகவோ விடுபாடுகள் அல்லது கருத்துக்களை தெரிவிக்கலாம். முகவரி: ஆகமக்குழு, தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகம், 119 உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 34 என்று செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் தெரிவித்துள்ளார்.
1: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: நேரம் 1:10. நீங்கள் இணைந்திருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
0: நேயர்களே, நீங்கள் இணையும் இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நேயர்களே, கடித வழியில உங்களோட விருப்ப பாடல காற்றலையில கேட்க நீங்க செய்ய வேண்டியது, உங்கள் பெயர், ஊர், நீங்கள் விரும்பிய பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஆகியவற்றை எழுதி நிலைய இயக்குனர், நேயர் விருப்பம் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான் கோட்டை, நல்லம்பள்ளி, தர்மபுரி மாவட்டம், 636807 என்ற முகவரிக்கு அஞ்சல் அட்டை மூலம் எழுதி அனுப்பலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியோட முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க பழைய தர்மபுரியிலிருந்து சுதா சத்யராஜி, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: நேரம் 1:17. நாம் இணைந்திருக்கிறோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கடித வழியில விரும்பி கேட்டிருக்காங்க. கடத்திக்குட்டையிலிருந்து சிவகாமி மாணிக்கம், என்ன சமச்சான் திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. குக்கல் மலையிலிருந்து ராணி, தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20%
2: தள்ளுபடி.

0: பொறுத்து இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: நேரம் 1:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
3: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். புரதங்கள் வந்து ஒரு நாளைக்கு யார் யார் எவ்வளோ எடுக்கலாம், செய்யலாம், பண்ணலாம், எவ்வளோ தேவைகள் அப்படின்றத வந்து எல்லாம் சொன்ன செஞ்சேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முட்டையில் 6 கிராம் வந்து புரதம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வந்து இது பண்ணுறது மஞ்சக்கரு வந்து ரொம்ப வந்து கெடுதல், மஞ்சக்கரு வந்து எடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும், மஞ்சக்கரு வந்து ஃபுல்லாக வந்து ஃபேட்டு, அது வந்து கொலஸ்ட்ராலு அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம், சேரம் பண்ணுறோம். அப்படி கிடையாது, மஞ்சக்கருவில் இருக்கிறது வந்து நல்ல கொழுப்பு தான். இதில் என்னன்னாக்கா ஒரு எக்கு நீங்கள் எடுக்கிறீங்க செய்கிறீங்கனாக்கா வெறும் மஞ்சக்கரு 6 கிராம் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து மஞ்சக்கரை எடுத்துகிட்டு வெறும் வெள்ளக்கரு மட்டும் சாப்பிட்டிங்கன்னா வெறும் 3 கிராம் தான் உங்களுக்கு புரதம் கிடைக்கும். மீனி 3 கிராம் புரதம் எதில் இருக்குது, நமக்கு வந்து மஞ்சக்கருவில் தான் இருக்குது, செய்து பண்ணுது. அதனால் முழு முட்டையை சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் 6 கிராம் வந்து புரதம் உங்களுக்கு கிடைக்கும். மஞ்சக்கரை எடுத்துகிட்டு தயவு செய்து சாப்பிடாதீங்க, அதில் வந்து ஒன்றும் பெரிய யூஸ் கிடையாது. அதனால் வந்து வெறும் வெள்ளக்கரு மட்டும் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தயவு செய்து வந்து முழு முட்டையாக கன்சியூம் பண்ண பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதிக புரதம் நமக்கு வந்து இருக்கிறது செய்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த உப்புக்கடலை சொல்கிறோம் இல்லையா, இந்த பொறி கடையிலெல்லாம் விற்கும்ல உப்புக்கடலை, அதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இந்த உப்பெல்லாம் போட்டு இருக்கும் செய்யும் பண்ணோம், அதில் தான் வந்து ஒரு 100 கிராமில் வந்து 22 கிராம் புரதம் இருக்குது. அதில் தான் வந்து ஹையஸ்ட்டு புரதம் எனக்கு தெரிஞ்சு இந்த கடலை வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கடலை வெரைட்டியில் ஹையஸ்ட்டு ப்ரோட்டீன் எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கனாக்கா வந்து இந்த உப்பு கடலில் தான் வந்து இருக்குது செய்து பண்ணது. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த கருப்பு கடலை இருக்குது இல்லையா, கருப்பு கடலை, பச்சைக்கடலை, பச்சைப்பருப்பு, கருப்பு பருப்பு கடலைன்ற பாருங்க, பருப்பு பருப்பு வகைரா, அதில் பார்த்திங்கனாக்கா வந்து 100 கிராமில் வந்து கருப்பு பருப்பில் வந்து 20 கிராம் ப்ரோட்டீனும், இதில் வந்து பச்சை கடலையில் வந்து 14 கிராம் ப்ரோட்டீனும் இருக்குது. அதனால் இந்த பருப்போட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். நம்ம ஏன் வந்து பருப்பை வந்து நம்ம வந்து அதிகம் உடம்புல எடுத்துக்கிறோம் சேரம் பண்ணுறோம்னா இதுதான், அந்த வேணுங்கிற புரதம் எல்லாமே வந்து அதில் நிறைய இருக்குது செய்து பண்ணுது. ஆக ஒருத்தர் வந்து நார்மலாக வந்து இந்த இட்லி தோசையில் வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கனாக்கா வந்து அரிசி பருப்பு இந்த வெரைட்டியில் தான் இருக்கும். இதில் ரெண்டுத்துலேயுமே வந்து புரதம் இருக்குது. இதில் என்னன்னாக்கா இந்த அரிசியில் வந்து இருக்கக்கூடிய புரதத்தில் இந்த சிஸ்டைன்ற ஒரு அமினோ ஆசிட் நமக்கு இருக்காது, பட் ஆனால் அந்த பருப்பில் வந்து அந்த சிஸ்டைன்ற அமினோ ஆசிட் இருக்கும். அதே மாதிரி லைசின் லூசின்ற வந்து அமினோ ஆசிட் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து பருப்பில் கிடையாது, பட் ஆனால் அரிசியில் இருக்கும். அதனால தான் வந்து அதை வந்து கம்பைன் பண்ணி அரைச்சி செஞ்சு பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து இந்த இட்லி தோசையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைலாம் வந்து ஏன் நமக்கு வந்து நல்லது அப்படின்னா அது வேறு வந்து புளிக்க வைக்கிறாங்க அந்த மாவில், அதனால் வந்து அந்த ப்ரோபயோட்டிக்கு அந்த மாதிரியான வெரைட்டிஸும் வந்து அதில் நல்லா சேர்ந்துடும். அதனால் இட்லி தோசை வந்து எப்பயுமே ஆல்வேஸ் குட் ஃபார் ஹெல்த்து. நீங்கள் வந்து அதை வந்து ஒரு சாதாரண உணவாக தயவு செய்து நினைக்க வேண்டாம். ஒரு இட்லி தோசையில் ஒரு பருப்பு குழம்பு வச்சு அதுலேயும் வந்து அதில் வந்து ஒரு 2-3 காய்கறி கீரைகள்லாம் போட்டு ஒரு பருப்பு குழம்பு அடிச்சிங்கன்னா அது மாதிரி வந்து ஒரு பெஸ்ட்டு பேலன்ஸ்டு டயட் வந்து எதுவுமே கிடையாது. அதுக்கு தான் வந்து அந்த காம்பினேஷனை வச்சு நாம் வந்து பண்ணுறோம் சேரம் பண்ணுறோம். ஆக நமக்கு வந்து இந்த நான்வெஜ்ஜில் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு புரதங்களில் நம்மளால் எடுக்க முடியும் செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம வெஜிடேரியன் டயட்டில் நாம் நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டில் உணவு வகைகளில் அதாவது இட்லி தோசை, ஒரு பருப்பு சாம்பார் வைக்கிறோம், காய்கறியோடு போட்டு செஞ்சு பண்ணி ஒரு பருப்பு குழம்பு வைக்கிறோம் சேரம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பால் ஒரு 200 ml ஒரு பால்னா பால் ப்ராடக்ட்ஸு, தயிரோ மோரோ இல்லை பாலோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் செஞ்சு பண்ணோம்னாவே புரதம் வந்து உடலுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து கிடைச்சிரும்.
2: நேயர்கள் இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

நீங்கள் இணைந்திருப்பது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு யாருக்காகனா, வாழைத்தோட்டம் சின்ன மாறி அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு கடித வழியில விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கரூர் தான் தோன்றி மலையிலிருந்து செல்வராஜ் பெரிய நாயகி, குங்குமம் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, நிறைவு பெற்றது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் டாலர் முதலீடுகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வரும் டிசம்பர் மாதத்திற்குள் 3 நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்ய உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வள்ளலாரின் உயரிய கொள்கைகள் மனிதநேயத்தின் மாபெரும் விழுமியங்களாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் இன்று இடிமின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் டாலர் முதலீடுகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் சுவிட்சர்லாந்து அதிபர் கி பாமலின் உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இன்று உரையாற்றிய பிரதமர், இந்த ஒப்பந்தம் மூலம் நம் நாட்டில் அடுத்த 15 ஆண்டுகளில் 10 லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று குறிப்பிட்டார். ஐரோப்பாவுடனான இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் முதலாவது ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்து நாட்டுடன் எட்டப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். முன்னதாக சுவிட்சர்லாந்து அதிபருடன் வர்த்தகம், முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கம், முதலீடுகள், கலை, கலாச்சாரம், மக்கள் பரிவர்த்தனையில் ஒத்துழைப்பு முன்னெடுத்துச் செல்வது குறித்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இப்பிரிவுகளில் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயுள்ளன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை சந்தித்து பேசுகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடனும் அவர் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இந்தியா வரும் டிசம்பர் மாதத்திற்குள் குறைந்தது 3 நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்ய உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் மியூனிக் தலைவர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தங்களுக்கான புதிய வரைவு தயாராக உள்ளதாகவும், அமைச்சரவை அனுமதிக்கு பின்னர் முதலீட்டாளர்களுக்கு சாதகமானதாக இது மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்த புதிய வரைவு இருதரப்பு முதலீட்டாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன், மத்திய ஆசிய நாடுகளுடன் ஒப்பந்தங்கள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கனடா, ரஷ்யா உட்பட மேலும் பல நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தக ஒப்பந்தங்களை இறுதி செய்யும் இந்தியாவின் அணுகுமுறையை இந்திய ஐரோப்பா பேச்சுவார்த்தைகள் பிரதிபலிப்பதாக அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 92.5% இறக்குமதி வரி குறைப்பிற்கு இந்தியா வகை செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், எனினும் இறுதி முடிவு இன்னும் எட்டப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருதரப்பிலும் நிலவும் முரண்பாடுகளை களையும் வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அமைந்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும். மதுராந்தகத்தில் தாவேக, திமுக, அஇஅதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சிகளின் வேட்பாளர்கள் உட்பட 27 பேரும், தாராபுரம் தொகுதியில் 22 வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். மதுராந்தகத்தில் 285 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்ட நிலையில் 8 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக எமது செங்கல்பட்டு செய்தியாளர் கூறுகிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தனி தொகுதி நாளை நடைபெற உள்ள இடைத்தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மொத்த வாக்காளர்கள் 213,689 பேர். மதுராந்தகம் தொகுதியில் மொத்தம் 167 அமைவிடங்களில் 285 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மொத்தம் 8 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவையாக கண்டறியப்பட்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: தாராபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள 320 வாக்குச்சாவடி மையங்களில் 320 நுண் பார்வையாளர்கள் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்கின்றனர். 1486 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளதாக எமது திருப்பூர் செய்தியாளர் கூறுகிறார்.

0: தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தயாரிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் தாராபுரம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள்ள காப்பறையிலிருந்து வாக்குப்பெட்டிகள் சீல் உடைக்கப்பட்டு வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணி இன்று தொடங்கியது. தொடர்ந்து ஸ்ட்ராங் ரூமில் இருந்த வாக்குப்பெட்டிகள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வெளியே கொண்டுவரப்பட்டன.
1: இடைத்தேர்தல் நடைபெறும் இவ்விரு தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளுக்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 9ஆம் தேதி நடைபெறும். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் வெற்றி பெற்ற மரகதம் குமாரவேலும் தாராபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற சத்யபாமாவும் தங்களது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இவ்விரு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் கீழ் சமூக மேம்பாடு அனைத்தையும் உள்ளடக்கி ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் நம் தேசத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இவ்வளர்ச்சி பாதையில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நொய்டா சர்வதேச விமான நிலையம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் பிரம்மாண்ட பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எடுத்துக்காட்டாக 11,200 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் கடந்த மார்ச் மாதம் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த விமான நிலையம் நொய்டா பகுதிக்கு ஒரு தனி அடையாளத்தையும் இளையோருக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்துள்ளது. முதற்கட்டமாக ஆண்டொன்றுக்கு 1,20,00,000 பயணிகளை கையாளும் திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த விமான நிலையம் எதிர்காலங்களில் 7 கோடிக்கும் மேற்பட்டோரை கையாளும் வகையில் மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் விமான கட்டமைப்பையும் பிராந்திய சர்வதேச தொடர்புகளை வலுப்படுத்தும் வகையில் நொய்டா பசுமை விமான நிலையம் கட்டமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நொய்டா விமான நிலையம் குறித்து திருச்சியை சேர்ந்த கட்டட பொறியாளர் திரு கே லோகநாதன்,
3: நொய்டா சர்வதேச விமான நிலையம் புதிய இந்தியாவின் ஒரு புதிய இணைப்பாகும். இந்த விமான நிலையம் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்கும் இந்தியாவின் விமான போக்குவரத்து எதிர்காலத்திற்கும் முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது. ஒரு விமான நிலையம் என்பது விமானங்கள் வந்து செல்லும் இடம் மட்டுமல்ல, அதன் மக்கள், பொருளாதாரம், தொழில், சுற்றுலா, முதலீடு மற்றும் கனவுகளை இணைக்கும் பாலமாகும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. வள்ளலாரின் 204வது ஆண்டு பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்த செய்தியில், வள்ளலாரின் உயரிய கொள்கைகள் மனித நேயத்தின் மாபெரும் விழுமியங்களாக திகழ்கிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். வள்ளலாரின் அன்பு, அருள், பரிவு, சமத்துவ பாதையில் பயணிக்க அனைவரும் உறுதியேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். இதனத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் சின்ன காவனத்தில் சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டு அகவல் பாராயணம் செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் தமிழ்நாடு சிமெண்ட் ஆலை மறுசீரமைப்பு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆலையை சீரமைப்பது குறித்து ஆய்வுகள் நடைபெற்று வருவதாக கூறினார். பசுமை பட்டாசு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சரவெடிகளை தயாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பது பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாகவும் அடுத்த 15 நாட்களுக்குள் இது மேலும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் திரு சோமசந்திரம் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பருவமழை முன்னெச்சரிக்கை நோய் தடுப்பு நடவடிக்கைகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களிடம் இது தொடர்பாக கேட்டறிந்தார். விருதுநகரில் வடகிழக்கு பருவமழையொட்டி தீயணைப்பு மீட்பு படையினர் நடத்திய மீட்பு ஒத்திகை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி பார்வையிட்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் 3 மாதங்களுக்கு பின்னர் நீர்வரத்து சீராகி உள்ளதால் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் அங்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா வழியாக நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் இன்று இடிமின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான அகமதாபாத்தில் நடைபெறும் 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 6 விக்கெட் இழப்பிற்கு 119 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் 100

0: டாலர் முதலீடுகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வரும் டிசம்பர் மாதத்திற்குள் 3 நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்ய உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வள்ளலாரின் உயரிய கொள்கைகள் மனித நேயத்தின் மாபெரும் விழுமியங்களாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான இன்றைய வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பதிவான அதிகபட்ச அளவுகள் கன்னியாகுமரி, அடையாமடை, திருவள்ளூர்

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான இன்றைய வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பதிவான அதிகபட்ச அளவுகள் கன்னியாகுமரி, அடையாமடை, திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் அளவும், கன்னியாகுமரி சுருளக்கோடு பகுதியில் 3 சென்டிமீட்டர் அளவும், திண்டுக்கல் கொடைக்கானல் படகு குளம், கன்னியாகுமரி பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, திண்டுக்கல் கொடைக்கானல் பாலமூர் பகுதி, கன்னியாகுமரி சிவலோகம், கோயம்புத்தூர் சின்கோனா ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவும், கன்னியாகுமரி பேச்சிப்பாறை, மதுரை சிட்டம்பட்டி, கோயம்புத்தூர் சோலையார், கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை கோவிலங்குளம் பிடிஓ பகுதியில் 38 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியான தர்மபுரி மற்றும் திருப்பத்தூர் பகுதிகளில் 23 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் முதல் மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரை வட தமிழகம் மற்றும் வட கேரளம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலை பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட. எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்சி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
3: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
4: நேரம் பிற்பகல் 2 மணி.
5: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
6: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
8: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.

0: என்ன மருதாணி அக்கா, தோட்டத்து வேலைக்கு கிளம்பிட்டீங்க போல இருக்கு. கையில சாப்பாட்டு பைய வேற காணோம்.
1: வா வள்ளி, இன்னைக்கு தோட்டத்துல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதான் நான் நேரத்துக்கே போறேன். என் தங்கச்சிட்டு சாப்பாட்ட கொண்டு வரேன்னு சொல்லிட்டா.
0: ஓ அப்படியா, சரிக்கா. முக்கியமான வேலைன்னு சொன்னீங்களே, மரக்கன்று ஏதாவது தோட்டத்துல நடப்போறீங்களா என்ன? ஏன் கேக்குறேன்னா, எப்ப பாரு மரக்கன்றுகளை வாங்கிட்டு வரதும் நடவு செய்யறதுமா இருப்பீங்களே, அதான் கேட்டேன்.
1: அது சரி, அக்காவை நல்லாதான் புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்க கொய்யா மரத்துல காய்கள் எல்லாம் நல்ல திரட்சியா பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. அத பறிக்கிறதுக்காக ஆட்களை வர சொல்லியிருக்கோம். நானும் அதனாலதான் வரசா போயிட்டு இருக்கேன்.
0: ஆஹா, இதெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி. ஒவ்வொரு முறையும் உங்க தோட்டத்துல விளைஞ்ச கொய்யா பழங்களை வாங்க நம்ம ஊர் சந்தை மட்டும் இல்லாம சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்களும் வந்து வாங்கிடுவாங்களே. அந்த அளவுக்கு உங்க கொய்யா பழங்க பேர் போனதாச்சே.
1: ஆமா வள்ளி, சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் கொய்யா பழங்களை சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு என்கிட்டயே சொல்லிட்டு போவாங்க. அந்த தருணத்தை நினைச்சு பார்க்கும் போது வார்த்தையே வரல புள்ள. பசிக்கிற போது ஒரு மூணு கொய்யா பழத்தை எடுத்து சாப்பிட்டா போதும், வயிறு நிறைஞ்சு போயிடும்.
0: சரி மருதாணி அக்கா, உங்க தோட்டத்துல உள்ள மரங்களுக்கு என்ன உரம் போடுவீங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்களே.
1: இதுல என்ன ரகசியம் இருக்கு வள்ளி? இயற்கை நமக்கு கொடுத்த கொடைதான் விவசாயம். இத நாம இயற்கையான முறையில பண்றது தானே நல்லது. அதனால எங்க துழுவத்துல கிடைக்கிற ஆட்டேரு மாட்டேரு இதையெல்லாம் பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம நாங்க எங்க பண்ணையில கிடைக்கிற பொருட்களை வச்சே ஜீவாமிர்த கரைசலை தயாரிச்சு மரத்துக்கு பயன்படுத்துறோம். அதனால எங்களுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்குது புள்ள.
0: என்னக்கா ஜீவாமிர்த கரைசல் அப்படி இப்படின்னு என்னென்னவோ பல விஷயங்களை சொல்றீங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு? ஏன் கேக்குறேன்னா, எனக்கும் இத பத்தி விஷயம் தெரிஞ்சா நானும் கொய்யா மரம் வளர்த்து நாலு காசு பாப்பேன்ல.
1: நிச்சயமா, எல்லாரும் வளமா வாழணும்னு தான் இயற்கை அன்னையும் ஆசைப்படுவாங்க. இப்ப என்ன, இது பத்தின விவரம் தெரியணும், அவ்வளவுதானே? என் கூட வாப்பிள்ள.
0: எங்கக்கா கூப்பிடுறீங்க?
1: நம்ம ஊரு வேளாண்மை அறிவியல் நிலையத்துல ஒரு கூட்டம் நடக்க போகுது. அங்கன உனக்கு தேவையான தகவல்களை சொல்லுவாங்க. வாப்பிள்ள போவோம்.
0: மருதாணி அக்கா, அப்ப எனக்கும் நல்ல காலம் பிறந்துடுச்சு போல. இதோ இப்பவே விவரம் கேட்க வந்துடுறேன்.
1: வள்ளி, விவசாய கூட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப இயற்கை முறையில் கொய்யா சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. வாப்புள்ள, முன் வரிசையில போய் உட்காந்து விவரத்தை தெளிவா கேட்டுப்போம்.
0: சரிக்கா.
2: கொய்யா செடியை வந்து மெயின் கிராப்பாக வச்சு ஒரு இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்ம் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு பிஎஸ்சி பட்டதாரி, ஒரு இயற்கை விவசாயி.
3: என்னுடைய கேள்வி அடிப்படையான ஒரு கேள்விங்கய்யா. பேசும்போதே இயற்கை விவசாயம்னு ஒரு வார்த்தை பேசுனீங்க. இயற்கை விவசாயியாக இருக்கிறீங்க, பண்ணுறது கொய்யா தான் பண்ணுறோம், அதை முழுக்க முழுக்க இயற்கையாக பண்ண முடியுதுங்களா?
2: ரொம்ப முக்கியமான கேள்வி, நுணுக்கமான கேள்வியும் கூட. இது நிறைய பேருக்கு வந்து, அதாவது என்ன சொன்னால், நேரடியாக நிறைய பேருக்கு இதை புரிகிறது இல்லை. இப்போ இயற்கை விவசாயத்தை நான் வந்து 2020 இதை ஆரம்பித்தேன். இப்போ இயற்கை விவசாயம்ன்றது வந்து ஒர்க் பேஸ்டான ஒரு வேலை, அதாவது ஒர்க் நிறையா இருக்கும், செலவு கம்மியாக இருக்கும். இப்போ நான் வந்து என்ன செய்யணும்னா, நான் பண்ணைக்குள்ளேயே தங்குற குடும்பத்தோட நான் பண்ணைக்குள்ளேயே தங்குறதுனால நான் என்னோடய குடும்பம் என்னோடய செடி என்னோடய கோழி அதுகளோட நான் உன்னோட ஒன்றா நாங்கள் ஃபேமிலியாக இருக்கிறதுனால அதோடய லாங்குவேஜ் எனக்கு புரியும். இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் கூட காமிச்சேன், ஒரு இலை வந்து லைட்டாக சுருளும் பொழுதே இது ஏன் சுருளுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும். எவ்வளவுக்கு நம்ம உழைப்பு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி லாபகரமாக இருக்கும். இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, நம்ம மார்க்கெட் பண்ணும் பொழுது மார்க்கெட்டில் நேரடியாக நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுக்குறோம்ல, நேரடியாக அந்த கஸ்டமர்கிட்ட கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும், அவங்களுக்கும் விலை கம்மியாக கிடைக்கும். இடையில ஒரு வியாபாரிகிட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட்டும் கம்மியாயிரும், அவங்களும் ஜாஸ்தியாக வச்சு விற்றுருவாங்க.
3: சரி, இதுக்கு என்ன மாற்று, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதுக்கு?
2: இல்லை, நம்ம என்ன செய்யறோன்னா, இப்போ ஒரு சில நம்ம நேரடியாக வியாபாரம் பண்ண முடிஞ்ச பொருட்கள் நம்ம வியாபாரம் பண்ணிடோம், பழங்களை முடியாததை நம்ம வந்து ஜாம் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம், வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக, அப்புறம் ஜூஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம், அப்புறம் கொய்யா இலையில் டீ தயார் பண்ணுறோம். அது அடிஷ்னலாக நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் ரெவன்யூ எடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து அதை வந்து பண்ணுறோம். கொய்யா இலையிலேயே வந்து பவுடர் பண்ணி அதிலேயே பல்பொடி தயார் பண்ணுறோம். இது நல்ல, இந்த ரெண்டுமே நல்ல மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல ரீச் ஆனது.
3: பல்பொடியும் டீ தூளும்
2: கொய்யா இலையும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய, இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்க, டைஜஷன் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க,

0: ஹார்மோன் டிசார்டர் இருக்கிறவங்களுக்குலாம் கொய்யா இலை, நம்ம நான் கொடுக்குறதுன் இல்லை, கொய்யா இலை வந்து அவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ரெமெடி வந்து அது கொடுக்குது. அதனால் மக்கள் தேடி தேடி வாங்குவாங்க அதை. அந்த மாதிரி ஒரு பக்கம் போகிறத அப்படி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், இழுத்துக்கிறோம் அங்கிட்டு. அதுக்காக தான் நான் அந்த அதை இன்டகிரேட்டட் ஃபார்மாக மாற்றினேன். அந்த கோழி ஆடு
1: ஆடு
0: அதெல்லாம்
1: வந்து. இன்னொன்று, இந்த கொய்யாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரகம் சொன்னீங்க, அர்கா கிராண்டு, இன்னொன்று வந்து
0: தைவா கிரான், தைவான் பிங்க்.
1: தைவான் பிங்க் நமக்கு நீங்கள் ஏக்கர் கணக்கில் சொன்னாலும் சரி, அல்லது ஒரு கொய்யா மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ விளைச்சல் ஈல்டு கிடைக்கும்?
0: ஒரு முதல் வருஷத்தில் சார், ஃபஸ்ட்டு வருஷத்தில் வந்து 5-7 கிலோ வர ஒரு
1: ஒரு மரத்துலேருந்து கிடைக்கும்.
0: ஒரு செடியிலேருந்து எடுக்கலாம். இப்போ செடி பெருசாகிருச்சு அப்படின்னு வச்சாங்களேன், கொஞ்சம் 2வது வருஷம் 3வது வருஷம் அப்படிலாம் வந்துச்சுன்னா ஒரு 10-12 கிலோ வர எடுக்கலாம் ஒரு செடிக்கு. அப்போ நம்ம வந்து 1800 செடி வச்சுருக்கோம், 3 ஏக்கருக்கு சேர்த்து 1800. அதில் 3 ஏக்கருக்கு நம்ம கொஞ்சம் இந்த ஆடு கோழி அதெல்லாம் விடுறதுக்காக கொஞ்சம்
1: இடம் விட்டுருக்கோம்.
0: அப்புறம் அந்த மோட்டர் ரூமு கிட்டக்கிட்ட ஒரு 3/4 ஏக்கருக்கிட்ட நம்ம வந்து இடம் விட்டுருக்கோம் ஸ்பேஸ்.
1: அப்போ 2.5 ஏக்கர் தான்.
0: ஆமாம், இப்போ அந்த ஆடு வைக்கிறது பிளான்ட் இருக்கிறதுனால அந்த ஃபோட்டோ கிராப் போடுறதுக்காக கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம். அப்போ இந்த இதெல்லாம் போக நம்ம ஒரு 1800 செடின்னு வச்சாங்களேன். இப்போ 1800 × 10 கிலோன்னு
1: வச்சாங்க. 1800 × 10 = 18 டன்.
0: அவ்வளோதான் இதெல்லாம் பண்ணோம். இதில் வந்து என்னென்னா, இப்போ 18 டன் வருது அப்படின்னா 18 டன்னுமே அப்படியே வந்து நம்ம என்காஸ் பண்ண முடியாது,
1: ஒரே நேரத்திலையும் பண்ண முடியாது.
0: ஏன்னா டேமேஜ் இருக்கும், கீழே விழுவும், பறிக்க முடியாமல் போகும், நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு விற்க முடியாமல் ரிட்டர்ன் வரும். அப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போ ஆவரேஜாக ஒரு 18 டன்னா ஒரு 10 டன்னு 12 டன்னு வந்து நம்ம வந்து
1: விற்கலாம்.
0: அதை வந்து நம்ம நம்மளோட ரெவன்யூவாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம்.
1: பொதுவாக கொய்யானுடைய விளைச்சல் வந்து எந்த மாதத்தில் ஜாஸ்தி இருக்குங்க?
0: இப்போ இது வந்து சார், நம்ம விளைச்சல் வந்து இப்போது ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பருக்கு தான் வந்து சீசனு கொய்யாவுக்கு பெருமா ட்ரெடிஷ்னலாக. ஆனால் நம்ம போடுறது வந்து எவர் சீசன் தான், ஏன்னா நம்ம வந்து ப்ரூனிங் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ கட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து ஒரு 40 நாளில் அடுத்த பூ வந்துடும்.
1: 40 நாளில் வந்துடும்
0: வந்துடும். ஒரு இலையை கட் பண்ணிட்டோம்னா ஒரு 6-7 இலை 6-7 இலை வர்றதுக்குள்ளே ஒரு ஒரு செட்டு பூ வந்துடும். அப்படி வரலைன்னா அதை கட் பண்ணிடுவோம். அப்புறம் அங்கேருந்து ஒரு 6வது இலை 7வது இலையில் ஒரு செட்டு பூ வந்துடும். அப்போ வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து மாற்றிடும். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு மாற்றி பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு 3 ஏக்கர் இருக்குன்னு வச்சாங்களேன், 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் வந்து ஒரு சீசன்லையும், மீதி இருக்கிறத ஒரு சீசன்லையும் இப்போ மாற்றி. இப்போ இது காய்க்கிறப்போ அது வந்து பூ எடுத்துகிட்டு இருக்கோம், அது ஈல்டு எடுக்கிறப்போ இது பூ இப்படி மாற்றி எடுத்துருக்கோம். அப்போ நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 மாதமும் 12 மாதத்தில் ஒரு 10 மாதமாவது காய் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஒரு செடியில் வந்து பூ இருக்கும், சின்ன காய் இருக்கும், பெரிய காய் இருக்கும்,
1: எல்லாமே இருக்கும்,
0: எல்லாமே இருக்கும். ஏன்னா அப்படி தான் நம்ம கட் பண்ணி விடுவோம். அப்படி இருந்தால் தான் கமர்ஷியலாக இதை வந்து நம்ம சர்வைவ் பண்ண முடியும். இப்போ நம்ம 4 மாதம் எதுவுமே இல்லைன்னா சும்மா இருக்க முடியாதுல்ல சார்,
1: சாப்பிடணும் இல்லை,
0: ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ வந்து நம்மளுக்கு இப்போ சர்வைவ் பண்ணணும்னா இப்போ நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ண தான் நம்மளுக்கு அப்படியே மாற்றி வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான வீரிய ஒற்றகத்தை நம்ம வந்து தேர்வு செய்கிறோம்.
1: இந்த மாதிரி கன்றுகள்லாம் நமக்கு ரகங்கள், இந்த அர்கா கிராண்டு, தைவான் பிங்க், அந்த கன்றுகள்லாம் கிடைக்குதுங்களா?
0: கிடைக்குது. நம்ம ஏரியாவில் கிருஷ்ணகிரியிலேருந்து இங்கே வருது. ஆர்டர் பண்ணோம்னா வேலூர், திருச்சி, இந்த பக்கம் வந்தவாசி, அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி
1: கிடைக்குது.
0: நர்சரி இருக்குது.
1: இப்போ நம்ம பண்ணுறது ஒரு தோட்டக்கலை பயிர் பண்ணுறோம், பழமர பயிர் தான். அந்த தோட்டக்கலைத்துறை அல்லது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையம் இவங்கெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க?
0: கண்டிப்பாக சார், அவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, மாரல் சப்போர்ட் இப்போ நான் ஒரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஜிங்க் குறைபாடுனால ஏழை சுருளுது. இப்போ நான் வந்து அக்ரிகல்ச்சர் படித்தாலும் இல்லை, ரெண்டாவது பரம்பரை விவசாயம் பண்ணவனும் இல்லை, ஒரு இப்போ படிச்சுட்டு சும்மா 5 வருஷம் பண்ணவங்க தான். ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு ஏற்கனவே வந்ததுன்னா பிரச்சனை, அப்போ வராமல் தெரியாமல் இருக்கிறப்ப நம்ம என்ன, அப்போ இங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்டு தான் நம்ம இதை வந்து அவங்க அப்போ அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து இதுதான் அது பிரச்சனை. அப்போ அதுக்கான ரெமெடி ஆர்கானிக் இன்புட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க, கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்கல்ல, அதை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, மெஷினரிஸ் கொடுக்குறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க, நம்ம ஃபீல்டை வந்து விசிட் பண்ணுவாங்க. திருவூரில் இருக்க கேவிக்கில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்ட்டுமே வந்து பெரிய அளவில் நம்மளுக்கு வந்து ஒத்தாசை பண்ணாங்க. ரெண்டாவது வந்து வெளியில் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு நல்ல எக்ஸ்போசர் கொடுத்ததும் அவங்க தான். இப்போ நம்மளெல்லாம் யாருமே தெரியவே தெரியாது. அப்போது இப்போ நான் கொய்யா ஜாமு, கொய்யா இலையில் டீ, பல்பொடிலாம் வந்து உலகம் முழுக்க நம்ம கொடுக்குறோம். யார் யாரோ கேட்குறாங்க, இங்கேருந்து வாங்கிட்டு நம்ம நேரடியாக வெளிநாடுகளுக்கு அனுப்புறது இல்லைனாலும் இங்கேருந்து போகிறவங்க மூலமாக போகுது. அந்த மாதிரி வெளியில் சோசியல் மீடியாவில் எக்ஸ்போசர் கொடுத்தது அவங்க தான்.
1: தோட்டக்கலைத்துறையும்
0: தோட்டக்கலைத்துறையில் இருக்கிறவங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வியாபாரம் மார்க்கெட்டிங் சைடில் ஒரு சில சின்ன ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ண முடியுமோ, அவங்களோட வரம்புக்கு உட்பட்டு என்ன பண்ண முடியுமோ
1: பண்ணித்தராங்க,
0: நம்ம பண்ணுறாங்க. அது நம்ம ஒரு சில இடங்கள் நம்மளுக்கு பெரிய உதவியாக தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு கோழியே வளர்க்குறமே அதே மானியத்தில் தான் கொடுத்தாங்க,
1: அல்ல இன்டகிரேட்டட் ஃபார்மில் கொடுத்துருக்குற கோழி
0: கோழியே மானியத்தில் தான் கொடுக்குங்க. பாதிக்கு பாதி நம்ம ஒரு 50% மானியத்தில் கொடுக்குறாங்க. அது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் உதவி தான், ஆர்கானிக் இன்புட்ஸ்லாம் கொடுக்குறாங்க.

0: நிறையா அதெல்லாம் வந்து வெளியில் நம்ம வாங்கினோம்னா ரொம்ப விலை தான். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மானியத்தில் அரசு மானியம் கொடுத்துச்சுன்னா அதை நம்ம கூப்பிட்டு
1: கொடுத்துட்றோம்.
0: கொஞ்சமாக கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அதில் நம்மளையும் வந்து
1: சேர்த்துக்கிறோம். இப்போ இவ்வளோலாம் செய்கிறீங்க, நீங்களே ஒரு அவுட்லெட் வைக்க முடியாதா?
0: இல்லை, நாங்கள் எங்கள் ஃபார்முக்கு ஏற்ற மாதிரியே மெயின் ரோட்டில் தோட்டக்கலைத்துறையிலேருந்து ஒரு வண்டி தள்ளு வண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க. அது வந்து உற்பத்தி பண்ணுற விவசாயிகளே அவங்க பொருட்களை விற்பனை பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம் மூலமாக அந்த வண்டி கொடுக்குறாங்க. அந்த வண்டியில் போட்டு தான் நாங்கள் எங்கள் காய வைக்கிறோம். அதில் அந்த கொய்யா ஜாமு டீ அது மாதிரி என்ன மாதிரி இருக்கிற வெளியில் இருக்கிற ஆர்கானிக் விவசாயிகள் இருக்கிற பொருட்களை வாங்கி நான் என்கிட்ட இருக்கிறது அவங்க வாங்கிக்கிறவங்க அவங்கள்ட்ட அப்படி வாங்கி வியாபாரம் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம நேரடியாக நம்ம உற்பத்தி பண்ண பொருட்களை நம்ம நேரடியாக விற்பனை பண்ணுறதோட விளைவு தான் நம்ம ஓரளவுக்கு இது ப்ராஃபிட்டாக நம்ம பண்ணுறோம். இப்போ நீங்கள் உற்பத்தி பண்ணி வச்சுட்டு விவசாயிகள் வந்து வியாபாரி நம்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து போல்டாக இது வந்து நல்ல லாபகரமான ஒரு தொழில் அப்படின்றத அவங்களால போல்டாக சொல்ல முடியாது. இப்போ நாங்களே விற்கிறதுனால நாங்களே நிர்ணயம் பண்ணிடுறோம் விலையை. எங்களுக்கு வந்து இப்போ 100 கிலோ காய் எடுத்துகிட்டு போய் அதில் 80 கிலோ வித்துட்டு மிச்சம் 20 கிலோ ரிட்டர்ன் வந்தால் கூட அது பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் வியாபாரிகள் கொடுக்குறப்போ அப்படி இல்லைல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்களோ வேறு மார்க்கெட்டு கொண்டு போயிட்டோம்னா அவன் சொல்கிறது
1: அவங்க சொல்கிற ரேட்டு தான்,
0: திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் வியாபாரி ஒரு என்னை பொறுத்தல என்ன சார் கஷ்டம் இருந்தாலும் விவசாயியே வியாபாரியாக மாறினான்னு வச்சுருந்தாங்கன்னா அந்த விவசாயி வந்து ப்ராஃபிட்டபுளாக பண்ணிடுவான்.
1: முடியும்
0: முடியும் கண்டிப்பாக. அப்போ கன்சியூமர்கிட்ட போய் சேரும் பொழுது 80 ரூபாய்க்கு போகிற காய்
1: விவசாயிகிட்ட 20 ரூபாய்க்கு தான் போகுது.
0: 20 ரூபா போகுது. அப்போ அப்படி ப்ராஃபிட். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்போ 100 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்கிதுன்னா 80 ரூபாய்க்கு நம்ம ஒரு கன்சியூமர் கொடுக்குறோம் அப்படின்னா அவனுக்கு ஒரு 20 ரூபா போயிடுது. நம்மகிட்ட 20 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா 20 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு பதிலாக நம்ம 80 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ நம்மளுக்கும் ப்ராஃபிட்டு, கன்சியூமருக்கும், அவங்களும் அதை கரெக்டாக வந்து வாங்கிறாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா இப்போ நம்ம நேரடியாக தோட்டத்துலேருந்து அப்படியே கன்சியூமருக்கு போகிறதுனால பெரிய அளவில் அந்த கொய்யாக்காய் குவாலிட்டியாகவும் கிடைக்கும்.
1: உங்களுடைய கொய்யா பழம் தரமானது தான் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன உத்தரவாதம் கொடுப்பீங்க?
0: உத்தரவாதம் அரசாங்கத்துலேருந்து கொடுக்குற ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இருக்குது, அவங்க செக் பண்ணிவிட்டு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க அவங்க, எனக்கு வந்து சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க.
1: அது ஆர்கானிக்குன்னு
0: ஆர்கானிக்காக இருக்கிறது. நான் வந்து ஒரு இடத்துல ரோட்டில் கடை வச்சுருக்கேன். அந்த ரோடு வந்து இப்போனா பழைய ரோட்லேருந்து ஹைவேயை மாறிடுச்சு. இப்போ இங்கேருந்து போகிறவங்க சென்னையில் போகிறவங்க ஹைவேல நேராக திருத்தணி திருப்பதி போகிறவங்களும் ஹைவேல போகிறாங்க, போயிடலாம். அந்த மாதிரி ரோடு இருக்குது. அதனாலேயே பாதி நிறைய பேர் வந்து அப்படியே ஏறிட்டாங்க. ஆனால் ஒரு சில அப்படி போகிறவங்க 20-30% பீப்புள் வந்து இப்படி கீழே இறங்கி இந்த பழைய ரோட்டில் வர்றாங்க. வர்றப்போ சொல்லுவாங்க நாங்கள் அப்படியே போயிருப்பான், கொய்யா வாங்குறதுக்காக இப்படி வர்றோம் அப்படின்னா. அப்போ
1: செந்தில்குமார் ஐயாவுடைய தோட்டத்து கொய்யா பழத்தை வாங்குறதுக்காகவே கீழே இறங்கி வர்றாங்க.
0: என்னோட தோட்டம் சொல்ல முடியாது, என் ஒய்ஃப் தான் இதுக்கு முக்கியமான காரணம். அதாவது என்ன சொல்கிறது, கோர் கேரக்டர் அவங்க தான் அதில் வந்து மெயின்டைன் பண்ணுறது, கரெக்டான பண்ணுறது. அப்படி வந்து திருப்பி திருப்பி வந்து வாங்கிட்டு போகிறாங்கல்ல, இதுதான் என்னை பொறுத்தவரை நம்ம என் பொருள் வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நானும் நினச்சிக்கிறேன். அவ்வளோதான், அவங்க வாங்குறாங்கன்னா அப்போ நம்ம நல்லா இருக்குது அப்படி தான்
1: தேடி வந்து வாங்குறாங்கன்னா அதான காரணம்
0: அப்படின்னு நினச்சிக்கிறேன் தான். அப்புறம் அது போக ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். அவ்வளோதான். என்னோடய ப்ரூஃப் வந்து இவங்க கஸ்டமர்ஸ் தான் வந்துட்டு நிறையா இது இருக்குது. நான் அனுபவத்தில் நிறையா அனுபவிச்சிருக்கோம். நாங்கள் 13 பேரில் நாங்கள் 2 பேர் தான் நிற்கிறோன்னு. அதில் நான் நின்னதுக்கு மெயினான காரணம் என்னோடய கஸ்டமர்ஸ், அவங்களோட அந்த ஃபீட்பேக்கு. அவங்க சொன்ன ஒரு சில கொய்யா பழத்தை வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி டீப்பாக வந்து அவங்க எமோஷனலாக அதில் கனெக்ட் ஆன அதனோட விளைவு தான் சரி என்னன்னா பரவாயில்ல நம்ம இதில் ப்ராஃபிட் வர மாதிரி எதாச்சும் நம்ம பண்ணிக்கிறோம் நின்றுவோம் அதில் அந்த மாதிரி. என்னை நிறுத்தினது என்னோடய கஸ்டமர்ஸ் தான் தேடுவாங்க. குழந்த ஒரு 1.5 வருஷமாக காய் இல்லை, என்னோட வந்து சொன்ன கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. நீ எப்போ காய் கொய்யாக்காய் வருமோ அப்போ தான் நாங்கள் வாங்குவோம், இது வரைக்கும் நாங்கள் கொய்யாக்காய் வாங்கினதே இல்லை அப்படிலாம் சொன்னவங்களாம் இருக்காங்க. அப்போது அவங்களுக்காக தான் நம்ம நின்றோம், அவங்களுக்காக தான் நான் ஜெனியூனான ஆர்கானிக் ஃபார்மராக இருந்துட்டு அப்படி அதுக்காக தான் நான் அப்படி இருக்கேன்.
1: செந்தில்குமார் ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: என்னோட நம்பர் வந்து 73 73 73 73 09 09 55 48
1: 55 48.
2: என்ன வள்ளி, இயற்கை முறையில் கொய்யா சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? இப்ப புரியுதா நாங்க எப்படி கொய்யா மரங்களை வளர்க்கறோன்னு?
3: மருதாணி அக்கா, அவங்க சொன்ன தகவல்களை தெளிவா கேட்டுக்கிட்டேன். கொய்யா சாகுபடிங்கிறது வெறும் மரம் வளர்க்கறது மட்டுமல்ல, இன்னைக்கு நாம போடுற உழைப்பு தான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு உதவியா இருக்குன்றதையும் இங்கன கூட்டத்துக்கு வந்ததாலதான் தெரிஞ்சிச்சு.
2: ஆமா பிள்ள, சரியா சொன்ன. காலகாலமா பாரம்பரியமா செஞ்சுக்கிட்டு வர நம்ம விவசாயத்தை நாம பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமையாச்சு. அதோட 4 காசும் எப்பவும் நம்ம பார்க்கலாம்.
3: அக்கா, நாளைக்கு நீங்க என் கூட வாங்கல, இங்கனையே வந்து கொய்யா செடிகளை வாங்கிட்டு போறேன்க்கா. அப்பதானே நானும் வரசா அடுத்த கட்ட வேலைகளை ஆரம்பிக்க முடியும்.

0: அதுக்கு என்ன பிள்ள, விவசாயிகளோட பக்க பலமே நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையம்தான். அது நமக்கு எப்பவும் உதவிகரத்தை நீட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப நாம புறப்படுவோமா?
1: சரிக்கா, வாங்க போலாம்.

0: பாழ் என்று ஒரு பழமொழி உள்ளது. அந்த அளவுக்கு கீரைகள் பயன்படுத்தும் நடைமுறையை வழக்கத்தில் உள்ளது. அதிகரித்து வரும் மக்கள் தொகையினால் அதிக அளவில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது. சமீப காலமாக ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்காக கீரைகளின் பயன்பாடு அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக மைக்ரோ கீரைகளை பயன்படுத்துவதில் மக்கள் அதீத ஆர்வம் காட்டி வருகின்றனர். மைக்ரோ கீரைகள் அதிக அளவு ஊட்டச்சத்து கொண்டுள்ளதால், அதில் பாலிஃபினால்கள் அதிக அளவு இருப்பதால் இதயம், நீரிழிவு போன்ற நோய்களை தடுக்கும் வல்லமை கொண்டுள்ளது. காய்கறிகள், தானியங்கள் மற்றும் மூலிகைகளின் இளம் கீரைகளே மைக்ரோ கீரைகள் எனப்படுகிறது. விதை வளர தொடங்கிவிட்டால் அதனை முளை என்றும், முளை வர தொடங்கியதும் அது மைக்ரோ கீரை என்றும் அழைக்கப்படுகிறது. இவை முளைக்கும் கீரைகளுக்கும் இளம் கீரைகளுக்கும் இடையே உள்ள ஒரு நிலையாகும். மைக்ரோ கீரைகள் என்பது ஒரு மையத்தண்டு வித்திலைகள் மற்றும் இளம் ஜோடி இலைகளுடன் அறுவடை செய்யப்படுகிறது. முளைகள் பொதுவாக சுமார் 2 முதல் 3 அங்குலம் உயரம் வரை வளரும். மைக்ரோ கீரை 8 முதல் 10 அங்குலம் வரை வளர்க்கப்படும். சராசரியாக 10 முதல் 14 நாட்களுக்கு இடையில் அறுவடை செய்யலாம். முளைகள் வளர்வதற்கு சூரிய ஒளியும் மண்ணும் தேவையில்லை. ஆனால் கீரை வளர்ச்சிக்கு சூரிய ஒளி, மணல், தண்ணீர் ஆகியவை அவசியமாகிறது. மைக்ரோ கீரைகள் சுவையும் மணமும் கொண்டுள்ளதால் இவற்றை கூட்டு, பொரியல், மசியல், தோசை, சப்பாத்தி, சாண்ட்விச், பர்கர், பீஸா என பல்வேறு உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது. பல உணவு வகைகளில் மைக்ரோ கீரைகள் சிறு சிறு அளவில் நறுக்கப்பட்டு அலங்கார பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. பல்வேறு வகையான விதைகளிலிருந்து மைக்ரோ கீரைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பயறு போன்ற பருப்பு வகைகளும் மைக்ரோ கீரைகளாக வளர்க்கப்படுகிறது. மைக்ரோ கீரைகள் வளர்ப்பதற்கு ஊடகமாக மணல் பயன்படுத்தலாம். தட்டுகளில் 1/2 முதல் 1 அல்லது 2 அங்குலம் ஆழத்திற்கு ஊடகத்தை நிரப்ப வேண்டும். பெரும்பாலான பயிர்களுக்கு சிறிதளவு உரமே போதுமானது. சில கீரைகளின் வளர்ச்சிக்கு உரம் தேவைப்படுவதில்லை, ஏனெனில் விதையே முளைப்பதற்கு போதுமான ஊட்டச்சத்தை கொண்டிருக்கும். பாதுகாக்கப்பட்ட சூழலில் வளர்க்கப்படும் கீரைகள் நல்ல சுவையுடன் இருக்கும். மைக்ரோ கீரைகளின் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். சிவப்பு முட்டைகோஸின் மைக்ரோ கீரைகளில் வைட்டமின் சி, கே மற்றும் இ நிறைந்துள்ளது. வெந்தயக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருப்பதால் இரத்த சோகையை குறைக்கிறது. உண்ணக்கூடிய இளங்கீரைகள் பல்வேறு வகையான காய்கறிகள், மூலிகைகள் மற்றும் பிற தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. அவை தண்டு மற்றும் இலைகள் உட்பட 1 முதல் 3 அங்குலம் இருக்கும். போதுமான அறுவடை செய்ய வேண்டும். மைக்ரோ கீரைகள் விதையிலிருந்து சராசரி 10 முதல் 14 நாட்களில் அறுவடை செய்யலாம். இதன் ஊட்டச்சத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். மைக்ரோ கீரைகளில் அஸ்கர்பிக் அமிலம், வைட்டமின் சி, கே, ஃபைலோகுவினோன், வைட்டமின் இ, போக்கோபெரோல்கள், வைட்டமின் ஏ, பி மற்றும் கரோட்டின் அதிக அளவு உள்ளது. இதன் பயிர் பெருக்கம் பற்றி அறிந்து கொள்வோம். இதனை வீட்டிலேயே சாகுபடி செய்யலாம். தொட்டி மற்றும் கண்ணாடியிலான கொள்கலனில் சாகுபடி செய்யலாம். விதையை ஊற வைத்து வடிகட்டி எடுக்க வேண்டும். விதையை சீராக கொள்கலனில் தண்ணீர் தெளிக்க வேண்டும். 5 நாள் கழித்து முளைக்க தொடங்கும். 1 முதல் 2 வாரங்களில் அறுவடை செய்யலாம். மைக்ரோ கீரைகள் புரோக்கோலி, அருகிலா, முள்ளங்கி, வெங்காயம் மற்றும் கடுகு போன்றவற்றில் மைக்ரோ கீரைகள் உற்பத்தி செய்யலாம். இவற்றில் கடுகு மற்றும் முள்ளங்கி கீரைகள் அதிக அளவு சுவையாக இருக்கும். மேலும் முள்ளங்கி விரைவாக வளரும் தன்மை கொண்டது. இவற்றின் சேமிப்பு முறை: மைக்ரோ கீரைகளை முறையாக சிப்பமிடுதல் மூலம் அதிக நாட்கள் வைத்திருக்கலாம். குளிர்சாதன பெட்டியில் 40 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் சேமிக்கப்படும் போது அதிக நாட்கள் கெடாமல் இருக்கும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: ஊட்டச்சத்து மிகுந்த மைக்ரோ கீரைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். கீரை இல்லா சோறும் கிழவன் இல்லா பட்டணம்.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது விவசாய அரங்கம். நேயர்களின் கவனத்திற்கு இன்று பிற்பகல் 3 மணிக்கு கட்சேவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள்,

நேரம் பிற்பகல் 2:30. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இணையும் இந்த நிகழ்ச்சி

좋은 것들. பூங்கொத்து நிகழ்ச்சியில இரண்டு திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலாவதா துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் பா விஜய்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம் பூங்குத்து நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில அடுத்த பாடலும் துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: அப்பப்பா, என்ன வெயிலு, என்ன வெயிலு, மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
4: வா கீதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
3: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ, அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
4: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வா கீதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
3: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குளுகுளுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
4: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சியாயிருமே.
3: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
5: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
6: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

ஆபத்து நிகழ்ச்சியில் துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்து வரக்கூடிய பாடலை பாடியிருக்காங்க ஹரிஹரன், பாம்பே ஜெயஸ்ரீ. வரிகள் நா. முத்துக்குமார்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: நேரம் 2:48. நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பூங்கொத்து. பூங்கொத்து நிகழ்ச்சியில அடுத்ததா காப்பான் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் கபிலன்.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நேர்களே, நம் தர்மபுரி பண்பலை 102.5 ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு இளம் தென்றல், திங்கட்கிழமை சொல்லுக வெல்லுக, செவ்வாய்க்கிழமை என் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை
2: தமிழ்ல சொல்லுங்க
3: தமிழ்
1: பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை
4: கதை சொல்ல போறேன், விடுகதை சொல்ல போறேன், என் விடுகதைக்கு விடைய சொன்னா சொத்தெழுதி தாரேன்
1: விடுகதை. நேர்களை, நம் தர்மபுரி பண்பலை 102.5 ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு இளம் தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
5: பூங்கொத்து நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். காப்பான் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 043 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க.

கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழிக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கிழக்கு ஆயக்கவுண்டன் பாளையம் பகுதியிலிருந்து கந்தசாமி கேட்டிருக்காங்க. என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:01. இது கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். கட்சேவியல் கலக்கல்

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:07. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்தது அவளுக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர் பகுதியிலிருந்து சித்ரா, நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, சுரேஷ், வான்மதி ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: கட்சவியல் கலக்கல் பாடல்கள் அடுத்த தாளுக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பெண்ணாகரம் பகுதியிலிருந்து லக்ஷ்மி கேட்டிருக்காங்க. மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: 3:18 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர் பாண்டியன் நகர் பகுதியிலிருந்து சத்யா, பாஸ்கர், தர்ஷன், ரோஹித் கேட்டிருக்காங்க. ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
4: கட்சவியல் கலக்கல் பாடல்கள் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஹவுசிங் போர்ட் பகுதியிலிருந்து தேவிகா கேட்டிருக்காங்க. லவ் டுடே திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

3:30 இது அனில் ரவை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நெற்புரான் கொட்டாய் பகுதியிலிருந்து பவுன் கேட்டிருக்காங்க. நீ வருவா என திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னாடி இதே போல நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: நிலையத்துல நேரம் பாத்தீங்கன்னா 3:35 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ரெட்டிப்பட்டி பகுதியிலிருந்து பவிஷ்ணா நிஷாந்த் குமரன் கேட்டிருக்காங்க. காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்துல இருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள்.

0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: கட்சவியல் கலக்கல் பாடல்கள் அடுத்ததாக ஒலிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் கள்ளியம்புதூர் பகுதியிலிருந்து மணி, கீர்த்தனா, ஜித்வின், நிஷோக் ஆகியோர் கேட்டிருக்காங்க. மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: பொறுப்பு இந்த வைப் செம்மையா இருக்கு. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: அனில் ரவை வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை. கட்சேவியல் கலக்கல்

பாடல்கள்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கச்சிராயனூர் பகுதியிலிருந்து ஜெயா ஜெயராமன் கேட்டிருக்காங்க. உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்துல இருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

0: ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
4: 3:53 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் கட்சேவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் திங்களூர் பகுதியிலிருந்து GK கோபாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. பாட்ஷா திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

ஒழித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கற்சேவியல் கலக்கல் பாடல்கள். அனில் ரவை வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: நேர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைத்திடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி, அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பரபரப்பான விடை தேடும் நாட்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்,
1: அறிவிப்பாளர் ஜனனி.
0: நேர்களே, வழக்கம் போல விடை தேடும் நாட்களுக்கான ஒரு சில சட்டத்திட்டங்கள் நீங்கள் தெரிஞ்சது தான். ஒரு முறை நம்ம விடை தேடும் நாட்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து சரியாக பதிலை சொல்லி பாடல் பரிசு பாடல் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் மீண்டும் 7 நாட்களுக்கு பிறகு தான் வந்து நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுக்க முடியும். நிகழ்ச்சியில் பங்கெடுக்க புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களுக்கும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 ஆகிய எண்கள் கழித்து பேசலாம். நியூஸ்ரணியும் முதல் அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம். முதல் கலரை பல்ப் கொடுத்துருக்கிறது, நன்றி. நியூஸ்ரணி மனித அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாரை பேசுறீங்கய்யா?
2: வாழ்க வளமுடன். என்எம் துரை நாகசமுத்திரன் பேசுறேங்க.

0: இன்னும் துரை பேசுறீங்க. துரை ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா? இது வந்து ஒரு அருங்காட்சியகம். இது வந்து மிகவும் புகழ் பெற்றது நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்கு.
1: தமிழ்நாட்டில் தான் இருக்கா?
0: ஆமாம்.
1: கோல்டன் பீச்,
0: கோல்டன் பீச் இல்லையே, இது வந்து அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க துரை ஐயா. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்க நன்றி. நிகழ்ச்சியும் அடுத்த அழைப்பாளர். அன்பு வணக்கம். வணக்கம் சொன்னோன்னு வேகமாக கோச்சிட்டு போயிடுறாங்க. நீங்கள் பேசுங்க ஜனனி.
2: பேசிடலாம். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
0: உங்களுக்கும் அதே தான். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நேர்களே, உங்களுக்கான குறிப்புகள் வந்து நிறைய தயார் பண்ணி வச்சுருக்கோம். நானும் ஜனனியும் குறிப்புகள் மட்டும் இல்லை, நீங்கள் பரிசாக பாடல் வாங்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்கள் கழித்து பேசலாம். நிகழ்ச்சி நேயமான தலைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்
3: சார். வணக்கங்க.
0: வணக்கம், யாருங்கிருந்து பேசுறீங்க?
3: ஈரோட்லேருந்து சீனிவாசன்.
0: ஈரோட்லேருந்து சீனிவாசன் பேசுறீங்க. ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாங்களா?
3: கொடுங்க சார்.
2: கொடுத்துடலாம். இப்போ நாம சொல்லிட்டு இருக்க அருங்காட்சியகம் வந்து ஒரு பழமையான கடற்கரை வரலாற்றை கொண்ட முக்கியமான ஒரு ஊர்ல இருக்கு.
3: சென்னை?
0: சென்னையில இல்லைங்களையா?
3: மாமல்லபுரம்.
0: மாமல்லபுரமும் இல்லை.
3: இல்லைங்களா?
0: இல்லைங்கய்யா. ஓகே, நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர், வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: நான் ஈரோடு அந்தியூர் பருத்தி கடைக்காரர் தேவராஜ் பேசுறேன்.
0: தேவராஜ் ஐயா பேசுறீங்க. ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாங்களா?
4: மேலும் எனக்கு ஒரு குறிப்புகள் கொடுங்க.
0: இந்த அருங்காட்சியகம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கடல் வழியா வந்து ஐரோப்பியர்களுக்கும் நம்ம தமிழகத்துக்கும் வணிகத்துறையான தொடர்பெல்லாம் ஏற்பட்டிருக்கீங்க. அதுக்கான தகவல்கள் இந்த புராதனத்தெல்லாம் இந்த அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க.
4: சரியான விட தெரியவில்லை ஐயா. நன்றி,
0: நல்லா முயற்சி பண்ணுங்க. நன்றி. நிகழ்ச்சி நம்மளோட தலைப்பாளர், வணக்கம்.
5: ஹலோ,
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
5: ஓகே,
0: கோபாலகிருஷ்ணன் பேசுறீங்க. கோபாலகிருஷ்ணன், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? விடை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா?
5: நம்மளுக்காக ஒரு குறிப்பும்.
0: உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கடல்சார் பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான இடம்.
5: செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம்.
0: இல்லைங்களே.
5: கடல்.
0: ஆமா.
5: ஓகே,
0: நன்றி. நீல் சுனிமான தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சாந்தி பேசுறீங்க. சாந்தி அம்மா, கண்டுபிடிச்சிட்டீங்களா விடை?
6: ஒரு குறிப்பா தான் சொல்லுங்க.
0: உங்களுக்கான குறிப்புங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடல் சார்ந்த தொல்லிகள் அப்புறம் வரலாற்று ஆர்வம் உள்ளவர்களுக்கு வந்து இந்த இடம் வந்து பயனுள்ளதாக இருக்கும்.
6: பூம்புகார்.
0: பூம்புகார் இல்லையே, ஆனால் பக்கம் வந்திருக்கீங்க. அதை சுற்றி தான் இருக்குது, அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது. நல்ல முயற்சி சாந்தி. நிகழ்ச்சி நம்மளோட தலைப்பாளர், அன்பு வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
7: ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் இணைவோம்.
8: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
11: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
12: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
11: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
12: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
2: நேயர்களே, விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். நீங்களும் பங்கேற்று விடையை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள், புதிய நேயர்களாக இருந்தீங்கன்னா 0 43 42 அப்படின்ற முன்னணிப்போட 24 40 30 அப்படின்ற எண்ணில் அழைக்கலாம். மற்றொரு எண் 94

0: நான்கு 86 81 10 25. மற்ற நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0434 என்ற முன்னிலைப்போடு 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25. இளையும் நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா,
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: அம்மா, நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேமா.
0: சரிங்க ஐயா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: எனக்காக மேலும் ஒரு குறிப்பு கொடுங்கம்மா, நான் முயற்சி பாக்குறேன்.
2: இந்த அருங்காட்சியகத்துக்கும் நம்ம இந்திய டென்மார்க் வரலாற்றுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு
1: சொல்லலாம். நான் நினைக்கிறேன் திருநெல்வேலி அந்த இடம்.
2: திருநெல்வேலியில எந்த இடம்? திருநெல்வேலி மட்டும் சொல்றீங்களே, அது எந்த இடம்?
3: பேசுறீங்க
2: என்பது சரியா தப்பான்னு சொல்லட்டுமா? வேணவா
3: சொல்லுங்க.
2: பக்கம் வந்திருக்கீங்க, ஆனா அருங்காட்சியகத்தோட பேரை மாத்தி சொல்லிட்டீங்களே. சரி சரி சரிங்க, கொஞ்சம் பக்கம் வந்து சொல்லிருக்கீங்க, ஆனா சரியான பதில் வந்து பாத்தீங்கன்னா தரங்கம்பாடி கடல்சார் அருங்காட்சியகம்
3: அப்படின்றது.
2: எழுத்தோட மாத்திட்டீங்க, நல்ல முயற்சியான இந்த நானும் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கீங்க. ஒரு சின்ன வேண்டுகோள், முடிஞ்ச அளவுக்கு இந்த வானொலி சத்தத்தை வந்து கம்மி பண்ணிட்டு நீங்க வந்து நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து நிகழ்ச்சியில் இணைய முடியும். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. தரங்கம்பாடி கடல்சார் அருங்காட்சியகம் அப்படின்ற பதில் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவர் வந்து வெற்றியாளர் கிடையாது, ஏன்னா அவர் வந்து சரியான பதில் சொல்ல டேனிஷ் பேட்டை அப்படின்றதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடின்ற பகுதியில் தான் வந்து இந்த அருங்காட்சியகம் இருக்குது. இந்த ஊருக்கு டேனிஷ் கட்டிடக்கலையில் நிறைய வரலாற்று சின்னங்கள் இங்கே இருக்குது. ஸோ இது சம்மந்தமான நிறைய தகவல்களை ஜனனி சொல்லுங்கள்.
0: சொல்லிடலாம். நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த டேனிஷ் கட்டிடக்கலை மற்றும் வரலாற்று சின்னங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் நிறைய காணப்படுது. இது எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இருக்குது. கடல்சார் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல இது ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. இந்த அருங்காட்சியகம் பார்த்திங்கன்னா உள்ளூர் வரலாற்றை உலக வரலாற்றோட இணைக்குது. அதுக்கப்புறம் 1960 டேனிஷ் கப்பல் தரங்கம்பாடியை வந்தடைஞ்சிச்சு. இந்த மாதிரி நிறைய சிறப்பு வாய்ந்த இதுதான் தரங்கம்பாடி கடல்சார் அருங்காட்சியகம்.
2: நிச்சயமா நம்ம தமிழ்நாட்டுக்கும் நிறைய பெருமை சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
0: நிச்சயமா.
2: ஸோ நிச்சயமா ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நாம் இணைவோம் நேர்களே.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும் 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா அல்ட்ராஸ் 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
0: நான்கு மணி 16 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பரபரப்பான விடை திடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் விடைத்திடும் நாக்கள் நிகழ்ச்சிக்கு சட்டத்திட்டங்கள் என்னன்றது ஏற்கனவே தெரியும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஒரு முறை நீங்கள் பரிசு பாடல் வாங்கினா மீண்டும் 7 நாட்களுக்கு பிறகு

0: தான் வந்து பங்கெடுக்கணும். இதில் சீட்டிங்லாம் வந்து பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் நம்மளுடைய பொது அறிவு எப்படி இருக்குன்றதை பற்றியும், இது வந்து ஒரு விளையாட்டாக நம்ம எடுத்துக்கிட்டு தெரியாத தகவல்களை சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டு, தெரிஞ்ச தகவலை பற்றியே கூடுதலாக இத்தனை தகவல்கள் இருக்குது அப்படின்றத நம்ம மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இதில் நீங்கள் சீட்டிங்லாம் பண்ணாமல் நியாயமாக விளையாடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சி நினைக்கூடிய அடுத்த அன்பாளைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் வெளாம்பட்டியில இருந்து வெங்கடேசன் ஐயா.
0: வெளாம்பட்டியில இருந்து வெங்கடேசன் பேசுறீங்க ஐயா, உங்களுக்கு நான் குறிப்பு கொடுத்துலமா?
1: ஆ கொடுங்க ஐயா.
0: இவர் வந்து ஒரு இயற்பியலாளர், நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான், பேராசிரியராகவும் பணியாற்றி இருக்கிறாரு.
1: சரிங்க,
0: அவர் யாரு அப்படின்னு நீங்க சொல்லணும். கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
1: வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா.
0: முயற்சி பண்ண மாட்டேன்றீங்களா? கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. யாரா தெரியும்,
1: திடீர்னு யோசனைக்கு வரல.
0: சரி, பரவாயில்ல, நல்ல முயற்சி வெங்கடேசன். நிகழ்ச்சி நினைமைக்கு நன்றி. நேர்களுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம நியூஸ் செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சிகளையும் நம்ம ரேடியோவில் கூட நிறைய தகவல்களை கேட்டுக்கலாம். அது நம்ம மைண்டில் தான் இருக்கும், ஆனால் அது டக்குன்னு வந்து கேட்கும்போது வந்து தெரியாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்ல முயற்சி பண்ணிங்க அப்படின்னா சரியான பதிலை சொல்லி பரிசாக பாடல் வாங்கலாம். நிகழ்ச்சி நினைமை அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து? மாலை வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: நாமக்கல் மாவட்டம்
0: மங்களபுரம் ராஜசேகர் பேசுறீங்களா?
1: ஆமாங்க ஐயா.
0: சரி, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாங்களா?
1: குறிப்பு வேணா பதில் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
1: இன்னைக்கு வந்து அவருடைய பிறந்த நாளுங்கய்யா. அவர் வந்து பேரு மேக்னாப் தாகா.
2: இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி, தவறான பதில்.
0: ஆமாம், நல்ல இது, நல்லா நீங்கள் கவனிக்கிறீங்க, நிறைய தகவல்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி நாம் கேட்குற இயற்பியலாளருக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய பிறந்தநாள் தான் என்று நல்லா கவனிச்சிருக்கீங்க ஐயா. நிகழ்ச்சி நினைமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நினைமை அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: கிருஷ்ணன்.
0: கிருஷ்ணன் பேசுகிறீங்க ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாங்களா?
2: இவர் வந்து சர்வதேச இதழ்கள்ல கிட்டத்தட்ட 300 கட்டுரைகளுக்கும் மேல வெளியிட்டு இருக்காரு.
4: வெளியிட்டிருக்காரு.
2: பதில் தெரியுமாம்மா?
0: யோசிக்கிறேன். நன்றி. நிகழ்ச்சி மணி மட தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க.
5: ஹலோ.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
5: ராஜகலவி.
0: என்னங்க?
5: பச்சியம்மா, மாலை வணக்கம்மா.
0: பச்சியம்மாள் பேசுறீங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க பச்சியம்மாள்?
5: தர்மபுரி மாவட்டம் ராஜகலவி
0: சார். சரிங்கம்மா, குறிப்பெல்லாம் கேட்டிங்களா, விடை தெரியுமா உங்களுக்கு?
5: சொல்லுங்க சார், ஒரு குறிப்பு.
2: சரிங்கம்மா, சொல்லிடலாம். இவர் பாத்தீங்கன்னா ஒரு கோட்பாட்டு இயற்பியலாளராகவும் அண்டவியல் அறிஞராகவும் இருந்திருக்காரு.
0: அவர் யாருன்னு சொல்லுங்க. இல்லம்மா,
2: முயற்சிக்கு நன்றி, அந்த பதில் இல்லைங்க.
0: நல்லா முயற்சி பண்ணுங்க, நன்றி. நிகழ்ச்சி மட தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
6: ஐயா வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
6: நான் தர்மபுரி மதிப்பன் பாளையம் மோகன் பேசுறியா. இருவரும் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோங்க ஐயா. விடை கண்டுபிடிச்சிங்களா?
6: ஏதோ பாத்திருக்கீங்க, இன்னொரு குறிப்பு கொடுத்தா விட சொல்றதுக்கு ஏதுவா அமையன்னு நினைக்கிறேன்.
0: இவர் வந்து நம்ம கேரள மாநிலத்துல சேர்ந்தவர் தாங்க ஐயா.
6: கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்களா?
0: ஆமா.
6: சரிங்க, இதுவரை சொன்ன குறிப்பு எல்லாம் வச்சு ஒரு விட கண்டுபிடிச்சிருக்கேன், சரியா தவறா சொல்லுங்க.
0: சொல்லுங்க.
6: டிவி ராமகிருஷ்ணன் ஐயா
0: இல்லீங்களே?
6: பேராசிரியர் வா பாலகிருஷ்ணன் என்கிற டிவி ராமகிருஷ்ணன்.
0: நல்ல முயற்சி, ஆனா அவரும் கிட்டத்தட்ட இவர் தான், ஆனா தவறான பதில் சொல்லியிருக்கீங்க. நன்றி, நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி

0: தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நம் நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே.
1: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
8: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.
2: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: நேரம் 4:23. நாம விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நேயர்கள் உங்களோட பதிலை தெரிவிக்கணும்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 04342 அப்படின்ற முன்னணிப்போட 24 40 30, மற்றொரு எண் 94 86 81 10 25 அப்படின்ற எண்ணில் அழைக்கலாம்.
0: இளம் விஞ்ஞானிக்கான விருது வந்து வாங்கியிருக்கிறாரு. ஆமா, ஆனா பேர் மட்டும் கொஞ்சம் கரெக்டா சொல்லணும். நீங்க உங்க பேர் இல்லீங்க,
10: தானு பத்மா.
0: தானு தானு இல்லீங்க, தனு. தனு பத்மநாபன், இவர் வந்து ஒரு இயற்பியலாளர். சரி, வந்து சொல்லியிருக்கீங்க தனிஷ், மேச்சேரியா நீங்க?
10: ஆமா ஆமாங்க.
0: சரிங்க தனிஷ், என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
10: எங்க அம்மா சொல்றாங்க.
0: அவள் ஒரு தொடர் கதையில இருந்து பாடல் கேட்டிருக்கீங்க, போடலாம். அந்த ரேடியோ சவுண்ட் மட்டும் கம்மி பண்ணிக்கணும் நீங்க அடுத்த டைம் பேசும்போது, சரிங்களா? சரி, ஓகேங்க. இனிப்பில் நினைமைக்கு மிக்க நன்றி. நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்க, உங்களுக்கான பரிசு பாடல் நிச்சயம் வழங்கலாம். ஜனனி, இவர் வந்து ஒரு இயற்பியலாளர் இல்லையா? ஸோ அவங்களை பற்றி வந்து சரியாக வந்து தனிஷ் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவரை பற்றின மேலும் தகவல்கள் குறிப்புகள் எதுன்னு இருந்தால் சொல்லுங்கள்.
9: சொல்லிடலாம். இவர் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு இயற்பியலாளர் தான். எங்கே பேராசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயூகான்னு சொல்லக்கூடிய வானியற்பியல் மையத்தில் ஒரு புகழ்பெற்ற பேராசிரியரா இருந்திருக்காரு. கேரளா மாநிலத்துல திருவனந்தபுரத்துல பிறந்தவர் இவர். இவர் வந்து கேரள பல்கலைக்கழகத்துல இளங்கலை மற்றும் முதுகலை பட்டத்தை பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து இயற்பியல் துறையில எதுல வந்து முக்கியமா ஸ்பெசிபிக்கா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கோட்பாட்டு இயற்பியல், அதாவது தியரட்டிக்கல் பிசிக்ஸ், அப்புறம் காஸ்மாலஜி, அந்த ரெண்டுலதான் இவரோட ஃபீல்டு. அடுத்து பாத்தீங்கன்னா, 10க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி சர்வதேச இதழ்கள்ல 300க்கும் மேற்பட்ட கட்டுரைகளையும் வெளியிட்டிருக்காரு. இவரோட ஆராய்ச்சி வந்து காஸ்மாலஜியில் எதெல்லாம் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈர்ப்பு விசை, அப்புறம் பிரபஞ்சத்தில் கட்டமைப்பு உருவாக்கம், மற்றும் குவாண்டம் ஈர்ப்பு விசை, இதில் எல்லாமே நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. அடுத்து நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காரு. 2007 பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்காரு. அதே மாதிரி 1984 இளம் விஞ்ஞானி விருது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, சாந்தி ஸ்வரூப் பட்ன விருது, அந்த விருதுமே வந்து வாங்கியிருக்காரு. அதாவது தனு பத்மநாபன் அப்படிங்கிற இயற்பியலாளர்.
0: நிச்சயமாக நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சரியாக வந்து குறிப்புகளை கண்டுபிடிச்சி அதுக்காக வந்து பதிலை சொல்லி பரிசு பாடல் பெறக்கூடிய நேயர் மேச்சேரியை சேர்ந்த தனிஷ் அவர்களுக்கு விருப்பப்பட்ட பாடல் இதோ இப்போது வானொலி.

நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடைத்தரும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோ இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 விடைத்தரும் வினாக்கள் நிகழ்ச்சி நடந்திருக்கேன். நேர்களை ரொம்ப சரியாக பதில சொல்லி மேச்சேரி பகுதியை சேர்ந்த தனிஷ் அவர்கள் வந்து பரிசாக பாடலை வாங்கியிருக்கிறாரு. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து குறிப்புகளை நல்லா கேட்டு அதற்குரிய சரியான பதிலை சொன்னீங்க அப்படின்னா நீங்களும் பரிசாக வந்து பாடல் பெறலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களுக்கும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நிகழ்ச்சி தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், நினைப்பு இருக்கீங்க பேசலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. தாசம்பட்டியிலிருந்து மாது பேசுறீங்க. உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா? அப்படிங்களா, சரி சரியா, தொடர் முயற்சி வெற்றி. சரிங்க ஐயா, உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா சுகுமான ராகங்கள் வந்து 10 மணிக்குங்க ஐயா.
4: அது தெரியுதுங்க.
0: அப்படிங்களா, சேலம் மாவட்ட நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை நீங்க முயற்சி பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை எல்லா மாவட்டமும், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சேலம் மாவட்டம், அதுல ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம விடைத்திரும் நாட்களை உங்களுக்கான குறிப்பு சொல்லுங்களா?
4: சொல்லுங்க சொல்லுங்க.
0: நம்ம எதிர்பார்க்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டு வீரர், கிரிக்கெட்ல கிரிக்கெட் விளையாட்டு வீரர். இவர் வந்து கிரிக்கெட்ல வந்து ஒரு ஆல்ரவுண்டரா இருக்கிறாரு. இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்த விளையாட்டு வீரர். அவர் யாருன்னு நீங்க சொல்லணும். சொல்லுங்க. கங்குலியா? கங்குலி என்பது தவறான பதிலுங்க. நல்ல முயற்சி, நல்ல முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி மன்ற தலைப்பாளர் அன்பு வணக்கம். கல்யாண சுந்தரம் பேசுறீங்க ஐயா. உங்களுக்கான குறிப்பு, நாம வந்து ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான். இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். இது ஏற்கனவே கொடுத்த 3 குறிப்பு. உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து தன்னுடைய 19வது வயதிலிருந்து விளையாடுறாரு. நம்ம டீமுக்காக 19வது வயதிலிருந்து விளையாடுறாரு. கவாஸ்கர் என்பது தவறான பதிலே. நல்லா முயற்சி பண்ணிக்கலாம். நன்றி.

0: நீல்சுனி மனத்தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: ஹலோ, வணக்கம். ஜோலார்பேட்டை ஊசினடான் கிராமம், சஞ்சீவி.
1: சொல்லுங்க ஐயா, குறிப்புகள் கேட்டுட்டு இருக்கீங்களா
2: மேடம்? அது அஸ்வினி, விளையாட்டு வீரர்.
0: அஸ்வினி இல்லை, அஸ்வின் சொல்றீங்க, ஆனால் அஸ்வின் என்பது தவறான பதிலுங்க ஐயா. நன்றி, நன்றி. நிகழ்ச்சி மட தலைப்பாளர்,
1: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் முக்கோட்டை தொட்டி குளத்தில் தியாகராஜன் சார்.
0: தியாகராஜன் ஐயா பேசுறீங்க. வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
3: சார், தோனி.
0: தோனி என்பது தவறான பதிலுங்க ஐயா. தோனி இல்லையே. ஆமாம், நீங்களும் சிக்ஸ் அடிக்க பார்த்தீங்க, பட் ஆனால் நோ பாலாக போயிடுச்சு. பரவாயில்ல, நல்லா முயற்சிங்க ஐயா. பரவாயில்ல, சாரிலாம் இருக்குங்க, முயற்சி பண்ணுறீங்க, அதுக்காக சாரிலாம் சொல்ல தேவையில்லை. நிகழ்ச்சி இருந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி மட தலைப்பாளர், அன்பு வணக்கம். மாலை வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து? சண்முக சுந்தரம். குறிப்பு கேட்டீங்களா,
4: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: சொல்லுங்க. புரியல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஆமா, இந்தியாவுக்காக விளையாடுற, நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான். அது சொல்ல மாட்டேன், ஒரு குறிப்பு தான் உங்களுக்கு. சுப்மன் கில் என்பது கொஞ்சம் தவறான பதிலாக போச்சு, நல்லா கெஸ் பண்ணியிருக்கீங்க. சமீபத்தில் நடந்த நிகழ்வை வச்சு தான் இந்த கேள்வி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. சண்முக சுந்தரம், நன்றிங்க. நிகழ்ச்சி நீ மட்டும் தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
5: வணக்கம்,
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க ஐயா?
5: மேச்சேரியிலிருந்து ரத்னசாமி பேசுறேன்.
0: மேச்சேரியிலிருந்து ரத்னசாமி பேசுறீங்க ஐயா. உங்களுக்கான குறிப்பு கொடுக்கவா இல்லை பதில் கண்டுபிடிச்சிட்டிங்களா?
5: குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்புங்களா? உங்களுக்கான குறிப்பு என்ன அப்படின்னா, இவர் வந்து 2016 வருஷம் முதல் தர கிரிக்கெட்டில் அறிமுகமானார்.
5: வாஷிங்டன் சுந்தர்.
0: வாஷிங்டன் சுந்தர், எதை வச்சு சொல்கிறீங்க வாஷிங்டன் சுந்தர்னு? சரி, உங்கள் பெயர் சொல்லுங்கள் ஒரு முறை, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க?
5: மேச்சேரி ரத்னசாமி.
0: மேச்சேரி, இன்னைக்கு ரெண்டு நேரிலுமே மேச்சேரி பகுதி சேர்க்கீங்க. மேச்சேரி ரத்தினசாமி, நீங்கள் சொன்னது சரியான பதில் தாங்க ஐயா. ஆனால் எதை வச்சு வாஷிங்டன் சுந்தரன்னு
5: சொன்னீங்க? பேப்பர் பார்த்தேன் சார்.
0: அப்படிங்களா, சரி சொல்லுங்க. உங்களுக்கு பரிசு எந்த பாடல் வழங்கலாம்?
5: உறவை காப்பீட்டு
0: ஐயா, கொஞ்சம் சமீபத்திய பாடலாக கேளுங்க. இது ரொம்ப பழைய பாடலாக இருக்குது, கொஞ்சம் இந்த 2010-2020 அது மாதிரி படத்துலேருந்து கேளுங்க. ஏன்னா ஆமாம், ஒரு மாலை நேரம் எல்லாருமே கொஞ்சம் உற்சாகமாக இருப்பாங்க இல்லையா? சரிங்க ஐயா, நன்றி. நிகழ்ச்சி எழுந்தமைக்கு நன்றி. உங்களுடைய தகுந்த மாதிரி நல்ல ஒரு பாடல் வழங்கலாம். ஜனனி, நீங்கள் கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்களா?
1: எனக்கு லைட்டாக தாங்க பார்க்க தெரியும், எப்படி ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் தெரியாது.
0: ம், எந்த மாதிரி பார்ப்பீங்க? இந்த ரன் எவ்வளோ, எத்தனை விக்கெட்டாக இருக்குது, அது மாதிரி பார்ப்பீங்களா?
1: அதுவுமே எப்பயாச்சும் தான், பட் நான் லைவ்ல அந்த ஸ்போர்ட்ஸ் பார்த்தது இல்லை. மற்ற வேற இது பார்க்கறனால அது பார்க்கறது இல்லை.
0: உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு வீரர்னா யாரை சொல்லுவீங்க கிரிக்கெட்ல?
1: கிரிக்கெட்ல சச்சின் டெண்டுல்கர்.
0: சச்சின் டெண்டுல்கர் ரொம்ப பிடிக்குமோ?
1: பிடிக்குங்க.
0: சரி, பரவாயில்ல, நல்லா பார்த்துருக்கீங்க. சரி, இன்னைக்கு நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவர்களை வந்து எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நடந்த இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் நல்லா வந்து இவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக முதலமைச்சர் அவருக்கு ஊக்கத்தொகைலாம் வழங்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் வந்து எடுத்திருக்கோம். அவர் பற்றின குறிப்புகள்லாம் வந்து சொல்லுங்கள் நேயர்களுக்கு.
1: சொல்லிடலாம், இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் தான், அதாவது சென்னையை சேர்ந்தவர். இவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி பேட்டிங்கும் பண்ணுவார், பவுலிங்கும் பண்ணுவார். இடது கை பேட்ஸ்மேனாக விளையாடுறவர், பேட்டிங் வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் பண்ணுவார். அதே மாதிரி வலது கை ஆஃப் ஸ்பின் பந்து வீச்சாளர். அதுக்கப்புறம் 2026 T20 உலக கோப்பைக்கான இந்திய அணியிலையும் இவர் வந்து இடம் பெற்றார். மிக இள வயதில் இந்திய அணிக்காக பன்னாட்டு 20 போட்டிகளில் விளையாடியவர் அப்படிங்கிற சாதனையையும் படிச்சிருக்காரு. இவரோட முதல் போட்டியப்போ இவரோட வயது பார்த்தீங்கன்னா வெறும் 18 தான். அப்படி ரொம்பவே இளமையான விளையாட்டு வீரர், இளமையிலிருந்தே இவர் வந்து கிரிக்கெட்ல பங்கேற்றவர்.
0: முக்கியமான விஷயம், இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், நம்ம சென்னையை சேர்ந்தவர் அப்படின்றத வந்து குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். சரியான பதில சொன்ன மேச்சிரி ரத்னசாமி அவர்களுக்கான பரிசு பாடல் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும் நேர்களே.
6: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 599,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் வாட்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7222

0: 9 7 5 5 5.
1: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும் 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: நேர்களை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்கட பண்பலை 103.7 பரபரப்பான விடை திருமணக்கள் நிகழ்ச்சியில் வந்து இரண்டாவதாக வந்து மேச்சேரி பகுதி

0: இருந்த ரத்தினசாமி சரியாக குறிப்புகளை நல்லா கேட்டு அதற்கு உரிய பதிலையும் சொல்லி பரிசாக வந்து பாடல் வாங்கியிருக்கிறாரு. நீங்களும் அதே போல் வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்து குறிப்புகளை நல்லா கேட்டு சரியாக பதிலாக சொல்லி நீங்களும் வந்து பரிசாக பாடல்களை பெற்றுக்கலாம். நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம் சொன்னே போயிடுறாங்களே, வணக்கம். பாருங்க இவங்களும் வணக்கம் சொன்ன நேராக வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்கள் வணக்கம் சொல்லுங்க ஜனனி.
1: வணக்கம். நீங்க அட்டனே பண்ணல
0: பாருங்க. நிகழ்ச்சி எழுந்திருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
2: நாங்க மதியன்பாளையம் ராமகாயில இருந்து 1வது வார்டு எழுந்திருச்சு பேசுறேங்க ஐயா.
0: லக்ஷ்மணன் ஐயா பேசுறீங்க ஐயா. உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
2: கொடுங்க, முயற்சி பண்ணி பார்க்கலாம்
0: ஐயா. இது வந்து ஒரு கோவில்.
2: கோயில் கொடுங்க.
0: நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்மீக தலங்களில் இந்த கோவிலும் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லலாம்.
2: திருச்சி ஸ்ரீரங்கம்.
0: ஸ்ரீரங்கம் இல்லைங்களே.
2: நன்றிங்க,
0: நன்றி, நன்றிங்க. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர் அன்பு வணக்கம். அவர் வணக்கம் சொல்ல தான் போகிறேங்க, வணக்கம் சொல்ல மாட்டேன் நான். நிகழ்ச்சி எழுந்திருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
3: சார் வணக்கம். சார்
0: வணக்கம்.
3: சேலம் அரசு மருத்துவக்
0: கழகம். கருணாகரன். உங்களுக்கு குறிப்பு கொடுக்கலாங்களா? நம்ம வந்து ஒரு கோவிலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த கோவில் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. முக்கியமான ஆன்மீக தலங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கான குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் வந்து மலையின் மீது அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு செல்ல 240 படிக்கட்டு இருக்குங்க.
3: அப்படியா சார்?
0: ஆமாம்.
3: பழனியா சார்?
0: பழனி இல்லைங்களே.
3: நன்றிங்க.
0: நிகழ்ச்சி அடுத்த நேர சந்திப்போம். நிகழ்ச்சி எழுந்திருக்கீங்க, மாலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: கலைச்செல்வி.
0: கலைச்செல்வி, குறிப்பு கேட்டீங்களா? விடை தெரியுமா உங்களுக்கு?
4: எனக்கு ஒரு குறிப்பு தாங்க.
0: உங்களுக்கான குறிப்பு, இது வந்து ஒரு பெருமாள் கோவில்.
4: பெருமாள் கோவில். நான் வந்து மலைக்கோட்டை சொல்லலாம்னு நினைச்சேன்.
0: மலைக்கோட்டை? திருச்சி மலைக்கோட்டையா?
4: படிக்கட்டு சொன்னீங்கல்ல.
0: ஆமா,
4: அதனால மலைக்கோட்டை சொல்லலாம் நினைச்சேன்.
0: சரிங்க, ஆனா அது தவறான பதில்.
4: நன்றி.
0: நிகழ்ச்சி நிமிக்கு நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் வணக்கம்.
5: சார் வணக்கம். சார்
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா?
5: பழக்கானூர்.
0: பழக்கானூர்ல இருந்து தங்கராஜ் பேசுறீங்க ஐயா. குறிப்பு கேட்டீங்களா, விடை தெரியுமா உங்களுக்கு?
5: கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன் சார். சென்னிமலை.
0: சென்னிமலை முருகன் கோயில்னு சொல்றீங்களா?
5: ஆமாங்க.
0: நான் ஏற்கனவே முன்ன பேசின நேயருக்கு சொன்னேன் பாருங்க, கலைச்செல்விக்கு சொன்னேன். இது வந்து ஒரு பெருமாள் கோவில்னு சொல்லியிருந்தேங்க ஐயா.
5: சரி சார்.
0: சரிங்க, நல்ல முயற்சி. நிகழ்ச்சி நிமிக்கு நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர்
1: வணக்கம்.
6: வணக்கம். டி என் ராம், தேங்காய் மரதுக்கோட்டை.
1: குறிப்புகள் கேட்டுட்டு இருக்கீங்களா ஐயா?
6: கேட்டோம். நான் வந்து எங்கட்டா ஜலபதி திருப்பதி பெருமாள் கோயில்
0: இல்லைங்களே. இந்த கோயில் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். திருப்பதி ஆந்திராவில
6: இருக்கு.
0: அப்படியா, சரி பரவாயில்ல. சொன்னோன்னு டக்குன்னு திருப்பதி ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு. லட்டு பிடிக்குமா ரொம்ப? சரி சரிங்க ஐயா, நல்லது, நல்ல முயற்சி. நன்றி. நிகழ்ச்சி நிமிக்க நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் வணக்கம். சொன்னோன்னே வேகமா போயிடுறாங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. மதுஸ்ரீ. மதுஸ்ரீ, குறிப்பு கேட்டீங்களா, பதில் தெரியுமா?
7: என்ன மாநிலம்?
1: தமிழ்நாடு.
0: தமிழ்நாடுன்னு சொன்னேன் கூட, உங்க தாத்தா சொல்லி தராருன்னு நினைக்கிறேன். எனக்கு இங்க வரைக்கும் எக்கோ கேக்குது.
7: எந்த மாவட்டம்?
0: மாவட்டம் ஒரு உங்களுக்கு ஒரு குறிப்பு தான். எந்த மாநிலம் கேட்டீங்க, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டேன்.
7: ஸ்ரீவில்லிபுத்தூர்.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர் என்பது தவறான பதில். இல்லம்மா, அது இல்லை. நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
1: வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க?
8: வணக்கம். சேலம் மாவட்டம் பெரியசோரை நாகராஜன் மேம்.
0: நாகராஜன் ஐயா, குறிப்பு கிடைங்களா ஐயா?
8: எனக்கு ஒரு குறிப்பு கூட கேட்டுக்கிட்டு தான்.
0: உங்களுக்கு ஒரு குறிப்புங்களா? இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான போலவே நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்மீக தலம் அப்படின்னு சொல்லாங்க ஐயா.
8: திருச்செங்கோடு.
0: திருச்செங்கோடு கோவில் பேர்?
8: திருச்செங்கோடு.
0: திருச்செங்கோடுல இருக்கிறது வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோவில் தானங்க ஐயா? ஆமா. பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி மாணவ நேயர்
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
9: கிருஷ்ணகிரி மாவட்டம்

0: பத்தாமலையில் இருந்து.
1: மாதையா குறிப்பு கேட்டீங்களா, விடை தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இந்த திருமண தடை நீங்கிறதுக்காக வந்து நிறைய பேர் வந்து விடுதல் செய்கிறாங்க. குறிப்பாக குழந்தை பேருக்கும் திருமண தடையும் நீக்கிறதுனால இங்கே வந்து ரொம்ப விசேஷம். குறிப்பாக சனிக்கிழமை நாட்களில் சிறப்பு வழிபாடுகள்லாம் நடக்குங்கய்யா.
0: நன்றி சார்.
1: சரிங்க, நல்ல முயற்சி. நிகழ்ச்சி நியமான தலைப்பாளர் அன்பு, வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? ஏலகிரி குணசேகரன். ஐயா, குறிப்பு கேட்டீங்களா?
2: கேட்டீங்க. எனக்கு எனக்கான குறிப்பு கொடுங்க.
1: உங்களுக்கான குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வைகுண்ட ஏகாதசி அப்புறமா சொர்க்கவாசல் திறப்புக்கு வந்து பல்வேறு மாநிலங்கள்லேருந்து இந்த கோவிலுக்கு வந்து சிறப்பாக நிறைய பக்தர்கள் வர்றது இந்த கோவிலுடைய சிறப்புகள் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க.
2: இப்போ திருப்பதி சாமியார் தான் இருக்கும் போல இருக்கு.
1: ஆமாங்க,
2: நான் வேற எடுத்து வந்து செட்டிக்குளத்தில் இருக்க பாலதர் தண்டாயுதபாணி சுவாமி.
1: தண்டாயுத பாணியில் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், பெருமாள் கோவில்.
2: நான் கவனிக்கல.
1: சரிங்கய்யா, நன்றி. நிகழ்ச்சி இந்த மாதிரி நன்றி. நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
3: உங்க பேர் சொல்லுங்க.
0: தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கலியம்மன் கோவில் பூசாரியார் கலைமணி.
1: கலைமணி ஐயா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: சேலம் மாவட்டத்தில் சின்ன திருப்பதி.
1: சின்ன திருப்பதி இல்லைங்களே, பக்கம் வந்தீங்க ஆனா இல்ல.
0: நன்றி,
1: நல்ல முயற்சி. நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர் அன்பு, வணக்கம். வந்த வேகத்தில் வேகமாக வந்து போயிடுறாங்க, என்னென்னு தெரியல. ஹலோ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே வந்து இல்லை நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கூட பேசுகிறப்ப நிகழ்ச்சி கேட்கல அவ்வளோ ஆர்வம்னு நினைக்கிறேன் ஜனனி, இல்லையா?
3: நிச்சயமா.
1: ஸோ வந்து நேர்களுக்கு வந்து இது என்ன கோவில் அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இல்லையா?
3: கண்டிப்பாக.
1: நிச்சயமா, ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு அந்த சர்ப்ரைஸ் வந்து நம்ம ரிவீல் பண்ணிடலாம். தொடர்ந்து நிகழ்ச்சி அணிந்துருங்க. நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
4: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
5: அம்மா, வெரைட்டியாகவும் இருக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
6: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: தருமபுரி பெண்மலை 102.5 ஏற்காடு பெண்மலை 103.2 இணைந்திருக்கிறீர்களே. இது விடைத்திடும் நாட்கள் நிகழ்ச்சி. ஜனனி, நம்ம அந்த என்ன கோவில்னு சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாமே.
0: அந்த கோவில் வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டத்தில் தான் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா?
1: பக்கத்துலயா? ஒரு 2-3 மாவட்டம் இருக்கு. அதுல என்ன மாவட்டம்?
0: அதான் அந்த 2-3 மாவட்டத்துல எது நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம்.
1: கிருஷ்ணகிரி
0: இல்ல,
1: திருப்பத்தூர்,
0: திருப்பத்தூரும் இல்ல,
1: சேலம்,
0: சேலமும் இல்ல, இன்னொரு மாவட்டம் இருக்கு முக்கியமான, திருவண்ணாமலை. திருவண்ணாமலை கரெக்ட். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய தென் திருப்பதினு அழைக்கப்படக்கூடிய சீனிவாச பெருமாள் கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசினோம். இந்த கோயில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. குறிப்பாக அந்த கோயிலுடைய ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா, மலையின் மீது இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. 240 படிக்கட்டுகள் இருக்குது. இந்த கோயிலுக்கு நம்ம போனோம், படிக்கட்டு ஏறி போனோம். வைணவ பக்தர்களுக்கு இந்த கோவில் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. தினமும் கோவிலில் பல்வேறு பூஜைகள் நடக்குது. குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். பெருமாளுக்கு பல்வேறு வகையான அலங்காரங்கள் வந்து செய்கிறாங்க. குறிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து குடும்ப நலன், அப்புறமா திருமண தடை நீங்கவும், குழந்தை பெற வேண்டியும் பக்தர்கள் வந்து நிறைய வந்து வருகை தராங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பக்தர்கள் கூட்டம் வந்து அதிகமாக காணப்படும். எல்லா பெருமாள் கோயிலும் மாதிரி இந்த பெருமாள் கோவிலையும் வைகுண்ட ஏகாதசி மற்றும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வுகளில் ஏராளமான பக்தர்கள், அதாவது பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் நிறைய பக்தர்கள் வந்து இங்கே கலந்துக்கிறாங்க. இந்த கோவில் திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்கிறது வந்து மேலும் ஒரு சிறப்பு. குறிப்பாக வந்து திருப்பதி போக முடியாதவங்க இந்த திருப்பதி கோயிலுக்கு, அதாவது இந்த பெருமாள் கோயிலுக்கு போனாங்கன்னா அங்கே கிடைக்கக்கூடிய அத்தனை பலன்களும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த சீனிவாச பெருமாள் கோவிலை வந்து தென் திருப்பதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நேர்களை, கடந்த 1 மணி நேரமாக விடைத்திடும் நாக்கள் நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வந்து தொடர்பு கொண்டீங்க. அதில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இணைப்பு கிடச்சி நல்லா பேசினீங்க. அதில் இருவர் வந்து வெற்றி பெற்றாங்க. ஒருத்தர் வந்து மேச்சேரி பகுதியை சேர்ந்த தனிஷ், இன்னொன்று அதே மேச்சேரி பகுதியை சேர்ந்த ரத்தினசாமி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா துரை, சீனிவாசன், தேவராஜ், கோபாலகிருஷ்ணன், சாந்தி, மாரியப்பன், சந்திரசேகர், சித்தன், ராஜசேகர், கிருஷ்ணன், சரஸ்வதி, ராஜேஸ்வரி, ராஜேந்திரன், பட்சியம்மாள், கவிதா, மோகன், மாது, கல்யாணசுந்தரம், சஞ்சீவி, தியாகராஜன், சண்முகசுந்தரம், லக்ஷ்மணன், கருணாகரன், தங்கராஜ், கலைச்செல்வி, ராம், மதுஸ்ரீ, நாகராஜன், மாது, குணசேகரன், கலைமணி அப்படின்னு நிறைய நேர்கள் பங்கெடுத்து அவங்களுடைய பதில்களை சொல்ல வந்து முயற்சி பண்ணாங்க. ஸோ முயற்சி செய்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோட பயணித்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்,
1: அறிவிப்பாளர் ஜனனி சேகர்.
0: நன்றி நேயர்களே.
1: நன்றி நேயர்களே.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் இணைகிறோம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது
2: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
3: தருமபுரி ஆல் இண்டியா நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேற்று தடுப்பூசி சம்மந்தமாக சில டவுட்ஸ் பேரண்ட்ஸ் கேட்டாங்க, அதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதன் தொடர்ச்சியாக வேறு சில டவுட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, நாம்பெல்லாம் முத்தடுப்பு ஊசின்னு அந்த காலத்தில் சொல்லிகிட்டு இருப்போம், இப்போது அந்த முத்தடுப்பு ஊசி போடுறாங்களா இல்லை என்ன நடக்குது? ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் பேர் தான் சொல்கிறாங்க முத்தடுப்பு ஊசி அதில் அடகுதா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா பென்டாவேக் அந்த மாதிரி அதை சார்ந்த பிராண்ட்ஸ் போடுவாங்க. அதில் இந்த முத்தடுப்பு ஊசியான டிபிடியும் இருக்குது, ஹெப்பாடிட்டிஸ் பி, அப்புறம் இப், இது எல்லாமே வந்து அடங்கியிருக்கு. கூட வந்து அவங்க இன்ஜெக்ஷன் போலியோவை இன்ட்ராடர்மலை கையில் போடுவாங்க. இதே வந்து ப்ரைவேட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா 6 காம்பனன்ட்ஸ் சேர்ந்தது, டிபிடி, ஹெப்பாடிட்டிஸ் பி, ஹிப், அப்புறம் ஐபிவி, அதெல்லாம் சேர்ந்து ஒரே ஊசியாக தொடையிலே போட்டுடுவாங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா ஜிஹெச்சில் மட்டும்தான் முத்தடுப்பு ஊசி போடுறாங்க, ப்ரைவேட்டில் முத்தடுப்பு ஊசி

0: போடுறதில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது தவறு. ப்ரைவேட்டில் உங்களுக்கு ஒரே ஊசியில் ஆறும் சேர்ந்து போட்டுறதுனால அது நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுது. அது அவங்க அந்த EC6 இன்ஃபான்ட்ரி செக்ஷன் நிறைய பிராண்டு பேர் தான் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிய ஒழிய அதில் முத்தரப்பு காம்பனன்ஸ் இருக்குங்கிறது ரெஜிஸ்டர் ஆகிறதில்ல. ஸோ GHலேயும் சரி ப்ரைவேட்லேயும் சரி முத்தரப்பு ஊசி முதல் 3-4 மாதங்கள், அதாவது 6வது வாரம், 10வது வாரம், 14வது வாரம் போட்டுடுறாங்க. இது கொஞ்சம் தாமதமானாலும் பிரச்சனை இல்லை. இப்போ குழந்தைக்கு சளி காய்ச்சல்லாம் இருந்ததுன்னா ஒரு 10 நாள் 15 நாள் தாமதமாக கொண்டு போடுவாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஊசிக்கும் அடுத்த ஊசிக்கும் 4 வார இடைவெளியாக இருக்கணும். சரி, இப்போ முத்தரப்பு ஊசியை நாங்கள் எதில் போடுறது பெட்டர், ப்ரைவேட்டில் போடலாமா இல்லை GHல போடலாமா? இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் GHலேயே போட்டுக்கலாம், ஏன்னா அங்கே செலவுகள் கிடையாது. என்ன ஒன்று, அங்கே தோளில் ஒரு ஊசியும் தொடையில் ஒரு ஊசியும் ரெண்டாக பிரித்து போடுவாங்க. இதே ப்ரைவேட்லனா ஒரே ஊசியாக தொடையில் போட்டுருவாங்க. கொஞ்சம் அதனால் வர ஃபீவர் வலி போன்ற எஃபெக்ட்ஸும் ப்ரைவேட்டில் போடும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டோட்டலாக வராதுன்னு சொல்லி. அதுவும் பிராண்டை பொறுத்து தான். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, உங்களுக்கு எது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாலோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தடுப்பூசி சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் அதை பற்றி ஒரு முழு தொகுப்பாக நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் நம்ம சேனல் வரும். அதில் இருக்கிற இப்போ ரீசெண்டாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற வேக்சினேஷன் டவுட்ஸ் அண்ட் மித்ஸ் கிளியர் அப்படிங்கிற இந்த வீடியோவை பாருங்கள். இதில் ஆரம்பத்துலேருந்தே பிறந்த முதல் நாள்லேருந்து 1.5, 2, 3 வாரம், 9 மாதம், 1 வயசு, 1.5 வயசு, 5 வயசு, 10 வயசு, இந்த மாதிரி எல்லா காலகட்டங்கள்லேயும் என்னென்ன தடுப்பூசிகள் போடப்படுது. இப்போ நம்ம இன்றைக்கி சொன்ன மாதிரியே GHல போடுறது பெட்டரா, ப்ரைவேட்டில் போடுறது பெட்டரா, இல்லை அங்கே மிஸ் பண்ணிவிட்டு இங்கே போடலாமா, அதை பற்றியும் பேசியிருக்கோம். இன்னும் சில விஷயங்கள் டீட்டெயிலாகவும் பேசியிருக்கோம். இப்போ சில பேர் வந்து மறந்துடுவாங்க, 1 வருஷம் சுத்தமாக வேக்சினே போட்டிருக்க மாட்டாங்க, அவங்க மறுபடியும் வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கலாமா, அந்த மாதிரி டவுட்ஸையுமே அந்த பதிவில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த இருக்கிற எல்லா டவுட்ஸையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் நல்ல மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட மற்ற வீடியோஸும் நீங்கள் அதில் பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு நேரில் எந்த டவுட் கேட்குறனாலும் PKP ஹோட்டலில் தப்பில் பழைய பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேருக்கு வாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் 7339253818, அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் நாளை தடுப்பூசி சம்மந்தமாக இன்னும் சில பேர் இன்னும் சில டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, அதையும் தொடர்ந்து பேசலாம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: உங்கள் இதயங்களை இதமாக்கிக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 5:06. இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக

0: தரச்சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலை வருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: மாலை நேரம் வந்தாச்சு. நாள் முழுக்க இருந்த பரபரப்புக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்து மனசுக்கு பிடிச்ச பாடல்களோட இந்த நேரத்தை ரசிக்கலாம். இனிமையான பாடல்களோடு வந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். மாலை தென்றல்ல முதலாவதா ஒலிக்கு வரக்கூடிய பாடல், இந்த பாடலுக்கு இசையமைத்து எஸ் ஜானகியோடு இணைந்து பாடியிருக்கிறாங்க இளையராஜா. தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: 5:14 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, மாலை தென்றல். வைக்கிங் பனியன்சன் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப். மாலைத்தன்றில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில வாளி வரிகள்ல SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வெற்றி விழா திரைப்படத்தில் இருந்து.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலிங் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின்

0: Viking Bunions and Briefs.
1: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே. உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேயர் விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி அதியமான் கோட்டை அஞ்சல் நல்லமல்லி வட்டம் தர்மபுரி மாவட்டம் 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
3: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது நூத்துக்கு நூறு உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் கியூஆர் கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
1: ஆர்பிஐ சொல்கிறது, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
2: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:23 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்ததாக ஒளிக்கு வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில் முத்துலிங்கம் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, நின்னாம்பள்ளி, சேலம்.
2: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டயர்டானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் சன்

0: Viking Bunions and Briefs.
1: மீனாட்சி மீனாட்சி, நான் கேட்ட தகவல் என்னாச்சு?
2: மீனாட்சி மீனாட்சி,
3: தகவல் எல்லாம் ரெடியா தான் இருக்கு, கேட்ட உங்களை தான் ஆளை காணோம்.
1: என்ன, ஒவ்வொரு தகவலுக்கும் நான் உன்னை தேடி தேடி தான் வரணுமா?
3: நீங்க தினமும் நம்ம தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேளுங்க, எல்லா தகவலும் உங்களை தேடி வரும்.
1: அப்படியா, என்ன சொல்ற?
3: அட ஆமாண்ணே, உங்களுக்கு வேலை வாய்ப்பு பற்றிய செய்தி வேணுமா, இல்ல விவசாயம் பத்தின செய்தி தான் வேணுமா, இல்ல நம்ம டாக்டர்களோட தகவல் தான் வேணுமா, எல்லாத்த பத்தியும் சொல்றாங்க, தினமும் கேளுங்க.
1: நாள்தோறும் நல்ல தகவல்களுக்கு
3: நம்ம தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேளுங்க.

5:30 இது வைக்கிங் பனியன் சன் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மாலைத்தன்றில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் ஆர்.டி. பர்மன் இசையில், வாலி வரிகளில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் பூமாலை பொழியுது திரைப்படத்திலிருந்து.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
3: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
5: மாலைத்தன்றல அடுத்ததா ஒழுக்கி வரக்கூடிய பாடல் ஹம்சலேகா இசையில வைரமுத்து, வரிகள்ல SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல் பருவராகம் திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர்.
5: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
0: நிலைத்துல நேரம் பாத்தீங்கன்னா 5:41 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மாலை தென்றல அடுத்ததா ஒளிக்கூறக்கூடிய பாடலுக்கு இசையமைத்து பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு டி ராஜேந்தர். பாடல் பாடியிருக்காங்க எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர். கூலிக்காரன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்கலாம்.

0: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா அல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 camera, sunroof, 6 airbag, 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
1: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: மாலை சென்றல்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா ஆகியோர் பாடியிருக்கக்கூடிய பாடல் காதல் தேவதை திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில முதலாவதா கறவை மாடுகளில் அறிகுறி தெரியாத மடிநோய் கண்டறிதல் மற்றும் அதனை தடுக்கும் முறைகள். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் திரு ஜோதிலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து வெண்பன்றி வளர்ப்பில் கோடைக்கால பராமரிப்பு முறைகள். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சத்யபாரதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
4: கிருஷ்ணகிரி

0: தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:54 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியோட நிறைவா ஒலிக்க வரக்கூடிய பாடல் சந்திரபோஸ் இசையில, புலமைப்பித்தன் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல் தண்டனை திரைப்படத்தில் இருந்து.

அம்மா, ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என்ன தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட அதை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க. இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுறேன், அப்பா

0: என தொட்டாலோ உடனே அம்மா அப்பா கிட்ட வீட்ல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட அதை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க. இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுற, அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற? நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது. அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும்போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கில்லுனாலோ உன்னை தொடும்போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும், நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
1: உங்களுக்கு பிடித்த மனதிற்கு இதமான பாடல்களோடு நிறைவுக்கு வருகிறது மாலை தென்றல். மீண்டும் ஒரு இனிய நேரத்தில் இன்னும் அழகான பாடல்களோடு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி சீதாலட்சுமி.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோவில் தலசாயன பெருமாள் திருக்கோவில். இக்கோவில் தமிழ்நாட்டில் கொல்லுமாங்குடியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும், மயிலாடுதுறையிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இத்திருக்கோவில் கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை கட்டப்பட்ட திருக்கோவிலாகும். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் இங்கு விஷ்ணு தலசாயன பெருமாளாகவும், அவரது துணைவியார் லட்சுமி தேவி திருமகள் நாச்சியாராகவும் காட்சி தருகிறார்கள். இத்திருக்கோவில் கருங்கல் சுவர்களால் சூழப்பட்ட அனைத்து சன்னதிகளும் அதில் அடங்கியுள்ளன. இக்கோயிலில் 4 அடுக்கு ராஜகோபுரம் கோவிலின் நுழைவாயில் கோபுரமாகவும் உள்ளது. இங்கு மூலவர் தலசாயன பெருமாள் ஆவார். இவர் சயன கோலத்தில் உள்ள ஒரு சிறிய உருவமாக காட்சியளிக்கிறார்.
4: புராண

இந்த திருக்கோவிலின் கருவறையில் வியக்ராபாதரின் சிலையும் கண்வரின் சிலையும் இடம்பெற்றுள்ளன. இத்திருக்கோவில் திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற சிறப்பு தலமாக உள்ளது. இக்கோவிலின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், விஷ்ணுவின் உருவம் தெற்கு திசையை நோக்கி சயன கோலத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ள இரண்டு திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. மற்றொரு திவ்ய தேசமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவிலும் அமைந்துள்ளது. விஷ்ணுவின் கழுகு வாகனமான கருடன் இந்த இடத்தின் மீது பறப்பதில்லை என்று நம்பப்படுகிறது. இக்கோயிலுக்கு சென்று பக்தர்கள் வழிபடுவதன் மூலம் நாகதோஷத்தில் இருந்து விடுபடுவதாக நம்பப்படுகிறார்கள். திருமணம் ஆகாதவர்கள் மற்றும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கும் மோட்சம் பெறக்கூடிய இடமாக இத்திருக்கோவில் உள்ளது. ஆழ்வார் தலசாயன பெருமாளின் பல்வேறு வடிவங்களை புகழ்ந்து பாடியுள்ளார். இக்கோவிலில்

0: மூன்று தினசரி சடங்குகளும் மூன்று வருடாந்திர விழாக்களும் நடைபெறுகின்றன. இந்த திருவிழாக்களில் முக்கிய திருவிழாவாக வைகாசி மாதத்தில் கொண்டாடப்படும் பிரம்மோற்சவ திருவிழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த திருவிழாவாக கருதப்படுகிறது. இத்திருக்கோவிலில் தலசாயன பெருமாள் மற்றும் திருமகள் நாச்சியார் ஆகிய இரு தெய்வங்களுக்கும் அலங்காரம், நெய்வேதியம் மற்றும் தீபாராதனைகள், பல்வேறு விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. நாம் இதுவரை தரிசித்தோம் தலசாயன பெருமாள் திருக்கோவில்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: நேயர்களின் கவனத்திற்கு இன்றிரவு 7:25 வயல்வெளி. இன்று கறவை மாடுகளில் அறிகுறி தெரியாத மடிநோய் கண்டறிதல் மற்றும் அதனை தடுக்கும் முறைகள் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் திரு ஜோதிலட்சுமி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். மற்றும் வெண்பன்றி வளர்ப்பில் கோடைக்கால பராமரிப்பு முறைகள் குறித்து உதவி பேராசிரியர் டாக்டர் சத்யபாரதி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: பொறுப்பு இந்த வைப் செம்மையா இருக்கு. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிரலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
4: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை மின்னல் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் சர்க்கார் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், பாடலை பாடியிருக்காங்க சித் ஸ்ரீராம், ஜொனிதா காந்தி மற்றும் ஏ ஆர் ரஹ்மான்.

0: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா அல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நேரம் 6:22. நாம் இணைஞ்சிருக்கோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு கனா திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்காங்க அனிருத் ரவிச்சந்தர்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலிங் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: அணில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
6: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
4: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.
7: நேயர்களே, இன்றிரவு 8 மணிக்கு இளம் தென்றல்

0: இன்று சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில் வலம் வர காத்திருக்கிறது. இரவு 9:30 இடைவிடாத இசைமலை. இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் இன்று தர்மபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கவர காத்திருக்கிறது. நிறைவு பெற்றது இசை மின்னல் நிகழ்ச்சி. விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
2: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPL Life. Nothing better than this.
3: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
4: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
5: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
4: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா விவரமா இருங்க,
5: எச்சரிக்கையாக இருங்க.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஓய்வூதியதாரர்களின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். இந்த வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் பொருளாதாரத்திற்கு உத்வேகம் அளிப்பதோடு வருவாயை பெருக்கவும் உதவியுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வூதியதாரர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய அளவிலான ஓய்வூதியதாரர்களின் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த கூட்டத்தில் பெறப்பட்ட 897 மனுக்களில் 756 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
7: நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான திட்டங்களை தீட்டுறதிலையும் பெண்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதையும் மிக தீவிரமாக செயல்பட்டு வராரு. தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவங்கியிருந்தாங்க. பெண்கள் ஈன்றெடுக்கக்கூடிய, அதுவும் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி அது மிக சிறப்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே ஏறத்தாழ 2052 மோதிரங்கள் திருச்சி மாவட்டத்தில் அந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்தி வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அனைத்து தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இந்த திட்டம் வந்து மிக தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு வந்து திருச்சி வந்து அதிக மோதிரங்கள் வழங்கியதில் 2 தினங்களுக்கு முன்பு வரை வந்து முதலாவது இடத்துல இருக்கு அப்படின்றத ரொம்ப பெருமையாக தெரிவிச்சுக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் வந்து மக்களுக்கு நேர்மையாக போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பதிவு பண்ணி.
6: தமிழகத்தில் பாமாயில் கொள்முதலில் தாவேக அரசு 600 கோடிக்கும் மேல் ஊழல் புரிந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது வாங்கப்பட்ட விலையை விட கூடுதலாக லிட்டருக்கு 11 ரூபாய் கொடுத்து பாமாயில் கொள்முதல் செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் துயரங்களை களைய தாவேக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ்

0: சேவை வழங்கும் பிரிவுகளை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக வெளியாகி வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக டயாலிசிஸ் சேவை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். ஆட்டோ ஓட்டுநர்களின் பொருளாதார நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்டோ கட்டணம் 2013 ஆண்டு முதல் திருத்தப்படாமல் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக அவர்களின் வருமானம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழக அரசின் புதிய ரக வேட்டி சேலை உற்பத்திக்கான கூலியை உயர்த்த வேண்டும் என்ற நெசவாளர்களின் கோரிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இக்கோரிக்கையை வலியுறுத்தி நெசவாளர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்த போதிலும் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாதது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் இதுகுறித்து தாவேக அரசு நெசவாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரிசியின் விலை கடந்த 5 மாதங்களில் 3வது முறையாக அதிகரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்கனவே பல மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் அரிசியின் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நியாயமான விலையில் அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே உதகையில் பெய்த கனமழை காரணமாக சாலையில் வெள்ள நீர் தேங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம் உதகை நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். உதகை அரசு பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் 4 அடிக்கு மேல் சாலையில் வெள்ள நீர் தேங்கியது. இதில் சில வாகனங்களும் சிக்கிக் கொண்டன. எனவே உதகை படகுலத்திற்கு செல்லும் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் படகுலத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் ரயில்வே நிலையம் அருகே உள்ள ரயில்வே காவல் நிலையத்தையும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் காவல் நிலையத்திற்கு உள்ளே செல்ல முடியாமலும் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. 2 மணி நேரம் கனமழை உதகை நகரை புரட்டி போட்டது. மேலும் இந்த மழை மலை காய்கறி மற்றும் தேயிலை விவசாயத்திற்கு உகந்ததாக இருந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உற்பத்தி செய்த பொருட்களின் கண்காட்சியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு

0: ஜெகத்பாலன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை ஆட்சியர் திருமதி சரண்யா அரி பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தின் மேக்கரை வனப்பகுதியில் நீர்வழி பாதைகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட தனியார் நீர்வீழ்ச்சிகள் அகற்றப்பட்டு வருகின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் உள்ள தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை பூங்கா நகர் தலைமை அஞ்சல் அலுவலகம் மற்றும் அண்ணா நகர் அஞ்சல் அலுவலகங்களில் அஞ்சல் பதிவு சேவை இரவு 10 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஏஷா காந்தியும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அக்ஷிதா இஷிதா இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றியது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். கானாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டேவிட் பெக்கல்ஸை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மன்னன் அசோக் அகர்வால் தேவ் விபுல் பட்டேல் இணையும் பட்டம் வென்றது. எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஓய்வூதியதாரர்களின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: நிறைய இருக்கு. ATM கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
3: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
5: வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக இந்தோ திபெத் எல்லை போலீஸ் படையில் காலி இடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் பிரிவில் மொத்தம் 21 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு மற்றும் ITI படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 25 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு, உடல் தகுதி தேர்வு நடைபெறும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் 100 ரூபாயும், SC மற்றும் ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் இதுகுறித்த தகவல்கள் பெறவும் இணையதளம் வழியாக விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கவும் www.recruitment.itbpolice.nic.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 27/10/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் காலி இடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் பிரிவுகளில் மொத்தம் காலியாக உள்ள 521 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு மற்றும் +2 முடித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 23 இருக்க வேண்டும். கூடுதல் தகுதிகளாக சர்வதேச, தேசிய மற்றும் பல்கலைக்கழக போட்டிகளில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாயும், பெண்கள், SC மற்றும் ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 11/11/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இதுகுறித்த தகவல்கள் பெறவும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் www.rect.crpf.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக இந்திய ரயில்வேயில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், சரக்கு ரயில் மேனேஜர், அக்கவுண்ட் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், டிராபிக் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பிரிவுகளில் காலியாக உள்ள மொத்தம் 3400

77 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதியாக ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 33 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் ₹500, பெண்கள் SC மற்றும் ST பிரிவினர் ₹250 செலுத்த வேண்டும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 6/11/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் தகவல்கள் பெறவும் www.rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்திய கடலோர காவல்படையில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி ஸ்டோர் கீப்பர், என்ஜின் டிரைவர், லாஸ்கர், டிரான்ஸ்போர்ட் டிரைவர், MDS என காலியாக உள்ள 6 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு மற்றும் +2 படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 30 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு, எழுத்து தேர்வு, கிரேடு தேர்வு நடைபெறும். மேலும் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க www.indiancoastguard.gov.in என்ற இணையதள முகவரியிலிருந்து விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து ஹெட்குவார்டர்ஸ் கோஸ்ட்கார்ட் ரீஜன் வெஸ்ட், அலெக்சாண்டர் கிரகாம்பெல் ரோட், PO மலபார் ஹில், மும்பை 400006 என்ற முகவரிக்கு வருகின்ற 3/11/2026 அன்றுக்குள் அனுப்ப வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, துணை ராணுவத்தை சேர்ந்த அசாம் ரைபிள்ஸ் படையில் காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி ரைபிள் மேன், வாரண்ட் அதிகாரி உட்பட மொத்தம் 354 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 25 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு மற்றும் ஸ்கில் தேர்வு நடைபெறும். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹100, SC மற்றும் ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கவும் தகவல்கள் பெறவும் www.assamrifles.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 28/10/2026 அன்று கடைசி நாளாகும். இத்துடன் இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேரம் மாலை 6:45, இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு நீலகிரி அலக்கரை எஸ்டேட், நீலகிரி கோத்தகிரியில் 121 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு 37.6 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் தருமபுரி 23 டிகிரி செல்சியஸும், மலை பகுதிகளில் கொடைக்கானல் 12.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளிலிருந்து வடக்கு உள் கர்நாடகாவின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி வரை தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 5/10/2026 மற்றும் 6/10/2026 ஆகிய நாட்களில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இணைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 7/10/2026 மற்றும் 8/10/2026 ஆகிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.

0: ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 9/10/2026 அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 10/10/2026 அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். 11/10/2026 அன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அரபிக்கடல் பகுதிகள். 5/10/2026 அன்று கேரளம், கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 6/10/2026 முதல் 9/10/2026 வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வானிலை அறிக்கை நிறைவு பெற்றது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு, தருமபுரி துணை மின் நிலையம் மற்றும் சோலைக்கொட்டாய் துணை மின் நிலையங்களில் நாளை 6/10/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மாதாந்திர பராமரிப்பு பணி செய்ய இருப்பதால் மதிக்கோன்பாளையம், கோட்டை, தருமபுரி பேருந்து நிலையம், கடைவீதி, அன்னசாகரம், விருப்பாட்சிபுரம், கடகத்தூர், ஏ ஜெட்டிஹள்ளி, ஏ ரெட்டிஹள்ளி, விஜி பாளையம், செட்டிக்கரை, நீலாபுரம், கோம்பை, குளியனூர், மொடக்கேரி, முக்கல் நாயக்கன்பட்டி, நாலஅள்ளி, குப்பூர், சோலைக்கொட்டாய், மூக்கனூர், கொட்டாவூர், மாரவாடி, செம்மாண்டகுப்பம், நாயக்கனஅள்ளி, நேதாஜி பைபாஸ் ரோடு, ரயில் நிலையம் ஆகிய பகுதிகளில் மின் நிறுத்தம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, இளைஞர் நீதி குழுமத்தில் அரசு வேலைவாய்ப்பு. இளநிலை உதவியாளர் அல்லது பதிவேடு எழுத்தர் மற்றும் அலுவலக உதவியாளர் ஆகிய பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தட்டச்சு சான்றிதழ் உள்ளவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வயது வரம்பு 42 வயதிற்குள் உள்ளவராக இருக்க வேண்டும். ஊதியம் மாதம் 20,000 ரூபாய் வழங்கப்படும். அலுவலக உதவியாளருக்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 42 வயதிற்குள் உள்ளவராக இருக்க வேண்டும். ஊதியம் மாதம் 13,000 வழங்கப்படும். விண்ணப்ப படிவத்தை தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் இணையதளமான www.dharmaburi.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பிக்கும் முறை, ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியே விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, பழைய மாவட்ட ஆட்சியரக வளாகம், தருமபுரி, 636705. விண்ணப்பிக்க கடைசி நாள் 16/10/2026. கூடுதல் விவரங்களை பெற அழைக்க வேண்டிய எண் 638-26-12276 என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் நடத்தும் காளான் வளர்ப்பு பயிற்சிக்கான அறிவிப்பு. இதற்கு 18 வயதிற்கு மேல் 45 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். பயிற்சி கட்டணம் எதுவும் இல்லை. பயிற்சி முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. பயிற்சி காலம் 10 நாட்கள். காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை வகுப்பு நடைபெறும். நடப்பு ஆண்டில் டிப்ளமோ மற்றும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அனுமதி இல்லை. குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். பயிற்சியின் இறுதியில் வங்கி மற்றும் அரசு சான்றிதழ் வழங்கப்படும். அடுத்த அறிவிப்பு, திருக்கோயில்கள் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. ஆகம குழுவால் பரிசீலிக்கப்பட்ட 34,971 திருக்கோயில்களின் விவரங்கள் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம். இதற்கான இணையதள முகவரி www.hrce.tv

0: www.cinema.gov.in. கருத்து தெரிவிக்க கடைசி நாள் 10/10/2026 மாலை 5:45 தெரிவிக்க வேண்டும். தபால் மூலமாகவோ அல்லது துறையின் இணையதளம் வாயிலாகவோ விடுபாடுகள் அல்லது கருத்துக்களை தெரிவிக்கலாம். முகவரி: ஆகமக்குழு, தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகம், 119 உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 34 என்று செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 2026. சமூக நீதிக்காக சிறப்பாக பாடுபட்டவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விருதின் விபரம்: விருது பெறுபவருக்கு ரொக்கத்தொகையாக ₹5,00,000 ஒரு சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரையும் வழங்கப்படும். விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டியவை: சுய விபரம், முழு முகவரி மற்றும் தொலைபேசி எண், சமூக நீதிக்காக மேற்கொண்ட பணிகளின் விபரம், தொடர்புடைய ஆதார ஆவணங்கள். விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இம்மாதம் 20 சமர்ப்பிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய அறிவிப்புகள் நிறைவடைகின்றன.
1: இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களுக்கான ஒரு அறிவிப்பு: இன்று இரவு 9:30 இடைவிடாத இசை மலை, மற்றும் இரவு 10 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம்பெற உள்ளது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்:
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். காலமேக புலவர்கிட்ட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் எளிமையாக பல செய்திகளை சொல்லுவார். அதோடு மட்டும் இல்ல, ஸ்லேடையாகவும் சொல்வார். சொல் விளையாட்டு அவர் மாதிரி யார்ட்டையும் இருக்காது. ஒரு முறை என்ன செய்யறாரு, ஆலங்குடிங்கிற ஊருக்கு போறாரு. தமிழ்நாட்டுல மொத்தம் ஒரு 3 ஆலங்குடி இருக்கு. சிவகங்கை பக்கத்துல ஒரு ஆலங்குடி இருக்கு, அதே போல புதுக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு ஆலங்குடி இருக்கு, கும்பகோணத்துக்கு அருகில ஒரு ஆலங்குடி இருக்கு. திரைப்பட பாடலாசிரியர் கூட ஆலங்குடி சோமன் ஒருத்தர் இருக்காரு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஆலங்குடியில இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் பார்க்க போறாரு யாரு, காலமேக புலவர். அந்த ஊர் பேரு ஆலங்குடி. ஆலமரங்கள் மிகுந்திருந்ததால் அது ஆலங்குடியாக மாறி இருக்கலாம். அது இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, ஆலம்னா ஆலகால விஷம். அந்த விஷத்தை சிவபெருமான் சிவராத்திரி அன்றைக்கு எடுத்து சாப்பிட்ட நாளை சிவராத்திரி நாளாக கொண்டாடுறோம். அதாவது உலக உயிர்களை காப்பாற்றுவதற்காக திருப்பார்கடலை கடைந்த போது அமிழ்தத்திற்கு பதிலாக விஷம் வர, அதை பார்த்து அத்தனை உயிர்களும் மயங்க சிவபெருமான் தான் எடுத்து உண்டு உலகை காப்பாற்றினார் என்பது நமக்கு தெரிந்த செய்தி. இதை வைத்து கொண்டே காலமேக புலவர் விளையாட்டு காட்டுறார் அழகான பாடல்ல. எப்படி: ஆலங்குடியானை ஆளாள முண்டானை ஆலங்குடியான் என்று ஆர் சொன்னார்? ஒரு கேள்வி கேட்கிறார். ஆலங்குடியானா அந்த ஊர்லேயே வாழ்பவன், அவன் போய் ஆழத்தை குடிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி அவன் ஆழத்தை குடிக்காம இருந்திருந்தானே ஆனால் இந்த உலகத்தில் உயிர்கள் எல்லாம் இருக்குமா? இருக்காது. உலக உயிர்களை காக்கும் பொருட்டுத்தானே அவன் அந்த ஆழகால விஷத்தை உண்டான். ஆலங்குடியானை ஆளாள முண்டானை ஆலங்குடியான் என்று ஆர் சொன்னார்? ஆலம் குடியானே ஆயில் குவளையத்தூர் எல்லாம் மடியாரோ மண்மீதிலே எமருவான். ஆலகால விஷத்தை உண்டான் அவன்தானே ஆலங்குடியிலே வைத்திருக்கிறான் என்று அவர் கேள்வி கேட்கிற போதே அந்த ஆலங்குடி என்ற சொல்லிலே அவர் காட்டுகிற விளையாட்டு நம்மை சிந்திக்க வைக்கிறது. தமிழ் பாடல்களை நாம் படிக்கிற போது புராணத்தை, கதையை, வரலாற்றை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதோடு அதில் இருக்கக்கூடிய நயத்தையும் பார்த்து நாம் மகிழலாம். அதிலும் குறிப்பாக அவர் கேட்கிற கேள்வியிலேயே ஆலங்குடியானே ஆலங்குடியான்னு சொல்லலாமா, அவன் குடிச்சதுனால தானே நம்ம உயிரோடு இருக்கோம் என்று கேட்கிற போதே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இதுபோல நல்ல பாடல்கள் தமிழில் 1000 இருக்கின்றன. குறிப்பாக தனிப்பாடல்கள் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு பாடலும்

0: ஒரு முத்து, ஒரு வைரம், ஒரு வைடூரியம் தான். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிற நேர்களை திரை இசை நிகழ்ச்சிகள். இன்றைய திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கோடம்பாக்கம் திரைப்படத்திலிருந்து சிற்பி இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி குரலில் விஜய் சாகர் வரிகளில் ஒலிக்க உள்ளது.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: திரைசி நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்கிருப்பது சரவணா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் தேவா இசையில் கபிலன் வரிகளில் காதல் சுத்ததே என தொடங்கும் பாடல்.

0: நேர்களை ஒழித்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரை இசை நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருங்க நேர்களை. தொடர்வது மாவட்ட செய்தி மலர். இன்று தருமபுரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
1: நேரம் 7:10, ஆகாஷ்வாணி. தருமபுரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் தண்டபாணி அவர்கள்.
2: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் அதியமன் கோட்டை அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தினை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தொடங்கி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு உணவு வழங்கி மாணவர்களுடன் அமர்ந்து உணவு அறிந்தனர். பள்ளி மாணவர்களிடையே ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தவும் பசியின்றி மாணவர்கள் வகுப்பறைக்கு வந்து கல்வியில் முழு கவனம் செலுத்துவதை உறுதி செய்யும் பொருட்டு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் 817 தொடக்க பள்ளிகளில் 28,854 மாணவ மாணவிகளும் 310 நடுநிலை பள்ளிகளில் 25,236 மாணவ மாணவிகளும் 123 உயர்நிலை பள்ளிகளில் 9,326 மாணவ மாணவிகளும் 102 மேல்நிலை பள்ளிகளில் 13,671 மாணவ மாணவிகளும் என ஆக மொத்தம் 1,352 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 77,087 மாணவ மாணவிகள் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி நடைபெற்று வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறித்து விளக்குகிறார் தருமபுரி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி சுகந்த பிரியா.
3: ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் போஷன் மா, அதாவது தேசிய ஊட்டச்சத்து மாத விழா கொண்டாடிட்டு இருக்கோங்க. அதுல இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 9 அக்டோபர் 8 வரை இந்த போஷன் மா செலிபிரேஷன் நடத்திட்டு இருக்குங்க. சோ ஆங்காங்கே அனைத்து இடங்கள்லயுமே இந்த போஷன் மா குறித்த விழிப்புணர்வுகள் பிரச்சாரங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டுக்கு கருப்பொருள் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு அப்படின்றதுதான் முக்கியமான கருப்பொருள். சோ அந்த கருப்பொருளின் கீழல 5 வித்தியாசமான தலைப்புகள்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. சோ முதல் கருப்பொருளா என்னன்னு பாத்தீங்கன்னா உணவு வகைகளோட பன்முகத்தன்மை மற்றும் போதுமான புரதச்சத்து. சோ உணவு வகைகள்ல எல்லா வகையான உணவுகளையும் உட்கொள்ளணும், எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் அடங்கிய உணவுகளா எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத வலியுறுத்துற நோக்கலையும் புரதச்சத்துனா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது எவ்வளவு அளவு போதுமானதா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது வகையும் எல்லா இடங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாவது கருப்பொருளா அங்கன்வாடி மையங்கள்ல சூடான சமைத்த உணவு, அதாவது அங்கன்வாடி மையங்கள்ல ஹாட் குக்டு மீல்ஸ் சொல்லுவோம். சோ அங்கன்வாடிக்கு வர குழந்தைங்களுக்கு மதிய உணவு சூடாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் சுவைமிக்கதாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்து மூணாவதா என்ன கருப்பொருள் பாத்தீங்கன்னா சமூக பங்கேற்பு, சமூகத்தின் உரிமை, பொறுப்புணர்வு தொடர்பான அடுத்த விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்தது நான்காவது கருப்பொருளா என்னன்னா குழந்தையோட வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து மற்றும் ஆரம்ப கால தூண்டுதல், அதாவது குழந்தையோட பேசிக் டெவலப்மெண்ட்ஸ் சொல்லுவோம். ஐந்து வகையான வளர்ச்சியும் அந்த குழந்தை அடையறதுக்கு ஏத்த மாதிரியான ஊட்டச்சத்து கிடைக்க வைக்கிறது, ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கான விழிப்புணர்வுகள், பிளஸ் நம்ம தூண்டுதல் செயல்பாடுகள் செய்யறதன் மூலமா அந்த குழந்தையோட 5 வகை வளர்ச்சியையுமே அந்த குழந்தை அடையறதுக்கு ஏத்த மாதிரியான தூண்டுதல் செயல்பாடுகளுக்கான உதாரணங்கள் உள்ளிட்டவைகள் எல்லாம் நம்மளுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமா ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஐந்தாவது இறுதியான கருப்பொருளா என்ன சொல்லிருக்காங்கன்னா PMMBY சொல்லுவோம், பிரதம மந்திரி மாத்ரு வந்தன யோஜனான்னு சொல்லிட்டு தாய்மை நலனுக்கான பணப்பரிமாற்றம், இது தொடர்பான விஷயங்கள், இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையிறது, அது மாதிரியான முக்கியமான கருப்பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இந்த ஆண்டிற்கான போஷன் மா நிகழ்ச்சி இருக்குங்க. சோ இந்த நிகழ்ச்சியில அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் ஆங்காங்கே அவங்கவுங்க கிராமப்புறத்துல பயனாளிகளோட நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுங்க. மேலும் நம்மளுடைய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிளஸ் பள்ளிகள் கல்லூரிகள் இது மாதிரியான நம்மளுடைய வளரும் தலைமுறையினரை நோக்கியே நம்மளுடைய ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வு நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோங்க. பொதுமக்கள் அனைவரும் அருகில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களில வழங்கப்படக்கூடிய அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கனிவுடன்

0: கொள்கிறேன்.
1: தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 216 அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளை சார்ந்த 649 பட்டதாரி ஆசிரியர்கள், 339 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் என மொத்தம் 1088 ஆசிரியர்கள் 2023-24, 2024-25 மற்றும் 2025-26 ஆகிய 3 கல்வியாண்டுகளில் தொடர்ந்து தங்கள் பாடத்தில் 100% மாணாக்கர்களை தேர்ச்சி பெற வைத்துள்ளனர். மேலும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பொது தேர்வு தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்கும் வகையில் ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக 1088 ஆசிரியர்களுக்கு பாராட்டு கடிதங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார்.
2: தருமபுரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் தண்டபாணி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கீ பார்மலியுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் இவ்வாறு கூறினார். சுவிட்சர்லாந்துக்கான ஏற்றுமதியை அதிகரிக்க இந்த பேச்சுக்களின் போது தீர்மானிக்கப்பட்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
4: பாரதத்தின் ஏற்றுமதிகளை சுவிட்சர்லாந்திலே சந்தை அணுகலை அதிகரிக்கவும் மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயும் முதலீடுகளை மேலும் சுலபமானதாக ஆக்கவும் பல முக்கியமான முடிவுகளை எடுத்தோம். இதனால் பாரதத்தின் விவசாயம், ஜவுளித்துறை, மருந்தியல் துறை மற்றும் பொறியியல் சரக்குகளுடைய சுவிட்சர்லாந்துக்கு ஏற்றுமதி அதிகரிக்கும். இதோடு கூடவே பாரதத்தின் உயிரி தொழில்நுட்பம், உயிரின அறிவியல், வங்கித்துறை, காப்பீடு, உணவு பதப்படுத்தல் மற்றும் நீடித்த தன்மை போன்ற மகத்துவமான துறைகளிலே நாம் சுவிஸ் நாட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியும்.
3: சுவிட்சர்லாந்து தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
4: நாங்கள் சுவிட்சர்லாந்தின் கட்டமைப்பு நிறுவனங்களுக்கு பாரதத்திலே பெரிய அளவிலே முதலீடு செய்யவும் திறன் மேம்பாட்டினை ஏற்படுத்தவும் வடிவமைத்தல் மற்றும் தயாரிப்பிலே பங்கெடுக்கவும் அழைப்பு விடுக்கிறோம். நண்பர்களே, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலே ஒத்துழைப்பும் கூட நம்முடைய கூட்டுறவின் ஒரு பலமான தூணாகும். மிக விரைவாகவே நாம் தூய்மையான ஆற்றல் மற்றும் விண்வெளி போன்ற முதன்மையான துறைகளிலே புதிய ஆய்வு திட்டங்களை ஏற்படுத்த இருக்கிறோம்.
3: ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
4: பாரதம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையேயான தடையில்லா வர்த்தக அமைப்பு ஒரு சரித்திரபூர்வமான வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் எந்த ஒரு பொருளாதார தொகுப்போடும் பாரதத்தின் முதல் ஒப்பந்தம் இது. முதலீடுகள், புதுமைகள் படைத்தல், வேலைவாய்ப்பு மற்றும் பரஸ்பர முன்னேற்றத்திற்கான வரைபடம் ஆகும் இது. இதனால் அடுத்த 15 ஆண்டுகளிலே பாரதத்திலே 100 பில்லியன் டாலர் பெறுமானமுள்ள முதலீடுகளும் 10 லட்சம் நேரடி வேலைவாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும்.

இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று அயோத்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கணிதத்திற்கான மொழியாக சமஸ்கிருதத்தை தாம் கருதுவதாகவும் தெரிவித்தார். அயோத்தியாவை யாத்ரீகர்களுக்கான தலமாக மட்டுமே தாம் கருதவில்லை என்றும், கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் அது உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தின்போது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் இந்த கொள்கையை வகுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பள்ளியில் சேரும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 6G தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி வகிக்கும் என்று தெரிவித்தார். தொலைத்தொடர்பு உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கைபேசிகள் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக 3 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வல், குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி சுனிதா அகர்வால், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அபரேஷ்குமார் சிங் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.

0: தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் எதிர்தரப்பு வாதங்களை கேட்காமல் இவ்வழக்கில் உத்தரவுகள் எதையும் பிறப்பிக்க இயலாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.
1: நாடுபோற்றும்
0: கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் காவலில் வைக்கப்பட்டுள்ள 20 தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட 270 மீன்பிடி படகுகளை மீட்டுத்தர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வரும் 16 தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் பிஜேபி சார்பில் 8 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த தேர்தலில் திரு தரம்பால் சிங், திரு ராதாகாந்த் ஓஜா, திரு பிரகாஷ் பல், திரு வித்யாசாகர் சோங்கர், திரு கோபி கிருஷ்ண பாண்டே, திருமதி பிரியங்கா சிங் ராவத், திரு ராம் பிரதாப் சிங் சௌஹான், திருமதி ஸ்ருதி கங்வார் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று பிஜேபி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு வரும் 16 தேதி நடைபெறும் என்றும் அதைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை அன்றைய தினமே தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி உத்தராகண்டில் இன்று தொடங்கியது. இரு நாடுகளைச் சேர்ந்த 92 பேர் இப்பயிற்சியில் ஈடுபட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரும் 18 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டு பயிற்சி பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் நடத்தப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் கார்ல் டெய்சராஃப், ஜெர்மனியின் பீட்டர் ஹெச்மேன் மற்றும் கேயார்க் நேகல் ஆகிய மூவருக்கும் கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒளியை பயன்படுத்தி குறிப்பிட்ட மூளை நரம்புகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த உதவும் கண்டுபிடிப்புகளுக்காக இந்த விருது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 12 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. உபாங்கியிலிருந்து கின்ஷாசாவிற்கு சென்று கொண்டிருந்த படகு மற்றொரு படகு மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் அனுஷ்கா குமாரி 5 கோல் அடித்தார். சில்கி சொர்காய் பாம் மற்றும் அபிஷ்டா பாஸ்னட் தலா 2 கோல் அடித்தனர். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 9-11, 9-11, 11-7, 11-5, 12-10 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சிமோன் காசியை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2 மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று

0: நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தன்மே பலோடா அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நீங்கள் இணைந்திருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேமானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
5: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நேர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி.
6: ஏய், என்ன பண்ற? எங்க இருக்க?
7: ஒண்ணுமில்லக்கா, இங்கதான் இருக்கேன். ஏக்கா?
6: இல்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எங்க மாட்டுக்கு மடியில ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு. பால் கறக்கும் போது மடி வீங்கி இருக்கு, பாலும் கொஞ்சம் வித்தியாசமா வருது. என்ன பண்றதுனே தெரியல.
7: அப்படியா? ஐயோ, மடி நோயா இருக்குமோ? எப்பல இருந்து இப்படி இருக்கு?
6: நேத்துல இருந்து கொஞ்சம் கவனிச்சேன், இன்னைக்கு நல்லாவே தெரியுது. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு சரி பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, ஆனா மடி நோயை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல.
7: நாமளே தெரிஞ்சுக்காம ஏதாவது மருந்து கொடுக்க கூடாதுல்ல? கால்நடை மருத்துவர்கிட்ட கேக்குறது தான் நல்லது.
6: அதுதான், ஆனா அதுக்கு முன்னாடி இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்.
7: அதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கக்கா.
6: என்ன வழி?
7: இன்னைக்கு வானொலியில வயல்வெளி நிகழ்ச்சி வருது தெரியுமா?
6: இல்லையே, இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க?
7: பறவை மாடுகளுக்கு வரக்கூடிய மடி நோய் எதனால வருது, அதை எப்படி ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறது, வந்துட்டா என்ன செய்யணும்னு கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் தெளிவா சொல்ல போறாங்க.
6: அப்படியா? அப்ப நமக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமாச்சே.
7: அது மட்டும் இல்ல, கோடை காலத்துல பன்றிகளை எப்படி வளர்க்கணும், என்னென்ன பராமரிப்பு செய்யணும்னு சொல்ல போறாங்க.
6: நல்லா இருக்கே, மாடு வளர்க்கறவங்களுக்கும் பன்றி வளர்க்கறவங்களுக்கும் கண்டிப்பா பயன்படும் இல்ல?
7: ஆமா, நமக்கு இப்போ மாடு விஷயத்துல ஒரு சந்தேகம் இருக்கு இல்ல, அதுக்கான தீர்வும் கிடைக்கலாம்.
6: சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காம வா, வானொலி பெட்டிய போட்டு உட்காரலாம்.
7: ஆமா அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிரும்.
6: சரி வா, நம்ம சந்தேகங்களுக்கும் நம்ம கால்நடைகளுக்கும் பயனுள்ள தகவல்கள் என்னன்னு கேப்போம். வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக கறவை மாடுகளில் அறிகுறி தெரியாத மடி நோய் கண்டறிதல் மற்றும் அதனை தடுக்கும் முறைகள். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் ஜோதிலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
8: வணக்கம். மாடுகளோட கறவையை மிகவும் பாதிக்கப்படுற நோய்கள் வந்து ஒன்று மடி நோய்ங்க. இந்த மடி நோய் ஒரு மாட்டுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட மடியில் பால் குறையறதோடு அடுத்துள்ள மடிக்காம்புகளுக்கும் அருகில் இருக்க பசுக்களுக்கும் இந்த நோய் பரவக்கூடும். மேலும் பாலோட அளவும் தரமும் மிகவும் குறைஞ்சி கறவை மாடு வளர்ப்போருக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிற முக்கிய நோய்களில் இதுவும் ஒன்றுங்க. மடி நோயினால் பாலோட நிறம் மாறுதல், சுவை மாறுதல் மற்றும் பாலின் தன்மையில் ஏற்படும் மாற்றம், இத்தோட மடியோட வலியில வலியோட கூடிய காய்ச்சல், தீவனம் எடுக்காது போன்ற அறிகுறிகள் தென்பட்ட உடனே கால்நடை மருத்துவரை நம்ம அணுகி சிகிச்சை அளிக்கணுங்க. நோய் அறிகுறிகள் தெரிய வந்த 8-12 மணி நேரத்துக்குள்ள சிகிச்சை அளிச்சா பாலோட தரம்

மற்றும் அளவில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இந்த நோயை தடுக்க முடியும். இந்த மடிநோய் 4-5 வகையில் இருக்குங்க. இந்த மடிநோயை முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக நோய் அறிகுறி தெரிகிற மடிநோய். இந்த நோயில் பாதிக்கப்பட்ட மாடுகள் வந்து ரொம்ப அதிக காய்ச்சலோட நோயுற்று சோர்வாக இருக்கும், தீவனம் எடுத்துக்காது. மடித்தசைகளை பார்த்தீங்க அப்படின்னா வீங்கியும் சில சமயங்களில் வந்து அழுகிக்கூட போயிருங்க. சரியான நேரத்தில் முறையான சிகிச்சை அளிக்கல அப்படின்னா மாடுகளில் வந்து இறப்பு கூட ஏற்படும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அதிக தீவிர நோய் அறிகுறி கொண்ட மடிநோய். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோய் பாதிக்கப்பட்ட மடி வந்து வீக்கத்தோட சிறிது சூடாகவும் இருக்குங்க. பாதிக்கப்பட்ட மாடுகளோட மடியை தொடரப்ப வலியில் உதைக்குங்க. மேலும் இது தவிர இந்த மாடுகள் இயல்பாக தான் இருக்குங்க. பாலில் மட்டும் திரிந்த கட்டிகள், ரத்தம் போன்ற அறிகுறிகள் வந்து தெரியுங்க. மூன்றாவதாக வந்து நோய் அறிகுறி கொண்ட மடிநோய். இதில் மடியில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் வீக்கமும் இல்லாமல் இருக்குங்க. ஆனால் பால் வந்து தயிர் மாதிரியும் நிறம் மாற்றமும் இருக்கும். பால் தரமாக இருந்தாலும் காய்ச்சிறப்ப திரிஞ்சு போயிருங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா நாள்பட்ட மடிநோய். இது ரொம்ப நாளாக அந்த மடியில் இருக்கிறப்ப கட்டி போல் இருக்கும், பால் நீர்த்து தண்ணீர் மாதிரி இருக்குங்க. பால் உற்பத்தி குறைஞ்சிடும், நாளடைவில் மடி தசைகள் சுருங்கி பால் உற்பத்தி முழுவதுமாக நின்றுடும். ஐந்தாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அறிகுறி தெரியாத மடிநோய். நுண்ணுயிர் தொற்றால் பாதிக்கப்பட்ட மாட்டில் வீக்கம் வலி போன்ற அறிகுறிகள் வந்து வெளிப்படையாக தெரியாதுங்க. அறிகுறி இல்லாமல் இருக்கிறதால இதை வந்து கறவை மாடு வளர்க்குறவங்க வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். இதனால் பால் அளவு குறையுங்க. இதை வச்சு வேணால் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் பால் அளவு குறையிறதுக்கு முன்னாடியே நம்ம பாலோட தரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். இதை சரியான நேரத்தில் இந்த அறிகுறி தெரியாத மடிநோயை வந்து கண்டறிஞ்சு நம்ம வைத்தியம் செஞ்சோம் அப்படின்னா கறவை மாடு வளர்ப்பில் வர மடிநோயால் வர பொருளாதார இழப்பை வந்து நம்ம தடுக்க முடியுங்க. இந்த அறிகுறி தெரியாத மடிநோய் வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா சிறுநீர் சாணம் தேங்கி இருக்க தொழுவத்தில் பால் கறக்கிறது, பால் கறக்கிறோட கைகள், பால் கறக்கும் பாத்திரம் போன்றவைகள் சுத்தமாக இல்லாதப்ப இந்த நோய் பரவும். பால் கறப்பவர் சரியான முறையில் பால் கறக்காது, கறந்த பிறகு மடியில் வந்து பால் மீதம் இருக்கிறது, நோய்வாய்ப்பட்ட மாட்டில் முதல்ல பால் கறந்த பிறகு ஆரோக்கியமான மாட்டில் பால் கறத்தல் மூலமாகவும் இந்த நோய் வந்து பரவக்கூடுங்க. மாடுகள் வந்து பால் கறந்த உடனே படுக்க விடுறோம் அப்படின்னாவே அதில் வந்து நுண்ணுக்கிருமிகள் உள்ளே போயும் மடிநோய் ஏற்படும். மடியில் ஏற்பட காயங்கள், வெடிப்புகள், அசுத்தமான கறவை கருவிகள் மூலமாகவும் இந்த நோய் பரவுங்க. இந்த அறிகுறி இல்லாத மடிநோய்களை வந்து நம்ம வந்து கண்டறியறதுக்கு நிறைய முறைகள் இருக்குங்க. இப்போ அறிகுறி தெரியாத மடிநோயில் வந்து பாதிக்கப்பட்ட மாலில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரை சத்து, கொழுப்பு சத்து, புரத சத்துகள் குறைஞ்சிருக்குங்க. ஆனால் அமிலக்காரத்தன்மை உயர்ந்து கறவை மாடுகள் வந்து, அதாவது இந்த பாதிக்கப்பட்ட மாடுகளோட பால் வந்து காரத்தன்மையோடு இருக்குங்க. இதை வந்து நம்ம எளிய பரிசோதனைகள் மூலமாக கண்டறியலாம். முதல்ல வந்து கலிஃபோர்னியா மாஸ்டிட்டிஸ் பரிசோதனை. இது ஒரு எளிய நம்பகமான பரிசோதனை முறைங்க. இதில் வந்து பால் மாதிரிகளை பயன்படுத்தி இந்த நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியலாம். சம அளவு பால், சம அளவு அந்த சிஎம்டி, இந்த கலிஃபோர்னியா திரவத்தையும் சேர்த்து மெதுவாக நம்ம விரைவாக சுழற்றி கலக்கும் போது நோயுற்ற மாடுகளோட பால் வந்து ஒரு ஜெல் மாதிரி உருவாகுங்க. இந்த பரிசோதனை முடிவுகள் வந்து 20 வினாடிகளுக்குள்ளே மறைஞ்சிடுங்க. இது எனவே அளவீடுகளை வந்து விரைவாக நம்ம எடுக்கணுங்க. மாட்டோட பால் சோதனை திரவத்தை கலந்து பார்க்குறப்ப நோய் இருந்துச்சுன்னா பால் கெட்டியாயிடுங்க. ஒவ்வொரு மடிக்காம்பியும் தனித்தனியாக பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். ஏன்னா இந்த பரிசோதனைகள் வந்து கன்று ஈன்ற மற்றும் கன்று ஈன்றதுக்கு முன்னாடி இருக்க 10 நாட்களுக்குள்ளே இருக்க மாடுகளுக்கு செய்கிறப்ப தவறான நேர்மறை வினை வந்து கொடுக்குங்க. அதாவது என்னென்னா இந்த கன்று ஈன்ற 10 நாள்களையும் கன்று ஈன்றதுக்கு 10 நாளுக்கு முன்னாடியும் பண்ணுறப்ப இந்த பரிசோதனை சரியான முடிவுகளை வந்து காட்டாது. அதனால் அந்த கன்று ஈன்றதுக்கு முன்பும் பின்பும் இந்த பரிசோதனை வந்து செய்வது வந்து பலனளிக்காது. அடுத்து தேனுச்செக் பரிசோதனை கருவி. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தோட விரிவாக்க பயிற்சி மையங்கள் மற்றும் வேளாண் அறிவியல் நிலங்களில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இந்த மேஸ்டிகார்டு அப்படிங்கிற பரிசோதனை கருவியும் தெளிப்பானும் வந்து நமக்கு விற்பனைக்கு உள்ளதுங்க. இதையும் பயன்படுத்தி இது பின்புறத்தில் இருக்க அந்த நீல நிற அளவுகளை வந்து பார்த்து நோய் தாக்கத்தை வந்து, இதுவும் பாலவும் அந்த திரவத்தையும் எடுத்து கலக்கும் பொழுது 2 விதமான திரவங்கள் இருக்கும். அது ரெண்டையும் பாலோட கலக்கும் பொழுது மடிநோய், அறிகுறி தெரியாத மடிநோய் இருந்துச்சுன்னா அந்த பாலோட நிறமாற்றம் இருக்குங்க. அது நம்ம வந்து அந்த கருவியோட பின் பகுதியில் இருக்க நிற அட்டையை வச்சு நம்ம கவனிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதிக்கப்பட்ட மாடோட பால் வந்து காரத்தன்மையாக இருக்கும். அதனால் பாலின் அமில காரத்தன்மையை வந்து அந்த பிஹெச் பேப்பர்னு சொல்கிறத வச்சு நம்ம பார்க்க முடியுங்க. இந்த முறைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கடைகள்லையோ இல்லை பயிற்சி மையத்திலையோ போய் வாங்கணும். ஆனால் விவசாயிகள் தங்கள் வீட்டில் இருக்கிற டிட்டர்ஜென்ட் இல்லை சோப்பு தூள் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு இதை பரிசோதனை பண்ண முடியும். இதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சுத்தமான ஒரு சுடு தண்ணீர், வெந்நீர் எடுத்துக்கிட்டு 4 கிண்ணங்கள் எடுத்துகிட்டு 1 மில்லி பாலை எடுக்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பூனும் 3% டிட்டர்ஜென்ட் கரைசல், அதாவது 100 மில்லி லிட்டர் தண்ணியில் 3 கிராம் டிட்டர்ஜென்ட் தூளை கலந்து நம்ம எடுத்துக்கணுங்க. முதல்ல வந்து எப்பவும் போல் முதல் கறந்த அந்த முன்பாலை வந்து கொஞ்சம் கீழே விட்டுட்டு, ஏன்னா கிருமிகள் இருக்கும் மாடு படுத்திருக்காங்க, முதல் 2-3

கீழே விட்டுட்டு பிறகு ஒவ்வொரு காம்புல இருந்தும் தனியாக பால் எடுத்துட்டு 1 மில்லி பாலை வந்து கிண்ணத்தில் எடுக்கணும். பிறகு 5 மில்லி அளவு 3% டிடர்ஜென்ட் கரைசலை சேர்த்து மெதுவாக கலக்கிறப்போ 10 லிருந்து 30 வினாடிகளுக்குள்ள மாற்றத்தை வந்து பார்க்க முடியுங்க. நோயற்ற மாடுகளில் வந்து பால் எந்தவித மாற்றமும் இல்லாமல் தெளிவாக இருக்கும். ஆனால் நோய் பாதிப்படைந்த மாடுகளில் சொமாட்டிக் செல் அளவுகள் வந்து அதிகமாக இருக்கிறதால அது ஜெல்லிலிருந்து ஐஸ்கிரீம் அளவுக்கு ஜெல் கடினமான ஜெல் போன்ற அறிகுறிகள் வர உள்ள மடிநோய் வந்து நம்ம கண்டறிய முடியுங்க. எனவே கறவை மாடு வளர்க்கும் பண்ணையாளர்கள் தங்கள் பாலை வந்து பரிசோதனை செய்து ஆரம்பத்திலேயே அறிகுறி தெரியாத மடிநோயை கண்டறிந்து கோவை செடி கொண்டு மூலிகை மருந்தை தயார் செஞ்சு பயன்படுத்துறது மூலமாக பால் உற்பத்தியில் ஏற்படும் இழப்பை தவிர்க்கலாங்க. நம்ம நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கால்நடை விரிவாக்கத்துறையும் தேசிய புத்தாக்க நிறுவனமும் இணைஞ்சி நாமக்கல் மாவட்டத்தில் கலப்பின கறவை மாடுகளில் அறிகுறி தெரியாத மடிநோயை சரி செய்யறதுக்கான கோவையிலை மூலிகை மருந்து வந்து மதிப்பீடு செஞ்சு அது வந்து உறுதி பண்ணியிருக்காங்க. இந்த மூலிகை மருந்து தயாரிப்பதற்கான வழிமுறைகள் பயன்படுத்துறதை பற்றி பார்ப்போங்க. இந்த கோவை இலை மூலிகை மருந்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம செடி ஓரங்களில் இருக்க கோவை இலையை வந்து செடி எடுத்தாவே போதுங்க. அதை பறித்து அதில் இருக்க பழம் காய்களை நீக்கி தண்டு இலையை வந்து பிரிக்கணுங்க. இந்த பிரித்த தண்டு இலைகளை வந்து சுத்தமான நிழல் உள்ள இடங்களில் வெயில் படாமல் வந்து உலர வைக்கணும். மேலும் தண்டு இலைகளை உர வைக்கும் போது 1 நாள் 3 முறை வந்து கிளறி விடணுங்க. இதனால் பூஞ்சை மற்றும் அழுகல் ஏற்படாமல் பாதுகாப்பாக உலர்த்த முடியுங்க. பொதுவாக 5 லிருந்து 7 நாட்களில் கோவை இலைகள் மற்றும் தண்டுகளை வந்து நல்லா உலர்ந்து விடும். பிறகு அதை வந்து நன்கு அரைச்சி பொடியாக எடுத்துக்கணுங்க. 10 கிலோ கோவை இலையை வந்து உலர வச்சு அரைச்சோம் அப்படின்னா 1.5 கிலோ அளவுள்ள கோவை இலை மூலிகை பொடி கிடைக்குங்க. பயன்படுத்துகிற முறை, அறிகுறி தெரியாத மடிநோய் பாதிப்பு கண்டறியப்பட்ட கறவை மாடுகளில் தினமும் 30 கிராம் அப்படிங்கிற அளவில் 5 நாட்களுக்கு தினமும் ஒரே நேரத்தில், அதாவது காலை இல்லை மாலை வேளைகளில் இந்த கோவை இலை மூலிகை மருந்து கொடுக்கலாங்க. அந்த நமது ஆய்வு திட்டத்தில் காலை வேளைகளில் வந்து கொடுக்கறது சிறந்த பலன் அளிப்பது வந்து உறுதி செஞ்சுருக்கோம். தண்ணீர் குடிக்கும் தொட்டிகளில் வந்து மூலிகை மருந்து கலக்கிறதுக்கு பதிலாக தீவனம் இல்லை தவிட்டோட கொடுக்கறது மூலமாக மாடுகள் வந்து இந்த மருந்தை எடுத்துக்கிறத நம்ம உறுதி செய்ய முடியுங்க. இவ்வாறு கோவை இலை மூலிகை மருந்து கொடுப்பது மூலமாக அறிகுறி இல்லாத மடிநோயின் தீவிரத்தை குறைக்க முடியும். மேலும் நோயின் தீவிரம் குறைவாக உள்ள மாடுகளுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து 5 நாட்கள் மருந்து கொடுப்பதும் மடிநோய் பாதிப்பிலிருந்து கறவை மாடுகளை பாதுகாத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்த விடும். மேலும் இந்த மூலிகை மருந்து கொடுப்பதோடு விவசாயிகள் வருமுன் காக்கும் முறையில் பொருளாதார இழப்பு ஏற்படுத்தும் மடிநோயை தடுக்க நிறைய பராமரிப்பு முறைகள் இருக்குது, அதுவும் பின்பற்றலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, கொட்டகை பால் கறக்கிற இடம் அதை சுற்றி இருக்க இடம் வந்து சுத்தமாக இருக்கணும். கொட்டகையில் வந்து சாணம் சிறுநீர் தேங்காமல் பார்த்துக்கணும். கிருமி நாசினி கொண்டு கொட்டகையை கழுவணும். தொழுவத்தை எப்பவும் தூய்மையாக வச்சுக்கணும். மேலும் மாடுகள் படுக்கிற இடம் தரை இவற்றை வந்து உலர்த்தி ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணுங்க. அடுத்ததாக பால் கறப்பவர் வந்து ஆரோக்கியமானவராகவும் சுத்தமான ஆணை அடைந்து நகங்கள் வெட்டி சுத்தமாக வைத்திருப்பது நல்லது. பால் கறப்பறதுக்கு முன்னாடி பால் கறப்பவர்கள் கைகளை சோப்பு இல்லை கிருமி நாசினி கொண்டு கழுவி உலர்ந்த துணியால் தொடச்சிக்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. பால் கறப்பதுக்கு முன்னாடி மடியை வந்து அயோடின் இல்லைன்னா சோடியம் ஹைபோகுளோரமைட் இல்லை 3% பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அதாவது நம்ம மருந்து கடைகள்லாம் கிடைக்குங்க, கத்திரிப்பூ கலரில் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் ஒரு சின்ன கைவிரலில் எடுத்து தண்ணியில் கலந்தாவே ரோஸ் கலரில் வரும். அதை கொண்டு பால் காம்புகளை 20 லிருந்து 30 வினாடிகள் அழுத்திய பிறகு கழுவி உலர்ந்த துணிகளில் வந்து தொடச்ச பிறகு பால் கறக்கிறது நல்லதுங்க. பால் கறவிக்கு பிறகும் இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாக கொண்டு அல்லது அயோடின் கிருமிநாசினி கொண்டு மடியை கழுவுறது ரொம்ப நல்லதுங்க. கறந்த பிறகு 10 லிருந்து 20 நிமிடங்கள் காம்புகளோட துவாரங்கள் வந்து திறந்திருக்கும். எனவே தீவனம் அழைச்சி மாடுகளை வந்து படுக்காமல் பார்த்துக்கணுங்க. நோயுற்ற மாட்டை வந்து மற்ற மாடுகள்லேருந்து பிரித்து தனியாக பராமரிக்கிறது நல்லதுங்க. மடிநோய் பாதிக்கப்பட்ட பால்கள் மாடுகளில் பால் கறந்துட்டு கைகளை சுத்தம் செய்யாமல் பிற மாடுகளில் பால் கறக்கும் பொழுது இது வந்து எளிதில் பரவும். மேலும் பால் இயந்திரங்களை பயன்படுத்தும் போது நோயுற்ற மாட்டோட பாலை வந்து இறுதியில் தான் கையால் கறக்கணுங்க. மடிநோய் பாதிக்கப்பட்ட பாலை நாம் பயன்படுத்த கூடாதுங்க. நோயுற்ற காம்பில் கறந்த பாலை கிருமிநாசினி மருந்து கலந்து அப்புறப்படுத்துதல் நல்லது. பால் கறக்கும் பாத்திரங்களை அல்லது இயந்திரங்களை சுத்தம் செய்ய சோப்புத்தூளை பயன்படுத்துகிறப்போ அது பாலில் ஒரு ஒவ்வாத வாசனை ஏற்படுத்தும். அதனால் சோப்புத்தூள் கொண்டு பாத்திரங்களை கழுவின பிறகு குளிர்ந்த நீரால் கழுவிட்டு அதை விட சுடுதண்ணி கொண்டு கழுவி அதை வந்து கவிழ்த்து தண்ணீர் வடிய விட்டு சூரிய ஒளியில் உலர்த்துறது ரொம்ப முக்கியங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, பால் கறக்கும் போது முழு காம்பு முறையை கையாள்வது ரொம்ப நல்லது. சினை மாட்டோட மடியை தினமும் பராமரிக்கிறதோட கறவை காலம் முடிஞ்ச உடனே கறவை வற்றிய காலத்தில் காம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு மருந்துகளை செலுத்தி தகுந்த சிகிச்சை அளிக்கும் பொழுது கன்றியின் பிறகு வரும் மடிநோயை வராமல் தடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் மாட்டோட காம்பின் அடிப்பகுதியில் காயம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். மேலும் மடியில் பால் தேங்காதவாறு பாலை முற்றிலும் வந்து கறந்துடணுங்க. இதை விட முக்கியமானது, அடிக்கடி மடிநோய் வரும் மாடுகளை வந்து பண்ணையிலிருந்து நீக்குவது மிகவும் முக்கியமானதுங்க. அப்புறம்

0: அறிகுறி தெரியாத மடி நோய்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 வாரங்களுக்கு ஒரு முறை நம்ம பரிசோதனை செய்து நோய் பாதிப்புள்ள மாடுகளுக்கு நீங்கள் கோவை இலை மூலிகை மருந்து பயன்படுத்தி தடுக்கலாங்க. எனவே இந்த மாதிரி மேலே சொன்ன எல்லா முறைகளையும் பயன்படுத்தி கறவை மாடு வளர்ப்போர் வந்து தங்கள் மாடுகளுக்கு ஏற்படும் அறிகுறி தெரியாத மடி நோயை தடுத்து பொருளாதார இழப்பை தடுக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது கறவை மாடுகளில் அறிகுறி தெரியாத மடிநோய் கண்டறிதல் மற்றும் அதனை தடுக்கும் முறைகள். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் ஜோதிலட்சுமி அவர்கள் தந்த தகவல்களை கேட்டீர்கள்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து வெண்பன்றி வளர்ப்பில் கோடைக்கால பராமரிப்பு முறைகள், நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சத்யபாரதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பேச போகிற தலைப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்பன்றி வளர்ப்பில் கோடைகால பராமரிப்பு முறைகள் பற்றி பார்க்க போகிறோம். தமிழகத்தில் கால்நடை வளர்ப்புங்கிறது விவசாயத்தோட ஒரு முக்கிய அங்கமாக விளங்கிட்டு வருது. பசு, எருமை, ஆடு, செம்மறியாடு, கோழி இதோட வெண்பன்றி வளர்ப்பும் அதிக லாபம் தரக்கூடிய தொழிலாக வளர்ந்துட்டு வருது. வெண்பன்றி வளர்ப்பில் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த முதலீட்டில் குறுகிய காலத்திலேயே நல்ல வருமானத்தை கொடுக்குது. வெண்பன்றிகள் மற்ற கால்நடைகளை விட வேகமாக வளரக்கூடியது. இதோட குட்டிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா 6-8 மாதத்துலேயே சந்தைப்படுத்தக்கூடிய எடையை அடையுது. அதாவது 70-80 கிலோ

அப்படியே வந்து இது அடைஞ்சிரும். ஒரு பெண் பன்றி வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை குட்டி போடும். ஆனால் மாடு எருமையெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1 முறை தான் குட்டி போடும். அது அதே மாதிரி பன்றிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஈற்றுலையும் சராசரியாக 8 லிருந்து 12 குட்டி வரை போடும். பன்றி இறைச்சியோட முக்கியத்துவம்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலக அளவில் அதிகமாக உண்ணக்கூடிய இறைச்சியில் பன்றி இறைச்சி ரொம்ப முக்கிய இடத்த பெற்றிருக்குது. பல நாடுகளில் இது மக்களோட உணவு பழக்கத்தில் முக்கியமான புரத ஆதாரமாக இருக்குது. பன்றி இறைச்சியில் உயர்தர புரதம், வைட்டமின் B12, துத்தநாகம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் மற்றும் நியாசின் அந்த மாதிரியான சத்துக்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் பன்றி இறைச்சி வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தயாரிக்க, அதாவது ஹேமு, பேக்கனு, சாசேஜ் அந்த மாதிரியான உணவுகளை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் வளர்க்கக்கூடிய வெண்பன்றி இனங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லார்ஜ் வைட் யார்க்ஷயர் அப்புறம் லேண்ட்ரேஸு, இது ரெண்டும் தான் அதிகமாக பண்ணையாளர்களால் வளர்க்கப்படுது. இதோட குணாதிசயம்னு பார்த்தோம்னா, இது வேகமாக வளரக்கூடியது, அதிக இறைச்சி உற்பத்தி செய்யக்கூடியது, நல்ல இனப்பெருக்கத்திறன் பெற்றிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தீவனத்தை இறைச்சியாக மாற்றக்கூடிய திறன் வந்து இந்த பன்றி இனங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த பன்றி இனங்களை பொறுத்த வரைக்கும் இது அதிக வெப்பநிலையை தாங்கக்கூடிய திறன் வந்து குறைவாக தான் இருக்குது. குறிப்பாக கோடை காலங்களில் சுற்றுப்புற வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது இந்த பன்றி இனங்கள் வந்து வெப்ப அழுத்தத்துக்கு எளிதாக ஆளாகுது. தமிழகத்தில் கோடை காலங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுப்புற வெப்பநிலை 38 லிருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாகும். ஆனால் இந்த வெப்பநிலை பன்றிகள் வளர்ப்புக்கு உகந்ததாக இருக்காது. பன்றிகளுக்கு தேவையான வெப்பநிலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வயசை பொறுத்து மாறுபடும். குட்டி பன்றிகளுக்கு ஏற்ற வெப்பநிலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 லிருந்து 34 டிகிரி செல்சியஸும், வளரும் பன்றிகளுக்கு 18 லிருந்து 24 டிகிரி செல்சியஸும், பெரிய பன்றிகளுக்கு 18 லிருந்து 25 டிகிரி செல்சியஸும் தான் இருக்கணும். இதுக்கு மேலே அல்லது இதுக்கு குறைவாக போச்சு அப்படின்னா அதோட உடல் செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படும். சப்போஸ் வெப்பநிலை அதிகமாச்சு அப்படின்னா அதுக்கு பன்றிகளுக்கு வெப்ப அலர்ஜி வந்து ஏற்பட்டுரும். இது ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனிதர்களை போல பன்றிகளோட தோலில் வியர்வை சுரப்பிகள் வந்து அதிக அளவில் இருக்காது. அதனால் அதோட உடலில் உருவாகக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தை பன்றிகள் வெளியேற்ற முடியறதில்லை. ஸோ அதனால் உடல் வெப்பநிலை அதிகமாகுது. இப்போ உடல் வெப்பநிலை அதிகமாச்சு அப்படின்னா என்னாகும்னா, அதோட மூச்சு விடுற வேகம் வந்து அதிகமாகும். இப்படி அதிகமாக மூச்சு விடும்போது உடல் நீர் எல்லாம் வெளியேறி அதுக்கு உடலோட நீர் இழப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்புகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய வெப்ப அலர்ஜி பன்றிகளோட உடலியல் செயல்பாடுகள், வளர்ச்சி, இனப்பெருக்கம் அப்புறம் உற்பத்தி திறன் இது எல்லாத்துலேயுமே பாதிப்பை ஏற்படுத்தி பண்ணையாளர்களுக்கு நேரடியாக மறைமுகமாகவோ பொருளாதார இழப்புகளை வந்து ஏற்படுத்துது. வெப்ப அலர்ஜியோட காரணமாக பன்றிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தீவனம் உட்கொள்கிற அளவு குறையுது. தீவனம் கம்மியாக சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதோட உடல் எடை அதிகரிப்பு, அதாவது நம்ம இங்கிலீஷில் ஆவரேஜ் டெய்லி கெயின்னு சொல்லுவோம், குட்டிகளில் குறையும். இதன் விளைவாக சந்தைப்படுத்தக்கூடிய எடையை அடைய அதிக நாட்கள் ஆகும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 6 லிருந்து 8 மாதத்தில் 70 கிலோ வெயிட்டு வராமல் இன்னும் 4 அதிகமாக எடுத்துக்கும் அந்த வெயிட் அடையிறதுக்கு. தீவன செலவு, பராமரிப்பு செலவு, அப்புறம் வேலையாட்டு செலவு இதெல்லாமே அதிகமாகும். அதே நேரத்தில் தீவன மாற்றுத்திறன் வந்து குறையும். தீவன மாற்றுத்திறன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கிலோ இறைச்சியை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அது 3 கிலோ தீவனம் வந்து உட்கொள்ளும். பட் வெப்பம் அதிகமாக இருக்கிற காலங்களில் இந்த தீவன மாற்றுத்திறன் வந்து குறையும். ஸோ 1 கிலோ உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு அதிக அளவு தீவனம் வந்து இது எடுத்துக்கும். ஸோ இது தீவன உற்பத்தி செலவை அதிகப்படுத்தும். குட்டி பன்றிகளில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப தாக்கம் என்ன பண்ணுன்னா, வெப்ப அலர்ஜி அதிகமாகறப்ப குட்டி பன்றிகளில் இறப்பு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாலூட்டும் பன்றிகளில் தீவன உட்கொள்ளல் குறைஞ்சிச்சு அப்படின்னா குட்டிகளுக்கு தேவையான பால் கிடைக்காது. அதனால் குட்டிகளோட வளர்ச்சி குறையும், உடல் எடை குறையும். இனப்பெருக்க பன்றிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப அலர்ஜி குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தும். பெண் பன்றிகளில் சினைப்பருவம் தாமதமாகும், கருவுற விகிதம் குறையும், கருவிழப்பு ஏற்படும், குறைப்பிரசவம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குறைந்த எண்ணிக்கையில் ஆரோக்கியமான குட்டிகளை வந்து போடும். ஸோ இதெல்லாம் இனப்பெருக்க பன்றிகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஆண் பன்றிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா விந்தணுக்களின் எண்ணிக்கை குறையும், விந்தணுக்களின் இயக்கம், செயல்திறன் இதெல்லாமே குறைஞ்சு கருத்தரிப்பை வந்து பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் வெப்ப அலர்ஜி ஏற்பட்டுச்சு அப்படின்னா பன்றிகளில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், நோய் தாக்கம் அதிகமாகும், மருத்துவ செலவு அதிகமாகும், அது மட்டும் இல்லாமல் இறப்பு விகிதம் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி, இனப்பெருக்கம், உற்பத்தி மற்றும் உயிரிழப்பு இது எல்லாத்துலேயும் ஏற்படும் பாதிப்புகள் எல்லாம் சேர்ந்து பன்றி பண்ணை தொழிலில் லாபத்தை குறைச்சி பண்ணையாளர்களுக்கு கணிசமான பொருளாதார இழப்பை ஏற்படுத்துது. இதையெல்லாம் தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில பராமரிப்பு மற்றும் மேலாண்மை முறைகளை நம்ம பின்பற்றணும். அதில் ஒன்றுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொட்டகை மேலாண்மை. கோடை காலங்களில் பன்றிகளில் ஏற்படும் வெப்ப அலர்ஜியை குறைக்கிறதுல சரியான கொட்டகை மேலாண்மை முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம கொட்டகையை அமைக்கும் போது அதை கிழக்கு மேற்கு திசையில் அமைக்கணும். கொட்டகையோட உயரம் 10 லிருந்து 12 அடி இருக்கணும். கொட்டகையோட 2 பக்கமும்

நல்லா காற்றோட்டமான வசதி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நேரடியான சூரிய ஒளி கொட்டகைக்குள்ளே விழாத மாதிரி இருக்கணும். நல்லா காற்றோட்டம் இருக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்க அப்படின்னா சூடான காற்று வெளியே போயிடும், குளிர்ச்சியான காற்று கொட்டகைக்குள்ளே வந்து பன்றிகளுக்கு தகுந்த என்விரான்மெண்ட்டை வந்து அது உருவாக்கி தரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூரைகள் ஆஸ்பெஸ்டாஸ் இல்லாட்டி தகர கூரைகள் போட்டிருந்தோம் அப்படின்னா இது அதிக வெப்பத்தை உறிஞ்சிக்கும், அப்போ வந்து கொட்டகையோட வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா கொட்டகைக்கு மேலே வெள்ளை நிற பிரதிபலிப்பு பூச்சி பூசலாம், அதாவது வெள்ளை பெயிண்ட் அடிக்கலாம், இல்லை தேங்காய் ஓலை, பனை ஓலை, ஷேட் நெட்டு இதையெல்லாம் பயன்படுத்தி கொட்டகையோட உட்புற வெப்பநிலையை குறைக்கலாம். பெரிய பண்ணைகளில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஃபேனு, சர்க்குலேஷன் ஃபேனு, ஃபாகர்ஸு, ஸ்ப்ரிங்க்ளர்ஸு இந்த மாதிரியான அமைப்புகளை பயன்படுத்தி கொட்டையோட வெப்பநிலையை 3-5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது மேலாண்மைன்னு பார்த்தோம்னா குடிநீர் மேலாண்மை. கோடை காலங்களில் பன்றிகளோட உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுல குடிநீர் மேலாண்மை மிகவும் முக்கியமாக இருக்குது. இப்போ அதிக வெப்பநிலை காரணமாக பன்றிகள் வந்து மூச்சு விடுறது அதிகமாக இருக்கும், அதனால் உடல்லேருந்து அதிக நீரிழப்பு ஏற்படுது. ஸோ இதை சமாளிக்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 24 மணி நேரமும் பன்றிகளுக்கு சுத்தமான போதுமான அளவு குடிநீரை வந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி குடிநீர் சேகரித்து வைக்கக்கூடிய தொட்டிகளும் குடிநீரை விநியோகிக்கக்கூடிய கருவிகள் மற்றும் குழாய்களை வந்து நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். பாசி, அழுக்கு, நுண்ணுயிரி இதெல்லாம் தேங்காத மாதிரி பராமரிக்கணும். நவீன பண்ணைகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிப்பிள் ட்ரிங்கர் அமைப்புகளை பயன்படுத்தி பன்றிகளுக்கு குடிநீர் அளிக்கிறாங்க. இந்த நிப்பிள் ட்ரிங்கர் அமைப்பு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவையான நேரத்தில் பன்றிகளுக்கு தேவையான சுத்தமான குடிநீரை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்குது. அதனால் தண்ணீர் வீணாகிறது குறையுது. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் வந்து தரையில் தேங்கிறதையும் தவிர்க்கலாம் இந்த முறையில். இப்போ அலை நிலவும் நாட்களில் பன்றிகள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்குதா அப்படின்னு நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது முக்கியமாக வேகமாக வளரும் பன்றிகள்லையும் இனப்பெருக்க பன்றிகளுக்கும் நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். அடுத்து மூணாவது மேலாண்மை முறைன்னு பார்த்தீங்கன்னா பன்றிகளோட உடலை குளிர்விக்கிற முறை. கோடை காலங்களில் பன்றியோட உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு நேரடியான உடல் குளிர்ப்பு முறைகள் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முன்னாடி பார்த்த மாதிரியே தான் பன்றிகளோட உடலில் வீரவை சுரப்பிகள் ரொம்பவும் குறைவு. ஸோ அதனால் இயற்கையாக வெப்பத்தை வெளியேற்ற முடியாது. இதனால் சுற்றுப்புற வெப்பநிலை அதிகமாகும் போது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பன்றிகள் எல்லாம் சேற்றில் புரண்டுட்டு இருக்கும் நார்மலாக அதோட உடலோட வெப்பத்தை குறைக்கிறதுக்கு. ஸோ நம்ம பண்ணைகளில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா கொட்டகைக்குள்ள வேலோயிங் டேங்க், அதாவது ஒரு கார்னரில் கொட்டகையில் தொட்டி அமைச்சு அதில் தண்ணீர் ஃபில் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதுக்குள்ளே பன்றிகள் வந்து புரண்டு அதோட உடல் வெப்பநிலையை குறைச்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பன்றிகளோட உடல் மீது 2-3 தடவை சுத்தமான தண்ணீரை வந்து தெளிக்கலாம். எது எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் அதிகமாக இருக்கிற நேரத்தில், நண்பகல் நேரத்தில் நம்ம பன்றியோட உடல் மீது தண்ணீரை தெளிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்ப்ரிங்க்ளர்ஸ், ஃபாகர்ஸ் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி பன்றிகள் மீது நேரடியாக தண்ணீர் படுற மாதிரி வெப்பம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் பண்ணலாம். அடுத்த மேலாண்மைன்னு பார்த்தீங்க அப்படின்னா தீவன மேலாண்மை. இப்போ கோடை காலங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தீவன உட்கொள்ளல் அளவு வந்து குறைவாக இருக்கும். இது உடல் எடை, வளர்ச்சி, பால் உற்பத்தி இனப்பெருக்கம் எல்லாத்தையுமே பாதிக்கும். ஸோ அதனால் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய நண்பகல் நேரத்தில் நம்ம தீவனம் கொடுக்கக்கூடாது. காலையில் அதாவது 5:00 AM 5:30 to 8:00 வரைக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் 5:30 to 8:00 வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் பன்றிகள் ஆர்வமாக தீவனத்தை சாப்பிடும். அதனால் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து அது எடுத்துக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பன்றிகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனம் எப்பவுமே புதுசாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், உயர்தரமாக இருக்கணும். அதை நீண்ட நாள் சேமித்து வச்சுருக்கக்கூடாது. ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடாது. சப்போஸ் ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் பூஞ்சை எல்லாம் வளரும். அதில் உருவாக்கக்கூடிய நச்சு பொருட்கள் பன்றிகளோட உடல் நலம், வளர்ச்சி, இனப்பெருக்கம் எல்லாத்தையுமே கடுமையாக பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காலங்களில் கால்நடை மருத்துவரோட ஆலோசனையின்படி வைட்டமின் சி கொடுக்கலாம், எலக்ட்ரோலைட் கொடுக்கலாம், தாதுப்பு கலவை இது எல்லாத்தையுமே தண்ணீர் அல்லாட்டி தீவனத்தோட கலந்து கொடுக்கலாம். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உடலோட நீர் உப்பு சமநிலையை வந்து பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது. குறிப்பாக தாயூட்டும் பாலூட்டும் தாய் பன்றிகளுக்கு, வேகமாக வளரும் பன்றிகளுக்கும், இனப்பெருக்க பன்றிகளுக்கும் இத்தகைய ஊட்டச்சத்துக்களை வந்து நம்ம கொடுக்கறது மிகவும் முக்கியம். இனப்பெருக்க மேலாண்மைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கிடா பன்றிகளை நம்ம குளிர்ச்சியான காற்றோட்டமான அறையில் வச்சு பராமரிக்கணும். பெண் பன்றிகளையும் அதே மாதிரி தான் பராமரிக்கணும். இனச்சேர்க்கை பண்ணக்கூடிய நேரம்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் இல்லாத காலை இல்லாது மாலை நேரங்களில் நம்ம பயன்படுத்தலாம். இந்த நேரங்களில் என்னாகும்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்ச வெப்பநிலை இருக்கிறதுனால இனச்சேர்க்கை நல்லா நடக்கும், நல்ல குட்டிகள் வந்து பிறக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாலூட்டும் தாய் பன்றிகளை எப்படி நம்ம கோடை காலங்களில் பராமரிக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலூற்ற பன்றிகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த வெப்ப அலர்ஜி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தீவன உட்கொள்ளல் அளவை குறைக்குது. பால் உற்பத்திக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் ஆற்றல் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ இதனால் பால் உற்பத்தி குறையுது, குட்டி பன்றிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கிறதில்ல, அதோட வளர்ச்சி வந்து மந்தமடையுது.

0: இதனால் தினசரி உடல் எடை அதிகரிப்பு வந்து குறையுது. தாயிடமிருந்து பிரிக்கக்கூடிய காலத்தில் குட்டிகளோட உடல் எடை ரொம்பவும் குறைவாக தான் இருக்கும். ஸோ மேலும் பலவீனமான குட்டிகளில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது, நோய் தாக்கம் மற்றும் இறப்பு அபாயம் அதிகமாகுது. இந்த பாதிப்புகள் எல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா தாய்ப்பன்றிகளுக்கு வெப்பம் இல்லாத காலை நேரங்களில் தீவனம் கொடுக்கலாம், 24 மணி நேரமும் சுத்தமான தண்ணீரை கொடுக்கலாம். போதுமான தண்ணீர் வந்து அது குடிச்சிச்சுனா தான் பால் உற்பத்தி நல்லாயிருக்கும். அடுத்து குட்டி பன்றிகளை எப்படி நம்ம பராமரிக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குட்டி பன்றிகள் வெப்ப அழுத்தத்தில் குயிக்காக பாதிக்கப்படுது. அதோட உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் வந்து அதுக்கு முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அதனால் அதிக வெப்பநிலை என்ன பண்ணுதுன்னா நீர் இழப்பு, தீவன உட்கொள்ளல் அளவு குறையுது, வளர்ச்சி பாதிக்கப்படுது, அப்புறம் இறப்பு அபாயம் வந்து ஏற்படுது. அதனால் கோடை காலங்களில் குட்டி பன்றிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்குது. சரி, வெப்ப அழுத்தம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சில அறிகுறிகள் இருக்கும். நம்ம இந்த அறிகுறிகள் எல்லாம் ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிச்சி தகுந்த நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா பன்றிகளுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகளை குறைச்சி உயிரிழப்பை நம்ம தடுக்கலாம். முதல் அறிகுறின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு வேகமாக விடும், தீவன உட்கொள்ளல் அளவு குறையும், சம்டைம்ஸ் தீவனம் ஃபுல்லாகவே சாப்பிடாமல் இருக்கும், சோர்வாக இருக்கும், அதோட உடல் செயல்பாடு குறையும், உடலை வந்து தரையில் முழுவதுமாக பரப்பி படுத்துக்கும், நிழலான இடங்கள் அல்லது குளிர்ச்சியான இடங்களை தேடி தேடி போய் படுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் கடுமையான நிலையில் உடல் வெப்பநிலை அதிகரிச்சிச்சு அப்படின்னா நடுக்கம் இருக்கும், தள்ளாடி நடக்கும், மயக்கம் இருக்கும், இறுதியில் உயிரிழப்பு கூட ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்பட்ட உடனே நம்ம உடனடியான நடவடிக்கைகளை எடுக்கணும். பன்றிகளை உடனே காற்றோட்டமான குளிரான இடத்துக்கு எடுத்துக்கு போகணும். அது மேலே அதாவது குறிப்பாக கழுத்து தோள்பட்டை மேலையெல்லாம் குளிர்ச்சியான குளிர்ந்த தண்ணீரை நம்ம தெளிக்கலாம். அப்புறம் உடனே தண்ணீர் வந்து அதுக்கு கொடுக்கணும், குடிக்கிறதுக்கு அதுக்கு தண்ணீர் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் அதோட அறிகுறிகள். நோய் தடுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா கோடை காலங்களில் அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா பன்றிகளோட உடல் அலர்ஜி அதிகமாகுது, நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது, இதனால் பல்வேறு நோய்கள் தாக்கும் வாய்ப்பு வந்து அதிகமாகுது. அதனால் கோடை காலங்களில் முறையான சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மேலாண்மையை வந்து நம்ம பின்பற்றணும். கொட்டகை எப்போதும் சுத்தமாக வச்சுருக்கணும், கொட்டகைக்குள்ளே தண்ணீர் தேங்காத மாதிரி இருக்கணும், கொட்டகையில் இருக்கக்கூடிய சாணம் மற்ற கழிவுகள் எல்லாம் அப்பப்போ அப்புறப்படுத்தணும், கொட்டகைக்குள்ளேயும் வெளியிலும் நீர் தேங்காத மாதிரி இருக்கணும், அப்புறம் கொட்டகைக்குள்ளேயும் வெளியும் பூச்சி கொசு இதெல்லாமே இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் தான் நோய் பரப்பக்கூடிய காரணிகளாக இருக்குது. ஸோ இதெல்லாமே இல்லாமல் பார்த்துக்கணும். பன்றிகளுக்கு கொடுக்கக்கூடிய தடுப்பூசி அட்டவணையை வந்து கால்நடை மருத்துவரோட ஆலோசனைப்படி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். குடற்புழு நீக்கம் சரியான நேரங்களில் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒரு சில நோய் தடுப்பு முறைகள். இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கோடை காலங்களில் பன்றிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைச்சி பண்ணையாளர்களோட பொருளாதாரத்தை உயர்த்தலாம். முடிவாக நம்ம என்ன சொல்ல வரோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பன்றி வளர்ப்பில் அதோட வெற்றிக்கு நல்ல இனம், நல்ல தீவனம், நல்ல மேலாண்மை இது மட்டும் முக்கியமல்ல, இதோட சேர்த்து கோடை கால மேலாண்மையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது பண்ணையாளர்களுக்கு நல்ல பொருளாதார லாபத்தை கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வெப்பத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா உற்பத்தியை உயர்த்தலாம், அறிவியல் முறையில் நம்ம பராமரித்தோம் அப்படின்னா பன்றி வளர்ப்பை லாபகரமான தொழிலாக மாற்றலாம். அனைவருக்கும் நன்றி.
1: நேர்கள் இதுவரை வெண்பன்றி வளர்ப்பில் கோடைக்கால பராமரிப்பு முறைகள், நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சத்யபாரதி அவர்கள் தந்த தகவல்களை கேட்டீர்கள். என்னம்மா நல்லா இருந்துச்சு இல்ல இன்னைக்கு வயல்வெளி நிகழ்ச்சி?
2: ஆமா அக்கா, ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. குறிப்பா மடிநோயா எப்படி ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கணும், என்னென்ன அறிகுறிகளை கவனிக்கணும்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: ஆமா, நம்ம மாட்டுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ என்னன்னு விஷயங்களை கவனிக்கணும்னு நல்லா புரிஞ்சுது.
2: அதோட கோடை காலத்துல பன்றிகளை எப்படி பராமரிக்கணும்னு சொன்னதும் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு.
1: உண்மைதான், கால்நடைகளை வளர்க்குறவங்களுக்கு இப்படிப்பட்ட தகவல்கள் தெரிஞ்சிருந்தா பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தவிர்க்க முடியும்.
2: நல்ல வேளை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டோம், இல்லனா நம்ம சந்தேகங்கள் அப்படியேதான் இருந்திருக்கும்.
1: ஆமா, இனிமே நமக்கு மட்டுமில்ல நம்ம ஊர்ல கால்நடை வளர்க்கறவங்களுக்கும் இந்த விஷயங்களை சொல்லணும்.
2: கண்டிப்பா அக்கா, பயனுள்ள தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்கணும்.
1: சரி, இன்னைக்கு வயல்வெளி நமக்கு நல்ல பயனுள்ள ஒரு நேரமா அமைஞ்சிருச்சு.
2: ஆமா அக்கா, அடுத்த வயல்வெளி நிகழ்ச்சியையும் நாம தவறாம கேப்போம்.
1: சரி வா, நம்ம வேலையை இப்ப போய் பார்க்கலாம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின்

0: தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
3: விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்வதில் சந்தேகமா? எந்த பயிர்

0: இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்வதில் சந்தேகமா? எந்த பயிர் எந்த காலத்தில் நடுவது, பயிருக்கேற்ற உரங்களை எவ்வாறு தருவது என ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை அள்ளி தருகிறது உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை 6:35 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியினை.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சுழுக வெழுக என்ற தலைப்பில் ஒலிக்க உள்ளது. நிகழ்ச்சியில் கேட்கப்படும் 3 பொது அறிவு வினாக்களுக்கு சரியா நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா பரிசா உங்களுக்கு பாடல் வழங்கப்படும். நேயர்களே, நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்க புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 மற்றும் மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களுக்கு அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி அணியும் முதல் அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். நீர்களே, அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து?
1: நாகலாபுரம் கன்னியப்பன்.
0: நாகலாபுரம் கன்னியப்பன், விளையாட ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கிறேன்
0: ஐயா. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஏரி? இந்த ரேடியோ சவுண்ட் மட்டும் நீங்க கம்மி பண்ணிக்கணும். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி என்னன்னா, எந்த ஏரி இந்தியாவின் 101வது ராம்சர் தலமாக ஆனது? சொல்லுங்க, கேக்குதுங்களா? கேள்வி பாருங்க, எந்த ஏரி இந்தியாவில் எந்த ஏரி 101வது ராம்சர் தலமாக அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க. தெரியுங்களா? தெரியுங்களா?
1: நன்றிங்க.
0: பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க கன்னியப்பன். அதற்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவ் ஏரி என்பது சரியான பதில். நிகழ்ச்சி நியமன அறிவிப்பாளர் அழைப்பாளர் அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, ராஜேஷ் கண்ணா சேல மாவட்டம் நாட்டாமங்கலம் வில்லேஜ்.
0: ஓகே ராஜேஷ் கண்ணா, கண்ணா உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: கேட்கலாம் ஐயா.
0: அதாவது வீரத்தை பாடிய 400 சங்க இலக்கிய பாடல்களின் தொகுப்பின் பெயர் என்ன? கொஞ்சம் முயற்சி பண்ணா தெரியும். இது வந்து நம்ம இந்த பிரைமரி பள்ளியிலேருந்தே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இதுதானா அப்படின்னு நான் சொன்னோடனே, அடடா இதுதானா மறந்துட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. சங்க இலக்கியம்னாலே நமக்கு டக்குன்னு இந்த பேர் ஞாபகம். சரி பரவாயில்ல, நல்ல முயற்சி. அதுக்கு பதில் வந்து புறநானூறு என்பது சரியான பதிலுங்க. நன்றிங்க. நிகழ்ச்சி மாடு தலைப்பாளர் அன்பு வணக்கம். இரவு வணக்கம், யாருங்க பேசுறீங்க? நிலம் என அழைக்கப்படும் நாடு எது? இந்தியா இல்லீங்களே. இது வந்து ஒரு சின்ன நாடு, பூட்டான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நாடு தான் சொல்லுவாங்க இடி மின்னல்களின் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நல்ல முயற்சிங்க. நிகழ்ச்சி மாட்டு தலைப்பலை வரவேற்போம். அன்பு வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: சந்திரசேகர்
0: பேசுறீங்க. சந்திரசேகர், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? எளிமையாவே சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். 26வது SCO உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடந்தது? நிறைய பேர் வந்து மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்காக போறாங்க.

0: மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்காகவா?
1: ம்.
0: சீனா?
1: சீனாவும் இல்லைங்க, கிர்கிஸ்தான் என்பது சரியான பதில். கிர்கிஸ்தான்.
0: ஓ, கிர்கிஸ்தான். அருமையான ஒரு நாடு.
1: ஆமா, ஓகே. நன்றி சந்திரசேகர் இணைப்பில் இணைந்த மிக்க நிகழ்ச்சி. மன தலைப்பாளர் அன்பு, வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: உங்க பேர்?
2: சேலம் மாவட்டம் கருத்துவாடி முல்லை நகர் மாணி.
1: மாணி?
2: ஆமா.
1: மாணி பேர் நல்லா இருக்குங்களே.
2: மாணிக்கம்.
1: மாணிக்கம்மா, அதனால மாணி மட்டும் வருதே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டேன். சரிங்க மாணிக்கம்யா, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பேங்க்ல இந்த செக்கெல்லாம் கொடுக்கணும் இல்லையா, காசோலை, அந்த முறையை முதல் முதல்ல அறிமுகப்படுத்தின நாடு எது?
2: இங்கிலாந்து.
1: இங்கிலாந்து? இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லணுமே, அந்த நாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கே, அந்த பேர் சொல்லணும். ஏன்னா அதை அறிமுகப்படுத்தும் போது அந்த நாட்டுடைய பேர் வேற மாதிரி இருக்கும். இல்லைங்க, இல்லை. இன்னைக்கு இங்கிலாந்து, பிரிட்டன் இருக்கு இல்லையா, பிரிட்டன். ஸோ பிரிட்டன் அப்படின்றது சரியான பதில். மாணிக்கம், நல்லா முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி எழுந்த மிக்க நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
3: இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம். யார் எங்கேருந்து சொல்கிறீங்க?
3: நன்றிங்க.
1: வணக்கம். சொல்பவர் யார் எங்கிருந்து?
3: நாகலாபுரம் மாரியப்பன்.
1: மாரியப்பன், முன்ன கன்னியப்பன், இப்ப நீங்க மாரியப்பன். சரி மாரியப்பன், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா,
3: கொடுங்க சார்.
1: 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நம்ம இந்தியாவில் நடந்துச்சு, அது எந்த நகரத்தில் நடந்ததுன்னு சொல்லணும் நீங்க.
3: டெல்லி.
1: டெல்லி நல்லா தெரியுமா
3: சொல்றேன் சார்.
1: கரெக்ட் தான், புதுடெல்லியில தான் நடந்திருக்கு. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி
3: சொல்லுங்க சார்.
1: உலகத்திலே ரொம்ப பெரிய மலர் இதுங்க, பூ, பெரிய பூ அது.
3: மலையா?
1: மலர், பூ, பூ. உலகின் மிகப்பெரிய மலர் எது?
3: மலர் அவ்வளோ பெருசு மலர் இருக்குன்னு
1: சார்.
3: நன்றி சார்.
1: சரிங்க, அந்த மலரோட பெயர் வந்து ரெப்லேசியா அர்னால்டி அப்படின்ற ஒரு மலர். அது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இருக்கிறதுல, அதனால் அதோடய பே அது சரியான அளவு எனக்கு தெரியல, மறந்துட்டேன். அதுதான் வந்து உலகத்தில் மிகப்பெரிய மலராக இருக்குது. நிகழ்ச்சி நியமன அடுத்த அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கம். இரவு வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து? ராஜசேகர். விடைத்திரும்பு நக்கலையும் வந்திங்கிருக்கீங்க இல்லையா. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இன்டர்நெட் அமைப்பை முதன் முதல்ல உருவாக்கின நாடு எது? அமெரிக்கா. நல்லா தெரியுமா? அப்படிங்களா? உண்மைதா, அமெரிக்கா என்பது சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னா, நம்ம மனித உடம்புல மிக நீளமான எலும்பு அப்புறம் வலிமையான எலும்புனா எதை சொல்லுவாங்க? இல்லைங்களே, அதுவும் இல்லை. ஸ்பைனல் கார்டுலையா? தொடை எலும்பு தான் வந்து இருக்கிறதுலே உறுதியானது, அப்புறம் நீளமான எலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க.
3: சரிங்க,
1: நன்றி. நிகழ்ச்சி இந்த மிக்க நிகழ்ச்சி நம்முடைய தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். சொல்பவர் யார் எங்கிருந்து?
4: மும்பையிலிருந்து மாறி.
1: மாறி பேசுகிறீங்க. ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
4: ஐயா,
1: அதாவது 2026 இந்த வருஷம் தான் புதிய ஏஐ ஆளுகை கட்டமைப்பை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய நாடு எது? இல்லைங்களே, இது நம்ம இந்திய நாடு தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம இந்தியா தான் அறிமுகப்படுத்தியிருக்கு. நன்றி, தவறான பதில் சொல்லிட்டீங்க, நல்ல முயற்சிங்க. நிகழ்ச்சி நமக்கு நன்றி. நிகழ்ச்சி நம்முடைய தலைப்பாளர் அன்பு, வணக்கம். வணக்கம். யாரேங்கிறது பேசுகிறீங்க?
5: ராஜா பேசுகிறேன், பாப்பாரப்பட்டியிலேருந்து.
1: பாப்பாரப்பட்டியிலேருந்து ராஜா பேசுகிறீங்க. ராஜா, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் இமயமலை மலையேற்ற நிறுவனம் எங்கு அமைஞ்சிருக்கு?
5: இந்தியாவோட
1: இமய மலையேற்ற நிறுவனம் எங்கு அமைஞ்சிருக்கு?
5: காஷ்மீர் தாங்க.
1: காஷ்மீர் இல்லை, இது வந்து டார்ஜிலிங் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்குங்க. நன்றி, நன்றி. நிகழ்ச்சி இருந்தமைக்கு நன்றி. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கிறது இளம் தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லுக விழுக என்ற தலைப்பில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் சந்திப்போம். நேர்களே.

0: என்ன ஸ்பெஷல்
1: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு.
7: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: நேரம் இரவு 8:11. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லுக வெள்ளுக என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்களிடம் வந்து 3 பொதறிவு வினாக்கள் கேட்கப்படும். 3 சரியான பதிலை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிசா பாடல்கள், அதாவது நீங்கள் விரும்பிய பாடல் பரிசா வழங்கப்படும். நேர்களே, நிகழ்ச்சியிலையும் அடுத்த தலைப்பிலரை சந்திப்போம். அன்பு வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? ஜெயசீலன் ஐயா. உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? ஐயா, நதிகளே இல்லாத நாடு எது?
10: சவுதி அரேபியா.
9: சவுதி அரேபியா என்பது சரியான பதில், கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம மனிதனுடைய உடம்புல இருக்கிறதுல ரொம்ப சின்ன எலும்பு எங்க இருக்கு, அது பேர் என்ன?
10: சின்ன எலும்பு?
9: கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நடுவில் இருக்கக்கூடிய ஒரு எலும்பு, அது பேர் வந்து ஸ்டேப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் இருக்கிறதுலே சின்ன எலும்பு. நன்றி, நன்றிங்க. நிகழ்ச்சி மாடு தலைப்பாளர், அன்பு வணக்கம். கொஞ்சம் உங்க இது வந்து தடுமாற்றமா கேக்குது, நெட்ஒர்க் இருக்க இடத்துல இருந்து பேசுறீங்களா? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? சாணம் இருக்கு இல்லையா, இந்த சாணத்துல இருந்து என்ன விதமான வாயு நமக்கு கிடைக்குது? சாணம், சாணத்துல இருந்து வாயு உற்பத்தி பண்றாங்க இல்லையா, அதுல என்ன வாயு நமக்கு
11: கிடைக்குதுன்னு
9: வரலீங்களா? சரி, மீத்தேன் என்ற வாயு கிடைக்குது. நன்றி நிகழ்ச்சி. இந்தமாரி நிகழ்ச்சியும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம் சொன்ன கிளம்பிட்டீங்களா? நிகழ்ச்சி அணிந்திருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து?
12: கிருஷ்ணகிரி மாவட்டம், சக்கரவர்த்தி.
9: மஞ்சிப்பட்டியில சக்கரவர்த்தி பேசுறீங்க. ஐயா, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, உலகத்திலேயே அதிகமா முட்டை இடக்கூடிய உயிரினம் இது?
12: ஐயா, ஆமை.
9: ஆமை இல்லைங்களே, கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கலாம். இது ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான முட்டைகளிடும்.
12: கரையான்.
9: நன்றிங்க. நிகழ்ச்சி மட்டும் தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
13: ஐயா
9: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அதாவது 15 மட்டுமே அரசராக இருந்தவர் யார்? ஆமா, தெரியுமா? 14 லூயி என்பது சரியான பதில் கிருத்திகா. நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
14: வணக்கம்.
9: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
14: காரிமங்கலம் வட்டம், கெங்குச்செட்டி, பீமராஜன்.
9: பீமராஜன் பேசுறீங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
14: கொடுங்க.
9: இந்த நோபல் பரிசு கொடுக்குறாங்க இல்லையா, அது எத்தனை துறைகளுக்காக நோபல் பரிசு கொடுக்குறாங்க?
14: நோபல் பரிசு.

0: எந்த நாடு கொடுக்குது
1: இல்லைங்கய்யா? நான் எந்த நாடுன்னு கேட்கலைங்கய்யா. நோபல் பரிசு கொடுப்பாங்க, அது வந்து எத்தனை துறைகள் சார்பில் கொடுக்குறாங்க, அந்த துறைகளோட பெயர் எழுத்துக்கள் ஒன்றா ரெண்டா மூணா எத்தனை துறைக்கு கொடுக்குறாங்கன்னு
0: கேட்குறேன். 68.
1: ஐயோ அவ்வளோலாம் இல்லைங்கய்யா, 6 துறைகளுக்காக நோபல் பரிசு கொடுக்குறாங்க. நல்ல முயற்சி. நிகழ்ச்சி நியமான தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: அறிவிப்பாளர் ஸ்ரீபன்னாஜர் இரவு வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரங்க வந்து பேசுறீங்க?
2: பண்பலையோடு இணைந்து இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவா கட்டிய தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
1: சரிங்க, உங்களுக்கான கேள்வி என்ன
2: அப்படின்னா, அரை மணி நேரத்துலயும் சார் ஒரு கேள்வி கூட சொல்ல முடியாது, வாழ்த்துக்கள் சார் சொல்லுங்க சார். எனக்கு
1: ரொம்ப எளிமையான கேள்விதான் உங்களுக்கு. யோகி பெரா அப்படின்றவர் எந்த விளையாட்டு வீரர்? யோகி ஃபெரா அப்படின்றவர் எந்த விளையாட்டு விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்? ஹாக்கி இல்லைங்க, அதுவும் இல்லை, பேஸ்பால் என்பது சரியான பதில். ஒரு வாய்ப்பு தான், ரெண்டு வாய்ப்பு பயன்படுத்தக்கூடாது. நிகழ்ச்சி நிதமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியினர்களே, மீண்டும் விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாம் சந்திப்போம்.
3: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கவும்.

0: நேரம் இரவு 8:22 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சிகள். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லுக விழுக என்ற தலைப்பில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியும் அடுத்த தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? கவிதா பேசுறீங்க. கவிதா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? கொஞ்சம் உங்களுடைய வானொலி அளவை மட்டும்
1: குறைச்சிடுங்களேன்.
0: அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட கண்டம் எது? அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட கண்டம் எது? ஆப்பிரிக்கா என்பது தவறான பதில், ஐரோப்பா என்பது சரியான பதில். நன்றிங்க நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நன்றி. நிகழ்ச்சியில் மட்டும் தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? அலுமினியம் என்பது சரியான பதில்.
2: அலுமினியம்.
0: நன்றிங்க. நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு.
0: பாபு பேசுறீங்க.

0: ஹலோ,
1: கேக்குதுங்களா பாபு?
0: ஆமாங்க சார், கேக்குது சார்.
1: சரிங்க, உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்கலாமா?
0: கேளுங்க சார்.
1: இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். உலகத்திலே ரொம்ப சின்ன தீவு, தீவா இருக்கக்கூடிய நாடு எது?
0: கிரீன்லாந்து சார்.
1: கிரீன்லாந்து இல்லை, இது வந்து நவுரு தீவு அப்படின்னு ஒரு தீவு. இதுதான் வந்து உலகத்திலே சின்ன தீவு, இதுவும் ஒரு நாடும் கூட.
0: அப்படிங்களா சார்? ஆமாங்க.
1: ஓகேங்க பாபு, நல்ல முயற்சி பண்ணீங்க, நன்றி. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர், ரொம்ப வணக்கம்.
0: வணக்கம்,
1: யாரங்க பேசுறீங்க? அதாவது உலகத்தில் அதிக விஷத்தன்மை கொண்ட மீன் இனம் இது? இருக்கு, அத பேர் மட்டும் சொல்லுங்க. உலகத்திலே வந்து மிகவும் நீளமான மலை எது? மலை அதிகமான நாடுகளை கொண்ட கண்டம் எது? அந்த கண்டத்துல தான் உலகத்திலே வந்து அதிகமான நாடு. ஆசியா. நல்லா தெரியுங்களா? கெஸ்ல தான் சொல்றீங்களா? சரிங்க, அது தவறான பதில். முதல் இடத்துல இருக்கிறது வந்து ஆப்பிரிக்கா, அங்கதான் வந்து 54 நாடுகள் இருக்கு, அதனால அதுதான் அதிகமான நாடுகளை கொண்ட கண்டமா இருக்கு. சரிங்க, நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர், அன்பு வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், சொல்பவர் யார், எங்கிருந்து? பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நகரம் இது? அங்கதான் வந்து உலகத்திலேயே வாடகை கார்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. வெளிநாடுங்க.
0: துபாய்.
1: துபாய் இல்ல, மெக்சிகோ. மெக்சிகோல தான் அதிகமாக இருக்குது. பரவாயில்ல, நல்லா முயற்சிங்க கோவிந்தசாமி. நிகழ்ச்சி நிமிக்க நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் சந்திப்போம். அன்பு வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிட்ட பேசுறீங்க?
0: வாழ்க வளமுடன், என்எம் துரை நாகமண்டல் பேசுறீங்க.
1: துரையா பேசுறீங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
0: கேளுங்க ஐயா.
1: காவிரி நதி வந்து வங்களா விரிகுடாவில் எந்த ஊரில் கலக்குது?
0: காவிரி நதிங்களா?
1: ம்.
0: வளைகுடா.
1: வளைகுடாவா?
0: ஆ, அரபிக்கடல்.
1: அரபிக்கடல் இல்லைங்க, நான் சொல்கிறது வங்காள விரிகுடாவில் எங்கே கலக்குது, அந்த ஊர் பேர் சொல்லணும். நீங்கள் காவிரி நதி வங்காள விரிகுடாவில் எந்த ஊரில் கலக்குது? இல்லைங்களே, எங்கெங்கேயோ போகிறீங்க. உள்நாடு, நான் சொன்னது காவிரி ஆறு, நம்ம பூம்புகாரில் தான் கலக்குது. காவிரி ஆறு கடைசியாக பூம்புகாரில் தானே போய் சேருது கடலை.
0: ஓ, கரெக்ட். ஆமாம்,
1: கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க. சொன்ன உடனே நீங்கள் வந்து வெளியூருக்காக போயிட்டீங்க, நம்ம உள்ளூரில் இருக்கிறத மறந்துட்டீங்க. பரவாயில்ல, நிகழ்ச்சி நம்பிக்கை நிறைய. நிகழ்ச்சி நம்ம தலைப்பில் அன்பு வணக்கம்.
0: ஹலோ,
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சுந்தரராஜன், திருநெல்வேலி.
1: சுந்தரராஜன் பேசுறீங்க. சுந்தரராஜன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: ஆ, கொடுங்க.
1: இந்தியாவில் மிக உயர்ந்த இலக்கிய விருது என்ன, அதோட பேர் சொல்லுங்க.
2: இலக்கிய விருது வந்து ஞானபீட விருது.
1: என்னங்க?
2: ஞானபீட விருது.
1: ஞானபீட விருது என்பது சரியான பதில், கரெக்டா வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி
2: சொல்லுங்க.
1: என்ன அப்படின்னா, வருணா 2026 பயிற்சி என்பது இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையில நடந்துச்சு?
2: வருணா. இந்தியா, தாய்லாந்து?
1: இல்ல, இந்தியா, பிரான்ஸ். இது வந்து ஒரு கடற்பயிற்சி, இந்தியாவுக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் நடந்துச்சு. நன்றி, நிகழ்ச்சியில் இருந்தமைக்க நல்ல முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனை தொடர்ந்து நம்ம சந்திப்போம் நேர்களே.
3: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: பொறுப்பு இந்தவள் செம்மையா இருக்கு.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
3: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். ஐஐடி, ஜேஇஇ, நீட், டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லுக விழுக என்ற தலைப்பில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நேர்களுக்கு கூடுதலாக ஒரு தகவல் என்னவென்றால், இன்று இரவு 10 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழிக்க உள்ளது. நிகழ்ச்சியிலும் அடுத்த தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
6: கரியப்பநல்லை கிராமத்திலிருந்து மணி பேசுறேங்க.
5: மணி பேசுறீங்க. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
6: ஆ, கேளுங்க.
5: நம்ம தமிழ்நாட்டில் முதல் முதலா நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது?
6: என்னங்க சொல்லுங்க.
5: நாடகம், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் முதல் முதலா நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம்.
6: தேசிய சமுதாய நாடகமா?
5: ஆமா.
6: தெருக்கூத்து?
5: தெருக்கூத்து இல்லைங்க, கதரின் வெற்றி அப்படின்றது இந்த நாடகம் தான் முதல் நாடகம். ஆமாம். நன்றி. நிகழ்ச்சி இந்த மிக்க நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம். இரவு வணக்கம். சொல்பவர்? சண்முக சுந்தரம். உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
7: கேளுங்க.
5: இந்த நோபல் பரிசில் வந்து 6 துறைகளில் வந்து பரிசு கொடுக்குறாங்க, அதில் வந்து சிறந்து விளங்குறவங்களுக்கு அது என்னென்ன துறை அப்படின்னு சொல்ல முடியுமா? இயற்பியல், வேதியியல்,
7: பொருளாதாரம்,
5: பொருளாதாரம்,
7: தத்துவம்,
5: இலக்கியம்,
7: இலக்கியம்,
5: இன்னும் 2 வேகமா சொன்னீங்க. டக் டக்னு டக்குன்னு இந்த 2 நின்றுட்டீங்களே, கொஞ்சம் முயற்சி பண்றீங்களா? இலக்கியம், பொருளாதாரம், இயற்பியல், வேதியியல் சொல்றீங்க. இன்னும் 2 துறை இருக்கு, மொத்தம் 6 துறை வழங்குறாங்க. மருத்துவம் இன்னும் 1 இருக்கு.
7: என்னங்க?
5: சரி, நானே சொல்லிடுறேன். அமைதி. அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்குறாங்க. மொத்தம் 6 துறை. இதில் வந்து மருத்துவம் அல்லது உடலியல் இந்த டிபார்ட்மெண்ட், மொத்தம் 6 டிபார்ட்மெண்ட். நல்ல விஷயம், சூப்பராக வந்து சொன்னீங்க சண்முக சுந்தரம். ஒன்று தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. உங்களுக்காக இது கரெக்டாக சொன்னதுனால உங்களுக்கான இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி என்னென்னா, பசுமை ஹைட்ரஜன் கொள்கை 2026 எந்த இந்திய மாநிலம் அறிமுகப்படுத்தியது? பசுமை ஹைட்ரஜன் கொள்கை 2026 எந்த இந்திய மாநிலம் அறிமுகப்படுத்தியது? ஹரியானா இல்லையே, குஜராத் என்பது சரியான பதில். நல்ல முயற்சி பண்ணீங்க சண்முக சுந்தரம், நல்லா விளையாண்டீங்க. நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி அணிமட தலைப்பாளர் அன்பு வணக்கம். பாகல்பட்டியிலிருந்து பெருமாள் கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு

0: களிமண் ஆடுகளத்தின் ராஜா என அழைக்கப்படும் டென்னிஸ் வீரரோட பெயர் என்ன?
1: சொல்லுங்க.
0: களிமண் ஆடுகளத்தின் ராஜா என அழைக்கப்படும் டென்னிஸ் வீரரின் பெயர்
1: என்ன?
0: ரஃபேல் நடால். நல்லா தெரியுமா? அவர் எந்த ஊருக்காரு? அப்படிங்களா? சரி, உங்களுக்கான அந்த பதில் கரெக்ட் தான். ரஃபேல் நடால் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, இந்தியாவோட முதல் பெண் முதலமைச்சர் யார்?
1: திருமதி ஜானகி ராமச்சந்திரன்.
0: இல்லைங்களே, தப்பு பண்ணிட்டீங்களே. அவங்களுக்கெல்லாம் முன்னாடியே 1963 வருஷம் உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தங்க இருக்காங்க, சுதேதா கிருபாலனி. இவங்க தான் நம்ம சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர். நல்லா முயற்சி பண்ணீங்க. அப்படிங்களா? நன்றி நன்றி. நிகழ்ச்சி மன தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
2: ஐயா வணக்கம்யா.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
2: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறியா? மூன்று கேள்வியுமே எளிமையாகவே கொடுத்துறீங்க.
0: ரொம்ப எளிமையாக கொடுத்துடலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர் யார்?
2: ஐயா,
0: இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர் யார்?
2: தெரியலீங்க. நன்றி.
0: டக்குன்னு சொல்லிட்டீங்களே, தெரியலீங்களே. உமர புலவர், இவரை தான் வந்து நம்ம இஸ்லாமிய கம்பர் அப்படின்னு சொல்கிறோம். நிகழ்ச்சி மனித தலைப்பாளர் அன்பு, வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
3: என் பேர் எம் ஜீவானந்தம், பொம்படியிலிருந்து பேசுகிறேன்.
0: ஜீவானந்தம் பேசுகிறீங்க. ஜீவானந்தம், உங்களுக்கான கேள்வி கொடுக்கலாங்களா?
3: கொடுக்கலாம் சார்.
0: காச நோயினால் பாதிக்கப்படக்கூடிய முதன்மையான உறுப்பு எதுங்க நம்ம மனித உடலில்?
3: நுரையீரல்.
0: நுரையீரல், சரியாக வந்து சொல்லிட்டீங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய பாலம் எது, பிரிட்ஜ் எது?
3: ஹவுரா பிரிட்ஜ்.
0: ஹவுரா பிரிட்ஜ், அது எங்கே இருக்குன்னு
3: தெரியுமா?
0: என்னங்க?
3: கொல்கத்தா சார்.
0: கொல்கத்தா, ஆமாம், மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்குது. சரி, உங்களுக்கான இறுதி கேள்வி, இந்த கேள்வி நீங்கள் சரியாக சொன்னீங்கன்னா உங்களுக்கான பரிசு பாடல் வழங்கிடலாம், சரிங்களா?
3: எஸ் சார்.
0: ஓகே, இந்தியாவில் எந்த நகரங்களை ஜோடி நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க?
3: மும்பை, புனே.
0: இல்லைங்களே, கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கலாம். நமக்கு பக்கத்து மாநிலம் கிடையாது, கொஞ்சம் தூரம். ஆனால் நம்ம இந்தியாவில் மிக முக்கியமான நகரங்களில் ஒன்று.
3: ஹைதராபாத் சார்.
0: ஒன்று கூட இன்னொரு கே நகரம், அது
3: செகந்தராபாத்.
0: எஸ், ஆனால் உங்களுக்கு பரிசு கிடையாது, யாரும் சொல்லி கொடுத்தாங்க. கூட நேரம் சொல்லி
3: சொன்னேன் சார், நான் வந்து பொம்முடி ஸ்டேஷனுடைய சப் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் சார்.
0: அப்படிங்களா? சரி சரி, சரிங்க சரிங்க, சரியான சொல்லிடுங்க. ஹைதராபாத், செகந்தராபாத், கரெக்டான பதில் தான். ஏன் வந்து ரெண்டுகளையும் இரட்டை நகரங்கள்னு சொல்கிறாங்க தெரியுமா?
3: தெரியல சார், சொல்லுங்கள் சார்.
0: ஒன்றும் இல்லை, வணிகம் சார்ந்த விஷயங்களும் சரி, மக்களும் சரி, அது நிறைய பேர் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து அங்கே நிறைய மூவிங்லேயே இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற இரட்டை நகரங்கள் இது வந்து முதன்மையானது. இதே நம்ம தமிழ்நாட்டில் இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லும் போது வந்து திருநெல்வேலி, பாளையங்கோட்டை இதை வந்து சொல்லுவாங்க இரட்டை நகரங்கள்னு. ஏன்னா அது ரெண்டுமே வந்து பாப்புலரான சிட்டி, இங்கேயும் அங்கேயும் மக்கள் வந்து அதிகமான நகரக்கூடிய நகர்வுகள் இருக்கிறதுனால இந்த பெயர் சொல்கிறாங்க. சரிங்க ஜீவானந்தம், உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
3: எனக்கு மறுமலர்ச்சி படத்தில் இருந்து நன்றி சொல்லவே உனக்கு அந்த சாங் வேணும் சார்.
0: கொஞ்சம் ரீசெண்டாக கேட்கலாமே, கொஞ்சம் இதாக, ரொம்ப ஓல்டாக போகாமல், கொஞ்சம்
3: நீங்களே ஒரு புது பாட்டில் ஒரு பாட்டு போடுங்க சார்.
0: புது பாட்டு நீங்களும் கேட்க மாட்டீங்களா?
3: எனக்கு பழைய பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் சார்.
0: பழைய பாடல்லாம் பிடிக்கும், அதனால் மறுமலர்ச்சியில் தான் பாட்டு வேணும்னு கேட்குறீங்க இல்லையா?
3: சார்.
0: சரி ஓகேங்க, நிச்சயமாக அந்த படத்துலேயே பாடல் கொடுத்தலாம். நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி ஜீவானந்தம். தொடர்ந்து நிகழ்ச்சி அணிந்துருங்க. நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனைத் தொடர்ந்து பரிசு பாடல் ஒலிக்கும் நேர்களே.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: என்ன
8: சுவை, ஏராளமான வகை.

0: 8:48 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நியமான தலைப்பாளர் சந்திப்போம். அன்பு வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? மதுஸ்ரீ பேசுறீங்க. உங்க ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க. மொழி ஞாயிறு அழைக்கப்படுபவர் யார்? இல்லைங்களே, தேவநேய பாவனர் என்பது சரியான பதில். நிகழ்ச்சி மட்ட தலைப்பாளர் அன்பு வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: நடராஜன்.
0: நடராஜன், எங்கிருந்து பேசுறீங்க நடராஜன்?
1: பாலக்கோடு பக்கம் ஜோதியிலிருந்து சார்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் மிகப்பெரிய கோவில் எங்கே இருக்குங்க?
1: என்னதான்
0: உலகத்திலேயே மிகப்பெரிய கோவில் எந்த நாட்டில் இருக்கு? தஞ்சை பெரிய கோயில் நம்ம தமிழகத்தில் பெரிய கோயில். உலகத்திலே மிகப்பெரிய கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போடியா இருக்கக்கூடிய

0: அங்கன் கோர்வாட் கோயில் தான் வந்து அங்கோர் வாட் கோயில் தான் வந்து பெரிய கோவில். அதோடைய பரப்பளவு மட்டும் கிட்டத்தட்ட 402 ஏக்கர், அந்த அளவுக்கு பெரிய கோயிலுங்க. சரிங்க, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர், ரொம்ப வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. சஞ்சீவிங்களா? சரிங்க, உங்களுக்கான கேள்வி, காந்தி மகான் கதை இனம் இசை நூலோட ஆசிரியர் யார்? அப்படிங்களா? சரி சரி சரி சரிங்க, நன்றி. நிகழ்ச்சி இருந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நம்மளோட தலைப்பாளர், அன்பு வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: வணக்கம். டிஎன் ராம், தேனாமரத்துப்பட்டி.
0: ராமையா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: சொல்லுங்க ஐயா.
0: ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார்? ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்களே, ரொம்ப எளிமையான பதில் தான். வேலு நாச்சியார் என்பது, வேலு நாச்சியாருங்க, அவங்க தான் வந்து இந்தியாவிலே வந்து நமக்காக வந்து ஆயுதம் ஏந்தி ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி. ஆங்கிலேயர் எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி அப்படின்னா வேலு நாச்சியார் என்பது சரியான பதில். நிகழ்ச்சி மிக்க நன்றிங்க. நிகழ்ச்சி மன்ற தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
3: ஹலோ சார், வணக்கம் சார்.
0: வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க. பச்சியம்மாள் பேசுறீங்கம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கான கேள்வி, இந்த வைரம் உற்பத்தி பண்றதுல முன்னணியில இருக்கக்கூடிய நாடு எது? வைரங்க, இந்த டைமண்ட் சொல்லுவாங்களா? ஆமா, வைரம் உற்பத்தியில முன்னணி இருக்கக்கூடிய நாடு. ரஷ்யா. ரஷ்யா, ரஷ்யா என்பது சரியான பதில். நிகழ்ச்சி இருந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: சார், என் பேர் HP உச்சே கவுடா, அழகாபுரா கிராமம், அனூர் தாலுக்கு, சாமராஜநகர் ஜில்லா, கர்நாடகா.
0: கர்நாடகால தான் பேசுறீங்க, கரெக்ட். உங்க பேர் மட்டும் சொல்லுங்க, கவுடான்றது மட்டும் தான் எனக்கு நல்லா கேக்குது.
4: HP உச்சே கவுடா சார். HP உச்சே கவுடா.
0: உச்சே கவுடா, சரிங்க
4: சார். தம்ம பேர் சார்?
0: ஸ்டீபன் ராஜ்.
4: நேத்து வந்திருந்த சார் அங்க சார்,
0: உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் யார்?
4: காமராஜன் சார்.
0: இல்லைங்க, பம்மல். இல்ல இல்ல, பம்மல் சம்பந்தனார். இவர் தான் வந்து தமிழ் நாடக தந்தை அப்படின்னு போற்றப்படுறாரு. இதுதான் பதில். நல்லா பேசுறீங்க உச்சிகவுடா அவர்களே, நன்றி. நிகழ்ச்சி இருந்தமைக்கு தொலைதூரத்துலேருந்து வந்து பேசியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கேளுங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று ஒழிக்கிறது. பாடலை தொடர்ந்து நாம் இணைந்திருப்போம் நேர்களே.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லுக வெழுக என்ற தலைப்பில் வளம் வந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னியப்பன், ராஜேஷ் கண்ணா, லக்ஷ்மணன், சந்திரசேகர், மாணிக்கம், மாது, மாரியப்பன், ராஜசேகர், மாரி, ராஜா, ஜெயசீலன், ராஜேஸ்வரி, சக்கரவர்த்தி, கிருத்திகா, பீமராஜன், முருகன், கவிதா, பிரமீலா, பாபு, முனியப்பன், சுவாமிநாதன், ராஜேஸ்வரி, கோவிந்தசுவாமி, துரை, சுந்தரராஜன், மணி, சண்முகசுந்தரம், பெருமாள், மோகன், ஜீவானந்தம், மதுஸ்ரீ, நடராஜன், சஞ்சீவி, ராம், பச்சியம்மாள், ஹெச்பி உச்சி கவுடா அப்படின்னு நிறைய நேயர்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டீங்க. இதில் சரியாக வந்து பொம்முடி பகுதியை சேர்ந்த ஜீவானந்தம் வந்து சரியாக 3 வினாக்களுக்கும் வந்து பதிலை சொல்லி பரிசை வந்து பாடல் வாங்கினார். ஸோ நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு வந்து இணைப்பு கிடைக்காம இருக்கலாம், அதனால் வந்து தோண்டு போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கும் இணைப்பு கிடைக்கும். சரியான பதிலை சொல்லி நீங்களும் பரிசாக வந்து பாடல்களை வாங்கிக்கலாம். நேர்களின் கவனத்திற்கு, இன்று இரவு 9:30 இடைவிடாத இசைமலை, அதனைத் தொடர்ந்து இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி

0: தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஒரு மணி நேரமாக பயணித்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். இத்துடன் இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறீர்களே. தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.
1: Good evening. This is Akashvani. I am Saira Mujtaba with the news at 9. The headlines. India and Switzerland signed 5 pacts to strengthen cooperation in transport technology, infrastructure and mobility, identify new avenues for defense cooperation and deepen collaboration in nuclear energy. External affairs

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் திடக்கழிவு மேலாண்மையின் அவசியம் மற்றும் அதற்கான சட்டங்கள் குறித்த பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட ஓய்வு பெற்ற வருமான வரி அதிகாரி திரு பாஸ்கரன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். திடக்கழிவு மேலாண்மையில உள்ளாட்சி அமைப்புகளோட பங்களிப்பு பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். உள்ளாட்சி அமைப்புகள் வந்து வேற ஒரு முறையும் வந்து கையாளுற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் சார். என்னன்னா, இந்த தரம் பிரிக்கப்பட்ட குப்பைகள்ல இருந்து உரங்கள் தயாரிக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அது வந்து எந்த அளவுக்கு இதுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்?
1: முழுமையாக எல்லா திடக்கழிவுகளுமே உர பயன்பாட்டுக்கு ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அது முதல்ல நம்ம பார்க்கணும். இப்போ இந்த வகைப்படுத்தப்பட்ட திடக்கழிவுகள் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ரீசைக்கிளபிள்னு ஒன்று இருக்கு. அதுதான் நம்ம வந்து கிரீன் அண்ட் ப்ளூ நீல கலரில் வச்சிருக்கோம், நீல பெட்டியில் அதே பயன்படுத்த முடியும். ஓரளவுக்கு கிரீன், நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கை வேளாண் கழிவுகள் இருக்கு இல்லையா, அந்த வேளாண் கழிவுகள் அதிலிருந்து நம்ம பண்ண முடியும். இந்த இரண்டையும் நம்ம நிச்சயமாக உர பயன்பாட்டுக்கு கொண்டு செல்ல முடியும். ஆனால் அதற்கான அந்த தயாரிப்பு பணி இருக்கு இல்லையா, அது அந்த மட்டத்தில் செய்ய முடியாது. யார் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம், எந்த தொழிற்சாலையில் ஈடுபட்டிருக்கிறோம், அங்கே அந்த இடத்துக்கு இதை அனுப்பத்தான் முடியும். அதுக்கு மேலே அவங்களால் எதுவும் பண்ண முடியாது சரிங்களா. அப்போ நேரடியாக உர தயாரிப்புக்கு இது எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உர தொழிற்சாலை பொறுத்து தான் இருக்குது. அவங்களுக்கு ஏற்கனவே தேவையான அளவுக்கு எல்லாமே இருக்கும் வச்சுங்களேன், அப்போ இது எந்த அளவுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எப்படி தெரியல. ஆனால் இது தொடர்பாக புதுக்கக்கூடிய இந்திய அரசுக்கு சில வழிமுறைகள் மிகவும் நன்றாகவே இருக்கின்றன, மிக பிரமாதமாக இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெஃப்யூஸ் ஃபியூல்னு ஒன்று வச்சுருக்காங்க, அருமையான ஒரு கான்செப்ட் அது சரிங்களா. அது என்னென்னு, இதெல்லாம் இந்த கம்பஸ்டபிள் திடக்கழிவுகள் இருக்குது, அதாவது அது எல்லாத்தையும் போட்டு எரித்து அது மூலம் வரக்கூடிய அதை
0: நிறைய திடக்கழிவுகள் வந்து தொழிற்சாலைகள்ல இருந்து வர்றதா வந்து புள்ளி விவரங்கள் வந்து தெரிவிக்குது. அப்போ தொழிற்சாலைகளுக்கான என்னென்ன அறிவுரைகள் இந்த சட்டங்கள் வாயிலாக வழங்கப்பட்டிருக்கு சார்?
1: அது அறிவுரைகள் அப்படிங்கிறத விட விதிமுறைகளில் ஒரு எச்சரிக்கையாகவே பண்ணியிருக்காங்க அவங்க. என்னென்னா, புதுசாக ஒரு பிரின்சிபிள் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, கங்கராஜுலேட் ரொம்ப நல்ல கேள்வி. என்னென்னா, இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொல்யூட்டர் பே பிரின்சிபிள்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த முறை இந்த இந்த ரூல்ஸில் இருக்காது, மிகவும் பரவலாக பேசப்படுகிற ஒரு விஷயம், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கொள்கையாக தெரிகிறது. ஏன்னா பொல்யூட்டர் பே பிரின்சிபிள் அந்த வாசகமே அது தெளிவாக சொல்லுது என்னன்னு சொல்லிட்டு. நம்முடைய நேர்களுக்காக சொல்கிறோம், பொல்யூட்டர் அப்படிங்கிற மாசு உருவாக்குபவர், யாரால் மாசு உருவாகிறதோ அவர் பொல்யூட்டர். பொல்யூட்டர் பே பிரின்சிபல், யாரால் மாசு உருவாகிறதோ அவர் தான் அந்த மாசு நீக்குவதற்கான அந்த செலவுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் தான் செலுத்த வேண்டும்ங்கிறது தான் கொள்கை சரிங்களா. இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஆரோக்கியமான விஷயம். அது தொழிற்சாலையாக இருக்கட்டும், அல்லது வேறு வர்த்தக நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாகவே கூட இருக்கட்டும், யாரால் மாசு ஏற்படுகிறதோ அவர்கள் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீக்குவதற்கான அத்தனை செலவும் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இரண்டு இருக்கிறது. ஒன்று, அரசாங்கத்தில் நிதிச்சுமை குறைகிறது என்பது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி இது நாம் அதிகமாக சாலிட் வேஸ்ட் போகிறதுனால நம்ம இன்னும் அதிகமாக அதற்காக செலவு செய்ய வேண்டியங்கிற வருகிற போது அப்போ குறைத்துக் கொள்வார்கள்ல, அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு பொறுப்பு வரும் இல்லையா. முக்கியமாக அரசாங்கம் அதுதான் பார்க்கறது, அவங்கள்ட்ட அந்த பணம் வரணுங்கிற கூட இல்லை, அவங்களுக்கு அந்த பொறுப்பு வர வேண்டும். அது எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் அதிகம் மாசு உண்டாக்குகிற பொருட்களை வீணாக்கினீர்கள் என்றால் அதற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டி வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு செய்தி இல்லையா. அதுதான் இப்போ பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அவர்கள் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஒரு 20,000 சதுர மீட்டருக்கு மேலாக இருக்கக்கூடிய இடத்தை அவர்கள் ஆக்கிரமிப்பதாக இருக்கட்டும், அல்லது ஒரு நாளைக்கு 40,000 கிலோகிராம் அல்லது 40,000 லிட்டருக்கு மேலான கழிவுகளை வெளியே கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பெருசாக கொண்டு வராங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பல்க் வேஸ்டேஜ் ப்ரொடியூசர்னு போடுறாங்க, அவங்க அப்படியே கொண்டு வராங்க. இப்போது அதாவது மிகப்பெரிய அளவில்

0: கழிவுகளை கொண்டு வருகிறவர்கள் அப்படிங்கிற அப்படி ஒரு லேபிள் பண்ணுறாங்க. அதே பெரிய விஷயம் இல்லை. அது லேபிள் பண்ணதுக்கப்புறம் அப்போ தான் இது வருது ஆக்சுவலாக, பொல்யூட்டர் பே பிரின்சிபிள் அப்போ வருது. அப்போது நீங்கள் மிகப்பெரிய அளவில் பல்க் வேஸ்டேஜ் கொண்டு வரீங்க, அதுக்கு நீங்கள் தான் கட்டணம் செலுத்தாக வேண்டும் அப்படிங்கும் போதுதான் அது அடையாளப்படுத்தப்படுகிற போது அது ஒரு ஸ்டிக்மா வருது இல்லை, அவங்க மேலே அவங்களும் களங்கம் வருகிறது இல்லை. இவங்க சமுதாயத்தில் இந்த அளவுக்கு கழிவுகளை கொண்டு வருகிறார்கள் அப்படி சொல்லும் போதே அதுவும் அவங்க மேலே ஒரு களங்கம் வருகிறது. அதன் மீது அதை சரி செய்வதற்கான அந்த கட்டணம் இவங்க தான் செலுத்த வேண்டும் அப்படிங்கும் போது இரண்டு பெரிய ஒரு கட்டுப்பாடுகள் வருகிறது இல்லையா. இதோட என்ன கொண்டு வர முடியும்,
1: அதாவது இதுல வந்து பாக்குறோம்னா மக்கள் வந்து இந்த மாதிரி தொழிற்சாலைகள் இதை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இறங்கி போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படாம சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டிருக்கிறதன் மூலமா வந்து ஒரு தெளிவான ஒரு வரையறை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம்.
0: ஆமா, இன்ஃபேக்ட் நீங்க சொல்றதுதான், அதாவது சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை விட சட்டம் ஒரு தெளிவான வரையறையை கொடுத்திருக்கிறது. இதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இதுக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும், நீங்கள் இதுக்கு கொடுத்ததான் ஆகணும். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பெயரும் வரும், நீங்கள் தான் வந்து பல்க் வேஸ்டேஜ் ப்ரொடியூசர் அப்படிங்கிற பேரும் வரும்,
1: ஒரு பொறுப்புணர்வாக அவங்களுக்கு
0: பொறுப்பு வரும் இல்லையா. அது வந்து பெரிய விஷயம் தான். அது இல்லாமல் தொடர்ந்து கடந்த சில பத்தாண்டுகளாகவே நாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பல பேர் பல இடங்களில் திடக்கழிவுகளாக இருக்கட்டும், திரவ கழிவுகளாக இருக்கட்டும், ரசாயன கழிவுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் என்று ஆற்றில் கலக்கவதோ அல்லது வேறு நீர்நிலை கலப்பதோ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது.
1: அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார், சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவுக்கு இது போன்ற திடக்கழிவுகள் தீங்கை ஏற்படுத்துது, அதற்கு இந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு ஒரு தீர்வு அமையும்.
0: இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் கவனித்த வரையில் என்னென்னா ரொம்ப நெருக்கமாக கடந்த சாலைகளை பார்த்த வரையில் மூன்று விஷயங்களை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. ஒன்று என்ன, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம இந்த லெகசி டம்பிங் சொல்லியிருக்கோம் இல்லையா, காலங்காலமாக ஒரே இடத்துலையும் ஏராளமாக கொட்டி இருப்பிருக்கு. அப்போது அந்த சுற்றி இருக்கக்கூடிய நிலத்திலெல்லாம் நிலத்தடி நீர் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான மாசு அப்படின்னு பார்க்குறபோது நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காற்று, அது நமக்கே தெரியும் அந்த பக்கம் போகவே முடியலங்கிற மாதிரி பல பகுதிகள் இருக்கின்றன. அந்த வழியாக நம்ம போகும்போதே ரொம்ப தூரத்துலேருந்தே அந்த இடத்துல குப்பை கொட்டப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரிய அளவுக்கு துர்நாற்றம் வீசுகிறது இல்லையா, அது எந்த அளவுக்கு உடலுக்கு மோசமானது அப்படிங்கிற நமக்கு தெரியும். மூன்றாவது கிருமிகள், அது கொசுக்களில் தொடங்கி புழுக்களிலிருந்து பூச்சிகளிலிருந்து அத்தனை இவை மூலம் பரவக்கூடிய நோய்கள். அப்போது குப்பை என்றாலே அது நோய் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிறத மாற்றணும் அப்படின்னு தான் இப்போ இந்திய அரசாங்கம் முயற்சித்து கொண்டிருக்கிறது. அதில் எல்லா குப்பைகளிலிருந்தும் நோய்கள் வருவதில்லை, கிருமிகள் வருவதில்லை, அதனால தான் இப்போ இதெல்லாம் மாற்றோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஹஜார்டஸ் இருக்குங்களா, பெரும்பாலும் இந்த மருத்துவ கழிவுகள் இல்லாமல் பிற இ வேஸ்ட்லேருந்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது புழுப்பூச்சிகள்லாம் வராது சரிங்களா, ஆனால் அது ரசாயன கழிவுகளாக மாறுகிறது போது தான் பிரச்சனை வருகிறது சரிங்களா. அதே சமயத்தில் இந்த ஈரமானது இருக்கு இல்லையா, ஈரமானது இன்னும் ஒரு புழுப்பூச்சியில் வந்தாலும் கூட அத்தனையும் மிகவும் மோசமானவை என்று சொல்ல முடியாது.
1: தொற்று நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா சார்,
0: பெரிய அளவுக்கு இல்லை, ஆனால் மருத்துவ கழிவுகளிலிருந்து வரக்கூடிய இருக்கிறது, சானிட்டரி வேஸ்ட்லேருந்து வரக்கூடியது இருக்கிறது, இதிலிருந்து வரக்கூடிய பெரிய அளவில் தொற்று
1: அபாயகரமான.
0: ஆமாம், அதனால் முதல் வகையும் நான்காவது வகையும் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு அபாயகரமானது இல்லை, ஆனால் இரண்டாவது மூன்றாவது மிகவும் அபாயகரமான விஷயம் தான். அது மிக நிச்சயமாக சுற்றுச்சூழலை பாதிக்கும் சரிங்களா. இது இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிடும்போது தொழிற்சாலை கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் ஒரு பெரிய ஒரு நிலப்பகுதியே பாழ்படுத்திவிடும்.
1: நிலத்தடி நீரை மாசுபடுத்தும்,
0: நிலத்தடி நீரை மாசுபடுத்துவது, ஆற்று நீரை மாசுபடுத்துவது, பல இடங்களில் கிணற்று நீர் மாசுபட்டிருக்கிறது. கிணறு இவங்க இருக்கிற வீடு எங்கேயோ இருக்குது, அந்த தொழிற்சாலை வேறு எங்கேயோ இருக்கிறது, ஆனாலும் இந்த கிணற்று நீரில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல் இப்போது இல்லை, அதில் சுவை மாறி இருக்கிறது அப்படின்றாங்க, அது நிறம் மாறி இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் வருகிறதுன்னா இதெல்லாம் இந்த மாசுபடுதல் தான். அதனால் மாசுவால் வரக்கூடிய ஆபத்துகள்ங்கிறது இவ்வளோ தான் சொல்லவே முடியாது, அது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இப்போ இதெல்லாம் வந்திருக்கு. இது ஏதோ வெறுமனே வந்து திடக்கழிவு மட்டும் கொண்டு போய் குப்பையில் கூட்டி எங்கே பண்ணுறலாம் இல்லை. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திடக்கழிவு மேலாண்மை விதிகள் வகுக்கிற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாஸ் டம்பிங் இருக்குல்ல ஒரே இடத்துல கொண்டு போய், அதாவது கலெக்ட் அண்ட் டம்ப் அப்படிங்கிறதான் இருந்து இது வரைக்கும், அது வந்து நம்ம மாற்றுறோம், மாற்றிட்டு அது செக்ரிகேட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி அது ஹைஜீனிக்காக மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹெல்த் விஷயமாக, அது ஒரு ஹெல்த்தி விஷயமாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுதான் இந்த திடக்கழிவு மேலாண்மை சட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு யூனிக் அம்சம், ஒரு சிறப்பு அம்சம்னு நான் பார்க்குறேன்.
1: நிச்சயமாக சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்கள் பேச்சில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்க, நான் கவனித்தேன். என்ன அப்படின்னா இ வேஸ்ட் அப்படி சொன்னீங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே நிறைய மின்னணு சாதனங்களை வந்து பயன்படுத்துகிறோம், அதனுடைய கழிவுகள் அப்படின்றது தற்காலத்தில் வந்து அதிகமாக தான் இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயமா இருக்கு. இதையெல்லாம் வந்து முறையா அப்புறப்படுத்துறதுக்கான விதிமுறைகள் அப்படின்றதையும் அரசு சொல்லியிருக்காங்களா, அது பற்றி நீங்க சொல்லுங்க.
0: இல்லை, தனியா இ வேஸ்ட் சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லலை, ஏன்னா அந்த ஹசார்டஸ் வேஸ்ட் இது எல்லாமே வருகிறது. என்ன இ வேஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா மிக நிச்சயமாக ஒரு கிரீன் வேஸ்ட் இல்லை, அது நமக்கு தெரிகிறது. ரீசைக்கிள் வேஸ்ட்டானால் பெரும்பாலான சமயங்களில் அது இல்லை, சில இடங்களில் அது இருக்கிறது. மூன்றாம் நியூனிச்சமாக சானிட்டரியில் வராது, அடுத்தது ஹசார்டஸ்லாம் வருது. அப்போது இது எங்கே அடங்கும் அப்படின்னா இரண்டு தான் அடங்கும், ஒன்று ரீசைக்கிளபிளில் வரும், இல்லை ஹசார்டஸ் வேஸ்ட்டில் வரும். பெரும்பாலான இ வேஸ்ட் வந்து அநேகமாக ஹசார்டஸ்லாம் வந்து முடியுது, ரீசைக்கிளபிள் இல்லை அந்தளவுக்கு. அப்போது அதில் போடுகிற போது அது எவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் அரசாங்கம் இப்போ விதிமுறைகளை சொல்லியிருக்கிறது. அப்போது நம்ம இரண்டு விஷயங்கள் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இ வேஸ்ட்டில் எதையெல்லாம் ரீசைக்கிளபிளாக இருக்கோ அதையெல்லாம் அதில் போட்டோம்னா அதுவே வந்து பெரிய

0: நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி எதுவெல்லாம் ஹசார்டஸை நாம் பிரித்து போடுறோமோ ஹசார்டஸ்லாம் உடனடியாக அழிக்கப்படும், ஏதேனும் விதத்தில் அது வந்து அகற்றப்படும் அப்படின்னு தெரியுது. ஆனால் அதற்கான கொள்கை வடிவமைப்பு இன்னும் முழுமையாக வரல, உலகம் முழுக்கும் எங்கேயுமே இல்லை. சரிங்களா? இன்ஃபேக்ட் இந்தியாவிலோட பாதிப்புகள் மிக குறைவு. மேலை நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் இ வேஸ்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான விஷயமாக போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பார்த்த ஒரு செய்திகளின்படி பசிபிக் பெருங்கடலின் ஆழத்தில் பல மெட்ரிக் டன் இ வேஸ்ட் புதஞ்சு கிடக்கிறதா இருக்குது. அப்போ கப்பலில் போகிறவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விட்டு போயிடுறாங்க. அது மாதிரிலாம் இருக்கும். அப்போது இ வேஸ்ட்டுங்கிறது மிக நிச்சயமாக ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். அதில் இந்திய அரசாங்கம் அநேகமாக அதை மிகச்சரியான வழியில் கையாள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறதுன்னு சொல்லலாம்.
1: நிச்சயமாக சார். அதாவது சட்டங்கள் வந்து மக்களுக்கு வந்து பொறுப்புணர்வையும் ஒழுங்கையும் தருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சட்டங்கள் மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இந்த குப்பைகளை தரம் பிரிக்கிறது முதற்கொண்டு அந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை வந்து சொல்லியிருக்கு. பொதுமக்கள் செய்ய வேண்டியது என்ன சார்?
0: பொதுமக்கள் செய்ய வேண்டிய இரண்டே இருந்துதாங்க. குப்பைகளை கண்ட இடத்துல போட வேண்டாம், குப்பை தொட்டியில் போடுங்கள். ஒன்று. இரண்டாவது, குப்பை தொட்டியில் போடும்போது வகைப்படுத்தி போடுங்கள். உங்கள் வீட்டிலே அதை வகைப்படுத்துங்க, அப்புறம் கொண்டு போய் மற்றதெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்துக்கொள்ளும், அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். நமக்கு இருக்கு ரொம்ப சிம்பிள் தான், இது வேஸ்ட்டு அப்படியே தூக்கி போட வேண்டாம், வேஸ்ட்டை குப்பை தொட்டியில் போடுவோம், வகைப்படுத்தி போடுவோம். இந்த ரெண்டு மட்டும் செய்தால் போதும், மிக நிச்சயமாக நம்ம திடக்கழிவு மேலாண்மை மிகச்சிறப்பாக செயல்படுத்த முடியும்.
1: நிச்சயமாக சார். நிறைய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த மாதிரியான சட்டங்கள் எந்த அளவுக்கு இந்த குப்பைகளை முறையாக அகற்றுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க?
0: மிக நிச்சயம் பெரிய உதவிகரமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது, ஸ்வச் இந்தியா பாரத். அப்போது இதையெல்லாம் ஒரு பாரத பிரதமர் பேசணுமா அப்படின்னு பல பேர் கேட்டவங்க தான் உண்டு. பல சமயம் இது மாதிரி நேர்காணலில் கூட பல பேரை கேட்டுக்கிறார்கள். அப்போது ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம் பாரத பிரதமருக்கும் எப்படி இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லணும். அப்படி தான் தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கியது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு சாதனைகளை புரிய முடிஞ்சது. மிக முக்கியமாக திறந்த வழி கழிப்பிடங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறது, ஒவ்வொரு வீட்டுக்கும் மிக நிச்சயமாக அரசாங்க உதவியின் கீழ், அரசாங்க நிதி உதவியின் கீழே வந்து கழிப்பிடங்கள் கொண்டு வருவது அப்படிங்கிறது. அப்புறம் குப்பை கூலங்கள் சார்ந்த ஊர்களிலிருந்து தெருக்களிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் அப்படிங்கிறது. அதில் வெகுவாக நாம் பல சாதனைகளை புரிந்து வந்திருக்கிறோம். அதனுடைய நீட்சியாகத்தான் இப்போ இதையும் நான் பார்க்குறேன். அப்போது இதிலே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திடக்கழிவு மேலாண்மையும் கூட, இது மேலாண்மை அப்படிங்கிற அந்த சொல் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியமான திடக்கழிவு தான். திடக்கழிவு குறையவே போகிறதில்லை, நாட்கள் அதிகமாகத்தான் போகிறது. அப்போது அதுக்கேற்ப இந்த மேலாண்மை விதிகள் வரையப்பட்டிருக்கின்றன. அதான் நான் இப்போவும் சொல்கிறேன், மிகப்பெரிய மக்களுக்கு இது பயன்தரக்கூடியதாக இருக்கும். ஸ்வச் பாரத் எந்த அளவுக்கு, தூய்மை இந்தியா இயக்கம் எந்த அளவுக்கு தொடங்கப்பட்ட போது எந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு ஆரம்பத்தில் இல்லை, ஆனால் போக போக மக்கள் தாமாக முன்வந்து ஈடுபட ஆரம்பித்தார்கள், என்னோட பயன் தெரிய ஆரம்பித்தது. அதே மாதிரி இந்த திடக்கழிவு மேலாண்மையுடைய பயன்களும் மிக நிச்சயமாக மக்களுக்கு தெரிய வரும்.
1: நிச்சயமாக சார். தூய்மை இந்தியா இயக்கம் வந்து முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட போது அதனுடைய அருமை வந்து தெரியல, ஆனால் வந்து சவாலான காலங்களை வந்து நம்ம கடந்து வரும்போது அதனுடைய அருமை வந்து மக்களுக்கு நன்றாகவே புரிந்தது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். தூய்மை இந்தியா இயக்கத்தினுடைய இன்னொரு அம்சமாக தான் நம்ம இந்த திடக்கழிவு மேலாண்மையும் பார்க்குறோம். நிறைய விஷயங்களை, இந்த சட்டங்களை பற்றியும் சொன்னீங்க. பொதுமக்கள் எந்த அளவுக்கு பொறுப்புணர்வோடு இருக்கணும், அவங்க பொறுப்புணர்வாக இருக்கும்போது இந்த சட்டங்கள் எவ்வளவு வலிமையானதாக மாறும் அப்படின்ற நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. நன்றி சார்.
0: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
0: நேரம் இரவு 9 மணி.

30 நிமிடம் இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வர உள்ளது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இணைந்திருப்பது இடைவிடாத இசைமலை.

வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: சிகிச்சை விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
1: நேரம் இரவு 10 மணி. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு அறிவிப்பாளராக நான் ஸ்டீஃபன் ராஜ். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. நிகழ்ச்சியில் பங்கெடுக்க புதிய நேயர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களுக்கும், மற்ற நேயர்கள் 40 43 42 24 40 31 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாருங்கிருந்து பேசுறீங்க? அன்பளிப்பு திரைப்படத்தில் நீங்கள் கேட்ட பாடல் ஒலிக்க உள்ளது. பாடலை கேட்டு இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இது.
3: காட்சி

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை மேம்பட்ட வசதிகள் அனுபவம் உள்ள டாக்டர்கள் குறிஞ்சி மருத்துவமனை உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.

0: இரவின் அமைதிகள் பேசுவது காற்றல்ல, நம் நினைவுகள்தான். அந்த நினைவுகளுக்கு துணையாக இதயத்தை தாளாட்டும் இசையோடு காலத்தால் அழியாத காவிய கானங்களை சுகமான ராகங்கள் வழியாக கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியும் ஒரு தலைப்பாளர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: நான் தாஸ்மித் தீபா பேசுறேன் சார்.
0: என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாங்க உங்களுக்கு?
1: கணவனே கண்கணதையன் படத்துல இருந்து எந்தன் மனம் துள்ளி விளையாடன்றது.
0: ஓகேங்க, நீங்க கேட்ட பாடல் காற்றலையில் ஒலிக்க உள்ளது. பாடலை கேட்டு இணைந்திருங்க.

0: ஆகாஷ் வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: நேரம் 10:11. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிகழ்ச்சி அடுத்த தலைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். எப்படி இருக்கீங்க கனகராஜ் ஐயா?
4: நல்லா
3: இருக்கீங்களா? ரேடியோ சவுண்ட் மட்டும் குறைக்க மாட்டேன்றீங்களே.
4: சரி சார்,
3: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்? நம் நாட் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கீங்க, நிச்சயமா வழங்கலாம் ஐயா. நிகழ்ச்சி நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: பழைய பாடல்களை கேட்கும்போது வயது மட்டும் பின்னோக்கி போவதில்லை, நம்முடைய நினைவுகளும் பின்னோக்கி போகின்றன. அப்போது இருந்த மனிதர்கள், அந்த சிரிப்புகள், அந்த கால நினைவுகள், அந்த நாட்கள் எல்லாமே மீண்டும் நம்முடன் வந்து நம் நினைவலைகளை மீண்டும் அசைப்பட வைக்கின்றன. சுகமான ராகங்கள் வழியாக தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறதோ நிகழ்ச்சி நியமம் அடுத்த அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: பாட்டு
0: வேணும். ராஜேஸ்வரி நீங்கள் கேட்ட பாடல் காற்றலையில் விளம்பரம் உள்ளது. பாடலை கேட்டு இணைந்திருங்க. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி.

0: நேரம் 10:23 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி நிமிட தலைப்பில் இருப்போம். அன்பு வணக்கம்
1: ஐயா. வணக்கம் இரவு. வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம். சொல்லுங்க
1: ஐயா. நாங்கள் மதியன்பாளைய ராமகாயர் எரிந்து 1வது வந்து 700 பேசுறேன் ஐயா.
0: சரிங்க ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்
1: ஐயா? புதிய பூமி.
0: ம்.
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை. அந்த பாட்டு பாருங்க.
0: நிச்சயமா நீங்கள் கேட்ட மாதிரியே.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. நீங்கள் கேட்ட திரைப்படத்தில் பாடல் ஒழிக்கி விடுது. பாடலை கேட்டு இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இது.

0: நேரம் 10:27 ஆயிற்றுக்கு. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி மாடு தலைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்பவர் யார் இங்கிருந்து?
1: பாபிரெட்டிப்பட்டி வட்டம் மாலாப்பாடியிலிருந்து குமரேசன் பேசுறேன்.
0: குமரேசன் பேசுறீங்க, சொல்லுங்க. உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
1: படம் வந்து கண்ணன் வருவான். பாடல் வந்து பூவினம் மேலே போங்கடைய பாட்டுங்க, டிஎம்எஸ் பாடியிருப்பாரு அந்த பாட்டு.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் காற்றலையில் விளம்பரம் காத்திருக்கிறது. பாடலை கேட்டு இணைந்திருங்க.

0: இரவு அமைதியாகத்தான் இருக்கிறது. ஆனால் நம் மனசுக்குள் மட்டும் ஆயிரம் ஆயிரம் சத்தங்கள், பழைய நினைவுகள், முடிக்காத தொடர்கதைகள், சொல்லாத வார்த்தைகள் எல்லாமே ஒன்றாக வந்து நம்மோடு நம் நினைவுகளை அசை போடும். சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இந்த இசையை கேட்டு அவை அனைத்தும் சிறிது ஓய்வெடுக்கட்டும். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் நாகங்குட்டாக்கி பக்கம் புளிமேட்டில இருந்து மாதையன்.
0: மாதையன் பேசுறீங்க. சொல்லுங்க மாதையன், உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாட வழங்கலாம்?
1: படம் வந்து நிதி. நீதி
0: நீதி.
1: பாட்டு வந்து ஓடுது பாரு நல்ல படம் போட்டுருங்க.
0: சரிங்க, நீங்கள் கேட்ட திரைப்படத்தில் பாடல் ஒழிக்க உள்ளது. பாடலை கேட்டு இணைந்துருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அணிந்திருக்கிறீர்களே. நிகழ்ச்சியின் தலைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஏறுவாடி விட்டிருந்து எம் ராஜேஸ்வரிங்க.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?
1: திலகம் ஐயா படம். இது பசுமை நிறைந்த நினைவுகளை அந்த பாடல் கொடுங்க. நன்றி.
0: நன்றிங்க. நீங்க கேட்ட திரைப்படத்துல ரத்த திலகம் படத்துல இருந்து நீங்க கேட்ட பாடல் இது.

0: நேரம் இரவு 10:42 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சிகள். இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். இரவு வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: தருமபுரி பிடபிள்யூடி காலையில இருந்து கஜபதி பேசுறேங்க.
0: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?
1: திரைப்படம் பேரு உயர்ந்த மனிதன், பாடல் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே.
0: பாடுங்க அப்படியே ரெண்டு லைன் கேட்கலாம். இல்ல, நிறைய இந்த ரத்தத்திரகம் படத்துல கூட அந்த பாடல் கேட்கும் போது அந்த கல்லூரி படிச்சது செஞ்சதெல்லாம் ஞாபகம் வருது. அந்த நாள் ஞாபகம், நீங்க வந்து உங்க நண்பனுக்காக இந்த பாட்டு கேட்கறீங்க இல்லையா?
1: நன்றி.
0: உங்களுக்காகவும் நீங்க யார் நினைச்சிட்டு இருக்கீங்களோ உங்க நண்பருக்காகவும் நீங்க கேட்ட உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து நீங்கள் கேட்ட பாடல் இது.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

கடந்து போன காலத்தை கைகளில் பிடித்து வர முடியாது. ஆனால் அந்த காலத்தின் வாசனையை இந்த இசையால் மீண்டும் நமக்குள் கொண்டு வர முடியும். சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5

0: ஏற்காடு பண்பலை 103.7 இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் கட்டக்கோட்டை சிவகாமி ஐயா.
0: சிவகாமி பேசுறீங்க. சொல்லுங்க சிவகாமி, உங்களுக்கு என்ன தெரியப்படுது பாடல் வழங்கலாம்?
1: பாடம் பத்திரகாளிங்க ஐயா.
0: பாடல் நீங்க கேட்ட பாடல் வழங்கலாம். நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் இரவு 10:56. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி அடுத்த அன்பாளைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
1: நான் தருமபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறீங்க. நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேங்க ஐயா. உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் கொடுக்கலாம்?
1: கண்மணி ராஜா படம். அந்த படத்துல இருந்து பி சுசிலா அம்மாவும் பாடகர் எஸ்பி பாலசுந்தரம் அம்மாவும் இணைந்து பாடிய காதல் விளையாட கட்டி விடுத்தேன் அந்த பாடல் கொடுங்க. வாய்ப்புக்கு நன்றிங்க.
0: நன்றிங்க. நீங்கள் நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இது.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறேன். நிகழ்ச்சி நியமன தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம். சொல்லுங்க செல்வி. நல்லா இருக்கேங்க செல்வி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ஐயா.
0: சொல்லுங்க.

0: இருந்து பாடல் கொடுக்கலாம்.
1: ஐயா இங்கே ஒரு ஜங்க படம், அது வந்து பெற்றத்தரோ மச்சானுக்கு பத்தாவது வட்டம் அல்வார் கொடுத்துருங்க. நன்றி
0: நன்றிங்க. நீங்கள் கேட்ட திரைப்படத்தில் பாடல் ஒழிக்க உள்ளது, பாடலை கேட்டு இணைந்துருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நிகழ்ச்சியின் விருப்ப பாடலாக ஒழித்தது. இன்றைய நிகழ்ச்சியில் பச்சியம்மாள், தீபா, கனகராஜ், ராஜேஸ்வரி, லக்ஷ்மணன், குமரேசன், மாதையன், ராஜேஸ்வரி, கஜபதி, சிவகாமி, மோகன், செல்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நிறைய நேர்கள் பங்கெடுத்து அவங்களுடைய மனமிரும்பிய பாடல்களை சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி வழியாக வந்து கேட்டு மகிழ்ந்திருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் வந்து முயற்சி செஞ்சுருப்பீங்க. சிலருக்கு இணைப்பு கிடைக்காமல் இருக்கலாம், சில பேருக்கு தொடர்பு கொள்ளவும் முடியாமல் இருக்கலாம். ஸோ தொடர்ந்து விடாமுயற்சியோடு நீங்களும் முயற்சி செஞ்சால் நிச்சயம் நீங்களும் ஒரு நாள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய மனமிரும்பிய பாடல்களை நீங்களும் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் முயற்சி செய்தவர்களுக்கும் நிகழ்ச்சியில் முயற்சிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்களே, உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் பாராட்டுகள். தொடர்ந்து நிகழ்ச்சி இணைந்திருங்க. கடந்த ஒரு மணி நேரமாக உங்களோட சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி இணைந்திருந்தது. நான் ஸ்டீஃபன் ராஜ். இத்துடன் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்க. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashwani, the news read by Shagun Chopra. India and Switzerland today signed 5 agreements in New Delhi following bilateral talks between Prime Minister Narendra Modi and Swiss President Guy Parmelin. The agreements cover a wide range of areas including migration and mobility partnership, exchange of young professionals, promotion and collaboration on transportation technologies, mobility systems and infrastructure in identified areas. In a joint press meet after the talks, Prime Minister Modi said during their meeting, the two sides identified new avenues for defence cooperation and deepened collaboration in nuclear energy.
2: आज हमने मिलिट्री एक्सचेंज और डिफेंस प्रोडक्शन में सहयोग की नई संभावनाओं की पहचान की. न्यूक्लियर एनर्जी में सहयोग को और प्रगाढ़ करने पर भी सहमति बनी. वाराणसी का रोपवे, नोएडा का जेवर एयरपोर्ट और पहाड़ी क्षेत्रों में रेलवे तथा टनलिंग प्रोजेक्ट हमारे इंफ्रास्ट्रक्चर सहयोग के उज्जवल उदाहरण है. इस सहयोग को सुदृढ़ करने के लिए आज हमने ट्रांसपोर्ट, मोबिलिटी और इंफ्रास्ट्रक्चर पर एग्रीमेंट किया है.
1: सेक्रेटरी वेस्ट इन एक्सटर्नल अफेयर्स मिनिस्ट्री सीबी जॉर्ज एड्रेस्ड मीडिया इन न्यू दिल्ली.

0: this evening on agreements signed between the two countries. Our correspondent reported that the discussions between Prime Minister Modi and the Swiss President were very wide-ranging. They reviewed the entire spectrum of India-Switzerland relations and discussed ways to further deepen bilateral cooperation in several areas, including trade and investment, innovation and AI, military exchange and defence production and nuclear energy. Both sides also reaffirmed their commitment to peace, diplomacy and reform of global institutions. The two leaders discussed the ongoing conflict situation in the world. President Draupadi Murmu met the President of the Swiss Confederation at Rashtrapati Bhavan today and hosted a banquet in his honour. Welcoming President Parmala to India, President Murmu said that India and Switzerland enjoy warm and cordial relations based on the shared values of democracy and the rule of law. Vice President C.P. Radhakrishnan also attended the banquet. External Affairs Minister Dr. S. Jaishankar has said India's approach of multi-alignment enables it to engage with all important players in the world, including US, Russia and China. Dr. Jaishankar was addressing the 5th Kautilya Economic Conclave in New Delhi today on the theme India and the World, Adaptive by Design. He opined that the world is moving towards multipolarity whose architecture and geometry are very different from the way it used to be. Union Ports, Shipping and Waterways Minister Sarbanand Sonowal today flagged off the first international cargo vessel since independence carrying methanol from Assam's Dibrugarh to Bangladesh. The move marks the revival of the Brahmaputra as an international trade route after nearly 8 decades and is expected to provide the Northeast with a direct, greener and more cost-effective trade corridor. The stage is set for by-elections to 5 assembly constituencies in Tamil Nadu, Puducherry and West Bengal, along with 1 Lok Sabha constituency in Assam. Polling for all 6 seats will be held tomorrow, while counting of votes will take place on Friday. The assembly seats going to polls are Madurantakam and Dharapuram in Tamil Nadu, Thattanchavadi in Puducherry and Rajinagar and Nandigram in West Bengal. In Assam, voting will be held for the Nagaon Lok Sabha constituency. The Election Commission of India has rejected the allegations of leader of the opposition in Lok Sabha, Rahul Gandhi, that Chief Election Commissioner Gyanesh Kumar has changed Form 6 of Special Intensive Revision, SIR, illegally and unilaterally. The Commission clarified that the declaration attached to Form 6 for SIR has been upheld by the Supreme Court. In a social media post, the Commission also said that the order related to SIR in Bihar was issued with the unanimous approval of the Commission on 24th of June. Last year. President Draupadi Murmu has appointed Chief Justices of 3 High Courts as judges of the Supreme Court of India. In a social media post, Law and Justice Minister Arjun Ram Meghwal informed that the President appointed Chief Justice of Gujarat High Court, Justice Sunita Agarwal, Chief Justice of Delhi High Court, Justice Devendra Kumar Upadhyay, and Chief Justice of Telangana High Court, Justice Aparesh Kumar Singh, as judges of the Supreme Court. And that is the end of this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அணிந்திருக்கீங்க. நேர்களே, நேர்கள் கேட்கவிருப்பது நாளைய நிகழ்ச்சி நிரல். காலை 6:10 இணையதளம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனிவர்சா அனிதா சோஃபியா மார்க்ரெட் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, நாளலைய மழலையாக வி சாய் சிரஞ்சீவி. காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜேகே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம். தொடர்ந்து தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். அதனைத் தொடர்ந்து தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நிலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த்கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. காலை 8:50 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாள. 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு தருமபுரி சங்கஸ்கென்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது. 9:05 வானொலியில் வசந்தம். காலை 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:15 நீங்கள் கேட்டவை 11 மணிக்கு.

தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாபு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி. 11:05 பூவே பெண் பூவே, 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் புதிய தடம். தருமபுரி மாவட்டம் குண்டலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவர் டி மாதேஷ் அவர்களும் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம், தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெலிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேர் விருப்பம், 1:30 தருமபுரி விஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 விவசாய அரங்கம், நாளைய நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பணையத்திற்கேற்ற வான்கோழி மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை பொறியியல் கல்லூரி கோழியின அறிவியல் பேராசிரியர் கே பிரேமவழி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சவியல் கற்கள் பாடல்கள், 4:00 விடைத்திருமினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். மலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரையிசை மற்றும் நிகழ்ச்சி நிரல், 7:10 மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் முதலாவதாக தேனீ வளர்ப்பு நேர்முகம், திருவள்ளூர் மாவட்டம் பெரியநாகப்பூண்டி மோகன்தாஸ் அவர்கள், அதனைத் தொடர்ந்து மெல்லிசை, அதனைத் தொடர்ந்து வேளாண் செய்திகள். 8:00 இளம் தென்றல், என் பாட்டு எசப்பாட்டு என வளம் வரவுள்ளது. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசை மழை. 10:00 சுகுமான ராகங்கள், நாளை சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நிகழ்ச்சியின் விருப்ப பாடலாக ஒலிக்கவுள்ளது. காந்திய சிந்தனை, ஒருவனின் துக்கமும் தூக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போது அவன் மேதையாகிறான். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பை இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.